பற்றி இந்த நாட்களில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் ஏதும் சொல்லுகிறது எப்படியாக என்று சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலே என்ன காரியத்தை செய்தாலும் நன்மைக்காகவே செய்கிறார். அதைத்தான் பவுலடிகள் சொல்லுகிறார், நாசமோ மோசமோ பட்டியமோ எது வந்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்று அந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே அன்பு விசுவாச சகோதர சகோதரிகளே, அன்பு ஊழியக்காரர்களே, சூழ்நிலைகளை கண்டு இந்த நாட்களிலே சோர்ந்து போகாதீர்கள். ஏனென்றால் தேவன் உங்களுக்காக இந்த நாட்களிலே அங்கே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவன் ஒரு திட்டத்தோடு தான் இந்த நாட்களில் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். சில பாடுகளை அங்கே இந்த நாட்களிலே அனுமதிப்பதும் அது மட்டுமல்ல, இந்த நாட்களே உங்களை இந்த நாட்களை பலவீனப்படுத்துவதற்கு அல்ல, இந்த நாட்களே இன்னுமா இந்த நாட்களே அவருக்குள்ளே பிளப்படும்படியாகத்தான் தேவன் அந்த பாடுகளை இந்த நாட்களே வைக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடுகளை பார்த்து இந்த நாட்களை நிற்பீர்களா இருந்தால் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டியெழுப்ப முடியாது, ஆண்டவருக்காக இந்த நாட்களில் ஒரு ஓட்டத்தை இந்த நாட்களில் ஓடி முடிக்க முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு பரிசுத்த வேதாகமன் நமக்கு தெளிவாக இந்த நாட்களில் சொல்லுகிறது. அதனாலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட நிலைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை ஓடி முடிக்கும்படியாக நாங்கள் இந்த நாட்களை தைரியப்பட வேண்டும். பவுலடிகள் இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லி முடிக்கிற இந்த நாட்களில் எனக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை நான் ஓடி முடிப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய பலத்தினாலே ஓடி முடிப்பேன் என்ற வார்த்தையின்படி இந்த நாட்களிலே நாங்கள் அவருடைய பலத்தினாலே நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கும்படியாக அவரிடத்தில் இந்த நாட்களிலே கேட்போம். பவுலடிகள் கேட்டார் தன்னுடைய பலவீனத்திலே ஆண்டவரிடத்திலே. ஆண்டவர் சொன்னார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி ஒரு ஆறுதலான வார்த்தையை நாட்களில் சொல்கிறார். அதே விதமாகத்தான் தேவன் இன்றைக்கும் சூழ்நிலைகள் நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உன்னுடைய பலவீனத்திலே ஆண்டவருடைய பலன் இந்த நாட்களிலே விளங்கும், அவருடைய கிருபை உனக்கு போதுமாயிருக்கும். கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக இந்த நாட்களை உங்களை ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவரும் என் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தில் இந்த நாட்களிலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே பெறப்படுங்கள், அவருடைய ஆவிக்குள்ளே இந்த நாட்களிலே பெறப்படுங்கள், அவருடைய அபிஷேகத்தினால் இந்த நாட்களிலே அனுதினமும் ஒவ்வொரு சக்கனும் இந்த நாட்களிலே நிறைந்திருங்கள். ஏனென்றால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் இந்த நாட்களில் ஒரு நெருக்கமான சூழ்நிலையாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை சமீபமாயிருக்கிறபடினால் சூழ்நிலைகளை இந்த நாட்களிலே பார்க்காதீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாட்களிலே எல்லா தீமைக்கும் விலக்கி உங்களை பாதுகாப்பார். இந்த நாட்களிலே விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே தேவனிடத்திலே இந்த நாட்களிலே பலத்தை படுங்கள். ஆண்டவரை பற்றி கொண்டு இந்த நாட்களில் நீங்கள் நடக்கிற வேளையிலே எல்லா காரியங்களையும் இந்த நாட்களிலே தேவன் உங்களுக்கு மாற்றி இந்த நாட்களிலே அவர் இந்த உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார் என்ற வாக்குத்தத்தோடு காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாரா?

இன்று 24ஆம் தேதி 8ஆம் மாதம் 24ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி ஆவணி மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவின இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும்

0: காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கத்தர்தாமே இந்த நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக. புதிய வாரத்தையும் புதிய நாளையும் கத்தர்தாமே காலை முதல் மாலை இரவு வரை வழி நடத்தி தருவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், வானத்தையும் பூமியையும் படைத்த கத்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கத்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சங்கீதம் 115:15 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 ராஜாக்கள் 19, எரேமியா 45-46, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் 1 கொரிந்தியர் 4:5 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அதே வேளையிலே நற்சிந்தனை, வாக்கு தத்தம், ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி சுஜாதா ஆனந்தராஜ் அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். இரவு வேளையிலும் மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார். இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு கடந்து செல்ல இருக்கிறோம். வாசன ஹோமி லோகன் அவர்கள் அபிஷேக ஆராதனையோடு டொரண்டோ கனடாவிலிருந்து வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து ஜபங்களுக்கூடாக கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் ஹோமி லோகன் அவர்களை வரவேற்போம். காலை வணக்கங்களை கூறுவோம், அவரிடம் ஒப்படைப்போம். அவர் அபிஷேக ஆராதனை நடத்துவார். அதனைத் தொடர்ந்து ஜபங்களுக்கூடாக கடந்து செல்வோம். ஆமேன். இலங்கை, இந்திய, உலக நாடுகளுக்கான ஜபங்கள். இந்த வேளையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். பாசரமா
1: அவர்கள் விருதாவாக உழைப்பதும் இல்லை, அவர்கள் துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாராய் இருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். ஹலேலூயா. நேற்றைய நாளிலே ஜெபத்தை குறித்து ஒரு சில வர்ணனைகள் நாங்கள் பார்த்தோம். இந்த இடத்திலும் சொல்லப்படுகிறது பாருங்கள், ஒரு வேளை நீங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தால், இந்த வேத வசனம் சொல்லுகிறது அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. ஹலேலூயா. அடுத்தது, அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாராய் இருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். ஹலேலூயா. இந்த நாளிலும் கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புங்கள். ஹலேலூயா. அவரை நம்புகிறவர்களுக்கு அங்கே ஒரு கேடும் இல்லை, வேதம் சொல்லுகிறது. ஹலேலூயா. அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். வேதத்திலே தாவீதின் சங்கீதத்திலே அடிக்கடி தாவீது காரியம், அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஹலேலூயா. வாயை திறந்து சொல்லுங்கள், ஹலேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான். அன்புள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி நான் இந்த நாளிலே கூட தொடர்ந்து நாங்கள் பாடல்களை பாடுவோம். ஹலேலூயா. என் பேல நீரே அன்பு கூறுவேன், மகிழுவேன் நிதமும் உம்மில், உம்மை அல்லாமல் தேவன் யார், என் கோட்டையும் நீரே, என் பெலன் நீரே அன்பு கூறுவேன், மகிழுவேன் நிதமும் உம்மில், உம்மை அல்லாமல் தேவன் யார், என் கண்மலை கோட்டையும் நீரே. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான் ஐயா, நீர் எங்கள் இருதயங்களை காண்கிற தேவன் ஐயா ராஜா. ஹாலேலூயா. நீர் எங்களுடைய அரண், நீர் எங்களுடைய கோட்டை, நீர் எங்களுக்கு அடைக்கலம் அப்பா ராஜா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாது மட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன்னு சொன்ன தேவனப்பா ராஜா. உமது ரட்சிப்பினால் நீத்த மகிழுவேனே, உம்வல்ல நாமத்தினாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. உமது ரட்சிப்பினால் நீத்த மகிழுவேனே, உம்வல்ல வார்த்தையினாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. என் ஜீவன் நீரே, ஆவியானவரே, மூவரில் ஒன்றானவரே, உம்மையல்லாமல் தேவன் யார், என் மீட்பின் அச்சாரமும் நீரே. தூயாவியே தேற்றரவாளரும் நீரே, உம் வல்ல வார்த்தைகளாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. தூயாவியே தேற்றரவாளனும் நீரே, உம் வல்ல வார்த்தைகளாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. என் ரட்சகரே கிறிஸ்தேசுவே, பிதாவின் சுதனே, உம்மையல்லாமல் தேவன் யார், என் மீட்பரும் மேய்ப்பரும் நீரே. உமது ரட்சிப்பினால் சாட்சியின் வசனத்தினால் நீர் வென்ற சத்துருவை மீறித்து நான் வெற்றி கொடியேற்றுவேனே. உமது இரத்தத்தினால் சாட்சியின் வசனத்தினால் நீர் வென்ற சத்துருவை மீறித்து நான் வெற்றி கொடியேற்றுவேனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. என் தகப்பன் ஆகிய தேவனே, ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே, நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ஐயா ராஜா. தேவனே முக்கு சூத்திரம், சூத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவனே நம்ம துதிக்கிறோம். அவரிடத்தில் ஆண்டவரே விசுவாசிக்கப்படுவதில் எழுதியிருக்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே இடத்துல விசுவாசிக்கிறோம். நீர் நல்லவர் என்பதை விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவர் என்பதை விசுவாசிக்கிறோம் ஐயா. நீர் ஆண்டவரே தம்முடைய கிரியைகளின் மேல் அன்பாயிருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம் அப்பா ராஜா. என் தகப்பனாய தேவனே நம்ம துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா. இரக்கத்தின் பிதாவே, எந்த நாளிலும் ஐயா ராஜா உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. தகப்பனையும் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே இந்த வேளையிலும் ஐயா ராஜா ஆண்டவரே விசுவாச குடும்பங்களுக்காக, சபை குடும்பங்களுக்காக, ஆண்டவரே விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூர்ண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். பவுல் அப்போஸ்தலர் கொலோசியர்களை சொல்கிறார், அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு. கொலோசு சபைக்கு எழுதுகின்ற வேளையிலே அவர் சொல்லுகிறார், அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு. ஹல்லேலூயா. சபை அன்பினால் இணைக்கப்பட வேண்டும். அவயவங்கள் எப்படி சரீரத்திலே தேவன் ஒன்றாய் இணைத்திருக்கிறாரோ, ஹல்லேலூயா, ஒரு அவயவத்துக்கு போவதற்கு அங்கே அதுக்கு ஒரு பக்க வழி இல்லை. அன்புக்குரியவர்களே, ஒரு அவயவத்தின் ஊடாகத்தான் இன்னொரு அவயவத்துக்குள்ளே அங்கே போக வேண்டும், ரத்தம் போக வேண்டும். ஹல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய சபையாகிய சரீரத்துக்குள்ளே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஒருவருக்கொருவர் இணைக்கப்பட்டவர்களாயிருக்க வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாக ஒரு விசுவாசி அல்லது ஒரு ஊழியக்காரர் தேவனை மையப்படுத்தி வாழ்வாராக இருந்தால், ஹல்லேலூயா, அவர் தேவனுக்காக எதையுமே செய்வார், எதையுமே விட்டு விடுவார். தேவனை மையப்படுத்தி தேவனுக்கு பயந்து செய்வதல்ல, அது தேவன் பேரில் அன்பு கூறுவது, ஆண்டவர் பேரில் அன்பு கூறுவது. ஆண்டவர் எனக்காக இவ்வளவு எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். ஹலிலூயா. ஆனபடினால் நான் என் முழு உள்ளத்தோடு, முழு பிலத்தோடு, முழு இருதயத்தோடு நான் அவர் மேல் அன்பு கூறுவேன். பயத்தினால் அல்ல, நரகத்துக்கு போகிற ஐயா நரகத்துக்கு போய்விடுவோமே என்கிற பயத்தினால் அல்ல. ஹலிலூயா. அந்த பயம் இருப்பது நல்லதுதான். ஆனால் தேவன் பேரில் நாங்கள் அன்பு கூறுவோமாக இருந்தால், ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எனக்கு இவ்வளவெல்லாம் செய்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் அன்பு கூறுவோமாக இருந்தால், ஹலிலூயா, அவருக்காக நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட விரும்புவோம், விரும்பி செய்வோம். ஹலிலூயா. எப்படி ஒரு கணவன் மனைவி அல்லது ஒரு காதலன் காதலி ஒருவருக்கொருவர் எல்லாவற்றையும் விட்டு விலக்குகிறார்களோ, அதே போலதான் அன்புள்ள ஆண்டவருக்கும் எங்களுக்கும் இடையிலே இருக்கின்ற அன்பு. ஹலிலூயா. அந்த அன்புக்காக எதையும் செய்ய முடியும். நேற்றைய நாளிலே பாஸ்டர், நம்முடைய பாஸ்டர் லோகன் அவர்கள் நேற்றைய நாளிலே சேர்ச்சில் ஒரு மெசேஜை கொடுத்தார். ஹலிலூயா. ஏன் பிரச்சனைகள், ஏன் பகை, ஏன் கஷ்டம்? ஹலிலூயா. ஆண்டவர் பேரில் அன்பு கூறாமல் இருப்பதால். அன்பை குறித்து 1 Corinthians 13 அதிகமாய் சொல்லப்படுகிறது. அன்புக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை பொறாமை இல்லை. ஹலிலூயா. வாயாலே சொல்லலாம், அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு எல்லாவற்றையும் தாங்கும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு அங்கே பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஹலிலூயா. அன்புடைய நான் தேவன் பேரில் அன்பு வைப்போமாக இருந்தால், அந்த அன்புக்கும் எனக்கும் இடையிலே எந்தவித வேறுபாடும் வரக்கூடாது. அன்பை பிரியப்படுத்துவதுதான் என்னுடைய ஒரே நோக்கம் என்று சொல்லி, அன்பு என்கிற இயேசுவுக்காக, அன்பு என்கிற தேவனுக்காக நாங்கள் செயல்பட விரும்புவோம். ஹலிலூயா. அதே கொலோசியர் 2 அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை நீங்களும் கூட உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கின்ற வழி ஜெபியுங்கள். பாருங்கள், 12 ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோர் நின்று எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட இழந்தவர்களாயும் இருக்கிறோம். ஞான ஸ்நானத்திலே நாங்கள் அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் இருக்கிறோம். ஹலிலூயா. அங்கே ஒரு ஊழியக்காரர் உங்களுடைய ஆரம்ப கால ரட்சிப்பிலே அவர் ஊழியக்காரர் சொல்லுவார், எப்படி என்று சொல்லி சொன்னால், ஞான ஸ்நானம் எடுக்கின்ற வழியிலே ஒருவர் அங்கே தன்னுடைய மணி பர்ஸை எடுத்துக்கொண்டு அதை மட்டும் தண்ணி தொட்டிக்கு வெளியிலே வைத்து கொண்டு அங்கே ஞான ஸ்நானம் எடுத்தார்ன்னு சொல்லி அங்கே அவர் பகுதியாக சொல்லுவார். அதே போலதான் அநேக ஜனங்கள் கொடுக்கிற காரியமாயிருக்கலாம், தேவன் எடுத்த ஆலயத்துக்கு வருகிற காரியமாயிருக்கலாம், எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் ஆண்டவரை அன்பு கூர்ந்து செய்வதுதான் உண்மையான கிறிஸ்தவம். அன்புக்குரியவர்களே, அன்புடைய ஞான ஸ்நானத்தினாலே நாங்கள் இப்பொழுது அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். பழைய மனுஷன் தண்ணீருக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார். பழைய மனுஷனுக்குள்ளே பழைய சுபாவங்கள் இருந்தது, அது சத்துருவின் சுபாவம். எபேசியர் 2 சொல்லப்படுகிறது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்து எங்களை உயிர்ப்பித்தார் என்று. ஹலிலூயா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்து எங்களை உயிர்ப்பித்தார். அப்போ இந்த அடக்கம் பண்ணப்படுகின்ற வேளையிலே எங்களுடைய மாம்சம் அதற்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டிருப்பது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹலிலூயா. இப்போ மாம்சம் எழும்புகிறதுன்னு சொல்லி சொன்னால் அதை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே அடக்கம் பண்ணப்பட்டவர்கள். நான் ஏற்கனவே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன். பவுல் சொல்கிறார், நான் சிலுவையில் அறையப்பட்டேன், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே அங்கே வாசம் செய்கிறார் என்று. ஹலிலூயா. ஆனபடினா நாங்கள் அடக்கம் பண்ணப்பட்டவர்கள். ஹலிலூயா. இப்போது எழுந்திருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறோம். இயேசு எழுந்திருப்பது மட்டுமல்ல, நாமும் அவரோடு கூட எழுந்திருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்தது மட்டுமல்ல, நாங்களும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிறோம். ஹலிலூயா. இயேசு எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாரோ, அப்போ நாங்கள் ஞான ஸ்நானம் எடுக்கின்ற வழியில நாங்கள் அடக்கம் பண்ணப்பட்டோம். இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அப்படியே நாங்களும் உயிர்த்தெழுந்திருக்கிறோம். அன்படினால் மாம்சத்தில் இருக்கின்ற வழியிலே சத்துருவானவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வனாந்திரத்திலே கொண்டு போயின சோதிக்க முற்பட்டான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் உயிர் தெழுந்ததுக்கு பிற்பாடு அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கு நானும் நீங்களும் தேவன் அங்கே மரித்தோரிலிருந்து இயேசுவை எழுப்பினார் என்கிற காரியத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவரோடு கூட நாங்கள் எழுந்திருக்கிறோம். இனி எங்கள் மேல சத்துருவானவன் எந்த ஒரு காரியத்தையும் சட்ட ரீதியாக செய்ய முடியாது. அல்லேலூயா. தந்திரமாய் செயல்படுவானே தவிர நாங்கள் இதை அறிந்திருந்தோமாக இருந்தால் எங்கள் மேல் அவனுக்கு கரம் வைக்க முடியாது. ஏனென்றால் கிறிஸ்துவோட கூட நாங்கள் எழுந்தவர்களாயிருக்கிறோம். ஹலேலூயா. எழுந்தவர்களாயிருக்கிறோம். இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை நாங்கள் மறந்து விட கூடாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து இப்போ நாங்கள் அடக்கம் பண்ணப்பட்டு ஞான ஸ்நானத்தினாலே நாங்கள் அடக்கம் பண்ணப்பட்டு அங்கே உயிரோடு எழுந்திருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இப்போ எழுந்தவர்களாயிருக்கின்ற வேளையிலே ஹாலேலூயா அவர் என்ன செய்திருக்கிறார்? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எங்களை அங்கே உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்திருக்கிறார். அந்த அடக்கத்திலேயே போய்விட்டது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்த பாவம், நாங்கள் முன்பு செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், துரோகங்கள், ஹலிலூயா, நாமே நமக்கு செய்த பாவம், நாங்கள் மற்றவர்களுக்கு செய்த பாவம், இவை எல்லாம் அடக்கத்தோடு அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. இப்பொழுது நாங்கள் அவர் எப்படி உயிரோடு எழுந்திருக்கிறாரோ அதே போல நாங்களும் உயிரோடு எழுந்திருக்கிறோம். ஹலிலூயா. பாவங்களுக்கு மரித்த நாம் ஹலிலூயா எப்படி நாங்கள் அந்த பாவத்துக்கு பிழைக்கலாம் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹலிலூயா. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாயிருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியெடுத்து அடக்கம் பண்ணப்படுவதற்கு முன்பாக சத்ரு எத்தனையோ காரியங்களை எங்களுக்காக ஒரு கையெழுத்து போட்டு ஒரு நோட் புக்கில் எழுதி வைத்திருந்தார். ஆனால் ஆண்டவராகிய தேவன் நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை, கலையில இருக்க போகிற கையெழுத்தை சொல்லவில்லை, இருந்த கையெழுத்தை, ஹலிலூயா, இருந்த கையெழுத்து குலைக்கப்பட்டு விட்டது. அதை அங்கே நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் அணி அடித்து துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்த, ஹலிலூயா, அங்கே சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். அப்பொழுது சத்துருவுடைய செயல்களும் அடிக்கப்பட்டது. ஹலில் எங்களுக்கு விரோதமாயிருந்த கையெழுத்து குலைக்கப்பட்டது. ஹலிலூயா. நாங்கள் இயேசுவோடு எழுந்தவர்களாயிருக்கிறோம். ஹலில் சத்ருவானவனுக்கு எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை. எங்களை எந்த விதத்திலும் அவன் துன்புறுத்த முடியாது. ஹலிலூயா. நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவோட கூட நாங்கள் எழுந்தவர்களாயிருக்கிறோம். ஹலிலூயா. ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஹலிலூயா. தகப்பனே, உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, சூத்திரிக்கிறோம் ஐயா ராஜா. ஹலிலூயா. அற்பரிப்போம் ஆனந்தமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், அற்பரிப்போம் ஆனந்தமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், அமைதலாயுமல்ல அசதியோடு மல்ல விடி முழக்கத்தோடும் கால சத்தமை துணித்திடம் அமைதலாயுமல்ல இடிமுழக்கத்தோடும் கால சத்தமை துணித்திடம் அற்பரிப்போம் ஆனந்தமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்.

நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவர் ஆகிய தேவனே, எங்களை ரட்சித்தீரே ஐயா. உம்முடைய நாமம், உம்முடைய சத்தியம் அறியாதிருந்த எங்களை ஆண்டவரே, அப்பா, அறியாத குடும்பத்திலிருந்து, அறியாத வீட்டிலிருந்து, அறியாத ஊர்ல இருந்து ஆண்டவரே தேவனே, தகப்பனே, எங்களை அழைத்து ஆண்டவரே இவ்வளவா எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே துதிக்க ஜெபிக்க எங்களுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறீரே, நன்றி அப்பா. எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவராகிய தேவனே, முக சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, எங்களுக்கு கொடுத்திருக்கிற சபைக்காக நன்றி அப்பா. சபை பிள்ளைகளுக்காக நன்றி ஐயா. ஆண்டவராகிய தேவனே, முக்கு சூத்திரமையா. காக்கும் கரங்கள் உண்டேனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டேன.

0: ஹாலேலூயா. இந்த ஆண்டவராகிய தேவனே ஐயா, உண்மை நாங்கள் நம்புகிறோம் அப்பா ராஜா. தகப்பனே அப்பா பிதாவே, உங்கள் சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே நீர் அப்பா ராஜா உள்ளேந்திரியங்களை சோதித்து அறிகிறீர் அப்பா ராஜா. மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான் ஐயா ராஜா. ஆண்டவரே பிழைப்பூட்டுகின்ற வார்த்தைகள் உங்களுடைய வார்த்தைகள் அப்பா ராஜா. ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், ஆண்டவரே எங்களை தப்புவிக்க வல்லமுள்ளவர். அவர் எரிகிற அக்கிரி சூளைக்கும் ராஜாவின் கைக்கும் தப்புவிக்கிறவர். ஹாலேலூயா. எரிகிற அக்கிரி சூளைக்கும் ராஜாவின் கைக்கும் தப்புவிக்கிறவர். ஹாலேலூயா. உண்மை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் பதறானப்பா ராஜா. ஆண்டவரே உண்மை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லையப்பா. ஆண்டவரே நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான். ஹாலேலூயா. உம்பேரில் வைக்கின்ற விசுவாசத்தினால் பிழைப்போம் ஐயா ராஜா. ஆண்டவரே நான் பிழைக்கின்றபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் சொல்லி இருக்கிறீங்களப்பா ராஜா. ஆண்டவர் ஆகிய தேவனே, இந்த கால வேளையில் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியதாயிருக்கிறபடினால் எங்களுக்கு உம்முடைய புதிய கிருபை எங்களுக்கு தேவையப்பா. எங்கள் வீட்டிலே உம்முடைய புதிய கிருபை தேவை. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபைகளிலே, ஆண்டவரே எங்கள் வருமானங்களிலே, எங்கள் பேங்க் அக்கவுண்டிலே, சரீர சுகத்திலே எங்களுக்கு உம்முடைய கிருபை தேவையப்பா ராஜா. ஆண்டவரே முக்க சூத்திரமைய ராஜா. ஆண்டவரே உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியுமப்பா, வழி நடத்தும் உங்களுடைய பிள்ளைகளை நிறைவாய ஆசீர்வதியுமப்பா. அவர்கள் உங்களோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் அப்பா. ஆண்டவரே மரித்தோர்ந்தெழும்பிற செயலின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாயிருக்கிறார்கள் அப்பா ராஜா. தகப்பனே நாங்கள் உம்மோட கூட உயிரோடு எழுந்திருக்கிறோம் அப்பா. சத்ருவானவனுக்கு எங்கள் மேல ஒரு பங்கும் இல்லை, பாத்தியதும் இல்லையப்பா. சத்ருவானவனுடைய செயல்களை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். பூலோகத்திலே எதை நாங்கள் கட்டுகிறோமோ அது பரலோகத்திலே கட்டப்படுகிறதப்பா. என் தகப்பனே எங்களுக்கு அந்த சுயாதீனத்தை, அந்த உரிமையை, அந்த முன்னுரிமையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே பூமியிலே எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்படும். பூமியிலே எதை நீங்கள் கட்டவிழ்கிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். ஆண்டவரே இந்த பூமிக்கும், ஆண்டவரே அது மட்டுமல்ல தேவ ஜனங்களாகி எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே சத்துடைய வல்லமகளை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கட்டுகிறோம். தரித்திரத்தின் ஆவிகள், கடனின் ஆவிகள், நிந்தனைகள் ஆவிகள், அவமானத்தின் ஆவிகள், பிள்ளைகளுக்குரிய தடை என்கிற ஆவிகள், ஆண்டவரே அப்பா இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கட்டுகிறோம். தேவனுடைய ஒத்தாசையை நாங்கள் ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள் மேல், எங்கள் சபைகள் மேல், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒத்தாசையை கட்டவிழ்கிறோம் அப்பா. எங்களுக்கு உங்களுடைய ஒத்தாசை தேவை என்பதை நாங்கள் உங்களுக்கு அறிய தருகிறோம் அப்பா. எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவையப்பா. ஆண்டவரே நாங்கள் சுயமாய் சிந்திக்காதபடி, சுயமாய் செயல்படாதபடி, சுயமாய் வாழாதபடி ஆண்டவரே அப்பா பிதாவே ராஜா, உம்முடைய ஆண்டவரே ஆலோசனைகள் எங்களுக்கு தேவையப்பா ராஜா. எங்களை நடத்தும், எங்கள் கரங்களை பிடித்து கொள்ளும், எங்களை நடத்தும், எங்கள் வாயை நடத்தும், எங்கள் சிந்தனைகளை நடத்தும், எங்கள் கரங்களை நடத்தும் ஐயா. ஆண்டவரே நாங்கள் பேசுவதற்கு முன்பாகவே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்களப்பா ராஜா. தேவனே ஆண்டவரே உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா ராஜா. ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு நாங்கள் அடிமைகள் அப்பா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. உடைய உயர்த்தெழுதலுக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினவ. ஆண்டவரே சார்ந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. தகப்பனே உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன் ஐயா. ஆமீன். காலை வேளையிலும் எங்கள் எல்லோருக்குமாக ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கத்தரண்டை துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தியிருக்கிறீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழிநடத்துவாராக, இந்த நாளை ஆசீர்வதித்து வழிநடத்தி தருவாராக என்று வாழ்த்தி கொண்டு, அதே வேளையிலே பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் தாமே, சபை காரியங்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக, வழிநடத்தக்கூடிய பலனை தருவாராக. நன்றிகளும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி அம்மா. நாளை காலை வேளையில் இதே வேளையிலே சந்திப்போம். ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவீத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து அபிஷேக ஆராதனையோடு, ஜபங்களோடு, பாடல்களோடு, துதிகளோடு வழி நடத்தினார். உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே கத்தர் கொடுத்த தாளந்துகளை, கத்தர் கொடுத்த ரட்சிப்பை வழி நடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தரண்டை ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம்.
2: Recording in progress.
1: வேளையில் நாங்கள் ஜெப வேளைக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, ஒவ்வொன்றுக்காக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். இந்த வேளையிலும் நாங்கள் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த கத்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சங்கீதம் 115:15 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கத்தர் தாமே அந்த வசனத்துக்கூடாக உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 365 பரிசுத்த வேதா புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 1 Kings 19, எரேமியா 45-46, பழைய ஏற்பாடுந்தும் புதிய ஏற்பாடுந்தும் 1 Corinthians 4:5 அதிகாரங்களை வென்று நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, வாக்கு தத்தம், நச்சிந்தனை இவற்றை கூட அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் தாமே அதற்குக்கூடாக வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் நாங்கள் ஜெப வேளைக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் இணைந்திருந்தார்கள், வேலைக்கு சென்று விட்டார்கள். காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அண்டன் டாசனே அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி அருந்ததி அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி சுஜாதா அவர்கள் இரவு வேளையிலே கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் சௌரி ஜானட் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். இந்த வேளையில் நாங்கள் சௌரி ஐரின் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு மாலை இரவு வேளையிலே இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் ஒப்படைப்போம். அவர் தொடர்ந்து எல்லாவற்றையும் தொகுத்து வழங்க கத்தர் உதவி செய்திருக்கிறார். கத்தர் கொடுத்தது ஆலந்துக்காக அவருக்காக நன்றி செலுத்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஐரின் அவரிடம் ஒப்படைப்போம். ப்ரைஸ் லார்ட் அம்மா. ஆமீன். உங்களுக்கும் மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் வழி நடத்துங்கள். ஜபங்களுக்கூடாக இணைந்திருக்கிற ஊழியர்களை இணைத்து, இணைய போகிறவர்களையும் இணைத்து வழி நடத்துங்கள். கத்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்து உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆமீன். காட் பிளஸ்.
3: நன்றி பிரதர், நன்றி. ஆமீன். கத்தர் தாமே, கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன் கத்தருக்கு. கத்தருக்கூடான கூடிய ஸ்தோத்திரங்கள் எல்லாருக்கும். பிரைஸ்தலோட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரையும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அந்த நேரத்திலும் கத்தாவை அப்பா ஜபிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிற இந்த மகத்தான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. காலை மாலை இரவு என்று கத்தாவே அப்பா, நாங்கள் வேறு வேறு தேசங்களிலே இருந்து இணைந்திருந்தாலும் கத்தாவே அப்பா, உம்மது சமூகத்திலே அப்பா உம்முடைய பிள்ளைகளை ஒரு மனப்பட்டு கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வர இருக்கிற பிள்ளைகள் கத்தாவே தடைகளை நீக்கி போட்டு வந்து சேரத்தக்கதான கிருபையை, வழிவாசல்களை தேவன் திறந்து கொடுக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே. ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆவியானவர் நீங்க வழி நடத்தும்படியா இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே சிபி நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாங்கள் முதலாவதாக பாஸ்டர் ஐயாவை வரவேற்றுக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
4: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஐரின். பிரைஸ் தி லார்ட் எவரிபடி.
3: பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. இலங்கை தேசத்தில இருக்க சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போடும். இந்த நாட்களிலே அநேக பிரச்சனைகள் அதிகாரிகளிடையே இன்னும் கிறிஸ்தவர்களுக்கு சரியான பிரச்சனையா இருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்க முடியாதபடிக்கு சூழ்நிலைகள் இருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்கும் போது அவங்களை சிறைப்பிடித்து விடுறாங்க, ஜெயில போட்டு விடுறாங்க. இப்படியான காரியங்கள் நடக்கிறது. தேசத்திலே நல்ல சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கணும். தேசத்திலே ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும்னு சொல்லி தேச தலைவர்களுக்காக, தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க ஐயா. உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக.
4: ஆமென். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, அந்த இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, அந்த தேசம் பல காலங்களாக பலவிதமான தீமைகளுக்குடாக போன தேசம், ஆண்டவரே இந்த காலத்தில் உம்முடைய கிருபை கிடைக்கும்படியாக, உம்முடைய இரக்கம் கிடைக்கும்படியாக, அந்த தேசம் எத்தனையோ பிரச்சனைகளுக்குடாக, யுத்தங்களுக்குடாக, தீமைகளுக்குடாக, வெள்ளப்பெருக்களுக்குடாக, நோய் கொரோனா நோய்களுக்குடாக, இப்படியாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு அழிவுகளுக்குடாக அந்த தேசம் சென்றது. இந்த கடைசி காலத்துல அந்த தேசத்துல ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக, அந்த தேசத்துல மக்கள் அந்த மெய்யான தேவனாகிய உண்மை அறிந்து கொள்ள, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு அந்த தேசத்துல ஒரு எழுப்புதலை காண நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த தேசத்தில் உள்ள மக்கள் 2 அதிகாரம் 14 வசனத்தின்படி அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி உம்மிடத்துல வந்து அந்த தேசத்துக்கு ஒரு சேமத்தை கொடுக்கும்படியாக, அரசியலில் ஒரு சமநிலை ஏற்படும்படியாக, மத சார்பற்ற ஒரு ராஜ்யமாக அந்த இலக்க தேசத்தை மாற்றும்படியாக, இயேசுவை தடை செய்யாதபடி ஆண்டவரே இப்படி தடை செய்யும் பொழுது அந்த தேசத்தில் உள்ள மக்கள் எழுப்புதலை காண, எந்தெந்த இடங்களில உபத்திரவம் வந்ததோ தடைகள் வந்ததோ அந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் வந்தது. அது ஈரான் தேசத்துல எவ்வளவு தூரம் கிறிஸ்தவர்களை ஒடுக்கிறார்களோ அந்த தேசம் விடுதலையை பெற்றது. ஆண்டவர் இப்படியாக அந்த இலங்க தேசம் ஒடுக்கப்படும் பொழுது, சுவிசேஷத்துக்கு தடைகள் வரும் பொழுது, அந்த தேசத்துல அப்படிய கரம் கூட இருக்க போறதற்காக நன்றி. அந்த தேசம் ஒரு எழுப்புதலை காண போறதற்காக நன்றி. நீர் அந்த தேசத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறதற்காக நன்றி. அந்த மக்கள் இயேசுதான் இந்த உலகத்துல ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம், இயேசு நாமம் என்பதை அந்த மக்கள் அறிந்து கொள்ள, அந்த மக்களில் ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த போறதற்காக நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அப்போ சில காலத்திலேயும் உபத்திரவங்கள் பிரச்சனைகள் வந்த பொழுது அந்த தேசங்கள் அந்த இடத்திலே எல்லாம் ஒரு எழுப்புதல் வந்தது, ஒரு மாற்றம் வந்தது. அந்த மக்கள் நற்குணசாலிகளாக மாறினார்கள். அப்படியாக அந்த தீய சக்திகள் அகன்று ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஜனங்களை அந்த தேசத்துல அதிகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த தேசத்துல காணப்படுகிற அரசியல் அதிகாரிகளில ஒரு தயவு கிடைக்கும்படியாக, கிறிஸ்துதான் அப்போ சில 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்பதை அந்த மக்கள் அறிந்து கொள்ள, அதிகாரிகள் அறிந்து கொள்ள, அந்த ராஜாக்கள் அறிந்து கொள்ள நீ தெரிவு செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த சவுத் கொரியா ஒரு புத்த தேசமாக இருந்த தேசத்தை நீர் அந்த போல் ஜங்கச்சு மற்றும் கிறிஸ்தவ போதகங்கள் கூடாக அந்த தேசத்தை எப்படி கிறிஸ்தவ தேசமாக மாற்றினோ, எவ்வளவு ஒடுக்கப்படுகிறார்களோ அந்த அளவிற்கு அந்த இலங்க தேசத்தை நீர் சவுத் கொரியாவில் 60-70% மக்களை கிறிஸ்தவ போனகை கிறிஸ்தியராக மாற்றினது போல அந்த இலங்க தேசத்திலையும் அந்த அதிகாரிகளிடத்தில இருந்து ஒரு தயவு கிடைத்து அந்த தேசத்தை ஒரு போனகை கிறிஸ்டியன் தேசமாக, ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட தேசமாக அந்த தேசத்தை நீர் மாற்ற போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அந்த தேசத்துல உங்களுடைய மினிஸ்டரின் ஏஞ்சல்ஸை அங்கு அனுப்புகிறோம். ஆவியானவரே அந்த தேசம் முழுக்க தீமைகள் அகன்று போகும்படியாக, போதை வஸ்துக்கள், தீமையான காரியங்கள், தீமையான அரசியல்வாதிகளின் கருத்துக்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று உம்முடைய ராஜ்யம் அந்த தேசத்துல வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல பூவியிலும் செய்யப்படுவதாக, உம்முடைய சமாதானம் அந்த தேசத்துக்கு வரும்படியாக, நீர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இதோ நான் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதல்ல, உங்கள் இறுதிய கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக, இப்படியாக நீர் அந்த தேசத்தை மாற்ற போறதற்காக நன்றி, சமாதானத்தை கொடுக்கப்படுவதற்காக நன்றி, சேமத்தை கொடுக்க போறதற்காக நான் நன்றி. தீமைகள் அகன்று போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த தேசத்தில பொருளாதாரம் வளர்ந்து வரும் இந்த காலத்தில இப்படியாக இயேசுக்கு விரோதமான சக்திகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக கட்டளை என்று ஜெபிக்கிறேன். தீமைகள் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கடலவா நீர் தீமைகள் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அங்கு ஊழியம் செய்கிற மக்கள் சில காரியங்களை அந்த தேசத்தினுடைய சட்டங்களை மதித்து ஊழியம் செய்ய அந்த தேசங்களுக்கு விரோதமாக அந்த மதங்களுக்கு விரோதமாக செயற்படாதபடி உம்முடைய சத்தியத்தை நீர் எப்படி போதித்தீரோ அதே போல போதித்து அடவே அந்த தேசம் ஒரு எழுப்புதலை காண நீர் செய்ய போறதுக்காக நன்றி. கருத்தோடு ஜபிக்க துதிக்க சுவிசேஷம் அறிவிக்க உம்முடைய ஞானம் புத்தி அறிவை கொடுத்து அந்த தேசத்தில் தேசத்தை நீர் எழுப்புதலை காண செய்ய போறதற்காக நன்றி. அதன் அதிகாரிகளோடு நீர் இணைப்பட போறதற்காக நன்றி. மினிஸ்டரிங் ஏஞ்சல் அந்த தேசத்துல பாதுகாப்பு கொடுப்போ போறதுக்காக நன்றி. கர்த்தருடைய தூதர் அந்த தீமையான சக்திகள் தீமையான துணைத்தினத்தின் ஆவிகள் அதிகாரத்தின் ஆவிகள் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை அகற்றி நீர் அந்த தேசத்துல பொருட்படுத்த அந்த தேசத்தை ஒரு ஆசீர்வாதமான தேசமாக இயேசுவின் தேசமாக மாற்ற போறதற்காக நன்றி. இப்படியாக ஒவ்வொரு தேசங்களும் பல தேசங்களில் எழுப்புதல் ஆரம்பித்து இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தேசம் விடுபட்டு போகாதபடி அதுவரை உண்மை ஏற்காத தேசங்கள் எல்லாம் அழித்து போக போகிறதே ஒரு இறக்கத்தை காண்பித்து உண்மை நோக்கி பார்க்கிற தேசங்களாக ஒரு தேசங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். தூதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற மகனோடு மகளோடு கூட இருந்து தொடர்ந்து உம்முடைய ஊழியத்துல உம்முடைய பலத்தோடு ஓட கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் விசுவாசிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆசீர்வதித்து பலத்தோடு சுகத்தோடு உம்முடைய பலத்தோடு நாங்கள் இந்த இறுதி கால ஓட்டத்தை ஓடி முடிக்க உதவி செய்வீராக. துதி கன மகிமை உமக்கு செலுத்தி ஆண்டவர் நெற்றிவாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களுடைய ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்களை அப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமீன்.
3: ஆமீன் ஆமீன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பாரமான ஜெபத்தை கேட்டு தேவன் இலங்கை தேசத்திலே எழுப்புதலை கொண்டு வர போகிறதுக்காக தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரமாண்டவரே, உங்களையும் உங்களுடைய ஊழியங்கள் தேவைகள் விசுவாச பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர்.
4: God bless you, sister. God bless you, everybody.
3: God bless you, pastor. நன்றி. தொடர்ந்து நாங்கள் நிர்மலா மரியா சகோதரியே இருக்கிறீங்களா?
5: Praise the Lord, sister.
3: Praise the Lord, sister. நீங்க ஜெபித்துக்கலாம். நீங்க ஜெபிச்சுக்கொள்ளுங்க பிரதர். இலங்கை தேசத்துல பாத்தீங்கன்னா மாவத்தன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து சிறு குழந்தைகள்ல இருந்தே இந்த இனிப்பு பண்டங்கள்ல எல்லாம் இந்த போதை பொருளை கொடுத்து இருக்கிறாங்க. அந்த ஏரியா வந்து கொஞ்சம் மோசமான ஏரியா தான். அதனால அந்த இடத்துல போயிட்டு நாங்க சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இடச்சாச்சில இருந்து போவாங்க. அந்த இடத்துக்கே இப்ப வர வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்க. ஏன்னா எந்த நேரமும் போலீஸாலையெல்லாம் வந்து செக் பண்ணி ஆக்களை பிடிச்சுக்கிட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு வர வேணாம்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், அந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். சிறு பிள்ளைகள் எல்லாம் சிறு பிள்ளைகளை ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டேங்கிறாங்களா? இந்த நாட்கள்லயும் இப்படி இருக்குதான்னு நினைச்சு கூட பார்க்க முடியாம இருக்கு. ஏன்னா ஸ்கூலுக்கு அனுப்புறாங்களா, அந்த பிள்ளைகளை தான் அவங்க வந்து அந்த போலீஸ் வராங்களா இல்லையா அதெல்லாம் பார்க்க அந்த சின்ன பிள்ளைகள் 10-12 வயசு பிள்ளைகள தான் அவங்க பயன்படுத்துறாங்களாம். இந்த ஒரு காரியத்துக்காக பரத்தோடு ஜெபித்துக் கொள்ளுங்க பிரதர். அந்த பிரதேசம் முழுவதுமாய் அநேக ரட்சிக்கப்படுறதுக்கு ஆயத்தமா எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆலயத்துக்கு வர்றதுக்கு ஆயத்தமா இருக்காங்க. அதனால அவங்க எல்லாருக்கும் வர முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்க. அந்த ஜனங்களை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுங்க. அந்த ஏரியாவை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அந்த இடத்துல ஒரு மாற்றம் வரணும். இந்த போதை வசதி அந்த இடத்துல இருந்து முற்றிலுமாக அழிந்து போகணும் சொல்லி பிரதர் நீங்க பாரத்தோடு ஜெபித்துக் கொள்ளுங்க. ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.
6: அந்த இடம் பேர் சொல்லுங்க.
3: மாவத்து கொழும்பு மாவட்டம்.
6: துதியின் மாத்தையில் வாசமா இருக்கிற எங்கள் அற்புதமான தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரி மட்டுமாய் ஆண்டு வரை எங்களை வழிநடத்தின தேவன், இனி கூட கர்த்தாவையும் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரை செய்ய வல்லவரும் நல்லவருமாய் இருந்த ஆண்டவரை இம்மட்டுமாய் காத்து வழிநடத்துற தயவுக்கு உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரை கொடுத்த விண்ணப்பத்திற்காகவும் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இலங்கை தேசத்தை ஆண்டவர் இந்த சமூகத்துல கொண்டு வருகிறோமையா கர்த்தர் தாமே ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்தை தேவனாகி கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் சிதைக்கிறோம். கர்த்தர் தாமே அங்க இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உமை நோக்கி பார்க்கவும், உம்முடைய சமூகத்திலே நிற்கிறவர்களாக உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தெரிந்தெடுத்து ஆண்டவரை பிரித்தெடுத்து வழி நடத்துற தயவுக்கு உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த இடத்துல ஆண்டவரே அநேக தேவ பிள்ளைகள் தேசத்திற்காக ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த தேசத்தில் இருக்கிறதான எல்லா விதமான சாப கட்டுக்களை எல்லாம் ஆண்டவரை எடுத்து போட்டு ஆண்டவரை தேசத்திற்கு செழுமையும் வளமையும் தந்து தேவனாகிய கர்த்தர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் இலங்கை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீ நேசிக்கிற தெய்வமா இருக்கிறபடியால் ஆண்டவரை நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரை இலங்கை தேசத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பாவுடைய பிள்ளைகளா இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை உருவாக்கிய தெய்வம் அல்லவா ஆண்டவரே. அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆண்டவருடைய ஆண்டவரே திட்டத்தின்படி உம்முடைய சத்தியத்தின்படி உம்முடைய ஆண்டவரே அப்பா எல்லா விதமான ஆண்டவர் ஆசீர்வாதங்களோடு கூட இந்த பிள்ளைகளை நீ வழி நடத்த அப்பா போதுமானவரா இருக்கிறபடியால் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே 9 மாகாணங்கள் 25 மாவட்டங்கள் ஆண்டவரே அங்க இருக்கிறபடியால் அந்த 9 மாகாணங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க, 25 மாவட்டங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தர் தாமே ஆண்டவரே ஒவ்வொரு மாவட்டத்தையும் தேவனுடைய ஆண்டவரே செய்கைகள் ஆண்டவரே பெரிதா இருக்கவும், தேவனுடைய அற்புதங்கள் அடையாளங்கள் பெருகிருக்கவும், ஒவ்வொரு புறஜாதி மக்கள் கூட காணக்கூடத்தக்கதாக காணத்தக்கதான அற்புதங்களை செய்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளை ஆண்டவரை வழிநடத்துகிற தயவுக்கு முக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா கொழும்பு தேச ஆண்டவரே கொழும்பு மாத்திய ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அதுல இருக்கிறது தான ஆண்டவரே மாத்திய இடத்திலே ஆண்டவரே இந்த கொடூரமான காரியங்கள் நடக்கிறபடியா கர்த்தர் தாமே நீ நல்லவராயிருக்கிறீர் கர்த்தாவையை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் சுபிக்கிறோம். அங்கு போத வஸ்துகளும் ஆண்டவரே அப்பா இதோ சத்துரு கொண்டு வருகிற ஆண்டவரே பல சூழ்ச்சிகள் அங்கே ஆண்டவரை ஏற்பட்டிருக்கிறபடியா கர்த்தர் தாமே அவை ஒன்றும் ஆண்டவரே அங்க இல்லாதபடிக்கு அவை எல்லாம் அகற்றி போடத்தக்கதாக அரசாங்கம் ஆண்டவரே மும்முரமாய் ஆண்டவரே நடத்தில் ஆண்டவரே கவனம் செலுத்தி ஒவ்வொரு ஆண்டவரே போக வஸ்துகள் ஆண்டவரே அந்த இடத்தில் கிடைக்காதபடி அந்த இடத்தில் நடக்காதபடி கர்த்தர் தாமே ஆண்டவரே அந்த போதை வஸ்துக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் அடிமையாய் மாற புகாதபடிக்கு ஆண்டவரை காத்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த போதை வஸ்துக்களை ஆண்டவரே அப்பா இதை விற்கிறவர்களும் அந்த போதை வஸ்துக்களை ஆண்டவரே கைமாற செய்கிறவர்களுக்காக ஆண்டவரே உதவி செய்யும்படியாய் ஆண்டவரே அப்பா சிறு பிள்ளைகளை அந்த கூட்டம் பயன்படுத்துகிறபடியால் தேவன் தாமே ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த சிறு பிள்ளைகளை நேசிக்கிற தெய்வமா இருக்கிறபடியால் அப்படியாய் ஆண்டவரே அந்த போதை வஸ்து கூட்டத்திற்கு ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே வேழுக்காரர்களாக ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே போலீஸ் வரும் காவலாளர்கள் வரவும் ஆண்டவரே அவர்கள் வருவதற்கு முன்பாக அது தெரிவிக்கவும் இந்த சிறு பிள்ளைகளை ஆண்டவரே ஒன்று அறியாத பிள்ளைகளை ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை பிடித்து வைத்து ஆண்டவரே அவர்கள் மூலமாய் ஆண்டவரே அவர்கள் வியாபாரமும் போதை வஸ்துகளும் பழக்கத்திற்கும் அநேக இடங்களில் ஆண்டவரே அதை கொடுப்பதற்கும் ஆண்டவரே இந்த சிறு பிள்ளைகளை பயன்படுத்துகிறபடியா கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே முடி பிள்ளைகளா இருக்கிறபடியால் கர்த்தாவே இந்த பிள்ளைகளை எல்லாம் காத்துக்கொள்ளுங்க.

கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நீ பெரிய காரியங்களை செய்து அந்த பிள்ளைகளை எல்லாம் வாழை வைக்க ஆட்சிக்கு வைக்கிறோம்ப்பா. அப்படி ஆகி கொடுக்கத்தாவே இந்த போத வஸ்துக்கள் ஆண்டவரங்கே பெரும்பாலும் கிடைக்கிறபடியால் நடமாடுகிறபடியால் அநேகர் உபயோகிக்கிறபடியால் தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவரே தகப்பன் தாய் தன்னுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு கூட அனுப்புவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது கர்த்தாவே. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா இது ஆண்டவரே படிக்கவும் நல்ல விதமாய் இருக்கவும் கர்த்தர் தாமே நீ துணையாக இருந்து வழி நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம்ப்பா. கர்த்தராகிய தேவன் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே நல்ல விதமாய் படிக்கவும் அந்த ஆண்டவரே பள்ளிக்கு போவதற்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் எடுத்து போட்டு தேவனாகி கர்த்தர் மீது ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வழி வாசல்களை திறக்கும்படி ஆயிச்சு வைக்கிறோம். இந்த வளர்கிறதான பருவத்திலே ஆண்டவரே அப்பா இந்த விதமான ஆண்டவரே இந்த சத்ரு கொண்டு வந்திருக்கிறதான ஆண்டவரே சூழ்ச்சிகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாக்குகின்ற தேவனுடைய கரம் ஆண்டவரே அந்த சிறு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எந்தெந்த தாய் தகப்பன் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு பயந்து இருக்கிறார்கள் கர்த்தாவே, அந்த பயங்கள் எல்லாம் நீக்கும்படியாய் கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் சபிக்கிறோம். அரசாங்கம் ஆண்டவரே அங்க இருக்கிறதான செயல்படுகிறதான அதிகாரிகள் அங்க இருக்கிறதான காவல் நிலையங்கள் அங்க இருக்கிறதான காவல் காவல் ஒவ்வொருவரும் ஆண்டவரே போலீஸ் முதற்கொண்டு ஆண்டவரே எல்லா தலைவர்களையும் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே அரசாங்கத்தினுடைய ஆண்டவரே எல்லோரையும் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வருகிறோம் கர்த்தர் தாமே. பெருவார்மையான ஆண்டவரே அரசாங்கம் மும்முரமாக அந்த இடத்திலே ஆண்டவரே அந்த காரியங்கள் எல்லாம் இப்படியா இருக்கிறது என்று கன்று ஆண்டவரே அதிக ஜனங்கள் ஆண்டவரே அந்த இடத்துல போட்டு ஆண்டவரே இந்த போதை வஸ்துகளை எல்லாம் ஆண்டவரே விலக்கி போற கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். யாரெல்லாம் அந்த தவறான வழியில் ஆண்டவரே சிக்கி இருக்கிறார்கள் கர்த்தாவே, தேவன் நீர் ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே வல்லவர் அப்பா மாறாத தெய்வம் ஆண்டவரே இரக்கத்தின் சிகரமா இருக்கிற என் தேவராகி கர்த்தர் இந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த பழக்கத்தில் இருந்து விடுபட்டு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் ஆண்டவர்களுக்கு கழுவட்டும். நம்முடைய வசனங்களை கேட்கும்படியாகவும் அந்த பிள்ளைகள் அதை உணர்ந்து ஆண்டவரே அப்பா அப்பா தன்னை தான் செய்கிற காரியம் பாவமான காரியங்கள் என்று அறிந்து விட்டு ஆண்டவரே மனம் திரும்பத்தக்கதாகவும் இந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிப்படைய ஏ வேதத்தை ஆண்டவரே எடுத்து ஆண்டவரே அநேகருக்கு சொல்லக்கூடியவர்களாக ஆண்டவர்கள் எல்லாம் மாற்றுங்கப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிப்படையணும் அந்த இடத்துல மாதன்றுங்க அந்த இடத்துல ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் யாரெல்லாம் பாவத்தில் ஆண்டவரை விழுந்திருக்கிறார்கள் ஆண்டவரே இந்த பாவ சேற்றிலே விழுந்திருக்கிறார்கள் கர்த்தாவே, அவர்களுக்காக ஆண்டவரே நீ சிலுவை அவர்களுக்கும் ஆண்டவரே அந்த ஆண்டவரே ஒரு ரட்சிப்பு கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகள் பாவத்திலே இருந்து ஆண்டவரே வளர்ந்து ஆண்டவரே அதிலே மரித்து போகாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா ஜீவனோடு இருக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை மாறட்டும். அதற்காக ஆண்டவரே அந்த இடத்திற்கு ஆண்டவரே நம்முடைய ஊழியக்காக போகவும் வருவோம் ஆண்டவரே நேரத்தில் தடையா இருக்கிற காரியங்களை எல்லாம் தேவனாகி கர்த்தர் நாளிலே எடுத்து போட்டு ஆண்டவரே நம்முடைய தேவ வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலையும் ஆண்டவரே சொல்லத்தக்கதான ஆண்டவரே எல்லா காரியங்களையும் தேவராகி கர்த்தன் செய்து ஆண்டவரே இந்த ஒரு வேலை ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்கள் அங்கு சென்று வரக்கூட கர்த்தாவே ஒரு விதமான ஆண்டவரே பதற்றம் இருக்கலாம், ஒரு வேலை ஆண்டவரே அந்த இடத்தில் ஆண்டவரே தடைகள் இருக்கலாம், அந்த இடத்தில் ஆண்டவரே இந்த முரட்டாட்ட உள்ள மனிதர்கள் இவர்களை மிரட்டலாம் இவர்களுக்கு தீங்கு நினைக்கலாம். ஆளும் தேவன் நீர் பெரியவர் ஆண்டவரே, நீரே ஆண்டவரே இவைகள் எல்லாம் அறிந்து உடைய ஊழியக்காரர்கள் சென்று ஆண்டவரே இந்த பாவத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு உடைய வசனங்களையும் உடைய வார்த்தைகளையும் சொல்லி ஆண்டவரே உன் பக்கமாய் திருப்ப ஒரு தருணத்தை உருவாக்கி தரும்படியாய் சபிக்கிறோம். அப்படியாக தேவனாகிய கர்த்தர் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி இந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிப்பட இந்த ஆண்டவரே இருளில் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தேவ
தேவ வெளிச்சத்தை காண கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் ஜெபிக்கிறோம். அப்ப அப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ரட்சிப்பு அடைந்து உம்முடைய பிள்ளைகளா மாறு கர்த்தர். நீர் வழி வாசல்களை திறந்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய ஊழியக்காரர்களே அங்கு சென்று உம்முடைய வார்த்தையை சொல்ல போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்படியா நீ எல்லா காரியங்களையும் வாய்க்கு செய்ய தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒரு விஷய கொடு கத்தாவே, இலங்கை தேசத்தையும்

0: இலங்கை தேசத்தை ஆளுகிறதான அரசாங்கத்தினுடைய தலைவர்களையும் ஒவ்வொருவரையும் கொடுக்கத்தாவும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இவை எல்லாவருடைய கவனங்களுக்கு சென்று ஆண்டவரே, இந்த இடத்தில் இருக்கிறதான அந்த போக வஸ்து பழக்க வழக்கங்களை நீக்க ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரே பெரும் முயற்சி எடுத்து ஆண்டவரே அங்க இருக்கிற காரியங்கள் எல்லாம் அறிந்து இவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை, சமாதானம், சந்தோஷம், அப்பா ஒரு நல்ல வாழ்வை தந்து வழி அடைந்து போவதற்காய் நமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். அப்படியே ஆகி கொடுக்கத்தாவே இந்த வேளையில ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தராகிய தேவன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. அவர்கள் செய்யறதான ஊழியங்கள், அவர்கள் செய்யறதான ஆண்டவரே உம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே இந்த துணையாயிருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இனி ஆண்டவரை ஜெபிக்க போகிற ஒவ்வொரு பிள்ளை தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். தேவ ஆவியானவர் இவர்கள் வழியை நடத்தட்டும். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் முக்க கோடானபடி ஸ்தோத்திரம். நடத்தி வருகிறதானத்தை நடத்தி கொண்டிருக்கிறதான சகோதரையும் அவள் குடும்பத்தையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம்ப்பா. பிள்ளைகள் செய்கிறதான இந்த மகத்தான ஊழியத்தை தேவன் நீர் அங்கீகரித்து ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு விடுதலையும் சமாதானம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய முடியா ஆட்சேபிக்கிறோம். எங்கெல்லாம் இருளிலே வாழ்கிறார்களோ அந்த இடத்தில் எல்லாம் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தை என்கின்ற வெளிச்சம் சென்று ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் தாமே இவர்கள் கையிட்டு செய்யற வேலையும் ஆண்டவரே இவர்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆண்டவரே பிள்ளைகளையும் மருமக பிள்ளைகளையும் பேரு பிள்ளைகளையும் கர்த்தாவும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகள் நினைத்திருக்கிற காரியங்கள், கையிட்டு செய்யற வேலைகள், இவர்களை ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே தேவ பிரசனங்களை ஆண்டவரே வழி நடத்தட்டும். அப்படியே என் தேவன் செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் ஆண்டவரே இந்த ஜப வேலையை தொகுத்து வருகிறதான அருமையான ஐரின் சிஸ்டரை கொடுக்க கர்த்தாவும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மலையை ஆசீர்வதிங்கப்பா, அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவர்கள் எழுதியிருக்கிற காரியங்களை எல்லாம் எழுதத கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே பெரிய ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதங்கள் தந்து வழி நடத்தும்படியா இச்சுபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: நன்றி பிரதர். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஊழியங்கள், குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பாராக. உங்களுடைய பாரமான ஜெபத்தை கேட்டு அந்த பிரதேசம் முழுவதுமாய் ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வருவார் போறதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் கூட அந்த பிரதேசத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஏன்னா அங்க வந்து வீடுகள்ல தான் போயிட்டு அந்த ஆராதனை செய்யறாங்க. ஆனா அந்த ஆராதனை செய்யற வீட்டுல உள்ளவங்களே வர வேணான்னு சொல்றாங்க. உங்களையும் சில வேலை பிடிச்சிட்டு போறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி, அதே மாதிரி ஊழியத்துக்கு போறவங்களும் பயப்படுறாங்க போறதுக்காக. அந்த காரியத்துக்காக நீங்க தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலையும் கூட ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் தேவைகள் அனைத்தையும் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமே, நன்றி பிரதர்.
2: ஆமே.
1: தொடர்ந்து நாங்கள் சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஜெபித்துக் கொள்ளுங்க. நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். எல்லா திருச்சபைகளிலும் இருக்கிறதான வர்ஷிப் டீம தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க சிஸ்டர். ஆராதனை பண்ணறதான அந்த குழுவை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுங்க. அவங்க வந்து அந்த ஆராதனை தான் அந்த சபையிலே வந்து முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா அது ஆராதனையின் மூலம்தான் வருகிற ஜனங்கள் விடுதலை அடையணும். அவங்க வந்து சரியான முறையிலே அதை செய்தால்தான் அந்த சபை ஆராதனையே முழுமை அடையும். இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா சூயிங்க வாயில போட்டுக்கிட்டு அங்க நின்று பாடுறாங்க, சரியான உடை உடுத்துறது இல்ல, அப்படியான குறைகள், நிறைய குறைகள் இருக்குது வர்ஷிப் டீம்ல. சில சபைகள்ல பாத்தீங்கன்னா வாத்தியங்கள் இல்ல, சும்மா ஆராதனை செய்வாங்க. இப்படியான அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாக்கணும். ஆராதனை செய்யற அந்த குழுவை தேவன் அன்பின் அபிஷேகத்தால் நிரப்பி வழி நடத்தணும். அந்த இடத்திலே ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அவங்க ஆராதனையிலே வழி நடத்தணும். அதுக்காக நீங்க ஜெபிச்சுக் கொள்ளுங்க சிஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: ஹாலேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தாவே மட்டுமா எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கரம் பிடித்து வழி நடத்தி வந்த உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் கொடுத்த எல்லா சுக பல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாளிலே கூட நாங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்த போதிலும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் உமது பாதப்படியிலே அநேக ஜப குறிப்புக்காய் பாரப்பட்டு ஜெபிக்க வந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய ஜபங்களை எல்லாம் கேட்டப்பா, நீர் அவைகளை ஆசீர்வதிக்கும்படியும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜபங்கள் எல்லாம் எங்களுடைய மடியிலே திரும்பி விழுந்து விடாதபடிக்கு இருக்க எங்கள் பாவ சாபங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் கூட ஒரு விசை அந்த பரிசுத்த ரத்தத்தினாலே நீர் கழுவும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. மக்கள் சோத்திரம் விசேஷமா இந்த நாளிலே கொடுக்கப்பட்டதான இந்த ஜப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே திருச்சபைகளிலே ஆராதிக்கின்ற அந்த கூட்டம் அந்த டீமை மது கரத்திலே அந்த குழுவை மது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆராதனைக்கு அவர்கள் வருமுன்னே அவர்கள் தங்களை தாங்களே அப்பா அர்ப்பணித்து ஆயத்தப்படுத்தி கொண்டு அபிஷேகத்தினாலே வந்த அந்த இடத்துல குறிப்பீட்டுல நின்று உமை ஆராதிக்க கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. அவர்கள் கர்த்தாவே தாறுமாறாய் தங்கள் அவர்களுடைய ஆராதனை உமக்கு செலுத்தாத படி காண்டவரே நீதியும் நேர்மையும் உத்தமமாய் அப்பா உண்மையோடு ஆராதிக்க ஆவியோடும் ஆராதிக்க கர்த்தராகி தேவன் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அநேக சபைகளிலே ஆண்டவரே வந்து ஆராதனைக்கு வந்து நிற்கின்ற வேலையிலே சரியான உடைகளை அணிவதில்லை. அதே வேலையிலே அந்த இடத்துல வந்து லிப்ஸ்டிக் போடுறதும் ஆண்டவரே மொபைலை திருப்பி பாக்குறதுமா அவர்கள் நிர்விசாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தாமே நீர் விலக்கி போட்டு ஒரு உத்தம ஆராதனை அந்த இடத்துல எல்லா சபைகளிலும் எழும்புபடியா ஜெபிக்கிறாப்பா. அதே வேலையிலே அவர்கள் ஆண்டவரே தரைக்குறைவான காரியங்களிலே நடந்து அந்த இடத்தை அசுஸ்திப்படுத்தாத படிக்கு முத பரிசுத்த ரத்தம் அந்த இடத்துல சிந்தவும் ஆண்டவரே. அந்த இடத்துல இன்னும் அதிகமான அப்பா அவர்கள் உண்மை துதிக்கும் போது அபிஷேகத்தினாலே நிரப்பி அநேகர் அந்த இடத்துல வந்து விடுதலை அடையவும் நோய்வாய்ப்பட்ட மக்கள் எல்லோருமாய் கூட ஆண்டவரே விடுதலை அடையவும் ஜபிக்கிறோம். அநேக பிசாசுகள் கூட அந்த இடத்துல இருந்து ஓடுமடியா அவர்கள் ஆண்டவரே இந்த ஆராதிக்கிற அந்த குழு உண்மையும் உத்தமமா அந்த இடத்துல கிரிய செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. அதிகமான மியூசிக்ங்களை போட்டு ஆண்டவரே அவர்கள் இஷ்டப்படி ஆராதிக்கின்ற காரியம் எல்லாம் இல்லாதபடிக்கு நீதியும் நேர்மையும் நேர்த்தியாய் அந்த இடத்துல ஆராதிக்க கர்த்தர் தாமே உதவி செய்யுங்க. தேவனாகிய கர்த்தர் உமது அன்பின் அபிஷேகத்தினாலே அப்பா நீர் நிரப்பும்படியா ஜபிக்கிறோம். எல்லோருடைய அந்த ஆலயங்களிலே அப்பா உமது வஸ்திர தொங்கலால் நீர் மூடுவீராக. அபிஷேகத்தினாலே நிரப்புங்க ஒவ்வொரு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆவி ஆத்மா சரீரங்கள் இந்த அப்பா உமை ஆராதிக்கின்ற வேலையில அவர்கள் மக்கு கர்த்தாவே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க அந்த இடத்துல தேவன் நீ இந்த ஆராதனை குழு விசேஷமாய் நீங்க ஆசீர்வதிங்க. அப்படியாக அந்த ஆராதனையை நடத்துகிறதான அப்பா லீடர்ஸ் கூட தெய்வம் நீங்க அபிஷேகத்தினாலே நிரப்பும்படியாய் ஜபிக்கிறோம்ப்பா. அநேக இடங்களிலே இந்த நாளிலே ஆண்டவரே நிர்விசாரங்க இந்த லைட்டுங்க அடிக்கிறதும் ஆண்டவரே அவர்கள் இன்னும் அப்பா அப்படியே கூட இந்த ஆராதனை வேலையிலே இந்த தீர்க்க தரிசனம் சொல்லி சபைகளிலே ஒரு தடைகளை கொண்டு வருகிற காரியங்கள் இது போன்ற காரியங்கள் எல்லாம் இல்லாதபடிக்கு உண்மையும் உத்தமமாய் அப்பா ஆராதிக்க அந்த ஆராதிக்கின்ற நேரத்திலே அவர்கள் இன்னும் அதிகமாய் உமை தேட ஆண்டவர் தாமே உதவி செய்யுங்க. அதன் மூலியமாய் தேவரே பெரிய எழுப்புதலை சபைகளிலே நீர் கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அநேகர் இந்த ஆராதனைக்காகவே வருகிறார்கள் அப்பா. இந்த ஆராதனையில எனக்கு விடுதலை கிடைக்காதா ஆராதனையில எனக்கு சுகம் கிடைக்காதா என்று வருகிற தங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறாதா என்று வருகிறதான பிள்ளைகள் எல்லோரும் முழுமையான விடுதலை அடைய கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. அந்த ஆராதனை குழு சரியான முறையிலே நடத்தபடியா அப்பா அந்த இடத்துல எழுப்புதல் உண்டாகும்படியாக கூட கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. அப்படியாக ஒவ்வொரு திருச்சபைகளிலும் நடக்கிறதான ஆராதனைகளிலே தெய்வ மகிமை இறங்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறப்பா. அது பிரசன்னம் இறங்கட்டப்பா. அந்த இடத்துல ஒரு பயபக்தி உண்டாகட்டும் ராஜா. நீ ஆலய தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. அப்படியாக ஆராதிக்கும் போது உண்மையும் உத்தமமாய் ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க துதிக்க கர்த்த தேவன் நீ கிருபை செய்யுங்க. அப்படியாக தேவன் செய்து சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை காண கிருபை செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கம ஊடகத்தை முத கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தேவனாகிய கர்த்தர் நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயாவுடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் யாவரையுமாய் தெய்வம் நீங்க ஆசீர்வதிங்க. சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் ஆசீர்வதிங்க. இணைந்து பண்ணி புரிகிற ஒவ்வொரு தேவதாசர்களையும் ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறப்பா. சூத்திரம் மற்றபடியாய் கூட ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஐரீனியும் அது கரத்திலே ஒப்ப கொடுக்கிறான். மகளுடைய குடும்பம் உமக்கு செய்யற ஊழியம் மொத்தமா ஆசீர்வதிங்க. ஜபித்த ஒவ்வொருத்தரையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். இனி ஜபிக்க வருகிறதான யாவரையுமாய் ஆசீர்வதிங்க. இறுதியாக வருகிற ஏமி சகோதரியை கூட ஆசீர்வதிங்கப்பா. எல்லோரையுமாய் ஆசீர்வதித்து பிறகு செய்து பாதுகாத்து கொள்ள முடியாம அவங்க திரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒருத்தர் கேரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றிமா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு திருச்சபைகளிலே ஒரு அபிஷேகம் நிறைந்த ஆராதனை எல்லா திருச்சபைகளிலும் நடக்கத்தக்கதாய் தேவன் கிருபை பாராட்ட போறார். அதுக்காய் நாங்கள் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபித்த உங்களையும் உங்களுடைய குடும்பங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி சிஸ்டர்.
2: ஆமேன். நன்றிமா. உங்கள் அனைவரையும் அப்படியே தேவன் ஆசீர்வதிப்பாராக.
1: நன்றி. தொடர்ந்து நாங்கள் ஆனந்த ராசா சுஜாதா சகோதரி. நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கம்மா. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா தேசங்களிலுமே விபத்துக்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதே போல தற்கொலையின் ஆவிகள் தேசமெங்கிலும் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. இந்த வாலிப பிள்ளைகள் அதிகமாக தற்கொலை பண்ணிக்கிறாங்க. யாழ்ப்பாண பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படியும் 2-3 பேர் அப்படி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த தற்கொலையின் ஆவியெல்லாம் தேசத்துல இருந்து தேவன் எடுத்து போடணும்னு சொல்லி ஜெபிச்சு கொள்ளுங்கம்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதோடு கூட விபத்துக்கள் தடுக்கப்படணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கலாம்.
3: நன்றி அம்மா. நன்றி நன்றி தகப்பனே. கோடான கோடி நன்றி. நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி பிதாவே. இந்த நேரத்திலும் சுவாமி நாங்கள் ஒவ்வொருவர் தேசங்கள் இடங்களில் இருந்து பிதாவே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒன்று கூட செய்து என்ன அன்பு தந்தையை நோக்கி பார்க்க இந்த நேரத்தை தந்ததற்கு நன்றி. அதிகாலை மதியம் மாலை வேளையாக இருந்தும் ஆண்டவரே எந்த பல்வேறு திசைகளிலும் இருந்து சுவாமி உங்களை நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். எங்கள் எல்லா விண்ணப்பங்களையும் நீங்க அறிகிற தேவன் உமக்கு கோடான கோடி நன்றி. இயேசப்பா இந்த நேரத்திலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆமேன். அன்பும் இறக்க நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே அப்பா பிதாவே, இந்த அருமையான இந்த மாலை வேளையிலும் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பத்தை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொன்னீங்க தகப்பனே. நாங்கள் பலவீனமானவர்கள், மாமிஷம் பலவீனமானது, ஆவியோ உற்சாகமானது. ஆனாலும் தேவனே நீர் உயிருள்ள தேவன். எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் இல்லங்களிலும் வாசம் செய்கிற தேவன். எங்கள் ஒவ்வொருத்தருடைய வேண்டுதல்கள் விருப்பங்கள் யாவையும் நீங்க காண்கிற தேவனாக இருக்கிறீங்க. விசேஷமாக ஆண்டவரே என் கரத்தில் கொடுத்த இந்த விண்ணப்பம் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். விபத்துக்களும் ஆண்டவரே வாலிப யுவதிகள் பாவத்தின் இச்சைகளுக்கூடாக வழிநடத்தி சென்று மரணிக்கும் இந்த விண்ணப்பத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. பிதாவே நீங்க என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்தை படைத்து இதை ஆளுமை செய்வதற்காக மனிதர்களை நீர் உருவாக்கினீர் சுவாமி. ஆனாலும் நாங்கள் அந்த நன்மையை மறந்து நீங்க கொடுத்த அந்த பொறுப்பினை மறந்து சுவாமி நாங்கள் பல்வேறு விதமான பாவத்திற்குள் உள்ளாக்கப்படுகின்றோம். பிதாவே, உம்மிலிருந்து எங்களை பிரிப்பதற்காக பிசாசானவன் போடும் இந்த திட்டங்கள், ஆண்டவரே, நாங்கள் கீழ்படியாமல் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேளாமல் உம்முடைய அன்பிலே இருக்கின்ற நாங்கள் பிரிந்து செல்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளாக நாங்கள் இருக்கின்றோம் தகப்பனே. ஆனாலும் ஆண்டவரே, சத்ருவானவன் எங்களுக்கு பல்வேறு விதமான வலைகளை விரித்து வைத்திருக்கின்றான். வீதி விபத்துக்கள் ஆண்டவரே, போதை வஸ்துக்களினால் இளைஞர்கள் யுவதிகள் ஆண்டவரே அடிமையாக்கப்படுகிறார்கள். அதனூடாக நிதானம் இழந்து இந்த வீதியில் செல்லும் போதெல்லாம் ஆண்டவரே விபத்துக்கள் அநேகம் ராஜா, அநேகம் பாவத்தை நோக்கி செல்லும் இந்த இளைய யுவதிகளை ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்கள் தகப்பனே. தகப்பனே, ஒரு பாவியாவது நீர் பாவத்திற்குள் மறைப்பதை நீர் விரும்பாத தேவன் ஆண்டவரே, நீர் இரக்கம் செய்கிற ஆண்டவர் ஆண்டவரே. ஒரு பாவியாவது என்னிடம் வரானா என்று ஏக்கங்களோடு தவிப்புகளோடு காத்திருக்கும் பெருமுச்சுக்களோடு காத்திருக்கும் தேவன் சுவாமி, இந்த வேளையிலும் சுவாமி எத்தனை யுவதிகள் ஆண்டவரே விபத்துக்குள் உள்ளாக்கப்படுகிறார்கள். நீங்க படைத்த ஒவ்வொரு சரீர அவயவங்களை சிதைக்கின்றார்கள் ஆண்டவரே. நீங்க அழகான உருவங்களை எங்களில் படைக்கும் போது சுவாமி, அதை விபத்தினூடாக சத்ருவானவன் சிதவடைந்து நொறுக்கப்படுகின்றது. தேவனே, யார் யார் இந்த வீதி விபத்துக்குள் உள்ளாக்கப்படுகிறார்களோ ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஆண்டவரே எத்தனை ஜனங்கள் விபத்துக்குள்ளாக்கப்பட்டு ஆண்டவரே தங்கள் சரீரத்தை ஆண்டவரே உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மூளைகளில் உயிர் ஆபத்துக்களிலும் ஆண்டவரே எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் ஒவ்வொருதரையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, சுகம் கிடைக்காதா, எனக்கு இதிலிருந்து மறுவாழ்வு கிடைக்காதா என்று ஏங்கி ஏங்கி இருக்கும் ஒவ்வொரு யுவதிகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். உச்சி முதல் கொண்டு உள்ளங்கள் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய தூய திரு ரத்தத்தை தெளிக்கிறேன் சுவாமி. நரம்புகள் தசைகள் நார்கள் எலும்புகள் ஊடாக இயேசுவின் ரத்தம் பாய்ந்து செல்லுவதாக. தேவனே, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பாகங்களும் இயேசப்பாவின் நாமத்தினாலே உயிர்ப்படைவதாக. ஆண்டவரே, இறந்து போயிருக்கும் கலன்களை ஆண்டவரே நீர் உயிர்ப்படைய செய்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே, யார் யார் விபத்துக்குள்ளாக்கப்பட்டு எனக்கு பரிபூரண சுகம் கிடைக்காதா என்று எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்க வேணும் தகப்பனே. அவர்களின் கண்களை திறந்திரளுங்கப்பா, அவர்களுடைய இருதயங்களை திறந்திரளுங்கப்பா. உம்மை தேடுகின்ற வாஞ்சியை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நீங்க காண்பிக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம், இச்சைகள் நிறைந்த உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இச்சைகளை கண்ணோக்கும் இந்த கண்களை பத்திரப்படுத்துங்கப்பா. அந்த இச்சைகளை நாங்கள் சிந்திக்கும் சிந்தனைகளை பத்திரப்படுத்துங்க தகப்பனே. உம்முடைய இரத்தத்தினால ஆண்டவரே காத்திரளுங்கப்பா. எங்கள் இருதயங்கள் திருக்குள்ளதும் கேடுதுள்ளதுமாக இருக்கிறது, அவையாவையும் உம்முடைய இரத்தத்தினால தூய்மைப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தந்தையே, எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் கூடவாக இருக்க வேண்டும் தகப்பனே. என்ன இன மதமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பிதாவே, உம்முடைய கரங்களினாலே இந்த பூமிக்கு படைத்த அத்தனை பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே. ஆண்டவரே, வழிதப்பி போகாதபடி, பிசாசின் கிரிகைக்குள்ளே உள்ளாக்கப்படாதபடி ஒவ்வொரு வாலிப யுவதிகளை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு வீதி விபத்துகளில் வாகனம் செலுத்துகின்ற ஒவ்வொரு சாரதிமார்களையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. சரியான நேரத்தில் நேர்த்தியாக வாகனங்களை சேர்த்தி நடத்தி செல்ல வேண்டும் ஆண்டவரே. எத்தனை எத்தனை விபத்துக்கள் ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே நிகழ்ந்து கொண்டே இன்றும் காணப்படுகிறது. பிசாசானவன் மகிழ்ந்து கொண்டிருக்கிறான் தகப்பனே. தன் வசப்படுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளின் சிந்தனைகளை சிதறடிக்க பண்ணி விபத்துக்குள்ளாக்கப்பட்டு ஆண்டவரே கால்களை இழந்தும் கைகளை இழந்தும் தங்கள் அபாகங்களை இழந்த நிலைமையிலும் ஆண்டவரே எத்தனை பிள்ளைகள் இருட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஆபத்துக்கள்ல இருந்து எங்களை காத்திரலுங்கப்பா. தேவனே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று. தந்தையே, நீங்க அழகான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருந்தாலும் அவையாவை நாங்கள் ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் பதித்து வையாமல் பாவத்திற்குள் நாங்கள் மடிந்து போகின்றோம். பிதாவே, ஒவ்வொரு ஆத்துமாவையும் விடுவியுங்கள் தகப்பனே. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. சிறியோர் தொடக்க முதியோர் வரையும் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளும் உம்முடைய திருச்சிலுவையை, உம்முடைய தூய இரத்தத்தின் சிந்திய இரத்தத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேணும். அன்று ஆண்டவரே மோசேயின் வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி வைத்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவரே பாவத்தின் பிடியிலிருந்து, சாபத்தின் பிடியிலிருந்து அதை நோக்கி பார்க்கிறவர்கள் விடுதலை பெற்றார்கள் தகப்பனே. இன்றும் அப்பா நீங்க கல்வாரி சிலுவையிலே சிந்திய இரத்தத்தை ஒவ்வொருதரும் ஆண்டவரே கண்ணோக்கி பார்த்தால் இந்த இப்பாற்பட்ட மரணங்கள், விபத்துக்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையிலும் இருந்து நாங்கள் விடுதலை பெற முடியும் சுவாமி. அப்பா பிதாவே, உம்முடைய சிலுவையை எல்லோரும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். நீர் எங்களுக்காக ஒரு சொட்டு இரத்தம் கூடி இல்லாமல் சிந்திய இரத்தத்தை எல்லாரும் நினைவு கூற வேண்டும். அந்த இரத்தம், விலையேறப்பட்ட இரத்தம், எங்கள் பாவ சேற்றிலிருந்து நீர் மீட்டெடுத்த இரத்தம், இன்று ஆண்டவரே நீங்கள் விட்டுவிடவில்லை. எங்களுக்காக பிதாவின் வலது பரிசுத்தில் வீற்றிருந்து எங்கள் மீறுதல்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற தகப்பனாக இருக்கிறீர்கள் தகப்பனே. நாங்கள் மறுபடியும் பாவ சேற்றிற்குள் விழுந்தாலும் அவையில் இருந்து சுவாமி நீர் தூக்கி எடுத்து அன்பு செலுத்துகிற தகப்பனாக இருக்கிறதற்காக நன்றி சுவாமி. விசேஷமாக ஆண்டவரே இந்த இணைப்பில் இருக்கின்ற சங்கம வானொலியில் இருக்கின்ற இந்த அன்பான குடும்பங்கள் ஒவ்வொருதரையும் உங்கள் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இவர்களும் பல்வேறு இடங்களில் இருந்து சுவாமி ஒருமித்து உம்மை நோக்கி பார்க்கின்றோம். பிதாவே, உம்முடைய கிருபையினால் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கால்பட்ட தேசமெல்லாம் கர்த்தருக்கே சொந்தமண்டிங்கப்பா. இவர்கள் எங்கெங்க எந்தெந்த தேசங்களில் இருந்து உம்முடைய பணிகளை செய்கின்றார்களோ, உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ள மகனாக, மகளாக நீர் எடுத்து பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு தேவதாசர்களையும் உச்சி முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய இரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே சத்ருவானவன் தொட முடியாத சுவாமி. உம்முடைய சரீரம் உம்முடைய ஆலயமாக ஒவ்வொருவர்களும் இருக்கிறார்கள். எங்கெங்கெல்லாம் அவர்கள் சென்று உம்மை பிரஸ்தாவம் பண்ணுகின்றார்களோ ஆண்டவரே, உம்முடைய கிருபை இவர்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருக்க வேணும் தகப்பனே. உம்முடைய சமூகம் இவர்களுக்கு முன்னாக சென்று வழிகளை சேவை பண்ணி கொடுங்க தகப்பனே. எப்பொழுதும் ஆண்டவரே குடும்பம் குடும்பமாக, பிள்ளைகள் பிள்ளைகளாக ஆண்டவரே நீர் தொட்டு பேர் பேராக ஆசீர்வாத இந்த நேரத்தை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. ஓ, ஒவ்வொரு வேளையிலும் அதிகாலை வேளையையும் நீர் நன்றாக ஆசீர்வாதமாக கொடுத்ததற்காக நன்றி. மதிய வேளையிலும் ஆண்டவரே வழி நடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் உறங்கும் வேளைகளிலும் பிசாசானவன் எங்கள் ஒவ்வொருதருக்கும் ஆண்டவரே இருதயங்களை வருடி விடாதபடி, எங்கள் இருதயங்களில் நல்ல சிந்தனைகளை உம்முடைய வார்த்தைகளை திருடி விடாதபடி, உம்முடைய தூய கரம் எங்களை பாதுகாத்து உமக்கு சித்தமானால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல புதிய காலை பொழுதை தந்திரள வேண்டும் என்று. இயேசப்பா, உங்கள் கரத்திலே இந்த சங்கம வானொலியே ஒவ்வொருவரையும், இந்த இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகளையும், இனி வரப்போகும் நிகழ்ச்சியை நடாத்துகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, தேங்க்யூ.
4: ஆமேன், ஆமேன். நன்றிமா கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பாரமான ஜெபத்தை கேட்டு தேவன்
1: தேசங்களிலே இருக்கிற வாலிப பிள்ளைகளை பாதுகாக்க போறதுக்காய் நன்றி செலுத்துவோம். கத்தருக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள். உங்களையும் குடும்பங்கள், பிள்ளைகள், பேர குழந்தைகள் ஒவ்வொருவரையும் தெய்வன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றிமா.
3: தொடர்ந்து
1: நன்றி. தொடர்ந்து நாங்கள் அருந்ததி சகோதரியை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
5: பிரைஸ் தி லார்ட் அம்மா. பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட் அம்மா. நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. போதையர்களுக்காக, மிஷனரி ஊழியம், சுவிசேஷ ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அதோடு கூட இந்த நாட்களிலே கள்ள தீர்க்க தரிசிகள் அதிகரித்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் இனம் கண்டு கொள்றதுக்கு தேவன் எங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கணும். யாருடைய மெசேஜையும் கேட்கறதுக்கு கொஞ்சம் தயக்கமாவே இருக்குது. இது சரியானதா, இது பிள்ளையானதான்னு நாங்க அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். அதனால தேவன் எங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கணும். இந்த வாலிப பிள்ளைகள் அதிகமாக இப்படியான போதர்கள் பின்னாடி போகிறாங்க. அவங்களை எல்லாம் தேவன் பாதுகாத்து கொள்ளணும். சரியான பாதையிலே வாலிப பிள்ளைகளை நடத்தணும். இப்படியாய் போதிக்கிற ஒவ்வொரு போதகர்களும் சத்தியத்தை சத்தியமாக உண்மையாக போதிக்க அவர்களுக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஜெபிச்சு கொள்ளுங்கம்மா. ஜெபிக்கிறவங்களுக்கு எத்தனை ஆசீர்வாதம்.
5: ஸ்தோத்திரமங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையில உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய நீர் இந்த நாளிலே கர்த்தாவே இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி உங்களுடைய அன்பின் கரங்களை ஒப்புவிக்கிறேன் சுவாமி. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும்படியாக ஆண்டவரே நீர் சொன்னீரே சித்தமுள்ளவராய் இருக்கிறேன் என்று கர்த்தாவே இந்த நாட்களிலே ஆண்டவரே உலகம் எங்கும் இருக்கிற ஊழியக்காரருக்காய் நாங்கள் மந்தாடுகிறோம் சுவாமி. விசேஷமாய் ஜனங்களுக்கு ஆண்டவரே சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாக, உம்முடைய போதனைகளை சொல்லுகிறவராக ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஜாக்கிரதையாக ஆண்டவரை கற்பிக்கத்தக்கதாக போதிக்கத்தக்கதாக பரத்திலிருந்து உம்முடைய வார்த்தையை பெற்று ஆண்டவரை பிரசங்கிக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். சபைகளுக்கு மேலாக கிரியை செய்கிற பொல்லாத துறைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் லோகாதிபதி சக்திகள், வான மண்டலங்களில் இருந்து கிரியை செய்கிற பொல்லாத அசுத்த ஆவிகளின் சேனைகளின் கூட்டங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே திடத்துகிறோம் சுவாமி. சரியான போதனைகளை சொல்லத்தக்கதாக பிள்ளையாவின் போதனைகள் சபைக்குள்ளே வராதபடி, கள்ள தீக்கதரிசிகள் எழுப்பாதபடி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. நம்முடைய அற்புதம் அடையாளங்களும் நடக்கட்டும் கர்த்தாவி. இயேசுவுக்கு பயப்படும் பயத்தினாலே, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினாலே ஆண்டவரே இந்த சபைகள் நிரம்பத்தக்கதாக நீர் கிருபை செய். நம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே விசேஷமாய் வாலிபர்கள் ஆண்டவரை எழுப்புண்டு போகாதபடி, ஆண்டவரை செழிப்பான உபதேசம் என்று சொல்லி அதற்கு பின்னாக எழுப்புண்டு போகாதபடி ஒவ்வொரு வாலிபர்களையும் ரட்சித்து பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. சபையிலே கர்த்தாவே பாவத்தை நீதியை குறித்து உணர்த்தும் தேவ ஆவியானவர், உலகத்தை கண்டித்து உணர்த்துவேன் என்று சொன்ன தேவ ஆவியானவர் சபைகளிலே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய சத்தியத்துக்கு உண்மையாயிருந்து ஆண்டவரே ஆத்மா தாகத்தோடு ஆண்டவரே முழுமனதோடு முழுப்பலத்தோடு உள்ளே அன்பு கொண்டு உங்களுடைய வார்த்தையை உபதேசிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களை நீருடைய ஆவினாலே நிரப்பி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சுகமும் ஆரோக்கியம் இருப்பதாக எப்பொழுதும் ஆண்டவரே அவருடைய ஜீவியத்திலே உம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷம் மற்றவர்களுக்கு பரவும்படியாக மிஷனரிகளாய், அப்போஸ்தலராய், ஆண்டவரே மீட்பர்களாய், ஆண்டவரே ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க. விசேஷமாய் வாலிபர்கள் உமக்கென்று எழுந்து பிரகாசிக்கவும் சபைகளிலே ஆண்டவரே சத்தியத்துக்கு ஆண்டவரே அவர்கள் வேத வசனங்களை வாசித்து தியானித்து அதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் மூலமாக ஆண்டவரை எழுந்து போதிக்கவும் ஆராதிக்கவும் ஆண்டவரை காரியங்களை செய்யவும் உமக்கென்று ஆத்துமரா தாகமுள்ளவர்களாக ஆண்டவரை ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே தரிசனத்தோடு ஆண்டவரை ஊழியம் செய்ய சபை மக்களையும் ஆண்டவரே விசேஷமாய் வாலிபர்களையும் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே தங்களுடைய ஜீவனையும் பாராமல் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காய் ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவை அவர்களை எடுத்து நீங்க உம்முடைய ராஜ்ய மகிமைக்கென்று பயன்படுத்துங்க சுவாமி. அவர்கள் யார் யாருக்கு உம்முடைய சத்தியத்தை சொல்கிறார்களோ அப்பா நீங்க தாமே அவர்களோடு போதித்து ஆண்டவரே அவர்களுக்கூடாக ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் வெளிப்பட்டு எல்லா மனுஷரையும் ரட்சிக்க வந்த தேவனாகி உம்முடைய நாமத்தை சகலம் அறிந்து கொள்ளும்படியாக இந்த ஊழியக்காரரை விசுவாசிகளை எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. கர்த்தருக்கு பயப்படும் பயம் பூமி எங்கு நிரம்பி இருக்கட்டும். கர்த்தரை அறிகிற அறிவு ஆண்டவரை நிரம்பி இருப்பதாக இந்த கடைசி காலத்திலே ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடி தேடுகிற வேளையிலே ஏசப்பா நீங்க வெளிப்படும்படி அதிகாரியாய் ஜெபிக்கிறேன். எங்களை சிரிச்சித்த கர்த்தராகிய உம்மை அறிவது, ஆண்டவரை மீட்பருள் ஆகிய உம்மை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொன்னீரே. ஆண்டவரை ஒவ்வொருவரும் அதை கண்டுகொள்ள கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சபை மக்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கள்ள போதனைகள் வந்து விடாதபடி வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய ரத்தத்தால் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிலவற்றையும் அன்பின் கரங்களில் ஒப்புவிக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரை இந்த ஊடகத்துக்கூடாக ஊழியம் செய்கிற ஆண்டவரை ஒவ்வொரு அடியார்களையும் நீர் எடுத்து பயன்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆரோக்கியமும் சுகமும் ஆண்டவரே அவர்களுக்கு இருப்பதாக உம்முடைய வல்லமையினாலே நிறைத்து எடுத்து பயன்படுத்துங்க அப்பா ஆண்டவரே. அதே போல அவருடைய சந்ததி சந்தானங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. விசேஷமாய் இந்த ஜபத்தை நடத்துகிற மகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்படுத்து ஆசீர்வதித்து குடும்பங்களிலே எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய சந்தோஷமும் உம்முடைய சமாதானமும் நிலைத்திருக்கும்படி ஜபிக்கிறேன். சுகம் ஆரோக்கியம் இருக்கும்படி ஜபிக்கிறேன். இந்த இணைப்பிலே இணைந்து ஜபித்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. வாஞ்சுகள் விருப்பங்களை நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இதோ நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவனாகிய நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க சுவாமி. கர்த்தாவை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. சகல துதி கனம் மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி வல்லமையுள்ள இயேசுவின் நாமம் எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் பெற போற இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றிமா, கர்த்தரங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே போதகர்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். தேவன் போதகர் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துவோம். நன்றிமா, உங்களையும் குடும்பங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்திப்பாராக. ஆமேன்,
5: ஆமேன். God bless you sister, God bless you,
1: God bless you. தொடர்ந்து நாங்கள் கவி கவிதா சகோதரி அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் இருக்கிறீங்களா? கவிதா சிஸ்டர், கவி கவிதா. ஓகே, பிரைஸ் தி லார்ட். நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த நாட்களிலே வைத்தியரால் கைவிடப்பட்ட நிலையிலே அநேகர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் தேவன் தொட்டு சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அதே போல இந்த நாளிலே ஐசியூல ஆபரேஷனுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து அவங்களுக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா, அவங்களுடைய மருத்துவ தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர்.
6: சூத்திரமாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, உடைய ரத்த கூட்டைகளுக்கு கொடுக்கிறோம். ஜீவன் உள்ளது வெனே அப்பா, உடைய நாமம் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு வியாதிஸ்தர்களுக்கும் பரிபூரண விடுதலை கொடுக்க வேணும் ஆண்டவரே. உலக நாடுகள் தேசங்கள் கண்டங்கள் ஆண்டவரே இருக்கிற ஜனங்கள் மத்தியில கத்தாவே உடைய வல்லமை அனுப்புங்க ஆண்டவரே அப்பா. நோய்வாய்ப்பட்டு வேதனையோடு கண்ணீரோடு மன உளைச்சல்கள் மன பாரங்களோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே உடைய வல்லமை அனுப்புங்க. உடைய வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துங்க. உடைய வல்லமை அனுப்பி குணப்படுத்துங்க. நானே பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, நீங்கள் அற்புத விடுதலையை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. ஜீவன் உள்ள தேவனுடைய நாமம் அற்புதம் செய்ய வேணும், அதிசயம் செய்ய வேணும் ஆவியானவரே அப்பா. கேன்சர் வியாதியோடு, கிட்னி வியாதியோடு ஆண்டவரே, பிரஷர் சுகர் கொலஸ்ட்ரால் வியாதியோடு பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே உடைய நாமத்தை அனுப்புங்க. அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. பார்க்க உதவி இல்லாமல், பணம் இல்லாமல், வேதனையோடு கண்ணீரோடு மன உளைச்சல்கள் மன பாரங்களோடு இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மனித இரக்கங்கள் தயவுகளை கொடுங்க. புதிது புதிதாக வைரஸ் நோய்கள் தொற்று நோய்கள் ஆண்டவரே ஜனங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய வல்லமை அனுப்பி நீங்கள் குணப்படுத்துங்க ஆண்டவரே. வியாதியின் வல்லமைகளை நீங்கள் சிலுவையில சுமந்து தீர்த்த தேவனே அப்பா, பரிபூரண விடுதலையை கொடுங்க. இயேசுவின் நாமத்தை குழப்பு கொடுத்து செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தேவனப்படியாய் வியாதியஸ்தர்களுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நான் ஜெபித்து
7: முடிக்கிறேன். ஜானட் இன்றைய நாள்ல கனடாவில இருந்து திரும்பமாக ஜெர்மனிக்கு செல்கிறார்கள். அவர்களுக்காக நீங்க சேர்ந்து கூட ஜெபத்துல ஜெபித்துக் கொள்ளுங்கள். சுப பத்திரமான பிரயாணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் சகோதரி. God bless you.
1: Amen. Amen. Amen.
8: ஹலேலூயா. ஸ்தோத்திரமானவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாயிரக்கத்தின் கிருபைந்தவனே, மக்கோடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைய நாளிலும் கர்த்தாவே அப்பா, அநேக விண்ணப்பங்களுக்கு ஜெபிக்கத்தக்கதாய் தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்க, வர முடியாத பிள்ளைகளை கூட தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரமானவரே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே அப்பா ஜன சகோதரி குடும்பத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா அவர் வந்ததான அந்த பிரயாணத்தை தேவன் ஆசீர்வதிச்சிங்க, அவங்களுடைய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி கொடுத்திருப்பீங்கன்னு நாங்க கருத்திருக்குள்ளால விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, இந்த நாளிலும் அவங்க போகிறதான அந்த பிரயாணத்தை கூட தேவன் ஆசீர்வதிக்கும்படியா சுபிக்கிறேன். வழிகளில் எல்லாம் உடைய தேவ தூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளும்படியா சுபிக்கிறேன். போகிறதான எல்லா வாகனங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, சாரதிகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. வழிகளில் எல்லாம் எந்த பிரச்சனைகளும் இல்லாத படிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உடைய பாதுகாப்பு கரம் சகோதரியோடும் குடும்பத்தோடும் இருக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இன்னும் அதிகமாய் சகோதரியை எடுத்து தேவன் பயன்படுத்தும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மட்டுமாய் நடத்தின எபினேசரே மக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி, இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட சகோதரியோடு ஊழியத்தோடு இருந்து தேவன் வழி நடத்த போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா என்ன ரீட்டா சகோதரி குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகள், பேர குழந்தைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா அந்த இணைப்பானது அநேக தேசங்களை கடந்து செல்ல தேவன் கிருபை பாராட்டுங்க. அநேகர் கேட்கறதுக்கான வழிகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதுல இணைந்து ஊழியம் செய்யற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகள் கர்த்தாவை சகோதர சகோதரிகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவங்களையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவை. செய்யற ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியா சுபிக்கிறேன். அவங்களுடைய என்னென்ன தேவைகள் எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அடியேன் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை எடுத்து தேவன் பயன்படுத்துகிறபடியா நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை, மட்டுமாய் நடத்தினதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் கூட இருந்து இந்த வானொலியை தேவன் நடத்தி கொடுக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா குறைகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா என்னை தாழ்த்தியுமே உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
7: ஆமேன், ஆமேன். நன்றி சகோதரி, இதுவரை நேரமாக இணைந்து எல்லாவற்றையும் தொகுத்து வழங்கி ஆசீர்வாதமாக பாரத்தோடு ஒருவருக்காகவும் ஜெபிக்க இந்த தாளந்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். கத்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாக தேவைகள் ஒவ்வொன்றையும் கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி கொண்டு நாங்கள் மீண்டும் இன்னொரு இணைப்பிலே சந்திப்போம். சகோதரி சிஸ்டர் ஆயிரின், சிஸ்டர் கவி கவிந்தா,
8: நன்றி.

அருமையானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான காலை நேர நேரடி ஒளிபரப்பின் விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே நாங்கள் இணைந்திருந்தோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 9:36. இதுவரை நேரமாக ஊழியர்கள் இணைந்து, சகோதர சகோதரிகளாக இணைந்து ஒவ்வொரு ஜபங்களையும் நாடுகளுக்காக, சுயநகமாக இருக்கிறவர்களுக்காக, ஒவ்வொருவருக்காகவும் ஜபித்தார்கள். தேவந்தாமை அப்படியாக எடுத்து வந்த ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் வழி நடத்திய ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான காலை நேர நேரடி ஒளிபரப்பின் விடுதலையின் வெளிச்ச நேரம். நாங்கள் தொடர்ந்து ஒரு பாடலோடு இணைந்து அடுத்த நிகழ்ச்சிகளுக்களாய் கடந்து செல்வோம். தேவன் தாமே ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மாய்மைப்படுவதாக.

0: ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஜெபங்களுக்கு கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொன்றை நடத்துவாராக. இன்றைய நாளிலே எங்களுடன் நேற்று நாளிலே சபையிலே வந்த சகோதரி ஜானட் அவர்கள் இன்றைய நாளிலே ஜெர்மனிக்கு பயணமாகிறார். அவருக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பயணங்களிலே கர்த்தர் கூட இருந்து வழி நடத்த வேண்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீதியான ஜெபங்களுக்கு கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களோட கருத்திலே ஒப்புவிக்கிறோம். வழி நடத்துங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: துதிக்கிறோம் இந்த காலை உழைக்கா துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலலூயா, ஹாலலூயா அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவே என்று கூப்பிட்டு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்கள் மாத்திரம் சுவாமி, நாங்கள் மாத்திரங்களை தரை மட்டும் தாத்துறோம் சுவாமி. உங்க பாதல் வழியில் இருக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரர், கணத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், எல்லா பாத்திரத்துக்கும் அறியோம். நீங்க ஆண்டவரே, நீங்க பாத்திரர், நீங்க பாத்திரர், நீங்க பாத்திரர் அப்பா. உங்களை துதிக்கிறோம் ஐயா, உங்களை துதிக்கிறோம். கோடி நாவுகளும் போதாதப்பா, போதாதப்பா, போதாதப்பா. உங்களுடைய சுவாசமும் போதாதப்பா. உங்களை துதிக்கவும் உங்களை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே நாங்க வந்திருக்கிறோம் சுவாமி, வந்திருக்கிறோம். கிருபை, கிருபை, கிருபை ஐயா. எங்களுடைய வில நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வில நல்ல நம்முடைய கிருபை தானப்பா. தாங்குகிறோம் தகுதியற்று எங்களுக்கு தந்த கிருபை, கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபையப்பா. நாளும் எங்களை தாங்குகிறது, வழி நடத்துறது. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த யவ வேலைக்கா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியப்பா, நன்றியப்பா அப்பா. அந்த காலங்களுக்காக, இந்த கால சூழ்நிலைகளுக்கா, ஜனங்களுக்கா, உங்களோட பாதத்தில் வந்து கண்ணீரோடு எபிக்கிறோம் சுவாமி, எபிக்கிறோம் அப்பா. அந்த காலங்களில் இருக்கிற கொடிய பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் தகப்பனே இறக்கம் செய்த பாவிகள் எல்லாவற்றையும் ஜனங்கள் விட்டு விலகி ஆண்டவரே எங்களை பாதபடியும் நோக்கி பார்க்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம், மன்னிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்ளும். பார்க்கட்டும் சுவாமி, சிந்திக்கட்டும் சுவாமி, வார்த்தைகளை கேட்கட்டும் சுவாமி, கீழ்படிக்கட்டும் சுவாமி அப்பா. கூடிய காலங்களில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே ஐயா, சொல்ல முடியாத துன்பங்கள் அப்பா. எங்கு வரைவதென்று தெரியாமல் அலைகிற மக்கள் அப்பா. தகப்பனே இறக்கம் செய்யுங்கப்பா, மன்னிங்கப்பா. இந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், பாதபடியிலிருந்து வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. நாங்கள் ஆஜபிக்கத்தான் அப்பா முடியும். இறக்கம் செய்கிற தேவன் நீங்க ஆண்டவரே, கிருபை செய்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. தகப்பனே இந்த கிருபையின் காலத்தில் ஆகுது, நனுக்கிற காலத்தில் ஆகுது. ஜனங்கள் மணந்து பட்டு சுவாமி, மணந்திருங்கப்பட்டு ஐயா. உங்களோட வருகையிலே கைவிடப்பட்டு போக வந்தவரே ஐயா. அந்த கிருபையின் காலத்தில், இந்த மைன அனுக்கிற காலத்தை நாங்கள் மணந்திரும் பட்டும் சுவாமி, மணந்திரும் பட்டும் சுவாமிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, வேண்டிக் கொள்கிறோம். நன்றி சகப்பனே, நன்றி சகப்பனே. கொடி நன்றிகள் ஆண்டவரே. எங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. அந்த வேலையிலும் சுவாமி, யுத்தங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிடங்கள் இருக்கிற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தவிப்புகள் அப்பா, கண்ணீர் அப்பா, அலைச்சல் அப்பா, வாழ்வாதாரம் என்று அலைகிற மக்கள் அப்பா. தகப்பனே இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவித சாபங்கள், பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு ஒரு வாழ்வாதாரம் உண்டாம்படியாய் வேண்டிக் கொள்கிறோம், ஒரு மனம் திரும்புதல் உண்டாம்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே இவர்கள் தங்களை தாழ்த்துவார்களாக, தாழ்த்துவார்களாக. நீங்கள் தான் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் வழி என்று சொல்லி தங்களை தாழ்த்தி உங்களோட முகத்தை நோக்குவார்களாக, நோக்குவார்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். செய்கிற தேவனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். மன்னிப்பு இருக்கங்களோடத்தில் உண்டு சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் தகப்பனே. இந்த உடல் வியாதி படுக்கல் இருக்க மக்கள் ஐயா, கூடான கோடி மக்கள் அப்பா, வியாதியின் கொடுமை ஆண்டவரே, எனங்கள் படுகிற கண்ணீர் வேதனை துன்பம் வியாதியின் அவதிப்படுகிற ஆண்டவரே, எனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. அப்பா அவர்களுடைய வியாதிக்கு காரணமா இருக்கிற மூதாதையர்களின் படிகளில் வந்த பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் எல்லாவர்களையும் விட்டு நீங்கி இவர்கள் பரிசுப்பட வேணும் ஜீவிக்கிறோம். வியாதிகளிலிருந்து விடுதலை பெற வேணும் ஜீவிக்கிறோம் சுவாமி. நீங்க தானப்பா சாபங்கள் பாவங்கள் கோபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தவனாண்டு கீழ்ப்படிவார்களாக, ஜனங்கள் கீழ்ப்படிவார்கள், எங்களை நோக்கி கூப்பிடுவார்களா பார்ப்பார்களா, தங்களுடைய வழிகளை எல்லாம் தேவனுடைய வழியை பார்ப்பார்களா. ஈஸ்வரர்களுக்காக வேண்டி கொண்டு வியாதிஸ்தவர்களுக்காக மடிக்கிறோம் எங்கெல்லாம் ஆண்டவரே வியாதியின் கொடுமையினால் ஆண்டவரே தவிக்கிறார்களோ, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இறங்குற தேவன் நீங்க ஆண்டவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம். முதியோர்கள் ஆண்டவரே, அனாதரவாய் கிடைக்கிற முதியோர், வைத்தியசாலையில் நம்பி கிடக்கிற முதியோர் ஐயா, ஆறுதல் அளிக்கிற தேவன் நீங்க, இவர்களை ஆறுதல் படுத்துற தேவன் நீங்க சுவாமி. இந்த முதியோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், இறக்கம் செய்யுங்கப்பா. தருவாயில் இருப்பார்களானா தகவலை ஆத்மா மீட்கப்படட்டும் சுவாமி. இவர்கள் ஆண்டவரே தங்களுடைய சுய நினைவோடு இருக்கும் போதாவது கத்தாவே தங்களுடைய ஆத்மாவை எங்களிடத்தில் ஒப்பு கொடுப்பார்களா, ஒப்பு கொடுப்பார்கள். இவர்களுக்காக வேண்டி கொள்வோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுறோம் ஐயா. யாரிய சேரை தொடுங்க சுவாமி, உங்களை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு சுகம் கொடுக்கிறதே நீங்க அப்பா. அவங்களிடத்தில் அந்த நாட்களில் ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும் நீங்க வருமாய் அனுப்பவில்லை சுவாமி. வந்த ஒவ்வொருவரும் வியாதியில் சுகப்பட்டு போனார்கள் சுவாமி. அப்படியான தேவன் உங்களிடத்து வருகிறவரை நீங்க சுகப்படுத்துற தேவன் சுவாமி. அப்படியாக ஜனங்கள் உங்களிடத்தில் வந்து சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும், கீழ்படியட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்ளும் தகப்பனே நன்றி சொல்றோம். தேவையோடு இருப்பார்களானால் ஆண்டவரே தேவைகளை சந்திக்கிற உதவிகளை கட்டளையிடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லப்பா. தேசத்தை ஆண்டு கொண்டிருக்க தலைவர்கள் மத்தியில் என் தகப்பனே அப்பா, எல்லா குழப்பங்களும் தேசங்கள் எல்லாம் ஆண்டவரே, தலைவர்கள் மத்தியில் இருக்கிற குழப்பங்கள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவர் காண்கிற தேவன் இவர்கள். ஆண்டவர் தேவனுக்கு பயந்து, நேரிக்கு பயந்து, வார்த்தைக்கு பயந்து, கீழ்படிந்து ஆண்டவரே அப்போ தேசங்களை ஆளுகிறவர்களாய் மாறட்டும். கட்டளை ஆண்டவரே, காரியங்களை ஆண்டவரே ஆலோசிக்கிறவர்களாய் மாறட்டும். தேவனுக்கு பயப்படும் பயவர்களிடத்தில் இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே தேசங்களில் ஆளுகிற தலைவர்களை காண்கிறீங்க, தலைமைத்துவம் எல்லாம் நீங்க கொடுத்த அதிகாரங்கள் ஆண்டவர், எல்லா நன்மைக்கு இதுவாக அதிகாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா இவர்கள் நீதியாக நியாயமாக ஆண்டு கொள்ளத்தக்கலாய் நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே. நீதிகள் புரட்டப்பட்டு அங்கே வேண்டுமென்ற மக்கள் ஆண்டவரே அவர்களுக்கு ஐயா தகுந்த நீதியை செய்கிற தலைவர்களாக அதிகாரங்களாக இருக்கட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் அப்பா. அங்கெல்லாம் நன்றி சொல்லத்தானப்பா முடியும், எபிஷத்தானப்பா முடியும் அப்பா. காரியங்களை வாய்க்கப்படுறது தேவன் சுவாமி, வன்னிக்கிற தேவன் நீங்க சுவாமி, செயல்படுத்துகிற தேவன் நீங்க சுவாமி. ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நேரத்தில் உள்ள ஆண்டவர் ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. எங்கெல்லாம் நிற்கிறார்களோ, இந்த இடத்துலாம் நிற்கிறார்களோ தகப்பனே, ஆத்மா ஆயத்தப்படமா, ஆயத்தப்பட்டதா இருக்கட்டும் சுவாமி. குடும்பங்கள் எங்கிருந்தாலும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பார்த்துக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. அந்த ராணுவ வீரர் ஒவ்வொருக்கா வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. எங்களப்பா சகப்பனே, இப்பொழுது ஆண்டவரே தேசங்களில் நடக்கிற காரியம் பாருங்களப்பா, வேலை இல்லையப்பா, போராட்டங்களப்பா, கூப்பிடு கூக்குறலப்பா, கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவரே தகப்பனே, சாபத்திலும் பாவத்திலும் போய்கொண்டிருக்கிற ஆண்டவரே, தேசங்கள் ஆண்டவரே, ஜனங்கள் மனந்திரும்பி மனந்திரும்பி மனந்திரும்பி ஆண்டவரே உங்களோட முகத்தை தேடி உங்களோட முகத்தை சிரமத்தை பெறுவார்களாக. சிரமத்தை கூக்குறவர்கள் மானசீகமா இல்லாமல் ஆண்டது தேவனை நோக்கி கூப்பிடுற கூப்புகளா இருக்கட்டும் சுவாமி. அப்பா தேசங்கள் எல்லாம் காண்கிறீங்க சுவாமி, வறட்சியும் ஆண்டவரே கொடிய பஞ்சங்களும் தேசத்திலே ஆளுகை செய்கிற சுவாமி. ஐயா இரக்கம் செய்ய இரக்கம் தான் அப்பா வேணும், உங்களுடைய இரக்கம் தான் வேணும் அப்பா. ஜனங்களுக்காக வேண்டிக்கிறோ, ஜனங்கள் தங்களுடைய வழிகளில் எல்லாம் தேவனுடைய வழிகளில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை கொள்வார்களாக. அவர்களுக்காக தாபனே ஒரு நேரம் நவில்லாம தவிக்கிற மக்கள் ஆண்டவரே, பசியும் கொடுமை ஆண்டவரே. ஐயா அவர்களுடைய சாபங்கள் பாவங்கள் அக்கம் எல்லாம் பூரிக்கப்பட்டு பசியை நீக்கிற ஆசீர்வாதம் இவர்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி. கிருப்பறிவார்களாக கிருப்பறிவார்களா, இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா. நீங்க இந்த பூமியில வாழ்ந்தவர் எல்லா உணர்வுகளும் கூட போறீங்க சுவாமி, எல்லா உணர்வுகளும் கூட போறீங்க சுவாமி. பசியின் அக்கத்தை நீங்க அறிந்தது சுவாமி, இரக்கம் செய்யுங்கப்பா. இவன் எல்லோரும் எல்லோருக்கும் நீங்க ஆகாரம் கொடுக்கிற தேவனான் எழுதப்பட்டிருக்கிற சுவாமி. அப்படியான தேவன் ஆண்டவரே, இந்த தாழ்ப்பு நிலையில் இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்யறங்க, இறங்குங்கப்பா. முதியோர்களப்பா, குழந்தைகளப்பா, வாலிபர்கள் என்று பசியும் கொடுமையினா தவிக்கிற மக்களுக்கு ஒரு இரக்கம் செய்யுங்கப்பா. இவர்கள் படிவார்களா, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களா, பெற்றுக் கொள்வார்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. இந்த நாட்கள் ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள், ஊழியர்களை ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எங்கெல்லாம் நிற்கிறார்கள் கொடிய காலங்களில் பிசாசானவின் போராட்டம், ஜனங்களுடைய போராட்டம், வஞ்சனையான உபதேசங்களின் போராட்டம் அவற்றில் நிற்கிறார்கள் சுவாமி. தகப்பனே எங்கிருந்தாலும் தகுங்க தேவ பலம், உங்களோட தேவ பலம் ஆண்டவரே இவர்களை நிரப்பும் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கெல்லாம் நிற்கிறார்கள் சுவாமி, தாங்கிக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, வார்த்தைகளை கொடுங்க, ஜனங்களை ஆயத்தப்படுத்த. எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் நிலையில நிக்கத்தக்கதாய் கிருபை செய்யுங்கப்பா. உங்களோட பலம் தான் அப்பா வேணும், அவருடைய பலம் நல்ல ஆண்டவர். உங்களோட அபிஷேகம், செட்டிப்பான அபிஷேகம், நோங்களை முறிக்கிற அபிஷேகம் இவர்களை தாங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லாண்டவரே. நமக்கு சபைகளுக்காக மிகவும் ஆண்டவரே, இந்த சபைகளுக்காக கண்ணீரோல் உங்களுடைய ரத்தத்தினால் ஆண்டவரே, கிரியத்துக்கு கொல்லப்பட்ட சபை நீங்க கொடுத்த விலை அதிகம், தியாகம் அதிகம் சுவாமி. சபைகள் எல்லாம் தகுதிப்படட்டும் சுவாமி, நீங்க வருகையில எடுத்துக்கொள்ளுற சபைகளாக நிற்கட்டும் சுவாமி. உங்க சபைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கெல்லாம் உங்களுடைய சபைகள் இருக்கிறோம் அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவரே சபைகள் பரிசுத்தப்படட்டும், ஆயத்தப்படட்டும், கீழ்ப்படியட்டும், உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும் தகப்பனே. ஒவ்வொரு சபையும் உங்களோட வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய், குடும்பம் குடும்பம் உள்ள சபைகள் சேர்த்துக் கொள்ளப்படட்டும். சபைகள் எல்லாவற்றையும் காண்கிற தேவன் சுவாமி, அதற்காக தானப்பா நீங்க வாரீங்க ஆண்டவரே. சபையை எடுத்துக்கொள்ளத்தானப்பா வாருங்க, கரை சிறையற்ற சபையாக, மனவாட்டியாக, எங்களோட சமூகத்தில் எடுத்துக்கொள்ளுற சபைகளாக ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒரு மனமும் அன்பு உள்ளவர்களாய், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவர்களாய் சபைகள் எல்லாம் பரிசுத்தப்படட்டும். பரிசு சபையில் நிற்கிறோம் ஊழியர்கள் போதர்மாக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சபையை நடத்து, ஆசீர்வாதத்தை காட்டலிடுங்க, வார்த்தைகளை கொடுங்க, வளத்தை கொடுங்க, சாட்சியுள்ள ஈவியத்தை கொடுங்கப்பா, சுவத்தை கொடுங்கப்பா. இவர்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே ஜனங்களுக்கு முன்மாதிரியாக ஆண்டவரே சாட்சியுள்ளவர்களாக நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இப்படியா சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பன். சபைகளின் ஆயத்தப்படட்டும் சுவாமி, ஆயத்தப்படட்டும் சுவாமி, ஆயத்தப்படட்டும் சுவாமி. நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் சபையில பரிசுத்தம் உண்டாகட்டும் சுவாமி. பரிசுத்தம் உண்டாங்கூட வருகையோமிக சமீபமானவரை, வருகையோம சமீபமான காலங்களின் சொன்னிகளும் சொல்லிக்கொண்டே இருக்கிற சுவாமி. ஆண்டவரே சபைகள் எல்லாம் பரிசுப்படுத்த, இன்னும் ஆண்டவரே வெளியில் நிற்கிற எண்ணங்கள் ஆண்டவரே, இன்னுமாயாண்டவரே எண்ணங்கள் சேர்க்கப்படட்டும் சுவாமி. அதிக போஸ்தலர் காலத்தில் நடந்த ஒரு அசைவு, அசைவு இந்த காலத்தில் உண்டாமையாய் வேண்டிக் கொள்ள, 3000 5000 அந்த சொல்ல சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட சுவாமி. எண்ணங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதுமே என்றுதே உங்களுக்கு சித்தமாண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம் சபைகளுக்கா, நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. விழுந்து போன ஊழியர்கள் விசுவாசிகள் ஆண்டவரே, தகப்பனே கண் சொருகி போன குருடராய், ஆண்டவரே வாழ்ந்து இருக்கிறவர்களாய், போய்கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. இவர்கள் ஆண்டவரே இந்த நிலையில் விழுந்தார்களோ சுவாமி, அந்த நிலையில் இருந்து விழுந்திருக்க கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே தகப்பனே. ஐயா ராஜ்யத்தின் சுவிசேஷம் சலுகாதிகளுக்காக மறிக்கப்படும். அப்போது முடிவேமனு சொன்ன தேவனே, எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே, அந்த காலங்களை தந்திருக்கிறீங்க சுவாமி, அந்த காலங்களையும் அந்த சூழ்நிலைகளையும் தந்திருக்கிறீங்க. நாட்களில் எங்கும் விட வார்த்தை சொல்லப்படுகிற சுவாமி, டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து இவ்வளவு வேகமாக சொல்லப்படுகிறோம், அவ்வளவு மாயங்களோட வார்த்தை சென்று கொண்டிருக்கிறோம். நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல். இன்னுமாய் ஊழியர்கள் மிதனர்கள் எழும்பட்டு சுவாமி, எழும்பட்டு ஒவ்வொருவருடைய வார்த்தையும் ரசிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய வார்த்தையிலும் ஆண்டவரே ஐயா ஜனங்களை திருப்பூர வார்த்தைகளை கொடுங்க சுவாமி, கொடுங்க சுவாமி. ஜனங்களை போஷிக்கிற வார்த்தைகளை கொடுங்க சுவாமி, கொடுங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவரே பாடசாலைகளிலும் வேலைத்தளங்களிலும் ஆண்டவரே உங்களோட வார்த்தைகளை உங்களோட சுவிசேஷத்தை சொல்லுவர்களாய் மாட்டுங்க சுவாமி. பயத்தை எடுத்து கொடுங்க, தாழ்வுமன பதவிகளாக எடுத்து போட்டு ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் உங்களோட பார்த்து ஆண்டவரை சொல்லுவர்களாய் மாற்றுங்க சுவாமி. காலம் போதாதப்பா, நேரம் போதாதப்பா, எல்லா மக்களும் ரசிக்கப்பட வேண்டுமதே எங்களுடைய சித்தமாயிருக்கிற சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, தகப்பனி வேண்டிக் கொள்கிறோம். இன்னுமாய் அடைக்கப்பட்ட கொட்டணங்கள் 2 தேசம் அநேகம் உண்டு சுவாமி, அநேகம் உண்டு. இந்த தேசம் உள்ள மக்கள் எல்லாம் பெரிய ஒளிச்சுட்டை காண வேண்டும், யோசிப்பான ஒன்று. இங்க நிக்கிற ஊழிய கமிஷனர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே. கண்ணீர் தொடைக்கப்படும், கண்ணீரெல்லாம் தொடைக்க படிக்கப்படுகிறார்கள் சுவாமி. ஆண்டவரே உலகத்துப்பாடுகளும் கூட போறார் சுவாமி, குடும்பத்தை விட்டு ஆண்டவரே தவிக்கிற ஆண்டவரே. இவர்களுக்காக ஆறுதலும் தேர்தலும் சமாதானமாயிருங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் தகப்பனே ஆண்டவரே. இந்த இடத்து மக்களும் ரசிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை பெற்று வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாற வேணும் சுவாமி. இப்படியாக அந்த பட்டணங்களுக்கா, கிராமங்களுக்கா, தேசங்களுக்கா வேண்டிக் கொள்ளும் தகப்பனே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி தானப்பா சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பிரசன்னம் அப்பா, உங்களோட பிரசன்னம் இல்லாமல் ஒன்றும் இல்லையப்பா, ஒன்றும் இல்லையப்பா. உங்களோட பிரசன்னம் எப்பொழுதும் ஆண்டவரே எல்லாத்திலும் கூட இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே நன்றி சொல். இப்படியாக ஆண்டவரே இந்த நாட்கள் இருக்கிற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, வெளப்படுத்துங்கப்பா தகப்பனே. சேர்ந்த நாட்களை வாழ்கிற ஜனங்கள் ஆண்டவர், அன்று தணிந்து போன காலத்தில் வாழ்கிற ஜனங்கள் ஆண்டவர் ஐயா, அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா. எங்கு பார்த்தாலும் கொடுமையான காரியங்கள், இரக்கமற்ற காரியங்கள், தவிப்புகளப்பா ஆண்டவரே. அன்பில்லாதவன் தேவனை அறியான் அன்று சொல்லப்பட்டிருக்கும். உங்களோட அன்பில்லாவிட்டால் ஆண்டவரே இவர்கள் ஐயா இப்படியான காரியங்களில் ஒரு விஷயங்களை மன்னித்து இரக்கம் செய்து உங்களோட அன்பினால் நிரப்புங்கப்பா, உங்களோட அன்பினால் நிரப்பப்பட்டு தகப்பனே, இவர்கள் நன்மையை செய்கிறவர்களாய், இரக்கம் உள்ளவர்களாய், தயவுள்ளவர்களாய் சொல்லை மாற்றுங்க சுவாமி. விசேஷமாக இருந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. எந்த மூலையில் இருக்கிறார்களோ சுவாமி, உங்களெல்லாம் காக்கல தேவர், இவர்களோட தவிப்பை கண்ணீர் எல்லாம் மாற்றியா ஒரு விசைவர்கள் இறங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளும். இவர்கள் தங்களை தாழ்த்தட்டு சுவாமி. இறங்குறது அவனே அல்லாமல் ஒன்றுமில்லை என்று சொல்லி உங்களிடமா இறக்கத்துக்காக இவர்கள் தங்களை தாழ்த்தட்டு சுவாமி. இந்த குடும்பங்களுக்காக வேண்டும், இந்த குடும்பங்களுக்கு ஒவ்வொருவருக்காக வேண்டிக்கும், கணவனுக்காக வேண்டிக் கொள்ளும், மனைவிக்காக வேண்டிக்கும், பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும், பெற்றோருக்காக வந்து கொடுமையப்பா, கண்ணீரப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. ஐயா ஊற்றப்பட வேண்டும் சுவாமி, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, மன்னித்து இரக்கம் செய்து ஊற்றுங்கப்பா. உங்களுடைய அன்பினால் நிரப்பப்படட்டும் சுவாமி, உங்களுடைய அன்பினால் நிரப்பட்டும். சேஷமாவனுங்க வாரிய பிள்ளைகளுக்காக வண்டி கொடுப்பனே, இந்த வாரிய பிள்ளைகளுக்காக வண்டி கொடுப்போம். உங்கள் வாரிய பிள்ளைகளுக்கு வேணும் சுவாமி, வேணும் சுவாமி. ஆண்டவரே இந்த நாட்கள் வாலிய பிள்ளையோட வாழ்வு ஆண்டவரே இரக்கமற்றவர்களாய், அன்பில்லாதவர்களாய், பெற்றோருக்கு கண்ணீராய் ஆண்டவரே, அந்த இரவுக்கள் ஆண்டவரே தகப்பனை யாரப்பா அவர்களை திருப்பி கொண்டு வர முடியும். ஐயா நீங்களான இப்போ சொல்லி இருக்கிறீங்க, பிள்ளைகள் சமூகத்தில் ஆண்டவரே வரும்போது நீங்க இருக்கும் செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே இந்த வாழைய பிள்ளைகளோட வாழ்க்கை மாறட்டும், எங்களை பிள்ளைகளை போல நேசிக்கிறோம் சுவாமி, எங்களுடைய பேர பிள்ளைகளை போல நேசிக்கிறோம் சுவாமி. இந்த வாலிப வயதில் ஆண்டவரே இவரோட வாழ்க்கை ஆண்டவரே அழிந்து போகாத அப்படி பிசாசானவன் கொண்டு இவர்களை துன்பப்படுத்தாதபடி இந்த அப்பனே இரக்கம் செய்யுங்கப்பா. இந்த வாலிய பிள்ளைகளெல்லாம் உங்களோட ராஜ்யத்துக்கு தேவையப்பா. இந்த வாலிப பலன் ஆண்டவரே உங்களோட ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவையப்பா. பிசாசுக்கு அல்ல ஆண்டவரே, பிசாசுக்கு அல்ல ஆண்டவரே, பிசாசுக்கு அல்ல, உங்களுடைய ராஜ்யத்துக்காக, உங்களோட ராஜ்யத்துக்கான பிள்ளைகளெல்லாம் திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. தகப்பனே இந்த வாலிய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், அன்றைய நாக்கள் வாழ்வு ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்பா. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யும், உங்களோட உதவிதானப்பா வேணும், உங்களோட உதவிதானப்பா வேணும், உங்களோட உதவிதானப்பா வேணும், உங்களோட இறக்கம் தானப்பா வேணும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளும் அப்பனே. கண்டா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எங்களை உறவுகள் இங்கே அநேகம் இருக்கிறவர் சுவாமி, நன்மையை பெற்றவர்கள் சுவாமி, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கட்டும், இந்த தேசத்திலே இருக்கிற எல்லாவது அசோசியலும் பாவங்களும் ஆண்டவரே தேசத்தை விட்டு நீங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளும். விதமாக விக்கிரக ஆராதனைகள் தேசத்தை விட்டு நீங்கள், உங்களுடைய தேசம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் ஆண்டவரே. அந்த நாட்களும் சனர்கள் ஆண்டவரே ஊழியர்கள் இந்த தேசத்துக்கு கண்ணீர் விட்டு இந்த தேசத்துக்காக எவ்வளவோ காரியங்களை செய்த தேசம் ஆண்டவரே மறுபடியும் திரும்ப கட்டப்படட்டும், கட்டப்பட தேசத்தின் தலைவர்களுக்காக வேண்டி கொடு. உங்களுடைய வார்த்தை உண்டு சுவாமி, உங்களுடைய வார்த்தை உண்டு, உங்களுடைய வேதம் உண்டு சுவாமி, வேதம் உண்டு. அவர்களுடைய ஆளுகையில் வரட்டும் சுவாமி, ஆளுகையில் வரட்டும் சுவாமி. அதே பார்த்து ஆண்டவரே தேசத்தை ஆளுகிறவர்களாக திரும்பட்டு. ஒரு காலத்தில் இருந்தது சுவாமி, உங்களோட வேதம் ஆண்டவரே மண் மாதிரியாக இருந்தது. பாடசாலைகளில் இருந்த சுவாமி, நீதி ஸ்தலங்களில் இருந்த சுவாமி, ஆளுகையில் அரசாங்கத்தில் இருந்தது ஆண்டவரே திரும்ப மறுபடியுமே அப்படியோ என்னை கண்டாவது சத்துக்கு வரும்படியோ வேண்டிக் கொள்ளுறோம் எங்களோட உறவுகளெல்லாம் இருக்கிறார்களோ, எங்களோட உறவுகளுக்காக வேண்டுக்கு இந்த தேசம் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, அந்த தேசத்திலே அவருக்கு ஒரே ஒரு நன்மை ஆண்டவர் ரட்சிப்பு அதை பெற்றுக்கொள்வார்களாக அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், எல்லாருக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அப்பனி எங்கும் வார்த்தை உண்டு சுவாமி, எங்கும் வார்த்தை கரங்களில் உண்டு, வீடுகளில் உண்டு, சபைகளில் உண்டு, தெருக்களில் உண்டு சுவாமி. அப்பா அந்த காலத்தை நீங்க தந்திருக்கிறீங்க உலகமாய் ரெக்னாலஜி வளர்ந்து ரேடியோக்கள் மூலம் ஆண்டவரே வார்த்தைகள் மூலம் சென்று வந்திருக்கிறோம்ப்பா. கேட்கிறவளாய் மாறட்டும், கேட்கிறவளாய் கீழ்ப்படுகிறோமா? கேட்கிறவளாய் மாத்திரமல்ல கீழ்ப்படுகிறவளாய் ஒவ்வொருவரும் ஆசையேர் வைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களை இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுடைய தேசம் ஆண்டவர், எங்களுடைய தேசம், நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசம் ஆண்டவர், எங்களை மூதாதையர் வாழ்ந்த தேசம், அந்நாட்களில் எங்களை மூதாதையர் வழியில் வந்த எல்லாவித சாபங்களும் ஆண்டவர் தேசத்தை விட்டு நீங்கி போக முடிய வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரை விக்கிற ஆராதனை பெருகி கொண்டிருக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் தடை பண்ண வல்லவராய் நீங்க இருக்கிறீங்க சுவாமி. எல்லாம் நீங்கி போட வல்லவராய் இருக்கிறீங்க. விக்கிரக ஆராதனை நீங்கி போட்டு சுவாமி, சாபத்துக்கும் பாவத்துக்கும் உரிய இந்த விக்கிரக ஆராதனை உங்களுடைய இலங்கை தேசத்தை விட்டு நீங்கி ஆண்டவரே. இவனுள்ள தேவனை எங்களை ஆராதிக்கிற தேசமாய் ஆண்டவர் இலங்கை தேசம் மாறட்டும். அப்பொழுது ஆசீர்வாதமும் விடுதலை அந்த தேசத்துக்கு உண்டு சுவாமி. எங்களுடைய உறவுகள் ஆண்டவர் உண்டு சுவாமி. இன்னும் இன்னமாய் ஆண்டவரே அவர்கள் கடினப்பட்டு போய்விடாதபடி, தங்களுடைய சம்பிரதாயத்தின்படி வாழ்ந்து விடாதபடி மனம் திரும்பட்டும் சுவாமி, மனம் திரும்பட்டும். மனம் திரும்ப உங்களுடைய ஊழியர்களையும் ஆண்டவரே வழி நடத்துங்கள். உதாரத்துவம் உள்ள ஊழியர்கள், உண்மை உள்ள ஊழியர்களாய், தேசத்துக்காய் நிற்கிற ஊழியர்களாய் பலப்படுத்துங்கள். குறைகளோடு இருக்கிறார்கள் சுவாமி, அவருடைய குறைகளெல்லாம் தாங்கத்தக்க ஜனங்களை எழுப்பி கொடுங்க சுவாமி, எழுப்பி கொடுங்க சுவாமி, எழுப்பி கொடுங்க. எத்தனையோ ஊழியக்காரர்களோட தொழில்களோடு நிற்கிறார்கள் சுவாமி, அருமையில இருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே ஒழியத்துக்கு தேவையாண்டவர் ஐயா, பூமியின் செல்வமெல்லாம் இந்த பரிசுத்த வாங்களுக்கும் மகாத்மாக்களுக்கும் வேண்டியதா இருக்கிறோம்னு சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த செல்வமெல்லாம் அவருடைய ஊழியங்களுக்கு இப்போ செல்லட்டும் சுவாமி. தகப்பனே ஒரு காவணிக்கும் ஜனாதிபதிக்காகவும் ரோடு இருக்கிற மந்திரி சபைக்காக வேண்டிக்கொள்ளும். பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆளுகையில் நீதி உண்மை அவர்களிடத்தில் வரட்டும் சுவாமி. எல்லா மக்களும் ஒரு மக்கள் என்று சொல்லி ஆண்டவரே அந்த தேசத்தை ஆளுகிற ஒரு தலைவராக ஒரு ஒரு ஜனாதிபதியாக அவரை கொண்டு வாங்க சுவாமி, கொண்டு வாங்க சுவாமி. அவருக்காக வேண்டிக் கொள்ளுறோமோ, அவரோடு இணைந்து ஆளுகை செய்கிற ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளும். இப்படி எங்கள் இலங்கை தேசத்துக்காக இப்படியாக இரண்ட தேசங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை காணுவேன் சுவாமி. இந்திய தேசம் ஆண்டவர், இந்திய தேசம் ஆண்டவர், இருளின் ஆதிக்கத்துக்குள் வந்த வாரத்துக்குள் இந்திய தேசம் ஆண்டவர், ஆண்டவர் இன்னும் இன்னுமாய் ஆண்டவர் சாபத்துக்குள்ளாய் போய்விடாதபடி தகப்பனே. அங்குள்ள ஊழியர்கள் ஜபிக்கிறார்கள் சுவாமி, எவ்வளோ ஊழியர்கள் கண்ணீரோடு ஜபிக்கிறார்கள் சுவாமி. அவங்களுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவரே மாற்ற வல்லவர் நீங்க ஆண்டவரே. எல்லாவித சத்துருக்களை தேசத்தை விட்டு துரத்த வல்ல தேவர் நீங்க ஆண்டவரே. தேசம் வாழ்வடையட்டும், மாறட்டும். அதிகாரங்கள் எல்லாம் தேவனுக்கு பயப்படுற அதிகாரங்களாக கொண்டு வாங்க சுவாமி, கொண்டு வாங்க. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஊழியர்காக வேண்டிக் கொள்ளும். எப்படி ஆயிரண்ட தேசங்களோ ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. எத்தனையோ தேசங்கள் ஆண்டவரே இருளுக்கு அலர்ந்து கொண்டு இருக்கிற தேசங்கள் ஆண்டவரே. அப்பா கஞ்சொறி போன குருடனா இருக்கிற தேசங்கள் ஆண்டவர். எல்லா தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவனே. எங்களுக்கு பெரிய தேவனப்பா, உங்களை போல தேவன் இல்லை. நீங்களால் ஒருவராகத்தானப்பா சவலத்தையும் செய்ய முடியும், சவலத்தையும் தாங்க முடியும், சவலத்தையும் மாற்ற முடியும். தகப்பனே அன்பு தொடங்கி ஆண்டவரே நீங்க இருக்கிறவராய் இருக்கிறீங்க, எங்களோட காலங்கள் மாறுவதில்லை, ஆண்டவர் இருக்கிறவா இருக்கிறேன்னு சொன்னவர் என்றும் இருக்கிறீங்க சுவாமி. அதன் அதன் காலத்தில் இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் நீரி நியாயமாய் அப்பா நீங்க நடத்தி வாரீங்க சுவாமி, நடத்தி வாரீங்க சுவாமி. அப்பா நீங்க உண்மை உள்ளவர், அதன் அதன் காலத்தில் அதன் அதன் நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் செய்து கொடுத்துக்கொள்ளி சௌரிக்காவும் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் சௌரியுடைய ஊழியத்துல ஆண்டவரே. இந்த அப்பனே ஐயா நீங்க அந்த ஊழியத்தை ஆண்டவரை தாங்குறபடினால் நன்றி சொல்லுறோம். இந்த வாஞ்சையும் விருப்பத்தையும் கொடுத்து ஆண்டவரே நம்மளே இந்த புத்தக வழியீட்டை செய்தபடினால் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். எல்லாம் உங்களால் ஆகும் ஆண்டவரே, என்னமாய் ஆண்டவரே நம்மளை கொண்டு என்ன செய்ய முடியுமோ தகப்பனே, நீங்க நடத்துறது எப்படி இருந்தாலும் தகப்பனே உங்களை தயவும் இருக்கும். அவளோடு கூறியிருந்து பிரயாணத்தில் போக போற அந்த மாலை தாங்கி வெளப்படுத்தி ஆசீர்வதித்து சுபத்திரமாய் அந்த இடத்தை கொண்டு சேர்க்கும்படியாய் வண்டி கொள்ளுவோம். எல்லாம் கிருபைதான கிருபைதானப்பா, கிருபைதான கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை சுவாமி. ஆண்டவரே இந்த வலையில ஆண்டவரே சங்கம் ரெடியோக்காக வேண்டிக் கொள்ளுறோம், நடத்துற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிய பலத்தை கொடுங்க, அவனைந்திருக்க ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். உங்களுடைய பலம் தானப்பா, உங்களுடைய கருவை தானப்பா, மனுஷம் அல்ல ஆண்டவரே, ஒரு மனுஷ பலன் அல்ல ஆண்டவரே, நீங்க தானப்பா எல்லாவற்றையும் நடத்தி முடிக்கிறது சுவாமி. உங்களுடைய சித்தத்தின்படி ஆண்டவரே நடத்துங்க சுவாமி, தேவைகளை சந்திங்க சுவாமி, ஆசீர்வதிங்க. எங்கிருந்தாலும் ஒரு பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் காண்போம் ஐயா. உங்களுக்கு ஊழியம் செய்யறவர்களை நீங்க கனப்படுத்துற தேவன், நீங்க வாழ்க்க மாறாத தேவன் தகப்பனே. அவர்களை கனத்தினும் மகிமையிலும் ஒரு சூட்டி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. இந்த வேலையில மன்னுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய கரத்தை தந்திருக்கிறோம் சுவாமி, உங்களுடைய சட்டையின் மறையில் தந்திருக்கிறோம் சுவாமி, போக்கிலும் வரத்திலும் தந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா உங்களுடைய வழிகளில் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை வைத்து காக்கிறபடி நான் நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். ஆண்டவரே தூர தேசத்தில் இலங்கையில் இருக்கும் ஆண்டவரே என்னுடைய மருமருக்கோ மருமகளுக்கோ வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. மகள் போய் வர மட்டும் எங்கெல்லாம் நிற்கிறவளு சுவாமி, உங்களுடைய தயவும் இருக்கும் அவளோடு இருந்து ஒரு சாட்சியாக அவளை நடத்தும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். அப்பா அந்த விளையிலும் எல்லா யுகங்களுக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். எல்லா கணமும் துதி மகிமை நீங்க தான் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்,
0: ஆமென், ஆமென், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்து உங்களையும் கதர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஜபங்களை கேட்டார். அந்த விசுவாசத்தோடு பயணத்தில் இருக்கிற சௌரி ஜனற்றையும் உங்களுடைய மருமகளையும் கதர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. போக்கிலும் வரத்திலும் அவருடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவர்களையும் ஒப்புவித்துக் கொண்டு ஜபித்து உங்களையும் ஒப்புவிக்கிறோம். கதர் தாமே வழி நடத்துவாரா. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோமா. நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே ஜப வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. ஆமேன்,
1: ஆமேன். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா. ஆமேன்,
0: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மாவும் மிஸ்ஸாக்கா கனடாவில் இணைந்து ஜபங்கள் கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே இந்த ஜபங்களை கேட்டார், அந்த பதில் சந்தார், அந்த இருந்த விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம்.

0: பாடல்களோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. புதிய வாரத்திலும் புதிய காரியங்களோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையில் இந்த ஊழியரை வரவேற்போம். அவருக்கு மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். புதிய ஆசீர்வாதங்களோடு இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களிடத்தில் நம்ம படைக்கிறோம், வழிநடத்துங்கள்.
1: அன்பான தகப்பனே, இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே தகப்பனே சங்கமும் வானொலியை எடுத்து நடத்துகின்ற உமது அன்பான சகோதரருடைய குடும்பத்தையும் இவர்களோடு ஊடிஞ்சுகின்ற அன்பான சகோதரிகள் குடும்பங்கள், சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உலக ரீதியில் சங்கமும் வானொலியை கேட்டுக்கொண்டு அனைத்துறவு எல்லோருக்கும் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு

சகோதரர்கள் சகோதரி இழுத்து கூடிய சீக்கிரத்தில் ராஜா திருமண வந்து நைட்டு கண்ணீர் இந்த வேலை துடையங்கப்பா துடையங்க ராஜா குடும்பத்தை விருத்தி பண்ணுங்க ராஜா திருமண வந்ததுக்கு நைட்டு வைத்து குடும்பங்களை விருத்தி பண்ணுங்க அப்படின் கண்ணாடி சொல்லிட்டு தகப்பனே நட்டின் தகப்பனே அநேக ஆண்டுகளாக திருமண வந்ததில் இணைந்து குழந்தை செல்லம் இல்லாமல் அன்னூரின் அவன் கண்ணீரோடு வேதனைகளோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரிகளின் கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்க தகப்பன் ஆசீர்வதிங்க ராஜா சர்வ வல்லாரால் எல்லாமே ஆகின்ற ராஜா ஒரு விஷயம் மனமிதங்கி தகப்பனே கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ராஜா அப்படியே நீங்க ஆசீர்வதிச்சு விட்டதை காண்டி தகப்பனே சோத்திரம் தகப்பன் மற்றும் கூட வந்து எல்லோரையும் ஆசிர்வதிங்க வழிநடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க போதும் ஏசப்பா.

சமூகம் யமக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் யமக்கப்பா.

ஆண்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நாம் கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும்

எப்போ நான் வந்தேன் திருமுகம் கண்டு நான் திருப்பியில் மூழ்குவேன். திருமுகம் கண்டு நான் திருப்பியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எமக்கப்பா.

அற்ற செல்வமே நாம் தேடினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே நாம் தேடினால் கிடைக்கின்ற

நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எமகப்பா அப்பா.

0: சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எமக்கப்பா. ஆமீன் பிரதர்.
1: ஆமீன் ஆமீன். அவர் போதும், எங்கள் அவருடைய சமூகம் எங்கள் முன்னால் செல்லுகின்ற பொழுதும், அவருடைய சமூகம் எங்களுடனே கூட இருக்கின்ற பொழுதும், கர்த்தர் தாமே அதிசயங்களை ஆசீர்வாதங்களை தருகிறார். அருமையான பாடல் கூட இவங்களுக்கு கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த பாடலையும் பாடல் வசனங்களையும் ஒப்புவிப்போம், இவங்களையும் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே நுகர்ந்து அவங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். மென்மேலும் தாளந்துகளை கூட்டி தந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரன் பாலன் சிவா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து அருமையான பாடலுக்கூடாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார். அவருக்கு மகிமையும் துதியும் கனமும் மகிமையும் செலுத்துவோம், நன்றிகளையும் செலுத்துவோம். ஆமேன். கட் பிளஸ் யூ. ஆமேன்.
2: உங்கள குடும்பத்தினரையும் உங்களோட சூழலில் சில குடும்பங்கள் எல்லோருக்கும் மற்றும் உறவுகளாக இல்லாத மக்களுக்கும் தம்முடைய ஆசீர்வாதங்கள் அனுசீனம் கிடைக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாம தேவன் நம்ம எடுத்துக்கொண்டு காட் பிளஸ் ஆல் பிரதர்.
1: ஆமென். இருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த
3: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
1: இந்த வேளையில் நாங்கள் இணைய இருப்பது தேவனுடன் ஒரு சில நிமிடங்கள். ஆமேன். கேட்போமா?
4: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 24 தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு தொடர்ந்து கற்றுக்கொண்டு வளருங்கள். ஆரம்ப வசனமாக 2 பேதுரு 1:5 பார்ப்போம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் கூட்டி வழங்குங்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வளர வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைய ஆரம்ப வசனம் நம்முடைய விசுவாசத்துடைய ஞானத்தையும் கூட்டிக்கொள்ளும்படி நமக்கு சொல்லுகிறது. அதாவது நாம் ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் வேதாகமத்தை படிக்கும் போதும் நல்ல புத்தகங்களை வாசிக்கும் போதும் தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படும் போது கவனமாக கேட்கும் போதும் உங்கள் மனம் மேலும் வலிமையடைந்து ஞானமுள்ளதாக அழைகிறது. அறிவு சிறந்த தீர்மானங்களை எடுக்கவும் வெற்றிகரமாக வாழவும் உங்களுக்கு உதவுகிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகள் அறியாமையில் இருக்க விரும்புவதில்லை, மாறாக நீங்கள் ஞானத்திலும் புரிந்து கொள்ளுதலும் வளர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே நீங்கள் எந்த வயதுடையவர்களாக இருந்தாலும் அறிந்து கொள்ள ஆர்வமுள்ளவர்களாக இருங்கள். கேள்விகளை கேளுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை மேம்படுத்த உதவும் புதிய காரியங்களை கற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடையுங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 4:7. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. என்ன சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்புள்ள நீதியுள்ள பிதாவே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு போதிப்பதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு படிக்கும் போது ஞானத்திலும் அறிவிலும் வளர எங்களுக்கு உதவுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Monday, 24th of August 2026, and the topic for today is Keep Learning and Growing. The opening scripture is taken from 2 Peter 1:5. But also for this very reason, giving all diligence, add to your faith virtue, to virtue knowledge. God wants His children to keep learning and growing. Today's opening scripture tells us to add knowledge to our faith. This means we should be eager to learn and understand more each day. When you study your Bible, read good books, and listen carefully when God's word is taught, your mind becomes stronger and wiser. Knowledge helps you make better choices and live successfully. God doesn't want His children to remain ignorant. Instead, He wants you to grow in wisdom and understanding. So, it doesn't matter how old you are. Be curious, ask questions, and enjoy learning new things that help you become better every day. Hallelujah. Let's read another scripture from Proverbs 4 verse 7. Wisdom is the principal thing. Therefore, get wisdom. And with all that getting, get understanding. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear righteous Father, thank you for teaching me through your word. Help me grow in wisdom and knowledge every day as I learn and study. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow.
3: Recording stopped.

0: Recording in progress.
1: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்சு நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 11 மணி. எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெண்ணியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இரவு நேரத்திலும் இணைந்திருக்கிறார்.

0: அவர்களுக்கு நேரம் 8:30 மணி என்று விசுவாசிக்கிறோம். அந்த வகையிலே தேவ செய்திக்கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு சபையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ செய்திக்காக ஊழியரை வரவேற்போம். பரிசுத்தாவியானவர் தாமே அவர் கூடாக எடுத்து வரப்போகிற தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். பேசலோ பாஸ்டர், வேலையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆமேன். வேலையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமேன். God bless you.
1: Amen. Thank you, brother. God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய திருவசனத்தை கேட்கின்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் வசனத்தில் நிலைத்து நிற்கின்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவருடைய வசனத்தை கையாளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்கிறது. அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வல்லமுள்ள வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நடப்பது தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மிக பெரியதான கிருபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் யார் என்றால் அவர் நம்மோடு வார்த்தையில் இடைப்படுகிறவர். அந்த வார்த்தை நமக்கு அந்த வார்த்தையை வைத்து நாம் வாழ வேண்டும் என்று அவர் நமக்கு அவருடைய வசனத்தின் மூலமாக இடைப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நமக்காக பலியானார். இந்த சிலுவையின் உபதேசம், இதை ஆதி சபையார், அப்போஸ்தலர்கள், விசுவாசிகள், இயேசுவை பின்பற்றினவர்கள் எல்லோரும் இந்த சிலுவையின் உபதேசத்தை அவர்கள் அதிகமாக பற்றி எறியத்தக்கதாக அவர்கள் நமக்குள்ளே கிரியை செய்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சிலுவையின் உபதேசம் இந்த சிலுவையின் உபதேசத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசத்தோடு வாழ வேண்டும். இந்த சிலுவையின் உபதேசம் தான் உன்னை என்னையும் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. அவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பெரிய ஒரு கிருபையை கொண்டு வருகிறது. அந்த கிருபை, அந்த சிலுவையின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் தன் வாழ்க்கையிலே பெரியதான ஒரு மகத்துவமான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். ச சத்ருவானவன் நமக்கு விரோதமாய் போராடுகிறார், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிறார், நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிறார், நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிறார். நல்வழியில் உண்மையாய் நடப்பதில் முயற்சி செய்கிற ஒவ்வொருவரையும் அவன் எதிர்ப்பதற்கு திட்டம் போடுகிறான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது. இயேசு கிறிஸ்து யார்? அதான் அவரை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 9:14. நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கும் உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரிகள் அற்ற சுத்திகரிப்பதற்கு எவ்வளவு நிச்சயம்? நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக, அப்போ நித்திய ஆவி அந்த பசுத்த ஆவி. அப்போஸ்தல 10:38 நாம் பார்த்தோம் என்னவென்றால், நசுனாகி இயேசுவை பசுத்த ஆவினாலும் பசுத்த ஆவினுடைய வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். பழுதற்ற பலியாக, பாவமில்லாதவராய், பசுத்தராய், இரத்தமாம் பசுத்தம். அவர் எடுத்துக்கொண்ட இந்த சரீரம், இந்த உலகத்துக்குரிய மாமிசம், அதுவும் பசுத்தம். பசுத்தத்தோடு வாழ்ந்த இயேசு கிறிஸ்து, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தமும் பசுத்தம் உள்ளது, கரையில்லாதது. அது பாவத்திற்காக அது இரத்தம் சிந்தப்பட்டது, தியாகம் பண்ணப்பட்டது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாக. எதற்காக அவர் தன் ஜீவனை நமக்காக கொடுத்தார் என்றால், வேதம் சொல்லுகிறது நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தாழ்மைகளால் குணமாகற்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவர் பெரியவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவனுள்ளவர். அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தன் வாழ்க்கையில் நம்முடைய நிமித்தமாக அவர் காயப்பட்டார் என்று உணர வேண்டும். தன் பாவங்களை தன் மீது சுமக்க வந்தவர், தன் மீது ஏற்றுக்கொள்ள வந்தவர், நமக்கு விழ வேண்டிய தண்டனை அவர் மீது விழுந்தது. ஆகவேதான் இந்த சிலுவையின் உபதேசம் மிக பெரியதாக உலகத்தில் பரப்பப்பட்டது. இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாக, இந்த சிலுவையை சுமப்பதற்கு முன்பாக அநேக மரண தண்டனைகள் கொடுக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில். அப்போது இந்த சிலுவையிலே மரண தண்டனை கொடுத்தது. அந்த காலத்தில் எல்லாம் புகழ் பெறவில்லை, அந்த காலங்களிலெல்லாம் உலகமெங்கும் பேசப்படவில்லை. ஆனால் இயேசு இந்த சிலுவையை சுமந்த பிறகு, இந்த சிலுவையிலே ஜீவனை விட்ட பிறகு மகிமை வந்தது. ஏனென்றால் மகிமையுள்ள கிறிஸ்து இந்த சிலுவையிலே தன்னைத்தானே அர்ப்பணித்தார், தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார், 5 காயங்களுக்கு ஒப்பு கொடுத்தான். ஏட்டி எடுத்து குத்தும் பொழுது கூட ஏன் என்னை குத்துகிறாய் என்று அவர் கேட்கவில்லை. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்முடைய மீறுதல்கள் மீறினோம், பாவத்திற்கு அடிமையானோம், அக்கிரமத்தை பண்ணோம், பாவம் செய்தபடினாலே மீறினபடினாலே சமாதானம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது. ஆமா, உனக்கு எனக்கும் சமாதானத்தை கொடுக்கிற சமாதானத்தின் பிரபுவாய் தன் மீது நம்முடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் அவர் மீது விழுந்தது, அவர் ஏற்றுக்கொண்டார். உன்னருடைய குற்றத்தை இன்னொருவர் ஏற்றுக்கொண்டு தண்டிக்கப்படுவது நியாயமா? இல்லை, யார் ஏற்றுக்கொள்வார்கள்? ஆனால் கிறிஸ்து விலையேற பெற்ற அன்பினாலே நம்மை தெரிந்து கொண்ட அவர், அவருடைய அன்பின் நிமித்தமாக தன் வாழ்க்கையை நமக்காக அர்ப்பணித்தார். சமாதானம் மனிதன் மீறுதல் நிமித்தமாக, அக்கிரமத்தின் நிமித்தமாக, துர்மார்க்கதனத்தின் நிமித்தமாக, பாவம் செய்கிற செயலின் நிமித்தமாக அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா தவறுகளுக்கும் கிறிஸ்து ஒருவரே பலியானார். அதன் நிமித்தமாக நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக தெய்வீக சமாதானத்தை இழந்தோம். தெய்வீக சமாதானத்தை இழந்த நமக்கு அவன் முற்றிலுமாக நமக்கு பிதாவுக்கும் நமக்கும் சமாதானம் உண்டு பண்ணுகின்ற காரண கர்த்தராய் அவர் மாறினார். கர்த்தருடைய பசுத்த நாமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆக்கினை, நம்முடைய தண்டனை அவர் மேல் விழுந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிற்றோம். நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மீது சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், 1 பேதுரு 2:24 இவ்விதமாக சொல்லுகிறது.

நம்முடைய பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நீதி உள்ள மனிதனாய் மாற்றின கர்த்தர் நம்மை நீதி உள்ளவர்களாய் ஆக்கப்பட்டோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. நம் பாவங்களுக்கு செத்து, நம் பாவங்களுக்கு செத்து, அப்போ நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரண தண்டனை ஏற்றுக்கொண்டார். இந்த விலையேறப்பெற்ற அன்பினாலே இடை கட்டி கொண்டார். நீதிக்கு, பாவ அடிமதனத்தில் இருந்து விடுதலை பெற்றவர்களாய் நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மீது சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மீது சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வேளையிலே கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சிலுவையின் உபதேசம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட்டது. உலகமெங்கும் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிலுவையின் உபதேசம் தான் கோடிக்கணக்கான ஜனங்களை மாற்றிருக்கிறது. பாவ அடிமைதனத்திலிருந்து தலைக்கீழாய் மாறி பசுத்தத்தை அடைவதற்கு எல்லா பிசாசின் கிரியைகளை அழித்து பாவ செயல்கள், பாவ குணங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு கிறிஸ்து என்னும் கர்த்தர் நமக்கு உதவியாய் நிற்கிறார்.

அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மீது சுமந்தார். இதுதான் முக்கியமாக சிந்திக்க வேண்டியது. நம்முடைய பாவங்களை சிலுவையின் மீது சுமந்தார். அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மீது சுமந்தார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். யார் செய்யக்கூடும்? சிலுவை சாதாரணமான பாடுகள் இல்லை, பாடுகள் உபத்திரம் நிறைந்த சிலுவை. அவமானம் பெற்றார். என்ன அவமானம்? நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று கேட்டவனும் இருக்கிறான். அதெல்லாம் காதிலே கேட்டு பொறுமையோடு சகித்தார் என்றால் உன்னையும் என்னையும் என் வாழ்க்கையிலும் உன் வாழ்க்கையில் இருந்த பாவத்தை தலைக்கீழாய் மாற்றி அவைகளெல்லாம் மன்னிப்பு பெறுவதற்கும் நீ சுத்திகரிக்கப்படுவதற்கும் பசுத்தமாகுவதற்கும் இயேசுவினுடைய அன்பில் வருவதற்கும் ஆண்டவர் தன் ஜீவனை அவருடைய சரீரத்தின் மீது நம்முடைய பாவங்களை ஏற்று சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய பாவங்களை கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில உட்கார்ந்து கொண்டு நாம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகிற அந்த சங்கீதக்காரன், அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் உன் அக்கிரம் எல்லாம் மன்னித்து, எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார். ஒரு மனிதன் பாவத்தை அறிக்கிட்ட பிறகு, நான் பாவி என்று தெரிந்த பிறகு, பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று தீர்மானத்தை எடுத்த பிறகு, அவனுடைய தீர்மானத்தை அங்கீகரிக்கிற கர்த்தர் அவனுடைய பாவத்தை மன்னித்து, அவன் அறிக்கை இடுகிற பாவ மன்னிப்புக்காக அறிக்கை இடுகிற அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து அவனை சுத்திகரிக்கிற கர்த்தராயிருக்கார். நம்முடைய அக்கிரம் எல்லாம் நம்மை விட்டு விலகி சென்றது. நோய்கள் எல்லாம் குணமாக்கி. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. அவர் உன் அக்கிரம் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர், அவர் மாறாதவர்.

0: அவருடைய ரத்தம் பாவம் செய்கிறவனை முற்றிலுமாக சுத்திகரிக்கிறது. அப்போ பாவம் செய்கிறவன் ஒரு பகுதி, பாவம் செய்வதற்கு தூண்டிவிடுகிற ஒரு பிசாசு. அப்போ இந்த பிசாசை மேற்கொள்ள வேண்டும் என்றால், எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால், அவனை எதிர்க்கும் போதுதான் நீ பாவத்தை செய்ய முடியாது. நீ அவனை எதிர்க்காமல் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொண்டு அவனுக்கு கீழ்ப்படியும் போது, அவனுக்கு செவி சாய்க்கும் போது, உன்னுடைய வாழ்க்கையிலே பிசாசு மேற்கொள்ளாதபடி தள்ளாடுகிறாய். வாழ்க்கையிலே பிசாசு எதிர்த்து நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே சிலுவையில் தொங்கினார், மரண தண்டனை ஏற்றுக்கொண்டார், பாடுகளை அனுபவித்தார், உபத்திரங்களை அனுபவித்தார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிற, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஒரு பொய் சொன்னாலும் அது பிசாசுக்கு கீழ்ப்படிந்து விட்ட, பிசாசினுடைய பாவத்திற்கு அடிமையாகி விட்டாய். அதான் சொல்லுது, பாவம் செய்கிறவன் பிசாசின் உண்டாயிருக்கிறான். ஏனென்றில் பிசாசு அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதார். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர், அவர் ஒருவரே வல்லமுள்ள. ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். துவக்கம் முதல் ஏதன் தோட்டம் பசுத்தமாய் உருவாக்கப்பட்ட தோட்டம், அந்த ஆதாம் ஏவால் பசுத்தமாக கர்த்தருடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்டவர்கள், சமாதானத்தோடு வாழ்ந்தார்கள், அன்போடு வாழ்ந்தார்கள், தேவ பக்தியோடு வாழ்ந்தார்கள், கர்த்தரோடு பேசுகிற பாக்கியத்தை பெற்றவர்களாய் வாழ்ந்தார்கள். கடைசியிலே நடந்தது என்ன? இந்த பிசாசு அவர்களை கெடுப்பதற்காக என்றைக்கு எந்த நிமிஷத்தில் தோட்டத்துக்குள் பிரவேசித்தானோ, அன்றைக்கு அவர்களுடைய பசுத்தத்தை இழப்பதற்கும், கர்த்தருடைய கட்டளை மீறுவதற்கும், கர்த்தருடைய வார்த்தையை உடைப்பதற்கும், கர்த்தர் சமூகத்தில் இருந்து வெளியேற்றுவதற்கும் தன் வாழ்க்கையை அவர்கள் எடுத்த தீர்மானத்தின் நிமித்தமாக இழப்புகள் அதிகமாக ஏற்பட்டது. தெய்வீக சமாதானத்தை இழந்தார்கள். ஏன்? அருமையான தோட்டம், ஆசீர்வதிக்கப்பட்ட தோட்டம், சமாதானத்தோடு வாழ்ந்த ஒரு தோட்டம், தன் வாழ்க்கையில் தெய்வத்தோடு உலாவுகிற ஒரு தோட்டம், தெய்வத்தோடு பேசக்கூடிய ஒரு பாக்கியமான நேரத்தை அவர்கள், கர்த்தரை காண்கின்ற பாவம் இல்லாதவர்கள் கர்த்தரை காணலாம், பாவம் இல்லாதவர்களாய் வாழ்ந்து கர்த்தரோடு ஐக்கியத்தை வைத்துக் கொண்டிருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் தான் பிசாசு நுழைந்தான். அவருடைய வாழ்க்கையை கெடுக்க, அந்த தோட்டத்தில் இருந்து அவர்களை பிரிக்க, அந்த தோட்டத்தில் இருந்து அவர்களை வெளியேற்றப்பட, கர்த்தருக்கும் அவர்களுக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்க, சமாதானத்தை இழக்க, தெய்வீக அன்பை இழக்க, தேவனுடைய கிருபையை இழக்க, தேவனுடைய ஐக்கியத்தை இழக்க, எல்லா இழந்தவர்களாய் அந்த தோட்டத்தை, அருமையான தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். யாரும் எவரும் அதற்குள்ளே பிரவேசிக்காமல் இருப்பதற்கு வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. யாரும் பிரவேசிக்க முடியாது. மறிக்கிற வரையிலும் யோசித்து இருப்பான் யோவான். அந்த காலகட்டத்திலே ஆதாம் தன் வாழ்க்கையில் மறிக்கின்ற வரையிலும் யோசித்து இருப்பான், எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாயிருந்தோம், எந்த அளவுக்கு கிருபை பெற்றவளாயிருந்தோம், நாங்கள் செய்த தவறின் நிமித்தமாக இந்த பூமியே சபிக்கப்பட்டது. சபிக்கப்பட்ட பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, உண்மையான அன்பு இல்லை. செய்த பாவத்திற்காக உடனே அந்த குடும்பத்திலே ஒரு மரண தண்டனை. கொலைபாதகனாய் ஒருவன் மாறிவிட்டான், கொலை செய்து விட்டான். பாவம் யாரையும் விடுவது கிடையாது, பாவத்தை யாரும் பின்தொடரக்கூடாது, பாவத்தை நேசிக்க கூடாது, பாவத்திற்கு அடிமையாக கூடாது. அப்போ இவ்விதமாய், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்ப தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டு விட்டார் எதற்காக? பாவத்தினாலே தூண்டி விடுகிற பிசாசு தண்டிக்கப்படும்படிக்கு குற்றங்களை செய்ய தூண்டி விடுகிற பிசாசு, பொய் சொல்லுவதற்கும் ஏமாற்றுவதற்கும் அநியாயம் செய்வதற்கும் அக்கிரமம் செய்வதற்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக தன் வாழ்க்கையிலே அவன் பெற்றுக்கொண்டது மிகப்பெரிய இழப்பு. அவன் இழந்தது வாழ்நாளெல்லாம் அவன் மனவேதனை அடைகின்ற அளவுக்கு பெரிய பெரிய இழப்புகளை பெற்றுக்கொண்டான், இழந்தான். எனக்கு அருமையான விலை, அவனுடைய வாழ்க்கையை போல நாம் இழக்கக்கூடாது. அவன் ஆதி முதல் பாவம் செய்த அந்த பிசாசுக்கு கீழ்ப்படிந்த பிறகு அவர்கள் அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். வெளியேற்றப்பட்ட அவர்கள் இந்த பூமியிலே கஷ்டப்பட்டு கஷ்டம் இல்லாத சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அங்க வேர்வை தண்ணி கொட்டாதபடி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். இப்பொழுதோ அவன் வேர்வை விட்டு கஷ்டப்பட்டு மண்ணிலே அவன் வேலை செய்து அந்த மண்ணிலே உருவாக்கப்பட்ட அந்த மனிதன் அந்த மண்ணிலே இருந்து வருகிறதை அவன் உட்கொள்வதற்கு எவ்வளவு கஷ்டத்தை பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் காரணம் பாவம். பாவம் அவர்களுக்குள்ளே பிரவேசித்தபடினால் பிசாசு செய்த தீங்கு, தீங்கில் அகப்பட்டு கொண்டபடினாலே நமக்கு மிக பெரிய இழப்புகள் ஏற்படும். ஜாக்கிரதையோடு எடுக்க வேண்டிய நல்ல தீர்மானத்தை எடுக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக வாழ்வேன், கிறிஸ்துவை பின்பற்றுவேன், கிறிஸ்துவின் சத்தியத்திற்கு கீழ்ப்படிவேன், அவருடைய அன்புக்குள் நிலைத்து நிற்பேன், ஆண்டவரை விட்டு பிரியாதபடி விசுவாசத்தில் உறுதியாயிருப்பேன், எந்த விதத்திலே என்னுடைய வாழ்க்கையில் அவிவிசுவாசம் இருக்கக்கூடாது என்று ஃபைட் பண்ணுகின்ற ஒவ்வொரு விசுவாசிகளையும் நேசிக்கிற கர்த்தரவர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவர் இயேசு. சிலுவையிலே பிசாசை கொன்றார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் தான். அப்போ அவர் பிசாசினுடைய கிரிகளை அவர் அழித்து நம்மை விடுதலை ஆக்கும் போது நீ நான் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சாட்சி உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். மரணம் நேரிடுதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தன் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும், அந்த ரத்தம் தான் நமக்கு மேன்மை, அந்த ரத்தம் தான் நமக்கு பெருமை, அந்த ரத்தம் தான் உண்மையாய் நம்மை விடுதலை கொடுப்பது, அந்த ரத்தம் தான் நம்மை காப்பாற்றுவது, அந்த ரத்தம் தான் நம்மை ஆதரிப்பது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்போ வசனத்தினாலும் வார்த்தையினாலும் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்ப வசனம் அவர்களுக்குள் வாழ்ந்தது, வசனம் அவர்களுக்குள் இருந்தது, அந்த வசனம் அவர்களை காப்பாற்றினது, அந்த வசனத்தான் அவர்கள் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் இருப்பதற்கு தூண்டி விடுவது. அந்த வசனத்தான் காப்பாற்றப்படுவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. ஜெயம் கொள்ளுகிற ஒரு விசுவாசியாய் இருக்க வேண்டும், ஜெயம் பெற்றுக் கொள்ளுகிற விசுவாசியாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்கிற கர்த்தர் அவர். நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்ள அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும். நம்முடைய சாட்சி இந்த உலகத்துல கெடக்கூடாது. கெடுப்பதற்கு உனக்கு விரோதமா எழுமுகிறான் பிசாசு. அந்த பிசாசு முறி அடிக்க, பிசாசு எதிர்த்து நிற்க சத்தியத்தை என்னும் அந்த பட்டயத்தை எடுத்து அவனை விரட்ட வேண்டும். இயேசுவாமி அப்படித்தான் செய்தார். என்னென்னவோ சொல்லி பார்த்தான் ஆண்டவர். என்னை வணங்கோம் என்ற அளவுக்கு போயிட்டான். இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் ஒரே வார்த்தையில் அமைச்சார். மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். அவனை எப்படி அடித்தார் அப்பா, அது நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். அடிக்க வேண்டும் பிசாசு, எதிர்த்து நிற்க வேண்டும். அவனுக்கு இசைந்து போகக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம். சாட்சி உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும், சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். உண்மையாக சாட்சி உள்ள பிள்ளைகளாய் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து காட்டுகிறாய் அந்த உலகத்தில். இந்த உலகத்துல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இந்த உலகத்துல அநேக சோதனைகள் உண்டு. கையில வச்சுன்னு இருக்கிற இந்த இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம், பிள்ளைகள் எந்த அளவுக்கு கெடுகிறார்கள் என்பதை குறித்து பார்க்கிறோம். இன்றைக்கு வளர்ந்து வர சமுதாயங்கள் எல்லாம் கெட்டு போகிறதற்கு காரணம் கைபேசி. இவைகளுக்குள்ளே போய் தன் ஆத்மாவை கரைப்படுத்திக் கொண்டு, தன் சரீரத்தை கரைப்படுத்திக் கொண்டு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வித்தியாசமாய் வாழ்கிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. சாட்சி உள்ளவர்களாய், கிறிஸ்துவுக்கு சாட்சி உள்ளவர்களாய் இருக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நீ மனமாறி வாழ வேண்டும், மனம் திருந்தி வாழ வேண்டும், சத்தியத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். இந்த சிலுவையினுடைய உபதேசம் உண்மையாகவே உறுதியாக விசுவாசிக்க வேண்டும். எனக்காக அவர் மரித்தார், எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தார், எனக்காக இரத்தத்தை சிந்தினார், என்னுடைய பாவங்களை அவரு சிலுவையின் மேல் சுமந்து தீர்த்தார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த ரத்தம் நம்மை கழுவுகிறது. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, அப்போ அந்த நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, அப்போ தன் கைகளை ஆண்டவர் ஆணிக்கு ஒப்பு கொடுத்தார், கால்களை ஆணிக்கு ஒப்பு கொடுத்தார், சிரசை முள்மூடிக்கு ஒப்பு கொடுத்தார், தன் இதயத்தை அவர் விழாவில் குத்தினானே அந்த குத்தும் போது ஏன் குத்துகிறாய் என்று கேட்காமல் ஒரு சிலுவையை பொறுமையோடு சகித்து ஜெயம் கொள்ளுகிற கர்த்தராய், வெற்றி பெறுகிற கர்த்தராய் மாறினார். அதற்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தம் தான் இன்றும் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க கூடிய இரத்தமாயிருக்கிறது. துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெள்ளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தா. துரைதனங்கள் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, ஆமா, பிசாசுக்கு என்ன இருந்தது என்றால், இருக்கிறது என்றால், துரைதனங்கள் அதிகாரங்கள், இரு அதுல ஒன்று இருளின் அதிகாரம், உரிந்து கொண்டு வெளியரங்கமாக சிலுவையிலே வெற்றி சிறந்தார், வெற்றியை கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவனுடைய அதிகாரத்தை சிலுவையிலே வென்றார், வெற்றி சிறந்தார், வெற்றியின் நாயகனாய் வெற்றி சிறந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னது என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:19, இதோ சர்மங்களை தேள்களையும் மிதிக்கவும் சத்ருனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. இதோ சர்பங்களையும் தேள்களையும் மிதிப்பாய். அப்போ அந்த சர்பம் ஆதாமை ஏவாலை ஏமாற்றின அந்த சர்பம், அந்த சர்பத்தையும் மிதிப்பாய், தேள்களையும். தேளுக்கு அது கொட்டக்கூடிய தன்மை, அது விஷம் கக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அதனாலே பாதிக்கப்படுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட விஷம் உள்ள சர்பத்தையும் விஷம் உள்ள தேள்களையும் மிதிக்க உனக்கு கிருபை கொடுக்கிறார் என்றால், கர்த்தர் எந்த அளவுக்கு மிதிக்கிற அந்த காலை காப்பாற்றுகிறவராய், அந்த காலுக்கு எந்த சேதம் அணுங்காதபடி காக்கிற கர்த்தராய் இறங்கி வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்மியானவிலே சத்துருனுடைய சகல வல்லமைகளும் மேற்கொள்ளமும். அப்போ சகல வல்லமைகளையும், அவனுக்கு அதிகமான வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வல்லமை செயல்பாடில் இருக்கிறது. ஒருவனை வியாதிக்குள் ஆக்குறான், ஒருவனை பாவத்திற்கு அடிமையாக்குறான், ஒருவனை சாபத்துக்குள் ஆக்குறான், ஒருவனை தேவ கோபாக்கினைக்கு ஆளுக்கிறான், ஒருவனை அக்கிரம் பண்ணுவதற்கு தூண்டி விடுகிறான், பாவத்தினுடைய அடிமைதனத்திற்கு வழிகாட்டுகிறான். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய வாழ்க்கையை பாவத்திற்கு அழிய வேண்டும் என்று எத்தனம் பண்ணுகிறவர், ஆனால் கிறிஸ்து அந்த சிலுவையின் உபதேசம் நம்முடைய பாவ அடிமைதனத்திலிருந்து நம்மை விடுவித்து நம்மோடு அவர் வாழவும், நம்மை பலப்படுத்தவும், நம்மை காப்பாற்றவும், நமக்கு உதவி செய்யவும், நமக்கு துணையாய் நிற்கவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஜீவிக்கிறவராய் இன்று இருக்கிறார். அவர் காப்பாற்றுகிறார். அவரிடத்தில் விண்ணப்பத்தில் கேட்கும் போது சகல வல்லமை உள்ள பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிந்திக்க வேண்டும், பிசாசு எதிர்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் இந்த சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளுவதற்கு என்ன கொடுக்கிறார் என்றால், அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. அந்த அதிகாரம் பெற்றவர்களாய், அதிகாரத்தில் நிலைத்து நிற்கின்றவர்களாய், ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு, ஆகவே அதிகாரத்தை கொடுக்கிறார். சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்கவும், எல்லா பிசாசின் கிரியைகளை அழிக்கவும், எல்லா அசுத்தாவிகளை அழிக்கவும் அவர்களுக்கு என்ன கொடுத்தார் என்றால் அதிகாரத்தை கொடுத்தார். மத்தேயு 10:1 எழுதியிருக்கிறது, அதிகாரம். இந்த அதிகாரத்தை பெற்றவர்களாய் நாம் வாழ வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. அதிகாரத்தை கொடுத்த பிறகு ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பிசாசு ஒன்னும் பண்ண முடியாது, நான் இருக்கும் போது ஒன்னும் பண்ண முடியாது, அதுதான் அர்த்தம். அது அப்பா கூட இருக்கும் போது அவனுடைய வல்லமைகள் ஒன்றே இல்லை. அப்பாவுக்கு முன்பாக அப்பா காப்பாற்றுகிறவர், ஆதரிக்கிறவர், துணையாய் நிற்கிறவர், நமக்கு உறுதுணையாய் நிற்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இந்த சிலுவையின் உபதேசத்தை குறித்து, சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை குறித்து இந்த மாலை நேரத்தில் பார்த்தோம். அதுக்கு பாவத்தை மன்னிக்கக்கூடிய வல்லமை, அது கிருபையா இருக்கக்கூடிய வல்லமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன். ஆகவே பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்த இயேசு கிறிஸ்து எல்லா இரத்தத்தினாலே சுத்திக்கப்படவும், நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறை எல்லா இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுவோம், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அவரே நமக்கு பலியானார். இந்த சிலுவையின் உபதேசத்தை சுமந்து செல்ல வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக சூத்திரம். இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சிலுவையின் உபதேசத்தை, சிலுவை குறித்ததான ஆண்டவரே இந்த அருமையான செய்தி இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க கிருபை தந்திரதற்காய் சூத்திரம். இந்த சிலுவை, இந்த சிலுவையின் உபதேசம் எங்களை மாற்றினது, எங்களை குணமாக்கினது, எங்களை விடுவித்தது, எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தது, எங்களுக்கு நித்திய ஜீவனை, அதற்காக சூத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளும் ஆதரியும், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் ஆண்டவரே, இவர்கள் எல்லோரும் இந்த சத்தியத்தின் மூலமாக பேசும் சாட்சி உள்ளவர்களாயிருக்க, பாவத்தை எதிர்த்து நிற்கிறவர்களாயிருக்க, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாயிருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். சிலுவையின் உபதேசமும் அதிகாரங்களும் அந்த தலைப்பின்களை எடுத்து வந்தீர்கள். கதிர தாமியங்குடனும் கூட இந்த ஆசீர்வாத்து வழி நடத்துவாராக. கதிரை கரத்திலே இந்த வார்த்தைகளை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக புதன்கிழமை இதே வழியிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர், காட் பிளஸ் யூ.
0: ஆமீன்,
1: ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெனியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கத்தடி வார்த்தைகளை விதைத்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சுவாசிக்கிறோம். அதே வேளையிலே கத்தடி வசனங்களை பிரசங்கித்த ஊழியரையும் குடும்பத்தாரையும் மறு ஒழியப்பிலே கேட்க போன்ற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வித்து வழிநடத்துவாராக, வார்த்தைகளுக்கு ஊடாக வழிநடத்துவாராக. கத்தடி கரத்திலே போய்ப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நன்றி பாஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆமென்.
0: Thank you. God bless you, brother. Thank you.
2: Recording stopped.
1: அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு பாடலோடு இணைகின்ற பொழுது சில ஊழியர்கள் நிவாரணம் விசுவாசிக்கிறோம். கத்தடை கரத்திலே அவர்களையும் போய்ப்போமா? ஆமென்.

0: உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறீர்கள் கர்த்தர்தாமே. உங்களுக்கூடாக எடுத்து வரப்போற ஜெபங்களுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. God bless you. Amen.
1: God bless you. அப்ப அந்த டாக்டர் என்னன்னு தெரியுமா? அப்ப
0: என்னன்னு தெரியல, நான் கேட்டு சொல்ல விசாரிச்சு.
1: சரி பரவாயில்ல, நாங்க ப்ரே பண்ண வேண்டியா எங்கட கடமை. ஓகே ஓகே அப்ப தேங்க்யூ. God bless you. ஓகே தேங்க்யூ. பை பை பை. அன்பும் கிருபையும் இறக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்க நன்றி சொல்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நாளை நாங்க காண தெய்வ மட்டத்தை கிருபைக்காக நன்றி. இன்றைக்கு எழும்பி காலூன்றி நிக்கத்தக்க தந்த வல்லமைக்காக நன்றி. எங்களோட பலவீனத்திலும் உங்களோட பலன் பூரணமாக விளங்குற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி சொல்ல நாவு போதாது ஐயா. அப்படிப்பட்ட வெள்ளம் உள்ள அன்பான ஒரு தேவனை நாங்கள் நேசிக்க ஆராதிக்க நம்ப விசுவாசிக்க சார்ந்திருக்க எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக, இந்த உறுதிக்காக, இந்த உண்மைக்காக, இந்த கிருபைக்காக, இந்த இரக்கத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகளுக்கு தந்த அந்த உரிமையை நாங்கள் போட்டு அடித்து விடாதபடி உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய ஆவி ஆத்மா செல்வன் சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றையும் எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்தாவியானவரே இடகட்டி கொள்ளுங்க ராஜா. எங்களுக்கு தந்த இந்த பரிசுத்தாவியானவருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த பரிசுத்தாவியானவர் எங்களை வெளப்பக்கமோ விடப்பக்கமோ சாய்ந்து உங்களுக்கு பிரியமில்லாத செய்யாதபடி உணர்த்தி உணர்த்தி பரிசுத்த பாதையில் எங்களை வல்லெடுத்து கொண்டு வாரதுக்காக எங்களை பாதங்கள் இடறாதபடி தூக்கி சுமந்து வல்லெடுத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. திரியக தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த சங்கம மொழியில் இணைந்திருக்கும் எங்கள் ஒவ்வொருடைய ஆவியாத்மா சரீரம் சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றையும் இடகட்டி கொள்ளுங்க ராஜா. இடகட்டியா ஆராய்ந்து பார்த்து வேந்தன தரக்கூடிய காரியங்கள் எங்கள் என்ன இருந்தாலும் விசேஷமாக எங்கட சிந்தனைகளையும் பரிசுத்தப்படுத்தி உங்கள் ஒருவராகத்தான் நடத்த முடியும். பரிசுத்தத்தை விரும்புகிற தேவனே பரிசுத்த பாதையில் எங்களை வழிநடத்த வேணும் என்று எங்களை முதல் ஆண்டவரே ஜீவ பலிகளாக உங்களிடத்தில் படைக்கிறோம். ஆண்டவரே கத்தில் ஆசிரியம் உள்ள தேவனே பலிய அல்ல நீங்க கீழ்ப்படுதலைத்தான் விரும்புகிற தேவன் என்றார். எங்களை ஜீவ பலிகளாக உங்களோட பாதத்தில் ஒப்படைக்கிறோம். என்ன எங்களுக்குள் கீழ்ப்படின ஆவிய ஊட்டி ராஜா. இந்த உலகம் நாங்கள் இருக்கும்விடம் அயலார் மத்தியில் ஆக்கியப்படும் சபமத்திய சமுதாயத்தில் உங்களை எங்களில் கண்டுகொள்ளக்கத்தக்கதாக சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றங்க மெய்யான ஒளியே உங்களோட ஒளியங்களில் வீசத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இதுவர நேரம் நீங்கள் இந்த சங்கம மோலி அலி அலியை தொடக்கி தனதாகாமதமின்றி

0: இந்த நாளை நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. இத்தனை வருஷ காலமாக நீங்கள் இதை ஆச்சரியமாக அற்புதமாக மக்களுக்கு ஆசீர்வாதமாகவும் நடத்தி கொண்டு வந்து நீங்க தகப்பனை இன்னும் தொடர்ந்து உங்களை நாம மகப்படுத்ததாக ராஜ்யம் வளர்த்தக்கதாக உங்களால் இதை நடத்த முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம். பலத்தினால் வல்ல பராக்கிரமத்தினால் வல்ல பரிசுத்த உங்க பரிசுத்த ஆவியானவரே உங்களால் கூடும் என்று வாக்களித்த பரிசுத்த ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம். தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்ற மனப்பாரத்தை ஆண்டவரே சௌதரிக்கு கொடுத்து 365 நாளும் இந்த வார்த்தையை வாசிக்கத்தக்கதாக பிரித்து பிரித்து உங்களோட வார்த்தையை வாசிக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த வெளிப்பாட்டுக்காக வழிநடத்தலுக்காக ஆலோசனைக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம். வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக முளைத்து 100 மறுவதாக 40 பலன் கொடுத்து கொண்டு வாரதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களுக்கு துதிக்கிறோம் ஐயா. என்னும் இந்த வார்த்தைகளை எத்தனையோ பிள்ளைகளுக்கு வாசிக்க முடியாத நிலையில் இருப்போருக்கு இந்த வார்த்தைகள் உதவியா இருக்கிறதுக்காக, இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் கால்களுக்கு பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதுக்காக அதை நடத்தி கொண்டு வார கிரியேசன் கொண்டு வாருங்கள் தேவனே, உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம். தொடர்ந்தும் ராஜா உங்களோட பிள்ளைகளுக்கு கூட ஆக ஆண்டவரே பாடலோ துதியோ சாட்சி கூட ஆக நேரம் நேரம் நடத்தினதுக்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. இன்னும் தொடர்ந்தும் ஆண்டவரே முடிவு பரியந்தம் இந்த சங்கம் இந்த நாளில் நீங்கள் வல்லமையாக உங்களோட பிள்ளைகளுக்கு கூட ஆக ஆச்சரியமாக அற்புதமாக விசேஷமாக உங்களோட பிள்ளைகளுக்கு கிடைத்த தாளந்துகளுக்கு கூடாக வரங்கள் உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக உங்களால் நடத்த முடியும் நடக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் ஆகிய நாங்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடியப்பா, பரிசு தாவியானவரே உங்களோட பாதத்திலிருந்து விண்ணப்பித்து உங்களோட சத்தத்தை கேட்டு கீழ்படிந்து உங்களை மாமப்படுத்துறவர்களா இருக்கத்தக்கதாக எங்களை உங்களோட சிலுவையின் பின்னால் மறைத்து நீங்கள் எங்களுக்களால் வெளிப்படத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி ஒரு பிள்ளைகளையும் எங்களை நீங்கள் வழிநடத்தி கொண்டு வர்றதுக்காக வழிநடத்த வல்லவராயிருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்று நின்றும் மாறாத தேவனே உங்களை துதிக்கிறோம். யார் மறந்தாலும் உங்களோட பிள்ளைகளை மறக்காமல் நீங்கள் தர்றவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். உலகத்தில் எல்லா நேரங்கள் காலங்கள் எல்லாம் ஆண்டுகளையும் மாறினாலும் நீங்கள் சூரியனை உதிக்கிற இடத்திலே அது சூரியன் உதித்து மறையிற இடத்தில் மறையத்தக்கதாக அதுகள் எல்லாவற்றுக்கும் கட்டளையிட்டு வைத்திருக்கிற தேவன் எல்லா வல்லமையும் உங்களிடத்தில் தான் ஐயா இருக்கிறது. மனுஷர் இந்த டெக்னாலஜிக்குள்ளால எத்தனையோ காரியங்களை எல்லாம் செய்து பார்க்கிறார்கள், இது ஒன்றையுமே மாற்ற முடியாது. உதிக்கிற சூரியன் காலையில் உதித்து பின்னேரம் மறையத்தக்கதாக உங்கள் ஒருவரால் தான் ஐயா செய்ய முடியும். அதை நீங்க செய்து கொண்டே வாருங்கள். உங்களுக்கு கொடுக்கிற துதிய கிணத்த மகிமையை ஆண்டவரே இந்த உலக மக்கள் உங்களோட பிள்ளை எல்லாவற்றுக்கும் எல்லா உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் இந்த உலக ஐஸ்வர்யங்கள் மாயலுக்கு அடிமையாய் போய்விடாதபடி டெக்னாலஜி சேவைகளுக்கு காப்பாவிக்க வேணும், அதுக்கும் அடிமையாய் போய்விடாதபடி இவன் உள்ள தேவனை உங்களுக்கு அடிமையுள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உணர்த்தி வழிநடத்துங்க ராஜா, உணர்த்தி வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலக பிரகாரமான பாவங்களுக்கும் இச்சைகளுக்கும் அடிமையாய் போய் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. சந்ததி பெருகாதபடி எத்தனையோ காரியங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து இப்பொழுது ஆண்டவரே சேம் செக்ஸ் மேரேஜ் தானாம் எத்தனையோ பர்சன்ட் உலகத்திலேயே கூடிக்கொண்டு வருகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்கள் அன்பின்றவனே ஆதாமே மாதாமுக்கு வாழையும் ஒரு குரான் என்றுதான் நினைத்தீங்கள், அது கூட தான் சந்ததிகளை பெருக பண்ணினீங்கள் ராஜா. இதையெல்லாம் மறந்து சந்ததி வளராதபடி இந்த உலகம் ஆண்டுவிடே மக்கள் அது கடுமையாய் போகிறார்கள். இதை கேட்கும் பொழுதே நாங்கள் வேதனை அடைகிறோம். ஆண்டவரே, உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். பழகி பெறுங்கள் என்று சொன்ன தேவனே, உங்களை பிள்ளைகள் உங்களை நேசிக்கும் பிள்ளை ஒரு ஒரு ஆணை இணைத்து கொடுக்கும் பொழுது அவர்கள் பழகி பெருகத்தக்கதாக அவர்கள் சந்ததி வளர வேண்டும் என்ற எண்ணத்தையும் கொடுத்து உங்களால் நடத்த முடியும். இந்த சந்ததிக்கு ஊடாகத்தான் ஐயா உங்களோட ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியும் என்பதை அவர்கள் உணர்த்த உங்களால் அவர்களுக்கு உணர்த்த உங்களால் முடியும். உணர்த்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரோம். உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து ஆண்டவரையும் கூட பிள்ளைகள் ஆகிய நாங்கள் வேதனைப்பட்டு துன்பப்பட்டு குடும்பத்தில் ஓடி வந்து எங்களை விண்ணப்பங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம் ராஜா. நாங்கள் கேட்க முதலே என்னத்தை கேட்க போறோம் என்று உங்களுக்கு தெரியும். நாங்கள் நினைக்க முதலே என்னத்தை நினைக்க போறோம் என்றே உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட வெள்ளம் உள்ளது இந்த உலகத்தில் நடக்கும் சீர்கேடுகளை பார்த்து உங்களுக்கு பிரியமில்லாத சம்பவங்களை கேட்டு பார்த்து வேதனை அடைகிறோம். ஆரிடத்துல பாக அதைக்கு உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லலாம். எல்லாவற்றையும் கேட்கிற நீங்க பொறுமை உள்ள தேவன். உங்களோட ராஜ்யம் வளர்த்ததற்கு மனுக்குள்ள உங்களோட பிள்ளைகளாக மாறத்தக்கதாக உங்களை ஜீவன் உள்ள தேவனை நேசிக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் எங்கெங்க இருந்தாலும், எந்த சபையை நடத்தினாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், உங்களுக்கு பிரியமாக நடக்கத்தக்க உங்களை பிரியமில்லாத எதையும் செய்து விடாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உணர்த்தி வழிநடத்துங்க ராஜா. அவரோட பாதங்கள் இடறாதபடி தூக்கி வந்து வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்தி கொண்டு வரதல்லவே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இத்தனை வருஷ காலமாக இந்த சங்கம ஒளியிலே நடத்தி கொண்டு வர சகோதரனுக்காக, சகோதரிக்காக, அவருடைய குடும்பத்துக்காக நன்றி சொல்லுவோம் ராஜா. சகோதரனை தூக்கி எடுத்தீங்களே, பிரபஞ்சத்திலிருந்து தூக்கி எடுத்து ஒளியின் பிள்ளையாக மாற்றினால் தொடங்கி அவருடைய மனதில போட்டு பாரம். நான் அறிந்த உண்மையுள்ள தேவனே, நான் நேசிக்கும் உண்மையுள்ள உயிர் உள்ள தேவனே, என்ற குடும்பம், இந்த இனசன மக்கள், சகோதரங்கள், அன்பானவர்கள் அறிந்த அறிய வேணும் என்ற வாஞ்சியை கொடுத்து ஆண்டு விரை இந்த சங்கமம் என்ற ஒளி எளிய நடத்தத்தக்கதாக அவருக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக, இந்த உரிமைக்காக, நேரத்துக்காக, சுவத்துக்காக, பலத்துக்காக, ஆலோசனைக்காக, வழிகாட்டுதலுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். இத்தனை வருஷ காலமாக தடசாமதம் நடத்தின வந்தவனே, இன்னும் ஆண்டவரையும் கூட கிருபிடமைந்த சித்தத்தின்படி தடசாமதம் இன்றி இதை நடத்தி ஒத்துழைப்புகளை கொடுத்து இதை நடத்தி கொண்டு வர உங்களால் முடியும். வேற ஒன்றுக்கும் நீங்க தொடங்கவிட்ட சுய பெருமைக்கோ பெயருக்கோ நீங்க தொடங்கவில்லை ஐயா. உங்களோட ராஜ்யம் வளர வேணும், உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் அறிய வேணும், பிரபஞ்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்களை அறிய வேணும், ஒளியின் பிள்ளைகளாக உங்களோட ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக வேணும் என்ற நோக்கத்தோடு நீங்க தொடக்கினீங்க. நீங்க தொடக்கினதை நீங்க நடத்துவீங்க. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மகனை ஆசீர்வதிங்கோ, மனைவியை ரீட்டாவை ஆசீர்வதிங்க ஐயா. இவர்களோடு பேசுவோர், கதைப்போர், தொடர்புகளோர், ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் புஞ்சிரிப்போடு பதில் கொடுக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்குள் இருந்து நீங்கள் வெளிப்படுறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் தாழ்மையோடும் உண்மையோடும் ஆண்டவில நடக்கத்தக்கதாக உங்களை சிறந்த குணமான அந்த தாழ்மையும் உண்மையும் இயேசுவே அவர்களுக்கும் கொடுத்து நீங்கள் வளர்த்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி. கொடுத்த சந்ததி ஆசீர்வத்திற்காக நன்றி. கொடுத்த மகளுக்காக நன்றி. மகனுக்காக, மருமகள் பேரப்பிள்ளைகளுக்காக நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சந்ததி ஆசீர்வத்தது வினே உங்களுக்கு நன்றி நன்றி. இந்த சந்ததிக்குள்ளாக இந்த சந்ததிகளையும் கூடாக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக, உங்களோட நாமம் மாமப்படுத்தக்கதாக அவர்களையும் உங்களால் பாவிக்க முடியும். பாவித்து கொண்டு வாரீங்க, பாவிக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்று வந்து வந்து மாறாத நித்திய நித்தியமான தேவனே, உங்களை நிதியால் அவர்களை தாங்கி வழிநடத்தி வைக்கிறதுக்காக விசேஷமாக இந்த வருங்கால சந்ததியை உங்களுக்குள் காலோண்டு நிகழ்த்து நிற்கத்தக்கதாக பள்ளி ஒருத்தங்க வர கிருபைக்காக நன்றி. அவர்களுக்குள்ளால் உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக
1: அவர்களுக்கு நாமப்படத்தக்காக கிருபை செய்ய வல்லவரே, கிருபை செய்து கொண்டு வாரதிரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். மகளின் ஆசீர்வதிங்க ராஜா, நீங்க அவருக்கு கொடுத்த ஞான மரபுக்காக நன்றி ராஜா, நன்றி. அவகையும் என்ன என்ன விதத்தில் அவருடைய நேரத்தை நீங்க கொள்ள கொண்டு அவகையும் நீங்கள் ஒரு கருவியாக உங்களுடைய ராஜ்யம் வளர்வதற்கு பயன்படுத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். அன்பு தேவனே, விசேஷமாக இந்த பிள்ளைகள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள், இனி வரும் காலத்தில் இந்த பிள்ளை வேற பிள்ளைகள் போய் படிக்க போற பாடசாலை, பிள்ளைகள் வேலை செய்யும் வேலை ஸ்தலங்கள் ஒவ்வொன்றையும், இந்த சங்கம மொழியலை நடத்தும் ஸ்டூடியோ ஒவ்வொன்றையும் ஒரு ரத்தத்தால மூடி காத்து கொள்ளுங்க ராஜா. காற்றோ புசல் வந்து அசைக்காதபடி கல்வாரி ஆகிய இயேசுவே, நீங்க தான் போட்டு மூடி மட்டும் காத்து கொண்டு வாரது போல் இனிமேலும் காக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். எங்கு ஐக்கியப்பட்டாலும், சபையிலோ சமுதாயத்திலேயோ நேசன மத்தியிலோ எங்கு இவர்கள் ஐக்கியப்பட்டாலும், இவர்களில் உங்களுடைய அன்பை கண்டுகொள்ளத்தக்கதாக, தாழ்மையையும் பொறுமையையும் கண்டுகொள்ளத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழி நடத்துக்கிற ராஜா, இடகட்டி வழி நடத்தி என்ன மூட ராஜ்யம் வளர்வதற்கு என்னென்ன விதமாக ஆண்டவரே உங்களை மாமப்படுத்தி வாழவும், மாமப்படுத்தி வாழத்தக்க வழி வசதிகள் ஆலோசனைகள் எல்லாவற்றையும் மாணவர்களோ ஞானம் ஒவ்வொன்றையும் கொடுத்து அவர்களையும் அவருடைய சந்ததியையும் காத்து வழி நடத்த உங்களால் முடியும். காத்து வழி நடத்தி கொண்டு வர தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை தொடர்ந்து இந்த சங்கம மொழிகளில் இணைந்து செய்தி கூடாகவோ பாடலுக்கூடாகவோ துதிக்கூடாகவோ இணைந்து மூலம் அவப்படுத்த போறோம். பிள்ளைகள் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்லுவோம். அவர்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க கொடுக்குறீங்களே என்று உணர்ந்து தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விட்டு பேசிவிடாவிட்டு பார்த்ததுன்னு சொல்லிவிடாதபடியும் இந்த நேரத்தை தவறி விடாதபடி நேரத்துக்கு வந்து உங்களை அர்ப்பணிப்போடு உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக ஒவ்வாக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆத்மாவையும் பாவிங்க ராஜா. இரவோ காலோ என்று ஆண்டவரே நீங்கள் அவர்களை தட்டி எழுப்பி வெள்ளமையாக பார்த்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. என்னும் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கோ தப்பனே, அவர்களுடைய ஐக்கியப்படும் சபையை ஆசீர்வதிங்கோ, அவள் ஆண்டவர் ஐக்கியப்படும் சமுதாயத்தை ஆசீர்வதிங்கோ. இவர்களில் ஆண்டவரே உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக மையான ஒளியில் வாசம் பண்றங்கள் தருவனே அப்பா, உங்களுடைய ஒளி இவர்களில் வீசத்தக்கதாக இந்த இரு சூழ்ந்த உலகத்தில் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒளியாக இருக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களோட ரக்கத்தை ஊட்டி நீங்க வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுத்தவரே வெற்றியோடு இதை நடத்தி முடிக்க வல்லவரே ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரி. அன்பின் தேவனே, இந்த உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் கேட்கும் பொழுது ஆண்டவரையும் கூட வருகை சமீபம் தான் ஐயா என்றாலும் எல்லாரும் உங்களை அறிய வேணும், நேசிக்க வேணும் என்று நீங்க பொறுமையா இருக்கிறீர்கள். இன்னும் ஆண்டவரே உங்களை அறியாமல் நேசிக்காமல் விக்கிரகங்களுக்கு தான் ஆண்டவரே மாமியை கொடுத்து கொண்டு வார வரும் அந்த ஆத்துமாக்களை எல்லாம் அங்கங்கிருந்தாலும் இந்த பொல்லாத விசாசின் தந்திரத்துக்கு அடிமையா இருக்கும் ஆத்துமாக்களை தொடுங்கும் ராஜா, தொடுங்கும் தொடுங்கும். எந்தெந்த தேசத்தில் இருந்தாலும் உங்களால் மூட்டிக்கொள்ள முடியும் இவர்களை ஆண்டவரே. மாம்சமான யாவருடைய தேவனும் நீங்கள் அல்லவா, அதை அவர்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்கோ ராஜா, உதவி செய்யுங்கோ. உதவி செய்ய வல்லவரே எங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக அப்பா உங்களுக்கு கொடுக்கிற நேரத்தை மாமியை கொடுக்காமல் இந்த டெக்னாலஜிக்குள் அடிமையாய்ப்போம், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அடிமையாய்ப்போம். அதுபடி என்னென்ன தேவைக்கு பாவிக்க வேணுமோ அவசர தேவைக்கு பாவிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க உணர்த்தி இந்த வருங்கால சந்ததி மட்டுமல்ல ஒவ்வொரு ஆத்மாக்களையும் உணர்த்தி உங்களால் நடத்த முடியும் ஐயா, அவள் நடத்த வழியும் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். ஆண்டவரே ஞானத்தை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களை ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளை விசேஷமாக ஆண்டவரே உங்களை நீரின் வளர்க்கறதுனால் அவர்களை பிடித்து உங்களால் வழிநடத்த முடியும். உங்களுக்கு பிரியமில்லாத விதத்தில் அவர்கள் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் நேரத்தை அவர்கள் போட்டடித்து விடாதபடி, உங்களுக்கு பிரியமில்லாத விதமாக அவர்கள் உபதேசம் செய்யாதபடி, சத்தியத்தை சத்தியமாக வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கத்தக்கதாக அவர்களுக்கு பரிசு தாவியானவரே நல்ல வெளிப்பாடுகளை தரிசனங்களை கொடுத்து அவர்களை உங்களால் வழிநடத்த முடியும். நீங்கள் கொடுத்த வரங்கள் கனிகளுக்களால் அவர்கள் உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக, தங்களை தாழ்த்தி உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக அவர்களுக்களால் நீங்கள் கிரிய செய்யுங்கோ ராஜா, நீங்கள் கிரிய செய்யுங்கோ. கிரிய செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயாஸ்தோத்திரிக்கிறோம். வருங்கால வாலிப சந்ததிக்காக உங்கள் அண்டல் வருகிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த வாலிப சந்ததி வளரு ஆண்ட சந்ததி வளராமலே தெரிஞ்ச தடைகளை தேசங்கள் கொடுக்கிறது ஐயா. ஆண்டு விழுந்த சந்ததி வளராமல் ஆண்டு தடைகளுக்கு அடிமையாய் போய்விடாதபடி இந்த வருங்கால சந்ததியை பொறுப்படுங்க ராஜா. இந்த வருங்கால சந்ததி வாழ்க்கை துணைக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் ஏற்ற துணியை உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை கொடுத்து ஆண்டு அவர்களை உங்களை சன்னிதானத்தில் நினைத்து அவர்களை நாமம் அவருடைய வாழ்க்கையில் நாமம் அமைப்படத்தக்கதாக எப்படியாதாமே மறுவாளையும் இணைத்து பலகி பெறுங்கள் என்று ஆசீர்வத்தை அனுப்பினீங்களோ அதே போல் உங்களுடைய சன்னிதானத்தில் இணைக்கும் பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை ஊட்டி உங்களால் நடத்த முடியும். இதுக்கு தடையாக இருக்கும் எல்லா விதமான அந்தகார சக்திகளையும் நிர்மூலமாக்க உங்களால் முடியும் ஐயா. உங்களால் முடியும், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். சந்ததி சந்ததி சந்ததி வளராதபடியே எத்தனையோ தடைகளை உலகம் கொடுக்கிறது ஐயா. அது கட்டிமையாய் போய்விடாதபடி கட்டுப்பாடோடு நடந்தது அப்பா. சந்ததியை வளர வேணும் என்ற எண்ணத்தோடு உங்களோட பிள்ளைகள் நடக்கத்தக்கதாக உணர்த்தி உங்களால் நடத்த முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். என்னும் படித்து பட்டம் பெற்று வேலை கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக, பாலுவ பிள்ளைகளுக்காக ஆண்டவரிடத்தில் மரம் கசந்து வருகிறோம் ராஜா. எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து பட்டம் பெற்றவர்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்கள், மனச்சோரோடு இருக்கிறார்கள் ஐயா. இந்த இப்படிப்பட்ட ஆனால் பின்வாங்கி போய்விடாதபடி எங்கிற ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசத்தோடு ஒவ்வொரு அடியை முன்னுக்கு வைத்து வைத்து உங்களை நேசித்து என்னும் வாழத்தக்கதாக இந்த வருங்கால சந்தேகத்தையே பிலப்படுத்தி வாழும் வழியை வகுத்து கொடுக்க உங்களால் முடியும் ஐயா. உங்களால் முடியும், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அடைப்பட்ட வாசலை துறக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் ஆண்டவரே வெளிப்பாடுகளையும் கொடுக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருங்கால சந்ததியை பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்க. அருமையாக கொடுத்த சந்ததிகளை பொறுப்படுங்க ராஜா. என்னும் ஆண்டவரே உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் வாழ்க்கை துணைக்காக பொறுமையோடு காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் ஏற்ற துணைகளை நீங்க பரலோகத்தில் நிச்சயத்தை வெளிப்படுத்தி ராஜா அவர்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக பணத்தையோ பொருளையோ பொன்னியோ அவர்கள் பார்க்கிறவர்களாக அல்ல, உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை ஆவியோடும் உண்மையோடும் உங்களை ஆராதிக்கிற பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் அவர்களோடு பேசி ஆண்டே உங்களால் வழிநடத்த முடியும். உங்களோட சன்னிதானத்தில் அவர்களை நடத்து இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் மகமப்பட வேணும், மகமப்பட வேணும், மகமப்பட வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம். பெற்றாருக்கு நல்ல பொறுமையை கொடுத்து ஆண்டவரை உங்களை பதிலுக்கு காத்திருக்கிறவர்களாக அவர்களும் இருக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்கள் ராஜா. அந்நியோ நாயங்களின் இனத்து உங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி உங்களுக்கு பிரியமில்லாடத்து காலு கால் வைக்காதபடியும் இந்த பிள்ளைகளை உங்களால் பாதுகாத்து வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே எல்லாவற்றையும் பாதுகாத்து கொண்டிருக்கிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீதிபதியே, மனுஷருடைய நீதி எல்லாம் கந்த சீலைக்கு சமன் ஐயா. உங்களோட நீதியை நிலநாட்ட வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளை பாக்கியத்துக்காக இறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களுடைய வருகிறோம். ஆண்டவரே கற்பங்களை தொட்டு ஆசீர்வதிக்க உங்களால் முடியும். வயசான நேரத்திலும் சார் அந்த கட்டத்தை தொட்டு ஆசை வைத்த தேவன் நீங்கள். அதே போல இந்த பிள்ளை பாய்க்கத்துக்காக இங்கு கொண்டிருக்கும் பிள்ளைகளை கருத்தையும் தொட்டு ஏற்ற நேரத்தில் நீங்கள் ஆசீர்வதித்து அந்த சந்ததியை பெருக பண்ண உங்களால் முடியும். அந்த சந்ததியை பெருக பண்ண உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கற்பவதிகளாயிருக்கும் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. அன்பன் தேவனே, அற்புதமாக ஆச்சரியமாக நிறைவான குழந்தைகளை பெற்றெடுத்து உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக உங்களால் கிருபை செய்ய முடியும். சாமுண்டை கிருபை செய்ய வல்லுவரே, சிருஷ்டிகர்த்தரே, உங்களால் நீங்க சிருஷ்டித்ததை நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீனருக்கும் பலனற்றவர்களுக்கும் உதவி செய்யற ஊரபட்சம் இல்லாத தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த உலக பாதுல சந்ததி பாவத்தினாலையும் ஆண்டவரே புத்தி குறவோடு பிறந்திருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களும் ஆண்டவர்களை வழிநடத்துவது லேசான காரியம் இல்லையா என்றாலும் இந்த கனடா தேசத்தில் இவர்களை வழிநடத்தத்தக்க வசதியை ஆண்டவரே நீங்க கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. கனடா தேசத்தில் மட்டுமில்ல, ஆஸ்திரேலிய தேசம், இங்கிலாந்து தேசம், மற்றும்படியான இப்படிப்பட்ட தேசியம் தேசத்தில் எல்லாம் இப்படிப்பட்ட பிள்ளைகள் வாழ்வதற்கு வேண்டிய வழியை வசதி கொடுத்து பாடசாலைகளில் போய் படிக்க வேண்டிய வழி வசதிகளை நீங்க வகுத்து கொடுத்து இப்படி நடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த கனடா தேசத்திலே இந்த ஓட்டம் பிள்ளைகள் போய் படிக்கத்தக்க ஒரு பாடசாலையை நடத்தி கொண்டு வரத்தக்கதா செய்கிறது. இதை நடத்துவோருக்கும் வேண்டிய ஞானத்தை கொடுத்து பொறுமையை கொடுத்து அந்த பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்தத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் ஐயா. உங்களோட சாயலாகத்தான் நீங்க சிருஷ்டித்தீங்கள். ஆனால் அவர்கள புத்தி குறைவு என்னென்னத்தில் குறைவு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இவர்களுக்கு ஒரு அற்புதமாக ஒரு விவேகத்தை கொடுத்திருக்கிறீங்கள் ஐயா. இதை பெற்றாரும் இவர்களை வழிநடத்துறவர்களும் கண்டு அந்த வழியில் இவர்களை வழிநடத்தத்தக்கதாக அவர்களுக்கும் ஞானத்தை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவர் உங்களால். உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பிள்ளைவின குறவொன்றும் வந்து விடாதபடி, சமுதாயத்தில் இருந்து தள்ளப்படாதபடி ஆண்டவரே பெற்றாரும் இவர்களை நடத்துவோரும் அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர்களாக அன்போடு அவர்களை வழிநடத்துறவர்களாக இருக்கத்தக்கதாக வேண்டிய வழி வசதி ஒவ்வொன்றையும் நீங்க திறந்து வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோமையா, ஸ்தோதிக்கும். எவ்வளவு ஆச்சரியம், அற்புதமாக இப்படி பலவீனமான பிள்ளைகளை அவளுக்கு ஒரு விசேஷமான தாளந்தை கொடுத்தே நீங்க நடத்துவீங்க. அந்த தாளந்தை கண்டுபிடித்து அந்த தாளந்துக்குள் வளரத்தக்கதாக அவர்களை வழிநடத்தத்தக்கதாக பெற்றாருக்கு வேண்டிய ஞானம் அறிவு, இவர்களை வழிநடத்துறவர்களுக்கு வேண்டிய ஞானம் அறிவு பொறுமையை கொடுத்து வழிநடத்துங்கிறாயா. இவன் உள்ள தேவனே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லையா. உங்களால் எல்லாம் கூடும். நீங்க சப்பானி எழுப்பினவன் குருநருக்கு பாவர் பார்வை கொடுத்ததேவன் ஐயா. ஆண்டவரே குஷ்டரோகியை சுகப்படுத்தின தேவன், எத்தனை அற்புதத்தை செய்த தேவன் ஐயா. இன்றும் அற்புதம் செய்து கொண்டு வர்றீங்கள். அந்த அற்புதத்தை எப்படிப்பட்ட பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் செய்து உங்களை நேசித்து வல்ல நடக்கத்தக்கதாக உங்களுக்கு சாட்சியாக இருந்து உங்களோட ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, ஒவ்வொரு தேசத்து தலைவர்களுக்காக உங்களுடன் வருகிறோம் ஐயா. அதிகாரிகளுக்காக ஜெபிங்கள் என்று சொன்ன தேவனே, அதிகாரத்தை நீங்க தான் இவர்களுக்கு கொடுத்தீங்கள். இதை மறந்தவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி இந்த கனடா தேசத்து அதிகாரி, அமெரிக்கா தேசத்து அதிகாரி, ஆஸ்திரேலியா தேசத்து அதிகாரி, இங்கிலாந்து தேசத்து அதிகாரி, இப்படி பெரும் தேசத்து அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க ராஜா. இவர்களுக்குள் நல்ல ஐக்கியத்தை கொடுங்கோ. தேவ பயத்தோடு அவர்கள் தங்கள் தேசத்தை ஆளத்தக்கதாக இந்த பெரிய கண்டங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு பிரியமுள்ளதற்கு ஆளத்தக்கதாக ஆண்டவரே கூட வார்த்தைக்கு இடம் கொடுத்து ஆளத்தக்கதாக ஆண்டவரே இருபுறமும் கருக்குள்ளப்பட்டேன் போல அந்த வார்த்தைக்கு அவர்களிடம் கொடுத்து முதல்களிடம் கொடுத்து அந்த தேசத்தை ஆளுறவர்களா இருக்கத்தக்கதாக இவர்கள் ஒவ்வொருவரோடும் பேசி உங்களால் நடத்த முடியும். நடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் ஆண்டவரே, உங்களோட அன்பரு சித்து
0: உங்களை நமது சுதந்திரமாக ஆராதிக்க முடியாமல் பயத்தோடும் நடக்கத்தோடும் ஒழித்தும் மறைந்தும் இருந்து உங்களை ஆராதிக்க தேசங்களுக்காக உங்களை வருகிறோம். ஆண்டு உங்களோட அன்பை நீங்க வெளிப்படுத்தி இவருள்ள தேவனேவர்கள் வாஞ்சோடு ஆராதிக்க முடியாமல் மறைவிடத்திலும் ஒளிப்பிடத்திலும் இருந்து ஆராதிக்கும் தேசங்களுக்காக உங்களிடம் வருகிறோம். அந்த பிள்ளைகளுக்காக வருகிறோம். இதற்கு எதிராக அந்தகார சக்தி எல்லாவற்றையும் உங்களால் நிர்மூலமாக்க முடியும் ராஜா. அதுபோல அற்புதமாக ஆண்டவரே இஸ்ரேல் தேசங்கள் ஆண்டவரே அந்த சிறந்த சமுத்திரத்தை கடக்கும் பொழுது எவ்வளவு அற்புதமாக அவர்களை கதவர்களை துரத்தி கொண்டு வந்த எகிப்தியரை நீங்கள் எப்படி அழிப்பீங்களே ராஜா. அதே போல மூட பிள்ளைகளுக்கு எதிராக எழும்ப அந்தகார சக்தியை உங்களால் அழிக்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். சங்கடல பிரித்தவரே உங்களுக்கு நன்றி. எருகோ மதுல விழுத்தினவரே உங்களுக்கு நன்றி நன்றி என்று உயிரோடு இருந்து உயிருள்ளதவனாயிருந்து நியாயம் தீர்த்து கொண்டு வர நீதி உள்ள நியாயாதிபதியை உங்களை துதிக்கிறோம். திரும்ப வந்த ராஜாதிராஜனாக வந்து அங்க போறவரே உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே வேலையில் வந்து இறங்க போறவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சூத்திரிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் இந்த நாளில் பிரயாணம் பண்ணுகிறார்களோ பிரயாண வசதியை வாய்க்க கொடுத்த எண்ணத்தில் பிரயாணம் பண்ணினாலும் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து ட்ரெயினா இருந்தானே பஸ்ஸா இருந்தானே மோட்டர் சைக்கிளா இருந்தானும் ஆண்டு காரோ ஆண்டு பிளேனோ எதுவா இருந்தாலும் அதற்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து ராஜா ஆண்டு வீரர்கள் போய் சேர வேண்டிய இடங்களுக்கு கூட்டிக்கொண்டு போய் உங்களால் சேர்க்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேல உங்களோட அன்பை எது விதத்தில் பங்கிட்டு கொடுக்க முடியும் என்று நீங்க கொடுத்த அளவுக்கு கீழ்ப்படைந்து உணவு கூடாகவோ உடுப்பு கூடாகவோ இருப்பிடங்களை அமைப்பது கூடாகவோ உங்களை வார்த்தையை வெளிப்படுத்துவது கூடாக பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவர் வைத்தியங்களை செய்வதற்கு பிரயாணம் பண்ண ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்து கொள்ளுங்கோ. எது இந்த கஷ்டமோ இந்த பொல்லாங்களோ அவர்களை வந்து அணுகாதபடி வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து நீங்க தானவர்களுக்கு ஆண்டவரே மிகஸ்தமமாக இருந்து அவர்களை நீங்க பாதுகாப்போடு கூட்டிக் கொண்டு உங்களுக்கு பிரியமான விதத்தில் அவர்கள் எந்த புள்ளாங்கு மதவர்களை அணுகாதபடி ஆண்டு நீங்க காத்து திரும்பவும் அவர்களை அவருடைய இருப்பிடங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க உங்களால் முடியும் ஐயா. உணங்காமல் தூங்காமல் ஒழித்த வண்ண உயிரோடு இருந்தது பார்த்து கொண்டிருக்கிறவனே மனக்குலத்தின் மேல் கண்ணை வைத்து வழிநடத்திற்கு கொண்டு வாரங்கள் அன்பின் திருவினை நீதி உள்ள நியாயாதிபதியே ஆண்டு ஒருவரின் நின் மூலம் ஆகாமல் போகாதபடி காத்து கொள்ள முடியும். காத்து வழிநடத்துறதுவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன அன்பின் தேவனே இந்த மீதியான சங்கம மொழியலையும் கூட கருத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. தளராமதம் என்று கூட பிள்ளைகளுக்கு கூடாக உங்கள பிள்ளைகளுக்கு யாராருக்கு நீங்கள் அழைப்பை கொடுத்தீங்களோ அந்த அழைப்புக்கு அவர்கள் ஆண்டுக்கு படிந்த நேரத்துக்கு வந்து சந்தோஷத்தோடும் குதூகலத்தோடும் பாடலு கூடாகவோ துதி கூடாகவோ செய்தி கூடாகவோ எந்த ஒன்று வார்த்தை கூடாகவோ உங்களை மகமப்படுத்த வேணும் என்று வாங்கி கொடுத்தவனே அந்த வாங்கியை நீங்க நிறைவேற்றி உங்களோட நாமத்தை உயர்த்தி தங்களை தாழ்த்தி அவர்களுக்குள்ளால் நீங்க வெளிப்படுத்த போனதுக்காக வெற்றியோடு இதை நடத்தி முடிக்க எங்கள் நல்ல நல்ல ஜீவனுள்ள ஜீவாதிபதியே உயிரோடு இருந்து உயிரோடு எழுந்திருந்து என்ன எங்களுக்காக பெருந்து பேசிக் கொண்டிருக்கிற எங்கள் இயேசுவே, திரும்பவன் ராஜாதிராஜனாக பெற இருக்கிற எங்கள் இயேசுவே, உங்களது பெருக்கே நாங்கள் நன்றி துதி கனமாய்ந்து செலுத்தி இயேசுவனும் உங்களுள்ள நாமத்தை மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிராதையே. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்
2: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வத்தை உங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு திரும்பமாக கத்தரி சித்தமான நாளைய நாளைய இதே வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன். அருமையானவர்கள் இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கு கூடாக வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாரா. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக, சந்ததி சந்ததியாக ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தருடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்த இணைந்த ஊழியர்களை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடலோடு கடந்து செல்வோமா? ஆமென்.

0: பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 25/8/2026 ஜெப விண்ணப்பம். தினமொரு தேசம் பங்களாதேஷ். 170 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட பங்களாதேஷ் தேசம் ஆசீர்வதிக்கப்பட தேசத்தின் பற்றாக்குறைகள் நீங்க செழிப்பாக இருக்க ஜெபிப்போம். தேசத்தில் இருக்கும் மதங்கள் இஸ்லாம் சுமார் 90%, இந்து மதம் சுமார் 8%, கிறிஸ்தவர்கள் 1% குறைவானவர்கள், பௌத்தம் மற்றும் பிற மதங்கள் சிறிய எண்ணிக்கை. எல்லா இனங்களும் மனம் திரும்பி ஒற்றுமை அன்பு சமாதானத்தோடு வாழ ஜெபிப்போம். பங்களாதேஷில் பெரும்பான்மையாக பெங்காலி மிகப்பெரிய இனம். சிறுபான்மை பழங்குடி இனங்கள் சுமார் 50% இனக்குழுக்கள் உள்ளன. சக்மா, மார்மா, காரோ, சாந்தால், திரிபுரா போன்ற இனங்கள். எல்லா இனங்களும் கர்த்தருக்கு பிரியமாக வாழ ஜெபிப்போம். நாட்டில் அமைதியான சூழல் நிலவவும், தலைவர்கள் ஞானத்தோடு செயல்படவும், நல்லாட்சி நடத்தக்கூடிய நீதி நேர்மையுள்ள தலைவரை தேவன் எழுப்ப ஜெபிப்போம். வன்முறைகள் நீங்கி அனைத்து மதம் மற்றும் இன மக்கள் மத்தியில் ஒற்றுமை சகோதரத்துவம் உண்டாக, வாலிபர்கள் மத்தியில் ஆங்காங்கே வன்முறைகள் கலகங்கள் யுத்தங்கள் தடுக்கப்பட எல்லோரும் அமைதி காக்க ஜெபிப்போம். ஏழை எளிய மக்களின் பொருளாதார நிலை உயரவும், அனைவருக்கும் போதிய உணவு மற்றும் உடை கிடைக்கவும், வேலை வாய்ப்பு நல்ல கல்வி கிடைக்க ஜெபிப்போம். இளைஞர்களுக்கு பொருத்தமான வேலை வாய்ப்புகள் உருவாகி புதிய கம்பெனி புதிய வேலை திட்டங்களை அரசு ஆயத்தப்படுத்த ஜெபிப்போம். நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து தேசம் கட்டி எழுப்பப்பட, விலைவாசி குறைக்கப்பட, ஏழை மக்களுடைய கண்ணீர் துக்கங்கள் மாற, எல்லாரும் நிறைவாய் சாப்பிட, வறுமை நிலை மாற ஜெபிப்போம். பங்களாதேஷில் உள்ள திருச்சபைகள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரவும், விசுவாசிகள் சாட்சிகளாக வாழவும், புதிய விசுவாசிகள் சபைகளில் சேர்க்கப்பட, எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட ஜெபிப்போம். அங்குள்ள ஊழியர்கள் தைரியத்தோடும் பாதுகாப்புடனும் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க, தடைகள் நீங்க அவருக்கு விரோதமாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகளை கடிந்து தேசம் முழுவதுமாய் ஊழியக்காரர்கள் பாதுகாக்கப்பட, சபைகள் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். வெள்ளம், காற்று, சுனாமி, மண் சரிவு, காட்டு தீ போன்ற இயற்கை சீற்றங்களிலிருந்து தேசமும் மக்களும் பாதுகாக்கப்பட, வெள்ளப்பெருக்கினால் வீடுகளை இழந்தவர்களுக்கு அரசு உதவி செய்யும்படியாக, பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடும்பங்களை பிரிந்தவர்களுக்கும் ஆறுதல் கிடைக்க ஜெபிப்போம். இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்க, அரசாங்கம் அவர்களுக்கு வீடு வாசல் அமைத்துக் கொடுக்க, அவர்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடங்களை கொடுக்க ஜெபிப்போம். குழந்தைகள் வன்முறை மற்றும் கடத்தல்களிலிருந்து பாதுகாக்கப்பட, ஆரோக்கியம் போதிய ஊட்டச்சத்தும் தூய்மையான குடிநீரும் அவர்களுக்கு கிடைக்க ஜெபிப்போம். ஏழை குழந்தைகளும் பள்ளிக்கு சென்று படிக்க வழிவகை செய்யப்பட, குழந்தைகள் சிறுவயதிலேயே இறைவனின் அன்பை அறிந்து வளர ஆவிக்குரிய ஞானம் அறிவு கிடைக்க ஜெபிப்போம். குழந்தை தொழிலாளர் முறை ஒழிந்து அவர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும். கடத்தப்படுகிற குழந்தைகள், பிச்சை எடுக்க வைக்கிற குழந்தைகள், தேவன் அவர்களை பாதுகாக்க ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். போதை வஸ்து, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாலியல் துஷ்பிரயோகம், விபச்சார வேசித்தனம் போன்ற பாவங்கள் தேசத்தில் இல்லாது ஒழிக்கப்பட ஜெபிப்போம். கொள்ளை நோய்கள், எய்ட்ஸ், எப்போலோ, டெங்கு வைரஸ் நோய்களிலிருந்து தேசத்தின் ஜனங்கள் பாதுகாக்கப்பட, மருத்துவமனைகளில் தேவையான மருந்துகள் கிடைக்க, ஏழை மக்கள் எல்லோருக்கும் சமமான மருத்துவம் கிடைக்க ஜெபிப்போம். இலங்கை, இந்தியா, மியான்மர், மலேசியா, நம்மை சுற்றி இருக்கிற அனைத்து தேசங்களுக்காக, நாம் தொழில் புரிகிற தேசங்கள், வாழ்கின்ற தேசங்கள், ஏழு கண்டங்களுக்காக, சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக, தேசத்தின் பொருளாதாரங்களுக்காக 195 நாடுகளை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிப்போம். ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
1: Recording stopped.

0: கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 3 வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பெலந்தந்து என்னை தைரியப்படுத்தினீர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் சூழ்நிலைகளை கண்டு சோர்வுற்று இருக்கிற உங்களுக்கு தைரியத்தை தருகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல சோர்வுகள், பலமற்று போன நிலைகள் காணப்படலாம். காரணம், சூழ்நிலைகளின் காரணமாக சோர்வுக்குள்ள தள்ளப்பட்ட நீங்கள், இயேசு இருக்கிறார், அவர் ரட்சிப்பார், அவர் வல்லமை உடையவர், தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் என்பதையெல்லாம் அறிந்திருந்தும் பலனற்று தைரியத்தை இழந்து போய் என்ன செய்வது என்று அறியாதவர்களாய் ஒரு சிலரும், நீண்ட நாட்களாய் தேவைகளுக்காக, சுகத்திற்காக, விருப்பங்களுக்காக காத்திருந்து பதில் இல்லையே என்றும், என் ஜெபங்கள் கேட்கப்பட்டதா இல்லையா என்ற சந்தேகத்துடன் இருப்பவர்களும், வேறு சிலர் புதிய விடியலுக்காய் புதிய பாதைகள் திறக்கப்பட வேண்டி காத்திருக்கிறவர்களும் உண்டு. உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், நானே பதில் செய்கிற தேவன், ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்தை தள்ளாதவர் என்று. கர்த்தர் உங்களை நீண்ட நாள் ஜபத்திற்கு மறு உத்தரவை கொடுத்து பலன் தந்து தைரியப்படுத்தி ஆசீர்வதிப்பேன் என்று இன்றைக்கு உறுதியளிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், பதிலை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 30 அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே தாவீதை குறித்து பார்ப்போமானால், அவன் குடியிருக்கிற நகரமாகிய சிக்லாகின் மேல் அமலேக்கியர்கள் தாவீதுக்கு விரோதமாக புகுந்து நகரத்தை அக்னியினால் சுட்டெரித்து அங்குள்ள ஜனங்கள் யாவரையும் சிறைப்பிடித்து சென்று விட்டனர். இதை அறிந்த தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாத போகும் மட்டும் அழுதார்கள், கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் தாவீதுக்கு மறு உத்தரவு அருளினார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்படியே தாவீதும் செயல்பட்டான். கொள்ளையாளரை கொண்டு போன யாவற்றிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான், பலனடைந்தான் என்று நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட சத்ரு சகல சதித்திட்டங்களினால் உங்களின் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, பலனை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, உறவுகளின் ஐக்கியம் போன்றவற்றை திருடிக் கொண்டும் சுட்டழைத்தும் விட்டானே என்று கலங்கிக் கொண்டு அழுவதற்கு பலனில்லாமல் இருக்கிறவர்களே, உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அவரது சமூகத்தில் ஆறுதல் பெறுவீர்கள். கர்த்தர் தாவீதுக்கு அருளின அதே மறு உத்தரவை இன்றைக்கு உங்களுக்கும் அருளுகின்றார். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் இன்றைக்கு திருப்பிக் கொள்வீர்கள், ஒன்றிலும் குறைபடாமல் சகல நன்மைகளும் திருப்தியாக பெற்றுக் கொள்ளும்படியும் ஆசீர்வதிக்கின்றார். மேலும் உடைந்த மனதை தேற்றி பலனையும் ஆறுதலையும் சமாதானத்தை சுகத்தை அளிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் சமாதானத்தை காண்பீர்கள். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: Recording stopped.

தேங்க்யூ ரமேஷ். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனால் வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26-27 நீங்கள் வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா, வெளிப்படையாக நீங்கள் எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம். டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன். நேரில் வந்தும் பைபிளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசம்.

நீங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நம்ம உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அளிக்கப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யாரை போல இருக்கிறான்? அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு? மனுஷனை போல இருப்பாரு. அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றது நீங்க கேட்கலாம். தேவன் ஒருவர் தான், ஆனா வேத புஸ்தகம் திரேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரியேகம் உள்ளவர் என்பதை குறிக்குது. அது குறித்து பின்னாடி நம்ம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும்? மனுஷன் மாதிரியே, மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது, மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. ஆகவே கைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரியே கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்துல, ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதறின சமயத்துல, பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு. பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும் போது இவர் துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆண்டவர் மோசேய ரொம்ப அதிகமா நேசித்ததுனால அவர் சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, ஆனா உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும், என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஏறக்குரிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ள நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியாயிருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துல தான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாயத்திற்கு வந்து நிற்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேரு. அப்போ இந்த சரீரத்துக்குள்ள
மனுஷனே தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்துல இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ளே மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலெக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்துல இதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட்செல்ஃப் நாட் அ சின். ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங்கை நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்ப இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேர் ரொம்ப விதத்துல சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம் ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு. அது சரியான மொழிபெயர்ப்பல்ல. இச்சை அடக்கம் ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்துல செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழி பெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலயும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்லை. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஜெனட்டிக், அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ளை நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க. அதை மாற்ற முடியாது. ஒட்டக சிவிங்கி அந்த புள்ளிய மாற்ற முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளிய மாற்ற முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? உன்னால மாற்ற முடியாது, என்னால மாற்ற முடியும். அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்றாரு. உன் நிறத்தை உன்னால மாற்ற முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாற்ற முடியாது. ஆனா நான் மனசு வச்சா மாற்ற முடியும். யாக்கோபு அவனுடைய மாமனார் வீட்டில் அவன் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா? நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ணை கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மத்த நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை. 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும்.
அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும் நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ, அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாக்கோபு பயங்கர கில்லாடி, அவன் இந்த ஏற்பாடு பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும், உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்க அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது, கோபம், என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது. கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். அதனால்தான் தீத்தனுடைய புஸ்தகம் முதல் அதிகாரம் 7வது வசனத்துல முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களே தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம், தீத்தனுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்திலாம் நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படிலாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமோத்தேயுக்கு எழுதுற விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒன்னு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களே. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க. இப்ப நான் ஃபீல் பண்றேன், நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜபம் பண்ணிதான் ஆரம்பிச்சாங்க, ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்துல கண்ட மாதிரி பேசிடுவாரு, உடனே கமிட்டியில் எல்லாரும் சொல்லுவாங்க வாபஸ் வாங்க, இல்லைன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, என் கமிட்டியில நிக்கிற என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலையினம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்தில் தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலையினம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து. சபையை உடைத்து விடும், குடும்பத்தை உடைத்து விடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்து விடும். இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல, சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறியது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாளா மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து 2-3 வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கையாது, ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது. காமம், செக்ஸ் ஃபீலிங், அதுவும் கர்த்தரால கொடுக்கப்பட்டது நம்ம பழுகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்தில் தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங்,
நான் பின்மாற்றத்துல போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன். ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது. யார பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடய நான் பார்க்கிறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆனானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24 சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்துல யாராவது இந்த 24 வாசிட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு. அப்ப நாங்கெல்லாம் எங்கத்த மூலை? ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது, அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8:1 ரோமருக்கு எழுதின நிருபம் 8:1 6 இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாமிச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பார்க்கறதோ சீரியல் பார்க்கறதோ அல்லது ஆபாசமான புஸ்தகத்தை பார்க்கறதுன்னா பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பவுலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. 1 Corinthians சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 9:10 சொல்லுது, முன்னெல்லாம் இது எனக்கு முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால முடியுது. தாழ்ந்திருக்கவும் முடியும், வாழ்ந்திருக்கவும் முடியும், சம்பூர்ணமா இருக்கவும் முடியும், பட்டியல் கிடக்கவும் முடியும். எப்படி பவுலே? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவன், அப்படிதான் நிருபத்துல எழுதுன. ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். அப்ப இந்த சரீரம் கொஞ்சம் மோசமானது, இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆவி ஆத்மாவோட பேசி இதை கட்டுப்படுத்த. Recording in progress.

0: Praise the Lord, Sister Rajani.
1: Praise the Lord, Brother Mahendran. God bless you. Amen, amen, amen. Thank you, Lord, for this wonderful day, Lord, that you have, Lord, given us, Lord, with Nitya Velicham, deriving from Toronto, Canada, Lord, broadcasting, Lord Jesus, with 97 stations, Lord, joining and gathering, Lord, together, Lord. Father, we thank you, Father. Lord, this is nothing but your work. This is nothing but the work of your Holy Spirit, Lord. So we, Lord, bring forth all honor and glory to you, Lord Jesus. And for the many that have joined, Lord, across the nations of the world, 200 plus nations, Lord, and 2,000 people at one sitting, Lord. This is, Lord, something that you are, Lord, well pleased, Lord, and honored, justified, glorified, Lord Jesus. Therefore, Lord, we bring forth all honor and glory to you. And as we open up, Lord Jesus, this Nitya Velicham at this very time, this very moment, Lord, as it has been, Lord Jesus, emanating into these wonderful people, oh God, you will make it such a wonderful blessing, Lord, as they have been blessed by it, Lord, to the end, I pray, in Jesus' name. I would like to invite all of you in the name of the Lord Jesus Christ, as you have come and joined us with Nitya Velicham, deriving from Toronto, Canada, broadcasting in the name of Sangamam Radio Gospel. And Nitya Velicham is the evening program that we start from 3:45 p.m. In Vancouver, British Columbia, where I am the host today. My name is Sister Ranjini Alangaramani. And Toronto, Canada, it's from 6:45 p.m. till 9:30 or 9:45 p.m. From Monday to Friday. And as on Tuesdays, it's called Varthe in Velicham. And so we thank all of you that have joined us, and we look forward to have all what the Lord has in store to come and bless all of you this very evening. Thank you, and God bless you all. இப்பொழுது நான் நித்திய வெளிச்சத்தின் பகுதியில் நாங்கள் வந்து நிற்கிறோம். முதலாவதாக நாங்கள் சிஸ்டர் கருணா வருவர், அவர் இருந்தார். அவர் வந்து முதலாவதாக அவருடைய ஆரம்ப ஜபத்தை எடுத்து ஒரு பாட்டை பாடுவார். அதைத் தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் வந்து ஆராதனையை செலுத்தி அத்துடன் தேவ தியானத்தையும் கொண்டு வருவார். அதைத் தொடர்ந்து சிஸ்டர் டாலி அவர்கள் வந்து அவரும் ஊழியர்களுக்காக ஜபிப்பார். அத்துடன் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி ஜபிப்பார். அதைத் தொடர்ந்து எங்களுக்கு இன்றைக்கு அவருடைய கவிதையை கொண்டு வர நிற்கிறார் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம் அவர்கள். அவர் கொண்டு வரும் கவிதை இன்றைக்கு நன்றாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அவருடைய தலைப்பு வந்து கரம் பிடிக்கும் தேவன், கரம் பிடிக்கும் நாயகன் என்ற தலைப்பின்படி அவர் அந்த கவிதையை வந்து பகிர்ந்து கொள்வார். அதைத் தொடர்ந்து நான் என்னுடைய முதலாவது செய்தியை கொண்டு வருவேன். சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி ஆங்கிலத்தில் அவருடைய முதலாவது செய்தியை கொண்டு வருவார். அதைத் தொடர்ந்து சிஸ்டர் அருந்ததி அன்டேரியோ கனடாவிலிருந்து அவருடைய இரண்டாவது செய்தியை கொண்டு வருவார். மூன்றாவதாக எங்களுக்கு சிஸ்டர் சாரி பிரதர் இந்தியாவிலிருந்து வந்து அவருடைய பைபிள் ஸ்டடியை கொண்டு வருவார். அவர் சைமன், பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி, அவர் ஒரு பைபிள் ஸ்டடி ப்ரொஃபஸர் அண்ட் லெக்சரராகவும் இருக்கிறார். அவருடைய பைபிள் ஸ்டடிஸ் நன்றாக இருக்கிறது, வந்து சேருங்கள். அதோட அத்துடன் அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ ஆல். கடைசியாக பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம், அவர்களுக்கு ஒரு இவாஞ்சலிஸ்டிக்கல் கால் இருக்கிறது. அவருடைய ஞானமான அந்த வார்த்தையும் வந்து கேளுங்கள். காட் பிளஸ் யூ ஆல். முதலாவதாக நாங்கள் இப்பொழுது ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் அட் த சேம் டைம் இன் இங்கிலீஷ் பாசிபிளி ஆல் ஆஃப் யூ தட் ஹவ் ஜாயின்ட் ஐ வுட் லைக் டு அலாங் வித் பிரதர் மகேந்திரன் ஹூ இஸ் ஆல்சோ பிசைட் மீ டூயிங் த நித்ய வெளிச்சம் திஸ் ஈவினிங் ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் ஆல் ஆஃப் யூ டு த ஃபர்ஸ்ட் the worship that would come forth from Sister Karuna, if she is available. If not, we would have Sister Grace Priyaranjan, who would come and continue the worship and praise and also share the devotional. Following that, we have Sister Dolly, who would come and pray for all of the workers. And following that, I would also come and pray for the listeners. And we have Sister Mary Thangalingam, who would come and share the poem. And her topic would be today is a beautiful topic, you know, which I had shared in Tamil already. Karam Pidikkum Nayagan. Karam Pidikkum Nayagan is the topic. And following that, I would bring the first message. Second message would come from Sister Arundhati from Ontario, Canada. And the third Bible study from Pastor Simon Stanley. And last of all, we have Pastor Anton Rasanayam from Scarborough, Ontario. So we would look forward to have all of you come and join and be ministered to and receive this blessing in the name of the Lord. இப்பொழுது நாங்கள் முதலாவதாக சிஸ்டர் கருணா இல்லை சிஸ்டர் கிரேஸ் ஜெயராஜன் அவர்களை அழைப்போம். அவர் வந்து எங்களுக்கு தேவதியானத்தையும் கொண்டு வருவதற்கு முதலாவதாக அதற்கு முன்பு ஆராதனையை செலுத்தி எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து நாங்களும் அவரோடு சேர்ந்து ஆராதிப்போமாக. காட் பிளஸ் யூ சிஸ்டர் கிரேஸ்.
0: நன்றி தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்தி உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், எல்லா துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் உயர்ந்திருக்கத்தக்கதாக முழங்கால் ஜாவும் அவருக்கு முன்பாக முடங்கும் நாவுகள் ஜாவும் கர்த்தரென்று அறிக்கை பண்ணும். ஆண்டவரே, அப்படியான உயரமும் உன்னதவுமான தேவனை நாங்கள் இந்த நேரம் தொழுது கொள்ள துதிக்க வந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஊனை உடலையும் உருவக்குத்துறதாயும் இருதயத்தின் நினைவுகள் யோசனைகள் எல்லாவற்றையும் வகையறுக்கத்தக்கதாகவும் இருக்கிற அந்த வார்த்தைகளுக்காக தேவன் எங்களுக்கு உள்ளாக பேசுற அந்த வார்த்தைக்காகவும் நன்றி செலுத்துறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த வெளிப்பாடு, அந்த ஞான ஆவி எங்களுக்குள்ள எங்களுக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் எங்களுக்குள்ள வாசம் பண்ற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு கூட இந்த வேளையிலுமா இணைந்து நாங்கள் ஜபிக்க ஆண்டவரே நீ தந்த இந்த தயவுக்காக நன்றி செலுத்துறோம். சங்கமம் வானொலி ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சம் நித்தியமாய் நித்திய நித்தியம் ஆண்டவர் அதிகம் அதிகமா பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல நீதிவானுடைய பாதை இருக்கிறன்னு சொன்ன வார்த்தைப்படி நித்தியமாய் அந்த வெளிச்சத்திலே ஆண்டவரே பாட துதிக்க ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் இந்த இடத்துல மனம் திரும்ப நீர்க்கிருப செய்யபடியாக உமக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. துதி

அயகரே என்றென்றும் துதியுமக்கே, சர்வலோக நீதிபதியே, பூமியின் ராஜாவே, சர்வலோக

என்ன செய்தீர்? என்னை பே சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, வனாந்திரமா

என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, கைவிடப்பட்டிருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினேன். கைவிடப்பட்டிருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினேன். என் கத்தா உம்மை கருத்தாய் தூதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என் கத்தா உம்மை கருத்தாய் தூதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கே உயர்த்தினீரே, மை உருவாக்கே உயர்த்தினீரே. நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்து. இயேசுவின் நாமத்தினாலே துதியர் எடுக்கிறேன். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் நான் ஒரு அத்தியாயம் எடுத்து தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 1 Samuel 17:38-39 சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு. அப்ப அவன் அந்த இந்த வசனம் இவ்வளவு வந்து என்னென்றா, தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாதனால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டார். அப்ப என்னண்டா, நாங்கள் சுயத்தில் எதையும் செய்ய முடியாது, தேவன் எங்களுக்கு எதை வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அதுதான் தாவீதுக்கும் நடந்தது. என்னண்டா, முதலில் ஒருவனும் தாவீதின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. இவர் இதை போய் கோலியாத்தை ஜெயிப்பாரோ என்ற நம்பிக்கை முதலில் ஒருதற்கும் இல்லை. அவர்கள் அவனுடைய புறத்தோற்றத்தின் அடிப்படையில் நிதானித்தனர். ஏனென்றால் தாவீது சரியான சின்னனும், அவற்றை தலைச்சீரா எல்லாம் போடக்கூடியது இல்லை. ஏனென்றால் சவுல் வந்து சரியான உயரமும் அவற்றை தோற்றம் வந்து பெரிய வெளித்தோற்றம் வந்து பெருசா தான் தெரிஞ்சது. ஆனா இவர் வந்து முதலில் ஒருவனும் தாவீதின் மீது நம்பிக்கை வைக்கவும் இல்லை. அவர்கள் அவனுடைய புற தோற்றத்தின் அடிப்படையில் நிதானித்தனர். ஜனங்கள் அவனுடைய சரீர உருவத்தின் தோற்றத்தை தான் கோலியாத்தோடு ஒப்பிட்டு பார்த்தனர். ஆகையால் அவர்களால் அவனை நம்பவே முடியவில்லை. கடைசியில் தாவீது அவ்வளவு நிச்சயத்தோடும் அதிகாரத்தோடும் விசுவாசத்தோடும் வல்லமையோடும் பேசினான். என்ன சொன்னா, அது ராஜா உட்பட ஜனங்களை வென்றெடுத்து அவர்கள் கடைசியில் சொன்னார்கள், நல்லது நீ போண்டு. ஏனென்றால் அவர் முதல்ல நம்பையில ஏனண்டா விட்டது அதிகாரம் நிச்சயத்தோடு நான் போய் வென்று வருவேன் என்ற அந்த கோலியாத்தை நான் ஜெயிப்பேன்னு சொல்ற அந்த அதிகாரம் நிச்சயத்தோடு அதிகாரத்தோடு விசுவாசத்தோடு வல்லமையோடு பேசினான். அது ராஜா உட்பட ஜனங்களை வென்றெடுத்து அவர்களை கடைசியில் சொன்னார்கள், நல்லது நீ போன்று சொல்லி உன்னை நம்புகிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் சவுலின் ஆயுதங்களை தாவீதுக்கு அணிய விரும்பினர். இஷ்டவீரர்கள் எல்லோரை காட்டிலும் சவுல் பெரிய உருவம் கொண்டவனாய் உயரமும் வலிமையுமானவனாய் இருந்தான். இவ்வளவு ஆயுதங்களும் கவசமும் அவனிடம் இருந்தாலும் அவன் தண்ணி ஒழித்து கொண்டான். அதன் துணிவு வரையில இவ்வளவு தோற்றம் இருந்தும் துணிவு வரையில சவுலுக்கு அவன் கோலியாத்தோடு முன் ஒருபோதும் யுத்தம் செய்ததில்லை. சவுலின் அந்த ஆயுத கவசங்கள் அவனுக்கு வெற்றி தந்திருக்கவில்லை என்றால் அவை தாவீதுக்கு வெற்றி தரும் என்று எது அவனை சிந்திக்க வைத்ததென்றால், சவுலின் ஆயுதங்களை தாவீது அணிந்திருந்த காட்சியை உங்களால் உங்களை கற்பனை கூடி செய்து பார்க்க முடியாது. என்ற அவ்வளவு பெரிய உருவம் கொண்ட ஒருவனுடைய ஆயுதங்கள் எல்லோரும் சிறியவனாயிருந்த தாவீது அந்த எப்படி அதுக்கு அப்படியே இருந்திருக்க அந்த இருக்க முடியும், அது அளவே இருந்திருக்காது. ஆனா சுற்றி அந்த எல்லா இருந்த இந்த ஆயுத கவசம் அவனுக்கு பாரமாக இருந்தது. ஏனென்றால் அப்படி அது அவர் போடவும் இல்லை. ஆனா முன்
அவருக்கு உண்மையிலேயே தேவனோடு ஞானம் உள்ளவனாயிருந்தான். என்னால் இதை அணிந்து கொள்ள முடியாது என்று அவன் சொன்னான். ஆயுத கவசத்தை அணிந்து கொள்வதில் எந்த தீமையும் இல்லை. ஆனால் தாவீது கர்த்தர் மீது நம்பிக்கையா இருந்தான். என்ன தானே என்ன அனுப்புறவர் ஜார் என்று சொல்லி அந்த அதிகாரமும் அந்த வல்லமையும் அவருக்கு முதலே தெரிந்திருந்தபடினால பிரச்சனை என்னன்னா, தாவீது முன் ஒருபோதும் ஆயுத கவசங்களை அணிந்ததில்லை. அவன் அதற்கு அந்த பரிச்சயமாய் இருக்க அந்த பரிச்சயா இருக்கவும் இல்லை, பழக்கவும் இல்லை. அவன் முன்பு அவற்றை ஒருபோதும் பயன்படுத்தியதும் இல்லை. கோலியாத்தை மேற்கொள்வதற்கு அவன் ஆயுத கவசங்களை நம்பி இருக்கவில்லை. ஆயுத கவசங்கள் அவனுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பின் மீது அவன் தைரியம் கொண்டிருக்கவும் இல்லை. தேவன் மீது அவன் வச்ச அந்த நம்பிக்கை, தேவன் அவன் என்னால வெல்ல முடியும், இந்த கோலியாத்தை ஜெயிக்க முடியும் என்ற அந்த ஆண்டவர் மீது வச்ச அந்த அந்த இப்படி அவர் எனக்கு அறிந்த முதல்வர் சிங்கம் சிங்கத்தோட முதல் வந்து சிங்கத்தோட நாங்கள் மெய்ப்பர அறிக்கைக்குள்ள எத்தனையோ சிங்கத்துக்கூடாக பிரச்சனைகள் வந்தது, புலிக்கூடாக பிரச்சனை வந்தது. அப்படியான மிருகங்களை கூடி என்னால தேவன் எனக்கு தந்த அந்த அதிகாரம், தேவன் தந்த முழு தைரியத்தோடும் நான் செய்தபடினால கோலியாத்தையும் ஜெயிக்க ஜெயம் தரும் என்பதை தாவீது அறிந்திருந்தான். ஆகையால் முன் ஒருபோதும் அவன் பயன்படுத்தாததை தடுத்து கொண்டு யுத்தத்திற்கு செல்ல வேண்டாம் என்று முடிவெடுக்க அளவிற்கு அவன் ஞானம் உள்ளவனாயிருந்தான். ஏனென்றால் எப்பவும் வந்து நாங்கள் தேவனோடு சார்ந்திருக்கல, ஆண்டவர் ஒரு வழியை எங்களுக்கு வச்சிருக்கிறார். அப்ப நாங்கள் வந்து ஒரு கவசம் போட்டோ அல்லது மற்றவர்களுக்கு அதை காட்டியோ அல்லது என்ன என்ன அது செய்யணும்னு

0: அங்கன மேற்கொள்ள முடியும் என்று நாங்கள் இந்த பாடத்துக்கு ஊடாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்கள். ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை வந்து அந்த விதமாக நன்றாக பகிர்ந்து கொண்டீர்கள். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ சிஸ்டர் கிரேஸ். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலியை அழைக்கப் போகிறோம். அவர் வந்து ஊழியர்களுக்காக முதலாவது ஜெபிப்பார். அதைத் தொடர்ந்து நான் கேட்டுக்கொண்டவர்கள் இருக்கிறேன். சிஸ்டர் டாலி வந்து ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள்.
2: நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்துல ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒளியாக வந்து எங்களுக்கு ஆண்டவரே நீங்க உங்களோட வெளிப்படுத்தலை வெளிப்படுத்தி ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு அழைத்து வந்த ஊழியக்காரர்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. கண்மறையானவரே, உம்மாலை செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லையா ஆண்டவரே. மனதுருக்கம் தெய்வமே இயேசப்பா, மனதாக துதிப்போம் சோஸ்தரிப்போம் ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவைகள் காலை தோறும் புதிதாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த மாலை நேரம் புதிதான பாடல் மூலமாக புதிதான உங்களோட வெளிப்படுத்தின் சத்தியத்தின் வெளிப்படுத்தலை அறிவித்து ஆண்டவரை தெரிவித்து கொண்டு வர ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிற உங்களோட சித்தத்தின் பின் நடப்பதற்கு ஆண்டவரே அவருக்கு ஒரு புதிதான அன்பையும் வெளிப்படுத்தலையும் கொடுத்து யாவரையும் உங்களுடைய சித்தத்தின்படி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே ஜெபிக்கணுமே என்று ஆண்டவரே ஜெபத்தின் ஆவியை கொடுத்து அதிகமாக உங்களுடைய அன்பில் அணைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். சோத்ர பள்ளி விண்ணப்பம் ஜெபம் எந்நேரமும் நாங்கள் ஏறெடுக்கணும் ஆண்டவரே. அதுக்கேற்ற அப்பா கிருபையை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து ஆண்டவரே உடலை ஒதுக்கி ஆண்டவரே உபவாசித்து உங்களுடைய பாதத்தடியில் நாங்கள் காத்திருப்பதற்கு ஒரு பெரிதான கிருபையும் வல்லமையையும் அன்பையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாவரும் முழங்கால் விடும்படியாக முழங்கால்கள் முடங்கணும் ஐயா, கண்கள் எல்லாம் அப்பா குளமாக கண்ணீரோட உங்களுடைய பாதத்திலிருந்து ஜெபிப்பதற்கு ஒரு ஜெப ஆவிய கொடுத்து வல்லமையை தெரியப்படுத்தி அன்றைய வல்லமையை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தானியலை போல மூன்று தரம் மூன்று வேளையும் ஆண்டவரை தவறாமல் ஜெபித்தது போல நாங்களும் ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்குள்ள மகிழ்ந்து கூறி ஆண்டவரே உங்களுக்கு சித்தத்தின்படி ஜெபிப்பதற்கு யாவருக்கும் ஒரு பெரிதான பலனையும் சத்துவத்தை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கத்தருக்கள் மகிழ்ச்சியா இருப்பதற்கு தந்த அந்த மகிழ்ச்சியின் அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஆமீன் அப்பா. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது அப்பா. அதுக்கு நன்றி செலுத்துறேன். என் ஆத்மாவே தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருப்பதற்கு நாங்கள் இப்பொழுது அப்பா தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம். உங்களோட சன்னிதானத்தில் உங்களோட பிரசன்னத்தை உங்களோட சமூகத்தை ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய அன்பினாலும் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நாம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி ஜபித்து சிறிய பாடலையும் கொண்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த தந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

0: வந்தார். ஆமேனப்பா, உமக்கு போனவர் யார் ஆண்டவரே? செங்கடலை நீர் பிளந்து இந்த ஜனங்களின் தாகத்தை தீர்த்தவரே அப்பா. இன்றும் எங்களுடைய ஜனங்களின் தாகத்தை தீர்க்க வல்லவரா இருக்க அற்புத நிறைந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய நாமம் அதிசயம். இன்றும் எங்கள் நடுவில் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற உங்களுடைய மக்கா பிரிதான கிருபேலுக்கும் அன்புக்கும் நன்றி செலுத்துகிறேன். இயேசு நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். தாழ்த்தி என்னை ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அத்தவங்களோட தொண்டை நன்றாக பாடுறதுக்காக உதவி செய்தார். கத்தருக்கே ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.
0: ஆமேன், ஆமேன். நன்றி. அவரும் ஜபித்தார்க்கு நன்றி. ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: தேங்க்யூ லார்ட். இப்பொழுது நான் கேட்டுக்கொண்டவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Thank you, Jesus, that you are present, Lord. You are ever so present, Lord Jesus, when we gather in your name. And Lord, nations of the world have gathered together, Lord, in your name, across the land and the seas. So we thank you, Lord, at this time, Father, when as they are, Lord, joining hands together and joining their hearts and their spirits together. And Lord, according to your word, Lord, you inhabit the praises of your people. And you are so well pleased, Lord Jesus, when we come in your name, Lord, when we bring forth, Lord, such adoration and praises before you, Lord, you are exalted, magnified and glorified accordingly. So we thank you, Lord. Thank you, thank you, thank you, my Savior. Even as many that have gathered, Lord, many that have been blessed, many that have, Lord Jesus, preparing their hearts for the messages to come on, Lord, and bless them as well. Lord, we, Lord, prepare their hearts, prepare their souls, prepare, Lord Jesus, their hearts and their minds, Lord, to receive all already that have been going through, Lord Jesus, even as Sister Grace has been coming and worshipping you, Lord, and bringing forth the devotional, how she has been blessing many, Lord, with that devotional as well, Father, that you have already blessed them, Lord. And also Sister Dolly, Lord, who has been coming and singing and worshipping and bringing thanks to you, Lord, and worshipping your name, Lord Jesus, and exalting your name. And Lord, even as you, Lord, they have gathered, Lord Jesus, to know, Lord Jesus, the Lord who loves them, the Lord whom they love and want to serve them, is the Lord who, Lord, is being, Lord, always saying to them, do not turn to the right or to the left. Look unto me, the author and the finisher of your faith. And that is who you are, Lord, in their lives, Lord. Even as you are, Lord, showing forth yourself, Lord, in such a way, Lord, that you are the God who, Lord Jesus, hear our requests, hear our prayers. See their tears, Lord, and their wants and their needs have been met, Lord, in your very presence, Lord. Lord, even as we bring them, Lord Jesus, all their requests, you have heard them. All their tears, you have seen them, Lord. Even as you, Lord Jesus, even as Hagar was calling out in that wilderness, Lord, you see, Lord, you said, Lord Jesus, the Lord who sees her. And the same way, Lord, the Lord is no respecter of persons. When we call from any part of the land, any nations of the land, any person, any kind of Lord Jesus image that we have been, Lord Jesus, been created by you, O God, that is who you are, Lord. That is who you are, no respecter of person. That's why the way in which you have created us is the way you want us, Lord, to know you, love you, serve you, and to come into that place of worshiping you, Lord, in spirit and in truth, Lord. So we, Lord, bring for all of them that have joined us, Lord, in worshiping you, Lord, and also, Lord, all their requests be made known to you, Lord Jesus. We do not know them, but you see them, you hear them. You would, Lord Jesus, also, Lord, now at this moment, Lord, as we, Lord, bring them forward in your presence, Lord Jesus. May requests be known to you with praises and thanks, Queen. Lord, you will meet their request. You will, Lord, also answer their call, Lord, at this time. Call unto me in the day of trouble, and I will answer you and show you great and mighty things. That is what your word has said, Lord. All your promises are yea and amen in Christ Jesus. Therefore, we bring them to you, Lord, and lay them at thy feet and at thy altar. Lord, many those, Lord Jesus, even, Lord, gone astray, Lord, because they have been blasted, and draw them, Lord, back to you, Lord, through your word, Lord, through the way only your Holy Spirit can do that, Lord. Oh, Father, there are, when the one backslidden one had come back into the very way of the lay of salvation once again, and there are many angels that rejoice over one vaccine person that comes back, Lord, into your kingdom. Therefore, Lord, I pray, Lord, many that are staying by the wayside, Lord, not knowing, Lord Jesus, why they have gone into the places they have, Lord, you would draw them back, you would convict them through the word that is Lord Jesus, and everything that is spoken and said, Lord, to honor and glorify you, would do the work of the Holy Spirit upon their hearts and lives, and bring them back into that place, Lord Jesus, I pray. Now also pray, Lord, for many, Lord, oh God, that are in their sick beds, Lord Jesus, you would also touch them, Lord, according to your word that you have given, Lord, from Isaiah 53, Lord, you were wounded for our transgressions, you were bruised for our iniquities, and by thy stripes we are healed. And let them know that, Lord, let them receive that by faith, Lord. And Lord, when we receive it by faith, we know, Lord, you work through only by faith, Lord. Even as Lord Jesus, when you were resurrected, Lord, you had asked Thomas, Lord Jesus, even though he was doubting at the beginning, he had to see his hands and feet and the nail pierced hands and feet, Lord, and by which, Lord, he was able to touch. The Lord himself said, see, you know, can touch me and see me, if I'm the resurrected one. And he had to see that and know that and believe it. And many, Lord, in that place, Lord Jesus, they will, Lord Jesus, open up their eyes of understanding. Let them doubt the doubt. That's what it means, doubt the doubt, and come back to you, Lord, in that place, and accepting you as their Lord and their Savior once again. And I thank you for that, Lord, and many, Lord, also, Lord Jesus, who are, Lord, praying for their loved ones, praying for many ways in which, Lord, they are thinking, Lord, when will they come into the way of salvation? And, Lord, we stand in the gap, Lord, for all of those, Lord, in their families, in their acquaintances, in their friends, and in their workplaces, wherever they are in contact with people, carrying the burden for their souls, Lord, from our very teamwork that is going on from Nitya Velicham. We stand in the gap, Lord, and we pray, Lord, one puts 1,000 and 2,000 to flight. That is who the enemy is that can be completely vanquished in the name of Jesus Christ. And we thank you for the victory, because we call out from the victory ground upon the resurrected Savior's name. In Jesus' name we pray. Amen. And also thank you, Lord, for all that are working, Lord, alongside from the teamwork, Lord, from Brother Mahindran, who has been, Lord, working alongside, Lord, day in, day out, Lord, with all that you are, Lord Jesus, drawing him by thy spirit and helping him with your power and your presence in his life. And also, Brother Leslie, Lord, as he's doing the recording in the morning till evening, Lord, all of that it took, entails, Lord Jesus, to get the program going, Lord, for the production and all the rest, alongside with Sister Rita doing all of the coordination as well, along with Brother Mahindran as well. Father, Lord, we thank you, Father. Lord, this is your task, this is your mission. This is how you work, Lord, through your spirit, Lord. Not of us, Lord. Nothing that we can accomplish by any means of our own strength or our works. Only through the power of your Holy Spirit, Lord. So we thank you. We praise you. We glorify your name alone. When we lift your name up, you have promised, Lord, in your word, you will draw all people unto yourself. In Jesus' name we pray. Amen and amen. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் மேரி தங்கலிங்கத்தை அழைக்கப் போகிறோம். அவர் கத்தர் நன்றாக ஒரு வார்த்தையை கொடுத்து இன்றைக்கு அவருடைய இந்த பகுதியில் வந்து அவரோட கவிதையை பகிர்ந்து கொள்வார். கரம் பிடிக்கும் நாயகன், கரம் பிடிக்கும் நாயகன் என்று சொல்லி அந்த தலைப்பில் அவருடைய கவிதையை வந்து பகிர்ந்து கொள்வார். சிஸ்டர் மேரி தங்கலிங்கம்,
2: Praise the Lord, sister. Vanakkam, vanakkam, vanakkam.
1: Vanakkam, vanakkam.
2: God bless you. Thank you, sister.
3: தேவ நாமம் ஒன்றுக்கே எல்லா துதியன மகிமையை செலுத்துகிறேன் அப்பா. இந்த நேரத்தில் சங்கமம் வானொலி நாளை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே தருகிறேன். இதோ கரைந்து செல்லும் நிமிடங்களிலும் ஐயா உம் மகத்துவத்தை வரைந்து கொண்டிருக்கிறேன் கவிதையாக. நான் வாட்டை தேடி அலைந்த போது வந்து கிடைத்த காவலன் நீரல்லவா. அதனால்தான் கரம் பிடித்த நாயகனே என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன் என் அன்பு உறவுகளுக்காய். நெய்யாய் பொழிகிறதே தேவனின் பாதையில் தேவ பாதங்களை தேடி நாடி தொடர்ந்து அவர் பலத்த கைகளுக்குள் அடங்கி இருப்போமா என் அன்பு உறவுகளே. நமக்கு எதிராக இருந்த ஆபத்தை கிறிஸ்து மாற்றியது எவ்வளவு பெரிய ஆறுதல். தாழ்வில் இருந்த மனு குலத்துக்காக மீட்பின் ஐஸ்வர்யத்துடன் நமது மீட்பர் நடந்து வந்தார். நரக வாசலில் இருந்த நம்மை மீட்டெடுத்தார். உரிமை கொண்டாடுகிறார், உறவினர் ஆனார். விண்ணையும் மண்ணையும் படைத்த இவர், நாம் கடற்கரையில் மணல் வீடு கட்டி மடிய விட்டு விடுவாரா? குப்பை மேட்டு குடியிருப்பு பிரபுக்களின் அருகில் ஆசனம் போடுகிறது. இதுவல்லவா விசுவாசத்தின் ஆட்பறிப்பு? கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவா? நமது வாழ்வு புயலின் கோர வேளையிலே நாம் அடைக்கலம் புக வேண்டியது தேவ கண்மலை அல்லவா? நல்ல மேற்பெண் வாசலிலே காத்து கொண்டிருக்கும் போது எந்த சிங்கத்திடமும் கிடையின் ஆட்டை பிடிக்க முடியாது. அவரை நம்புவோர்க்கு இத்தகைய பராமரிப்பு என்றுமே உண்டு. நம் வழிகளை இறக்கி வைக்கும் ஒரே இடம் தேவ பாதங்கள் மட்டுமே என் சொந்தங்களே. கடின வேதனைகளின் வழியாக கடந்து சென்ற இயேசு அப்பாதையில் கடந்து கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் வேண்டிக் கொண்டு முற்று முழிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அபயம் என்று கூப்பிடும் எந்த அபலையையும் அவர் கைவிட மாட்டார். அனைத்தும் நொறுங்கிய சூழலிலும் புதியதொரு தொடக்கத்துக்கு வாய்ப்பளிக்கும் வல்லவரே, நன்றிகள் என்னாலும். கல்வாரி சிலுவையில் உயர்ந்து நிற்கும் தேவ அன்பினை நினைப்போம். இது எந்த எதிர்பார்ப்பும் இன்று இரத்தத்தால் எம்மை அணைக்கிறது. எமக்காக யுத்தம் செய்து நம்மை வெற்றி வாகை சூட வைத்த அப்பனே, என்றும் உந்த நிழலில் வாழும் ஜீவன்கள் நாங்கள் ஐயா, எத்திசையிலும் இருந்து உயர்வு வராது, தேவன் செயல்பட வேண்டும். அவரே ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துவார். தேவனால் உயர்த்தப்படும் ஒருவனை யார் இறக்கி காட்ட முடியும்? நாமோ நமது கொம்புகளை அல்ல, நமது கொம்பாய கிறிஸ்துவை உயர்த்தி கொண்டாடுவோம். உயர்வுகளை வழங்குபவர் அவரே. நள்ளிரவு கொடுங்காற்று கொந்தளிக்கும் மலை, உமக்கு கவலை இல்லையா? அடனே என்னே சீடர்களின் கண்டுபிடிப்பு, இது விசித்திரமாய் இருக்கிறது. கவலைப்படாமல் இருந்திருந்தால் இந்த பூமியில் அவர் கால் பதிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காதல்லவா? நாமோ கிறிஸ்து மெய்யான பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்ததால் நிழல்களை தாண்டி நிஜங்களை அடைந்தோம். எனவே கிருபாசனத்தண்டை வர சென்று அவரிடம் சேர இனி தடையேதும் இல்லை. எம்மை கைவிடாத இமயமே, என் இதயத்தின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் உம் அன்பை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை ஐயா என்னிடம். நாமும் பல நேரங்களில் நரக வேதனைகளின் அனுபவத்துக்கூடாக இறங்கி செல்வதுண்டு. ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் நரகை வென்று நம்மை அவை அங்கு வைத்திருக்க முடியாது. நரக வேதனையை அனுபவித்த கிறிஸ்துவை நாம் சார்ந்திருக்கும் போது அவை நம்மை அழிக்க முடியாமல் திகைத்து விடுகின்றன. நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல. மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். இதில் புழு என்று அவர் தன்னை தாழ்த்துதல் எவ்வளவு ஆழமாயிருக்கிறது! இதைவிட அடிமை தூபம் எடுக்க அவரால் முடியுமா? அச்சொல்லை அழகான சொல்லால் படிக்கவும் இயலுமா என் சொந்தங்களே? நம்மை கிருபையால் அழைத்த தேவன், இந்த தேவன் அழைப்பு கொடுத்தால் துளித்தெழ முடியாதவன் படுமுட்டாள். அவரது கருவியாக சுழன்று வாழ்ந்து மடிவதின் மேன்மை ஏது? 5 நாட்கள் வாழ்ந்தாலும் அது மகிமையான நாட்கள்தான். எழும்பி வீர அலைகள் என இன்றே, 1000 நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். அவர் பிறப்பின் போது ஒரு புழுவை போல தாழ்மையில் வந்தார். பாடுகளின் போது ஒரு ஆட்டை போல் தாழ்மையாக இருந்தார். உயிர்ப்பின் போது ஜூதராஜ சிங்கமாக கர்ஜித்து எழுந்தார். இனி வரும் போது மணவாளனாகவும் மன்னனாகவும் வருவார். என் அப்பனே, நேசிக்க யாரும் இல்லாத போது அமை நேசிக்க நீர் இருப்பதை இட்டு யோசிக்க வைக்கிறதே என் மனது. என் அப்பனே, நேசிக்க யாரும் இல்லாத போது அமை நேசிக்க நீர் இருப்பதை இட்டு யோசிக்க வைக்கிறதே என் மனது. பேரரசுகள் பல தோன்றி மண்ணில் மறைந்தன. இதோ மரணத்தை வென்ற ஒரே மன்னர். இவர் வென்றெடுத்தது வெற்று மணலையல்ல, இரத்தோட்டமுள்ள இதயங்களை அல்லவா? கைகளால் பேர்க்கப்படாத கல் இதுதான். ஆம், கண்மலை அவரன்றி வேறு யார்? நீதியின் சூரியன் அல்லவா? இனி எதற்காக பாவ இருளின் கடலோரத்தில் நாங்கள் தடவி திரிய வேண்டும்? அவரது போர் சிலுவையில் உச்ச நிலையை அடைந்தது. அங்கே அவர் வீழ்ந்தார். அது வீழ்ச்சி அல்ல, மனித குலத்தின் எழுச்சியாக இருந்தது. அவரது முடிவல்ல, அது மானிடரின் விடிவாக இருந்தது. எழுந்தார் மூன்றாம் நாள். அடடே, அவர் பாதத்தின் கீழ் செத்து கிடந்தது மரணம். உரத்து கூவின சிரட்டிகள், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் வெற்றி எங்கே? இந்த கல்லின் வருகை உலக ஆசனங்களின் அசைவாக இருக்கும். இந்த உயிருள்ள கல்லால் உயிர் பெற்றவர்கள் பாக்கியவான்கள். நீங்களும் நானும் பாக்கியவான்கள் தானே என் சொந்தங்களே. மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. விண் மகன் சொன்ன வார்த்தையல்லவா? நம் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் அந்த விண் மகனை தவிர யாரால் முடியும்? தேவகுமாரனின் அதிகாரம் உள்ள வார்த்தை. இக்கால சூழல்கள் எல்லாம் ஒன்றை நோக்கி கை நீட்டுகின்றன. நம் ஆத்ம நேசரின் வருகையே அல்லவா? இக்கால சூழல்கள் எல்லாம் ஒன்றை நோக்கி கை நீட்டுகின்றன. நம் ஆத்ம நேசரின் வருகை அல்லவா? என்னை கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, என் மரணத்தையும் மன நிறைவாக ஏற்பேன், அதுவும் மடி என்றால். என்னை கைபிடித்த நாயகனே, என்னை கைவிடாத தூயவரே, என் மரணத்தையும் மன நிறைவாய் ஏற்பேன், அதுவும் மடி என்றால் என கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் ஜெயசிவனிய நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றியப்பா, நன்றிகள், நன்றிகள் அனைவருக்கும்.
1: ஆமே, நன்றாக ஒரு கவிதையை இயற்றி இன்றைக்கு பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றாக இருந்தது. கர்த்தருடைய சிலுவையிலிருந்து அவருடைய எல்லா விதமான அன்பிலிருந்து எல்லாத்தையும் கவர்ந்து வடிவாக ஒரு இயற்றி அந்த பகிர்ந்து கொண்ட வார்த்தைக்கு இன்றைக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ சிஸ்டர்.
2: நன்றி, நன்றி, நன்றி ரஞ்சினி சிஸ்டர், நன்றி சோ மச். ஓகே,
1: ஆமே, தேங்க்யூ, ஆமே, ஆமே. அடுத்ததாக நாங்கள் முதலாவது வார்த்தைக்குள் செல்லலாம். என்னுடைய பேர் சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி, தொகுப்பாளினியாயிருந்து ஆங்கிலத்தின் முதலாவது வார்த்தையை கொண்டு வர போகிறேன். அதற்கு முதல் ஒரு பாட்டை பாடிவிட்டு வார்த்தைக்குள் செல்லலாம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவள் என்றும்

செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். செங்கடலை இரண்டாக பிரிப்பித்தார் அதிசயம், செங்கடலை இரண்டாக பிரித்தித்தார் அதிசயம், புயல் காற்றேயும் தம் வார்த்தையாலே அடை

சுகம் தந்தார் அதிசயம், குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம்.

அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையன் மீது தேச கரம்.

தயவால் என்னை நடத்தும். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளைக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்த இந்த பெரிதான ரட்சிப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி ஜனங்கள் வாழுகிற இந்த உலகத்திலே கர்த்தாவே, எங்களை தெரிந்தடித்து உம்முடைய நாமத்தை அறிவித்து ஆண்டவரே அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரை நிறைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவ சாபங்களை உம்முடைய தூய ரத்தம் கொண்டு எங்களை கழுவி சுத்திகரித்தீரே அப்பா, அந்த அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கிற வேளையிலே சிலுவைக்கு பின்னாக மறைத்து ஆண்டவரே, உம்முடைய வாயின் என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமாயிருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நிகழ்கிற ஒவ்வொரு நேர்களையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலே நாங்கள் 2 கொரிந்தியர் 13:11 நாங்கள் தியானிப்போம். அதிலே பவுல் இவ்விதமாக கூறுகிறார். பவுளுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும். தேவன் அவரை அழைத்து அநேக உபத்திரவங்களுக்கு ஊடாக வழி நடத்திய போது அந்த வேளையிலே தேவன் தம்முடைய ஆவியினாலே அவரை நிலைத்து அவருடைய பலவீனத்திலே என் பலன் உனக்கு விளங்கும் என்று சொல்லி அவரை தன்னுடைய ஆவியினால் நிறைத்து அபிஷேகித்து பலப்படுத்தினார். ஆகவே அவர் சிறையில் இருந்த போதெல்லாம் உபத்திரத்தின் மத்தியிலும் அவர் அநேக நிருபங்களை எழுதினார் என்று பார்க்கிறோம். அந்த ஜீவ வசனங்கள் எங்களுக்கு அது புத்தியையும் தெளிவையும், எங்களுக்கு அது உள்ளான மனுஷனிலேயே அது எங்களுக்கு பலனையும் கொடுக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள யாராவது கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தையானது ஆவியின் ஜீவனமாய் புறப்பட்டு ஒவ்வொருவரோடும் பேசுகிற நிருவங்களாய் இருக்கிறது. ஏனென்றால் அவர் அனுபவித்து அந்த வார்த்தைகளை அவர் எழுதினார். அவர் கூறுகிறார், கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாங்கள் நோக்கி பார்க்கும் போது இன்றைக்கு அநேகர் மத்தியிலே சந்தோஷம் இல்லை, நம்முடைய சமுதாயத்திலே நற்றீந்தல் சீர் பொருந்துதல் இல்லை, ஜனங்களுக்கு ஆறுதல் இல்லை, குடும்பங்கள் மத்தியிலே ஏக சிந்தை இல்லை, சமாதானத்தை இழந்து வாழ்கிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் அன்புக்கு பாத்திரரான சமாதானத்துக்கு காரணராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கும்படியாக அவர் அங்கே எழுதுகிறார். அந்த பிலிப்பியர்ல கூட அவர் எழுதுகிறார், சந்தோஷமா இருங்கள். 4 வாசித்தீங்கடா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே ஏன் அவர் அதை திரும்பவும் திரும்பமாக ஞாபகப்படுத்தி எழுதுகிறார் என்றால், எங்களுக்கு ஒரு எதிராளி உண்டு. இந்த மனித குலத்துக்கே ஒரு எதிராளியாகிய சர்ப்பம் என்று அழைக்கப்பட்ட சாத்தானவன், பிசாசானவன் மனுக்குலத்தின் சந்தோஷத்தை கெடுக்கும்படி இந்த நாட்களிலே அநேக கொலைகளையும் அநேக கோபங்களையும் சண்டைகளையும் மூட்டி அவன் மனிதனுடைய இருதயத்தை கெடுத்து அங்கே சந்தோஷம் இருக்க முடியாதபடி அதை இழந்து போக பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவன் பல உபாய தந்திரங்கள் செய்து இன்றைக்கு வாலிபர்களை அதிகமாக அவன் வஞ்சித்து அங்கே பாதாளத்திலே தள்ளுகிறதை பார்க்கிறோம். இந்த மனிதன் தன் வாழ்க்கையில வருகிற எல்லா போராட்டங்களிலும் தேவ வசனத்தை அவன் வாசிக்க, அதை தியானிக்க, அதை தன்னுடைய வாழ்க்கையிலே கை கொள்ள மறக்கும் பொழுது, கை கொள்ளாமல் அவன் வாழும் பொழுது அங்கே அவனுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைகளையும் அவன் எதிர்கொள்ள முடியாதபடி வாழ்கிறான், அவன் கவலை கொள்கிறான் என்றதை பார்க்கிறோம். ஆகவே என்ன செய்கிறார் ஆண்டவர், அதே வார்த்தையை தான் இங்கே எழுதி வைத்தார், ஜீவ வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். நாங்கள் வாசிப்போம். மத்தேயு 6:25 சொல்லுகிறார், இந்த சந்தோஷத்தை கெடுக்கும் நமக்கு நம்மளை கவலை கொள்ள பண்ணுகிற காரியங்களை குறித்து அவர்

சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசுவாசித்தவைகள் அல்லவா என்று இயேசு கூறுகிறார். அது மட்டுமல்ல, 26-27 வசனத்தை வாசித்து பார்த்தீர்களானால் அவர் அங்கே தன்னுடைய படைப்புகளை பற்றி அழகாக கூறுகிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் அவர்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். உங்கள் பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசுவாசித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவார்? ஆகவே இன்றைக்கு பார்க்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு விதமான கவலைகள். சில பேருக்கு உடைக்கு குறித்து கவலை, உணவை குறித்து கவலை, எதிர்காலத்தை குறித்து கவலை, விதமா வேலையை குறித்து கவலை, பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை குறித்து கவலை, குழந்தையற்ற கவலைகள், இவ்வளவு விதமான கவலைகள் ஒவ்வொன்று பின் ஒன்றாக அங்கே சத்ருவான மனித வாழ்க்கையிலே போராட்டங்களை கொடுத்து கவலை கொள்ள வைக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உடைக்காக நீங்க கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவர்கள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலோமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவைகளும் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, நான் கூட பிரயாணம் போகும்போது அங்கே நான் பார்ப்பதுண்டு, பாதையோரங்களிலே காடுகளிலே பூத்திருக்கும் பூக்களை பார்க்கும் போது எவ்வளவு விசேஷித்த வர்ண வர்ண கலர்களாக அவைகள் அங்கே சின்ன சின்ன பூக்கள் தான். ஆனாலும் அவளுடைய இதழ்கள் இருக்கிற அந்த வடிவங்கள், அந்த பூக்கள் நிமிந்து கொத்து கொத்தாய் பூத்திருக்கிற வடிவங்களை பார்க்கும் போது உண்மையாகவே நான் ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய விசேஷித்த படைப்பை நான் நினைத்து துதிப்பதுண்டு. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவனி விதமாய் உடுத்து வித்தால் உங்களுக்கு உடுத்து விப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் நீங்கள் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த கவலையெல்லாம் நாம் விட்டு விடுவோம். நீங்கள் சொல்லலாம், எனக்கு இதெல்லாம் நிறைவாயிருக்கிறது, ஆனாலும் என் உள்ளத்திலே இன்னும் கவலை இருக்கிறது என்று சொல்லுகிறார். சொல்லுவீர்களா? இருந்தால் உங்களை பார்த்து ஆண்டவர் 33 வசனத்திலே கூறுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்பானவர்களே, இந்த ஜீவ வசனம் என்று உங்களோடு பேசுவதாக முதலாவது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாங்கள் தேடுகிறோமா என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அவ்விதமா எங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை நாங்கள் தேடும் பொழுது கத்தர் இந்த கவலையை எங்களை விட்டு எடுத்து போடுவார். ஆகவே எங்களுடைய சரீரத்திலே அங்கு அவர் சொல்லுகிறார், ஒரு முளத்தையாவது உங்களால கூட்ட முடியுமா? இல்லையே, நீங்கள் கவலைப்படுவதால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று அங்கே அவர் மறுபடியும் கூறுவதை பார்ப்போம். ஆகவே எங்களுடைய கவலைகளை எல்லாம் நாங்கள் விட்டு விட்டு பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்டபடி கர்த்தருக்குள் நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் அவரின் தேவையை சந்திப்பார் என்று நாங்கள் அவருக்குள்ளே சந்தோஷமாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. அடுத்ததாக அங்கே இவர் சொல்லுகிறார், நற்சீர் பொருந்துங்கள். தேவனுடைய கற்பனையை நாங்கள் வாசித்து பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார், தேவனை முழுவதாய் நேசிக்க வேண்டும் என்று. அடுத்தது சொல்லுகிறார், உன்னை போல் பிறனை நேசி என்று. இன்றைக்கு மற்றவர்களோடு சீர்படுத்தி வாழுவதுதான் இன்றைக்கு மனுஷருக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஆகவேதான் கர்த்தருடைய ஜீவ வசனம் இவ்விதமாய் கூறுகிறது, அந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவதாக. ஆகையால் நீங்கள் எதை செய்து வருகிறபடியே, 1 தெசலோனிக்கேயர் 5:11 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விதித்து உண்டாகும்படி செய்யுங்கள் என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருக்கிற பெரியவர்களோ அல்லது மூப்பர்களோ யாராயிருந்தாலும் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து. இன்றைக்கு சமுதாயத்தை பார்ப்போமானால் புத்தி சொல்லுகிறவர்களை மதிப்பதில்லை. பெரியவர்கள் புத்தி சொல்லும் போது, பாட்டா பாட்டி அம்மா அப்பா அப்பம்மா சொல்லும் பொழுது அங்கே வாலிபர்கள் மதிப்பதில்லை. ஆனா ஆண்டவர் இங்கே வார்த்தை என்ன சொல்லுகிறது, உங்களை குறித்து அவர்களுக்கு கரிசனை இருக்கிறது. ஆகவேதான் அவர்கள் உங்களை விசாரணையாய் கரலாயிருந்து விசாரணை செய்கிறார்கள், உங்களுக்கு புத்தி சொல்லுகிறார்கள். அவர்களை நீங்கள் மதித்து உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்க.

0: என்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாங்க சபையிலே ஒழுங்கிதாரர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். திருடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள். இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய சபைக்கு வருகிற மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விசுவாசம் மீதமுடையவர்கள். சில பேருக்கு நல்ல விசுவாசம் இருக்கும், சில பேர் விசுவாசத்துல குறைவா இருப்பார்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்களை என்னவாம் அவர்களுக்கு ஒழுங்கில் சபைக்கு ஒழுங்காய் வராதவர்களுக்கு என்னவாம் புத்தி சொல்லட்டாம், ஏன் வரல, என்ன பிரச்சனைன்னு விசாரியுங்க. அது மட்டுமல்ல, திடனற்றவர்களை தேற்றுங்கள். அவர்கள் குடும்ப வாழ்க்கையின் பிரச்சனைகளால் அவர்கள் திடனற்றிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை தேற்றுங்கள், பலவீனர்களை தாங்குங்கள் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். இன்றைக்கு சாந்தம் என்று ஆக்களுக்கு பேர் இருக்கும், சாந்தி என்று பேர் இருக்கும், ஆனால் அநேகரிடத்திலே சாந்தம் இல்லை. அன்பு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருக்கும்படி எதிர்பார்க்கிறார். இது நமக்கு கஷ்டமாயிருந்தாலும் பரிசுத்த ஆவியினுடைய உதவியினாலே இதை செய்யும்படியாக அவர் சொல்லுகிறார். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அன்பானவர்களே, நாங்கள் ஏக சிந்தியா இருக்கும் பொழுது, நற்சீர் பொருந்தி இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்வோமா, மற்றவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய நாடுவோம் என்று அவர் புத்தி கூறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த காரியங்களை நாம் எவ்விதமாய் நடந்து கொள்கிறோம், மேலே நான் கூறிய ஒவ்வொரு காரியத்தையும் சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே. நம்மை நாமே கேள்வி கேட்டு பார்ப்போம், நாங்கள் எவ்விதமாய் மற்றவர்களோடு பழகுகிறோம், அவர்களை மதித்து அவர்களுக்குள்ளே சமாதானமாய் இருக்கிறோமா, அவர்களோடு சபையில வராதவர்களை நாங்கள் விசாரித்து அவர்களை நாங்கள் புத்தி சொல்லுகிறோமா, அவர்களை தேற்றுகிறோமா, பலவீனரை தாங்குகிறோமா, சுயினமுற்றவர்களை போய் விசாரிக்கிறோமா என்று சொல்லி நாங்கள் எங்களை சிந்தித்து நாங்கள் கேள்வி கேட்பது அவசியமாயிருக்கிறது. அடுத்ததாக அந்த வார்த்தை கூறுகிறது, ஆறுதல் அடையுங்கள். இன்றைக்கு ஆறுதலற்று ஜனங்கள் வாழ்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் அநேக பெண்களோடு பழகி பார்த்தால் தெரியும், அவர்களுக்கு ஆறுதல் இல்லை. சில பேர் சொல்லுவார்கள் தூக்கம் இல்லை, சில பேர் சொல்வன் வியாதியை குறித்து நான் இன்னும் சிந்தித்துக் கொண்டு நான் பயந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஆறுதல் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க என் குடும்ப அங்கத்தினரால் ஆறுதல் இல்லை. கணவன் சொல்லுவான் மனைவியால் ஆறுதல் இல்லை, மனைவி சொல்லுவாள் கணவனால் ஆறுதல் இல்லை. இவ்விதமான பிரச்சனைகளை நாங்கள் நாளுக்கு நாள் சந்திக்கிறோம். பிள்ளைகளை பார்த்து சொல்வார்கள், பெற்றோர் சொல்வார்கள், பிள்ளைகளால் எனக்கு ஆறுதல் இல்லை என்று. ஆனால் ஆறுதலின் தெய்வம் இன்றைக்கு நம்மத்தில் வந்திருக்கிறார் அன்பானவர்களே. அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்கிறார். இவ்விதமான அன்பான தெய்வத்தை நாங்கள் தெய்வமாய் கொண்ட ஞானங்களாகி நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றிருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. உங்களுடைய பாரங்களை அவரிடத்திலே இறக்கி வையுங்கள். பாவங்களை, கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் நம் வாழ்க்கையில் காணப்படுமானால் அவற்றை நம்மை விட்டு அகற்றுவோம். அப்பொழுது நாம் ஆறுதலை பெற்றுக் கொள்ள முடியும். கர்த்தரிடத்தில் எங்களுடைய பாரத்தை நாங்கள் இறக்கி வைக்க வேண்டியது மிகவும் முக்கியமாயிருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால் இங்கே ஆண்டவர் அங்கே கூறுகிறார், ஏக சிந்தியாயிருங்கள். என்னவாம் ஏக சிந்தியாயிருக்க வேண்டும். அதாவது குடும்பங்களிலே காணப்படுற எந்த பிரச்சனைகளாலும் நாங்கள் பார்த்தோம் ஆண்டா, பிரிவினைகள் தான் அதிகமாக உண்டாகிறது. சபைகளிலும் அப்படித்தான், ஒன்றாக வேலை செய்யும் ஸ்தலங்களிலும் இந்த பிரிவினைகள் வருகிறதே, ஏக சிந்தை இல்லை. ஆனா ஆண்டவர் இங்கே நம்மை பார்த்து கூறுகிறார், இந்த குழப்பங்கள் எல்லாவற்றுக்கும் காரியமாக அங்கே இவர் சபையிலே ஒரு மன ஒற்றுமையாக இருக்கும்படி அங்கே அவர் புத்தி கூறுகிறார். என்னவாம், நம்ம அன்பில்லாதவன், யோவான் கூட ஒரு இடத்தில் எழுதியிருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பின் நிமித்தமாக என்னவாம், அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று அங்கே வார்த்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அங்கே அன்பாக நடக்க வேண்டியது மிகவும் முக்கியமாயிருக்கிறது. ஒருவரை விட மற்றவரை மேன்மையாக எண்ண வேண்டும். ஒன்று கொரிந்தியர்ல பார்ப்போமானால் அங்கே அன்பை குறித்து அவர் சொல்லுகிறார், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பினால் நாங்கள் ஒருவரை ஒருவர் மேன்மையாக எண்ண வேண்டும். அந்த அன்பு இருக்குமே ஆனால் எங்களை போல நாங்கள் அவர்களை நேசிக்க முடியும், தேவனுடைய அன்பு. ஆகவேதான் அந்த கொரிந்தியரிலே ஒரு 13 அதிகாரத்திலே அன்பை பற்றி முழுவதுமாக அவர் எழுதி வச்சிருக்கிறார். நாங்கள் அவர்களை சகிக்க வேண்டும், அவர்களை அவர்களுடைய காரியங்களை நாங்கள் தேவனை விசுவாசிக்கும் போது அந்த அன்பினாலே நாங்கள் சகலத்தையும் நம்புவோம், அது மட்டுமல்ல சகலத்தையும் சகிப்போம் என்கிறார். 1 Corinthians 16:16 நாங்கள் வாசிக்கும் போது உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்ய கடவது என்கிறார். 16:14 உங்கள் காரியம் எல்லாம் அன்போடே செய்ய கடவது. அப்படி நாங்கள் செய்யும் பொழுது நாம் ஏக சிந்தியாக காரியங்களை செய்ய முடியும். அந்த ஏக சிந்தை எங்களுக்கு உண்டாகும். 2 Corinthians 9:8 சொல்லப்படுகிறது, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாகவும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மோடு இருக்கிறார். அவர் எங்களுக்கு கிருபைகளை பெருக செய்ய தேவன். ஆகவே நாங்கள் ஏக சிந்தியாக வாழ வேண்டியது மிகவும் முக்கியமாயிருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் மட்டுமல்ல, எங்களுடைய சபையில் மட்டுமல்ல, நாங்கள் வேலை செய்த ஸ்தலங்களிலும் சமுதாயத்திலும் மற்றவர்களோடு பழகும் போதும் நாங்கள் ஏக சிந்தியாக இருந்து அவர்களை மேன்மையாக மதித்து அன்பு செய்யும் போது தேவன் தம்முடைய அன்பினாலே எல்லாவற்றையும் ஆண்டு வழி நடத்துவார். இறுதியாக நாங்கள் பார்ப்போமானால் அங்கே அவர் சொல்லுகிறார், சமாதானமாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். இன்றைக்கு சமாதானத்தின் தேவன் யார்? அங்கே நாங்கள் பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்து பிறந்த போது ஏசாயாவிலே அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. அங்கே அவர் கூறுகிறார் 6:9 அவருடைய நாமம் சமாதான பிரபு. இந்த சமாதானத்துக்கு பிரபு என்று இயேசு கிறிஸ்து தான் அழைக்கப்படுகிறார். அவருடைய நாமமே சமாதான பிரபு. அவருடைய நாமத்தை உச்சரித்தாலே நமக்குள்ளே சமாதானம் இறங்கி வரும். அவைதான் தீர்க்கதரிசி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக, 1000 வருடங்களுக்கு முன்பதாகவே அவர் இவ்விதமாய் எழுதி வைத்திருந்தார். சமாதான பிரபு அவர். அவரிடத்தில் வந்தால் நாம் சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறோம். அவர் கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்டதாம்? அது நம்மை விட்டு யாராலையும் எடுத்து போட முடியாத சமாதானம்தான் அந்த சமாதானம். அவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். அவர் கொடுக்கும் சமாதானம் நித்தியமானது. இந்த உலக காரியங்களை போல அல்ல. இந்த உலக காரியங்கள் ஒரு சடுதியாக அது மாறி போகும், ஒரு சடுதியாக அது மறைந்து போகும். ஆனா அவர் சொல்லுகிறார், அவர் மேல், அவருடைய நாமத்தின் மேல் நாங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த விசுவாசம் நம்மை விட்டு எடுத்து போட முடியாத ஒரு சமாதானத்தை கொடுக்கும். என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். அந்த சமாதானம் அது நித்தியமானது என்று அவர் கூறுகிறார். இந்த உலகம் கொடுக்கிற, உலக காரியங்கள் கொடுக்கிற சமாதானம் இல்ல, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே அந்த கொடுக்கிற சமாதானம் வந்து அது நாம் இன்றைக்கு பார்த்தால் உலகத்திலே இந்த நித்திய சமாதானத்தை தேடாதபடி மனுஷன் சமாதானத்தை தேடி எங்கெங்கேயோ அலைந்து திரிகிறதை பார்க்கிறோம். அங்கிருந்து நாடு விட்டு நாடு ஓடுகிறான். ஏன் இங்கிருக்கிற இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியவில்லை, இன்னொரு நாட்டுக்கு போகிறான். அங்கே போனால் அவனுடைய சமாதானம் கெட்டுவட்டு இன்னும் அதிக பிரச்சனைக்குள்ளாகிறான். ஐயோ, எனக்கு எங்கே சமாதானம் கிடைக்கும் என்று அடுத்த நாட்டுக்கு ஓடுகிறான். இவ்விதமாய் மனுஷனுடைய வாழ்க்கைகள் என்று பார்ப்போமானால் ஒரு பரதேசிகளை போல் அலைந்து திரிவதை பார்க்கிறோம். என்னத்தை தேடி? சமாதானத்தை தேடித்தான் திரிகிறார்கள். சமாதானம் எங்கு கிடைக்கும் என்று பார்க்கிறார். சமாதானத்தின் ஊற்றுக்கண்ணாகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு அவர்கள் அலைந்து திரிகிறார். ஆகவே இன்றைக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற யாராக இருந்தாலும் உடைய உள்ளத்திலே சமாதான பிரபுக்காக, பிரபுக்கு இடம் கொடுப்பீர்களானால் இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன சமாதான பிரபு உங்களுடைய உள்ளத்துக்குள் வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். அங்கே வார்த்தையிலே பார்த்தபடி சந்தோஷமாயிருங்கள், நற்றீர் பொருந்தியிருங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்பு நம்முடைய சமாதானத்துக்கு காரணராகிய தேவன் நம்மோடு கூட இருப்பார். நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை அவருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது சமாதானத்தின் தேவன், அன்புக்கு பாத்திரனான தேவன், எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிற தேவன், எங்களுக்கு அவர் சந்தோஷத்தை கொடுப்பதோடு மட்டுமல்ல சமாதானத்தையும் அவர் அருளி செய்வார். இந்த வேளையில நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கோம், கர்த்தருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி பிரவந்தீரப்பா. உம்முடைய நாமம் சமாதான பிரபு என்று அழைக்கப்படும் என்று நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை திறந்து ஒப்பு கொடுக்கிறேன். நான் சமாதானம் அற்றிருக்கிறேன். என் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கு சமாதானத்தை இழந்து விடுகிறேன். ஆகவே ஆண்டவரே, உலகம் கொடுக்க முடியாத அந்த சமாதானம், உம்முடைய சமாதானத்தை என்னுடைய உள்ளத்திலே ஊற்றுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளிலே இந்த வார்த்தை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. ஜெபம் செய்வோம். நாங்கள் கண்களை மூடி தலைகளை தாத்தி கர்த்தருடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுப்போம். அன்பின் தகப்பனே, இந்த வேளையில நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை வைத்து போன தேவன் ஆண்டவரே, இன்றைய நாளிலே இந்த வார்த்தையை கேட்கிற எந்த நேராயிருந்தாலும் சுவாமி, ஒவ்வொரு ஆத்மாவையும் நேசிக்கிற தேவன் அல்லவோ கர்த்தாவே, நீர் கூறினீரே, உல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று. என்னென்ன தேவைகளை குறித்து கவலைப்படுகிறார்களோ, என்னென்ன பிரச்சனை கூடாக ஜனங்கள் போகிறார்களோ, அந்த அன்பான ஜனங்களை நீர் தேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களை நச்சில் பொருந்த பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. சந்தோஷத்தினால் நிரப்பும். உம்முடைய வார்த்தை சொல்றபடி ஆண்டவரே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க ஆண்டவரே, உம்முடைய இரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப கொடுங்கப்பா. அன்று தாவீது ஜெபித்தது போல இரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து இருக்கிற மக்களுக்கு கர்த்தாவே, உம்முடைய சந்தோஷம் இதயங்களிலே ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நோக்கி கேட்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே நற்சியில் பொருந்த பண்ணுங்கப்பா. ஆறுதல் அடைய பண்ணுங்க. ஏக சிந்தை உள்ளவர்களாக இருந்து கர்த்தாவே, சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நீர் ஆண்டு கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய கரத்திலே ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணனாகிய தேவனாகிய நீர் அவர்களோடு இருந்து எப்பொழுதும் அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாய் சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களையும் ஜெயங்களையும் பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்து பகிர்ந்து கொண்டீர்கள். பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள் வார்த்தையின் மூலமாக. லவ் த லார்ட் தை காட் வித் ஆல் தை ஹார்ட் மைண்ட் சோல் அண்ட் ஸ்பிரிட் அண்ட் லவ் தை நேபர் அஸ் தை செல்ஃப். அண்ட் அதே மாதிரி அவரோட சமாதானத்தையும் எங்களுக்கு மேல் கர்த்தர் அதன் மூலமாக எங்களுக்கு மேலே ஊற்றுவார். அதையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றபடியால் அந்த வார்த்தையை நன்றாக நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் அருந்ததி.
2: கர்த்தர் அந்த மகளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். தொடர்ந்து நாங்கள் வேதத்தியான பகுதி வேத பகுதிக்கு கடன் சொல்ல போறோம். தயவு செய்து நோட் புக்கை எழுதி கொள்ளுங்கள். கடந்த நாட்களே எஸ்தர் நாட்களில் ஆமானின் ஆவி என்ற தலைப்பிலே எஸ்தர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து அருமையான விளக்கத்தை கொடுத்தார் பாஸ்டர். இன்றைய நாளில் என்னத்தை கொண்டு வரான்னு கேட்போம். தயவு செய்து நோட்புக்கை எழுதி கொடுங்கள். இந்த வேத பகுதி, இந்த வேதத்தியான பகுதி 97 ரேடியோவில் உலகத்தில் உள்ள அநேக நாடுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள், பிரதர் இப்படியான ஒரு வெளிப்பாட்டை நான் கேட்டதில்லை, இதால் முதல் தடவையாக கேட்கிறேன் என்று பலர் என்னிடம் கூறியிருந்தார். அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்றேன். காரணம், இந்த ஆழமான சத்தியம் எங்கு சென்றாலும் இந்த சத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளவே முடியாது. எனவே தயவு செய்து தொடக்கு முதல் முடியும் வரை 45 நிமிடங்கள், இதை 45 நிமிடங்களும் கவனமாக கேட்டு வார்த்தையை உள்வாங்கி வார்த்தையை குறித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். நாங்கள் இப்போ பாஸ் அழைக்கப்படும் ஸ்டீமன் ஸ்டான்லி அவர்களே. நேற்று கடந்த நாட்களிலே எஸ்தர் நாட்களில் ஆமாவின் ஆவி அந்த விளக்கத்தை எல்லாம் கொடுத்தீர்கள், எழுதி வச்சிருக்கிறேன். இன்றைய நாளிலே உங்களுடைய வேத பாடம் என்னவோ உங்களை ஒப்பு கொடுக்க வழி நடத்துங்க.
3: ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி தரிசனத்தை சிறப்பாய் நடத்தி கொண்டு வருகிற குழுவினர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நித்திய வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியின் ஊடாக தமிழ் பேசுகிற அனைத்து ஜனங்களுக்கும் இந்த செய்தியை கடத்தி கொண்டிருக்கிற உங்களுடைய மிக ஆழமான இந்த முயற்சிக்கு என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கமம் நிகழ்ச்சியிலே இணைந்து கவனித்துக் கொண்டிருக்கிற, சமூக வலைதளத்தில் கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நாளிலே நான் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு வேதத்திலிருந்து மகத்துவமான காரியங்களை கற்றுக் கொடுப்பாராக. பொதுவாக அநேக செய்திகளை நாம் கேட்கிறோம், வாக்குத்தத்த செய்திகளை கேட்கிறோம், தீர்க்க தரிசன செய்திகளை கேட்கிறோம், இன்னும் சொல்ல போனால் ஆழமான செய்திகளை எல்லாம் நாம் கவனித்து கேட்கிறோம். இந்த சேனல் மூலமாக, ரேடி சங்கமம் வானொலி மூலமாக, அப்படிப்பட்ட பலதரப்பட்ட ஊழியர்களின் மூலமாக ஆவியானவர் பேசுகிற காரியங்கள் அநேக வித்தியாசமான ஜனங்களுக்கு, பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு கடந்து செல்கிறது. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வேத பாடமான ஒரு 45 நிமிடமானது, இந்த நிகழ்ச்சியானது எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அது சமூக வலைதளத்தின் ஊடாக கடந்து செல்லப்படுகிறது என்றால், ஆவிக்குரிய தாக்குதல்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய சத்துருவின் தாக்குதல்கள் தேவ ஜனத்தை சூறையாடி கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். என்னன்னே தெரியல, நன்றாக ஊழியம் செய்து கொண்டிருந்தோம், இப்பொழுது எங்களால் ஊழியம் செய்ய முடியவில்லை. நன்றாக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம், இப்பொழுது எங்களால் ஜெபிக்க முடியல. ஒரு காலத்தில் நாங்கள் அதிகமாய் மணிக்கணக்கில் வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தோம், இப்பொழுது ஒரு அதிகாரம் எல்லாம் வாசிப்பதெல்லாம் அவ்வளவு கடினமாகிவிட்டது. முதலெல்லாம் ஒரு வாரம் தவறாமல் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருந்தோம், இப்பொழுதெல்லாம் அது எங்களுக்கு ரொம்ப கடுமையாய் இருக்கிறது. மாதத்துக்கு ஒரு நாள் நாங்கள் போவதே கடுமையான ஒரு சூழ்நிலையாய் மாறிவிட்டது என்று சொல்லப்படுகிற ஒரு மோசமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்லாதபடி தவறான உபதேசங்கள், தவறான கள்ள ஆராதனைகள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் உலகத்தில் பெருகி கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது? கள்ள உபதேசங்கள், கள்ள ஆராதனைகள் எல்லாம் தேவனை விட்டு தேவ ஜனத்தை பிரிக்கும்படியால் செய்கிற காரியம். பரிசுத்தமாக வைராக்கியமாக வாழ்ந்த குடும்பங்கள் இன்றைக்கு தலைகீழாக புரட்டி போடப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று கேட்டால், இந்த கால தலைமுறை, இந்த கால இளம் தலைமுறையினிடத்துல ஒரு பரிசுத்தத்தையோ, ஒரு உத்வேகத்தையோ, ஒரு ஆழமான ஒரு ஆராதனையோ, தேவ சமூகத்துல காத்திருந்து வார்த்தைக்காக அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு கர்த்தரினோடு பேசினார் என்று சவால் விட்டு சொல்லி முன்னேறி போகிற ஒரு கூட்டத்தையோ இன்றைக்கு பார்க்க இயலவில்லை, பார்க்க இயலவில்லை. ஏனென்று கேட்டால், தேவ ஜனத்தை வஞ்சிக்கும்படியாக, தேவ ஜனத்தை திருடிவிட்டான், தேவனுடைய திட்டத்திலிருந்து விலகும்படியாக சத்துரு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இந்த கிரியைகளை வேதத்தின் அடிப்படையில் கண்டு அந்த கிரியைகளை அழிக்க, மாறாக அந்த கிரியைகளை அழிக்க ஆண்டவர் யாரை எழுப்பினார், எப்படிப்பட்டவர்களை எழுப்பினார் என்பதை வேதத்தில் பார்த்து நாம் இந்த உலகத்தோடு ஒத்து போகிற வாழ்க்கை வாழாமல் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கூட்டத்தை நாம் எழுப்ப வேண்டும். அதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். எப்படி என்று கேட்டால், எலியாவின் நாட்களிலே ஆண்டவரே போதும், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன் என்று எலியா சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னார், எலியாவே, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத, பாகாலை முத்தம் செய்யாத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ என்னன்னா, ஆண்டவருக்கு தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற ரகசியமான ஒரு கூட்டம் எல்லா காலகட்டத்திலும் இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா காலகட்டத்திலும் நாம நினைக்கிறோம், இன்னைக்கு அவ்வளவுதான், இந்த கிறிஸ்தவ சமுதாயம் மீட்டெடுக்க முடியாது, எல்லாமே வந்து ஒரு மனதுக்கு இதமான ஒரு செய்தி கிடைக்காதா, நம்ம என்னதான் தவறு பண்ணாலும் நம்மளை மன்னிச்சு ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்காதா என்று சொல்லி ஏங்குகிற ஒரு கூட்டம். காரணம், அவர்கள் நெருக்கடியான வேலையில் இருக்கிறார்கள், கடுமையான வேலை பளவில் இருக்கிறார்கள், நிறைய பொருளாதார தேவைகள் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால இம்மைக்கான தேவைகளுக்கு எனக்கு என்ன கிடைக்கும், என்ன பேசுவார்கள் என்கிற எதிர்பார்ப்பு ஜனங்களுக்கு பெருகி போனதினால் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற செய்திகளே கிறிஸ்தவ உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறபடியினாலே ஆண்டவர் விரும்புகிற காரியங்கள் தேவ செய்தியாய் வருவது பல இடங்களில் தடைபட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சங்கமம் மூலமாக ஒரு உயிர் மீட்சிய, ஒரு எழுப்புதலை, ஒரு மிகப்பெரிய அசைவை தேவ ஜனத்துல தூங்கி கிடக்கிற ஜனங்களை எழுப்பி விடும்படியாக, தடுமாறி கொண்டிருக்கிற ஜனங்களை தூக்கி விடும்படியாக, விலை மாறி அந்த திசை மாறி போன ஜனத்தை அது வழியல்ல இதுதான் வழி என்று காட்டும்படியான ஒரு மேலான காரியத்தை சங்கமம் செய்து கொண்டிருக்கிறதுக்காக நாம் மறுபடியும் நான் இவர்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சி இன்னும் தொடர வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற தேவ ஊழியர்களை கண்டுபிடித்து, அடையாளம் கண்டுபிடித்து, அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து, எப்படியாகிலும் ஒரு கூட்டத்தை தேவனுக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு ஆழமான முயற்சியின் விளைவு இன்றைக்கு நானும் இந்த நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒரு தொடர் நிகழ்ச்சியாக, தொடர் போதனையாக இந்த வேத பாடம் கடந்து சென்று கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். இருந்தாலும் இதற்கு முன்பாக என்ன பேசப்பட்டிருக்கிறது என்பதை சொல்வேனானால் உங்களுக்கு அது விளங்கும். அதனால இந்த செய்தி வந்து ஒரு தொடர்ச்சியா வர்றதுனால முதல் ஒரு முன்னால் ஆரம்பித்த சில காரியங்களை சொல்லிவிட்டு இன்றைய பாடத்துக்குள் வரம்புகிறேன். முதலாவது, மோசேயின் நாட்களில் பார்வோனின் ஆவி தேவ ஜனங்களை கடுமையாய் வஞ்சித்து தாக்கி தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் மோசே என்கிற இரட்சகனை எழுப்பி அந்த மோசேயின் மூலமாக கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து அந்த பார்வோனினுடைய வல்லமையை, அந்த ஆவியின் கிரியைகளை ஆண்டவர் எப்படி முறியடித்தார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதை நாம் ஆரம்பத்தில் பார்த்தோம். பார்வோனின் ஆவி மோசேயின் நாட்களில், அன்றைக்கு அந்த மோசேவுக்கு உதவியாக இருந்த மோசேயின் தாய் தகப்பன்மார், மோசேயினுடைய தமக்கை மிரியாம், மோசேயினுடைய சகோதரர் ஆரோன், எப்படி என்று இவர்களெல்லாம் ஒரு பெரிய சேனையாக கத்தர் வைத்து, ஒரு டீமாக, ஒரு குழுவாக வைத்து தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றினார் என்று பார்த்தோம். அடுத்ததாக பார்க்கப்படும் பொழுது எலியாவின் நாட்களில் யேசபேலின் ஆவி, ஒரு பெண்ணின் ஆவி தேவ ஜனத்தை சூறையாடி கொண்டிருந்ததை பார்க்கிறோம். வேசித்தனத்தின் கிரியைகள், பில்லி சூனியங்களும், மாந்திரிய கிரியைகளும், இன்னும் சொல்ல போனால் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதையும், மிகப்பெரிய மிரட்டல்கள், சொத்துக்களை அபகரிப்பது, ஊழியர்களை மிரட்டி பணிய வைப்பது, இப்படியாக பல காரியங்களை செய்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அந்த சோர்ந்து போன அந்த எலியாவை வைத்துக் கொண்டு, எலிசாவை வைத்துக் கொண்டு அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார், மிக முக்கியமான காரியத்தை செய்தார். யெகூவை கர்த்தர் எழுப்பினார். அங்கே எழுப்பி அந்த யெசபேலினுடைய வல்லமையை, ஆவியின் தாக்குதல் கிரியைகளை, அதை எப்படி கர்த்தர் முறியடித்தார் என்று நாம் பார்த்தோம். இப்போ மோசேயின் காலம் வேற, எலியாவின் காலம் வேற. இப்ப இந்த ரெண்டு காலத்தை தாண்டி மூன்றாவது ஒரு காலம், என்ன காலம்னா, எஸ்தரின் நாட்களில் ஆமானின் ஆவி. இது வந்த பார்வோனின் ஆவியினுடைய கிரியைகள் வித்தியாசமாக இருக்கும். யேசபேலினுடைய ஆவியின் கிரியைகள் தேவ ஜனத்தை வித்தியாசமான முறையில தாக்குதல் நடத்தி ஜனங்களை நிலை உடைய செய்கிறது. இந்த ஆமானின் ஆவி என்ன பண்ணுகிறது என்றால், ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் இருக்கிற தேவ ஜனத்தை ஒன்றும் இல்லாமல் பயமுறுத்தி அவர்களை கொலை செய்ய தூண்டுகிற பயங்கரமான பொல்லாத ஆவி ஆமானின் ஆவி. 127 நாடுகளுக்கும் ராஜாவாய் இருக்கிற அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தவன் இந்த ஆமான். இந்த நாட்களில் நான் உங்களோடு கூட பேச வருவது ஆமான், எஸ்தரின் நாட்களில் ஆமானின் ஆவி பகுதி 2 என்று உங்கள் மத்தியிலே நான் பேச ஆவியானவர் என்னை பாரப்படுத்தினார். அந்த வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு இந்த தேவனுடைய இந்த ஆவிக்குரிய உலகத்தில், ஆவிக்குரிய இந்த தேவனுடைய திட்டத்தில், திருச்சபை என்கிற உலகளாவிய திருச்சபை, அந்த குளோபல் சர்ச் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபையை வஞ்சிக்கும்படியாக, அந்த சபையை துண்டாடும்படியாக, தேவ ஜனங்களை திசை மாறி செல்லும்படியாக, ஜனங்களை பயமுறுத்தி, ஜனங்களை அடிமைப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பொல்லாத ஆவி கிரியை செய்கிறது ஆமானின் ஆவி. இந்த ஆமானின் ஆவி என்ன செய்தது என்பதை கடந்த வாரத்தில் நாம் என்ன செய்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். நீங்கள் விருப்பம் இருந்தால் கடந்த வாரத்தில் கொடுக்கப்பட்ட நீங்கள் அந்த செய்தியை யூடியூபில் இருக்கும், சங்கமத்தில் இருக்கிறது, நீங்கள் அதை கவனித்து கேட்டு பாருங்கள். உங்களுக்கு சில காரியங்கள் காரியங்களை ஆவியானவர் விளக்குவார். இன்றைக்கு நம்ம பார்க்க போவது அதே ஆமானின் ஆவி என்ன செய்தது என்றும், அந்த ஆமானின் ஆவியின் வல்லமைகளை எப்படி கத்தர் முறியடித்தார், யாரை பயன்படுத்தினார், இன்றைக்கு கத்தர் யாரை தேடுகிறார் என்பதை மாத்திரம் ரத்தின சுருக்கமாகவும் வேதத்தின் அடிப்படையில் இருந்தும் சில காரியங்களை கவனிக்க கத்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவருக்கு தேவை வைராக்கியமாய் நிற்கிற மொர்தகாய்கள் தேவை. இன்றைய கிறிஸ்தவ உலகத்திற்கு மொர்தகாய்கள் தேவை. மொர்தகாய், இந்த மொர்தகாய் என்பவன் எப்படிப்பட்டவன் என்றால் வைராக்கியம் உள்ளவன். இந்த மொர்தகாய் என்பவர் அவர் வந்து நன்றாக ஜெபிக்கக்கூடியவர். இந்த மொர்தகாய் என்பவர் போராடி ஜெபிக்கக்கூடியவர். இந்த மொர்தகாய் என்பவர் உருவாக்குகிறவர். எப்படி என்றால், என்னிடத்தில் யாராவது ஒரு விசுவாசியை என்னிடத்தில் கொடுத்தால் அந்த விசுவாசியை தேவனுடைய திட்டத்துக்கு சரியான நபராக உருவாக்கி விடுகிறவர் மொர்தகாய். அப்போ நம்மளிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய குடும்பம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய நண்பர்கள், நம்முடைய சபையில கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகள், இவர்களை எப்படி உருவாக்க வேண்டும் என்றால், அவர்கள் விரும்புகிற பிரகாரம் அவர்களை உருவாக்கி விடுவதல்ல, தேவன் விரும்புகிற பிரகாரம் நம்ம ஒவ்வொருவரையும் உருவாக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. இந்த ஆமானின் ஆவி என்ன செய்தது என்பது, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற யூத குலத்தை அழிக்க வேண்டும். இந்த யூதர்கள் என்பவர்கள் இருக்கக்கூடாது. இந்த யூதர்கள் என்பவர்கள் அவர்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல. அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கு. இந்த யூதர்கள் உலகம் முழுவதும் இருந்தாலும் அவர்கள் மற்ற ஜனங்களோடு கலவாதவர்கள், மற்ற ஜனங்கள் செய்கிற பழக்க வழக்கங்களுக்கு உடன்படாதவர்கள், இவர்கள் வித்தியாசமானவர்கள் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த ஜனங்கள் பூமியில் இருந்தால் நம்மளுடைய வருங்காலத்திற்கு பயங்கரமான ஆபத்து என்று சொல்லி ஆமானின் வல்லமை அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு, தன் ஆட்களை கையில் வைத்துக் கொண்டு தீவிரமாய் போராடி தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றும்படி இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஓகேங்களா, வேதத்துல பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், நமக்கு தேவை தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்த துடிக்கிற மொர்தகாய்கள் தேவை. இரண்டாவதாக, தேவனுடைய திட்டத்தை செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி களத்தில் இறங்கி ஊழியம் செய்கிற பெண்கள், எஸ்தர் என்கிற பெண்கள் தேவை. இந்த எஸ்தரோடு கூட சேர்ந்து, எஸ்தரோடு கூட சேர்ந்து எங்களுடைய பெயர் வருகிறதோ இல்லையோ, எங்களுடைய அடையாளங்கள் தெரிகிறதோ இல்லையோ, நாங்களும் இந்த எஸ்தரோடு கூட இருப்போம் என்று சொன்ன தாதிமார்கள் தேவை. நன்றாக கவனிக்கணும், தாதிமார்கள் தேவை. மூன்றாவதாக, அடையாளம் தெரியாது, நாங்கள் சோசியல் மீடியால வரமாட்டோம், மறைந்திருப்போம், ஆனாலும் நாங்கள் போராடி நாங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம் என்று சொல்லுகிற உலகம் முழுவதும் பறந்து இருக்கிற ஒரு ஆவிக்குரிய யூதர்கள், ஆவிக்குரிய தேவ ஜனங்கள் தேவை. இப்படிப்பட்டவர்களை வைத்துத்தான் ஆண்டவர் இந்த ஆமானின் ஆவியின் வல்லமைகளை முழுவதுமாக முறியடிக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆமானின் ஆவியும் தேவனின் செயலும் என்கிற தலைப்பினூடாக பகுதி இரண்டாக இன்றைக்கு நாம் இதை பார்த்து முடிக்க போகிறோம். கேட்கலாம், ஏன் பாஸ்டர் நீங்கள் இந்த ஆவிகளை குறித்து, இந்த வல்லமைகளை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள் என்று கேட்கலாம். இதனுடைய ஆழமான கருத்து, இதனுடைய அடுத்த காரியங்கள், அடுத்த வாரத்துல நாம் பாபிலோனிய ஆவியை குறித்து பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த காரியம், அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் ஏரோதின் ஆவி. இந்த ஐந்து விதமான ஆவிகளையும் நம்ம தனித்தனியாக படித்துட்டு, இந்த ஐந்து விதமான ஆவிகளுடைய தாக்குதல்களினால் திருச்சபைகளுக்குள் ஏற்பட்ட விளைவு, தேவ ஜனத்துக்குள் ஏற்பட்ட அந்த விளைவை நாம் வேதத்தில் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு ஜெபிக்கிற ஒரு சேனையை நாம் எழுப்ப போகிறோம். அதுதான் இந்த வேத பாடத்தினுடைய ஒரு முக்கியமான கருவாயிருக்கிறபடியினால் நீங்கள் கவனிக்கும்படி அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பார்க்கலாம், எஸ்தர் புஸ்தகம் 8:6 நாம் பார்க்க போகிறோம். எஸ்தர் 8:6 அங்கே 6 இப்படியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். இந்த நாட்களிலே ஒரு ஜனம் எழுப்ப வேண்டும், ஒரு பெண் எழும்ப வேண்டும். எப்படி என்று கேட்டால், என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றான். இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு தேவை. இதுதான் இந்த வசன வார்த்தையை மையப்படுத்தி நாம் சில காரியங்களை கவனிக்க போகிறோம். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பு நான் எப்படி பார்த்து கொண்டிருப்பேன். என்னன்னா, யாருக்கு என்ன நடந்தாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை பாஸ்டர். எனக்கு பிரச்சனை வராத வரைக்கும், எனக்கும் என் குடும்பத்திற்கும் பிரச்சனை வராத வரைக்கும் நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன், யாரை குறித்தும் நான் என்ன செய்ய மாட்டேன், என்ன நடந்தாலும் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லி நாம் சம்பந்தம் இல்லாமல் வாழ முடியாது. தேவ ஜனமானது, தேவ பிள்ளையானது மனந்திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று சபையில விசுவாசியாயிருந்து பரிசுத்த திருவிருந்தில் பங்கெடு தேவ திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் இப்படிப்பட்ட பாரம் இருக்க வேண்டும். ஜனத்தை குறித்த பாரம் இருக்க வேண்டும், ஊழியத்தை குறித்த பாரம் இருக்க வேண்டும். விளங்குதுங்களா? தேவனுடைய திட்டம் தேசத்தில் நடைபெறவில்லையே என்கிற ஒரு பாரம் இருக்க வேண்டும். இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பல இடங்களில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். பல இடங்களில் சுவிசேஷ புஸ்தகங்கள் பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது, வேதத்தை கொடுக்க முடியாது, வெளியே நின்று பேச முடியாது. பல சட்டங்கள் இருக்கிறது, பல தடைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்தியாவில் பல மாநிலங்களில் மத மாற்ற தடை சட்டங்கள் இருக்கிறது. சாதாரணமாக ஊழியம் செய்ய முடியாது. அநேக ஜனங்கள் பாவத்தில் கிடக்கிறார்கள், அநேக பிள்ளைகள் விழுந்து கிடக்கிறார்கள். சமீபத்தில் சமூக வலைதளத்தில் வந்தது பாருங்க, ஒரு ஐபோனுக்காக, அந்த செல்போன் தனக்கு வேணுங்கிறதுக்காக அவன் ஒரு ஒரு வாலிபன், அவன் சுய முடிவெடுக்க முடியாமல் அவன் தடுமாறி ஒட்டுமொத்த குடும்பமும் விழுந்து இறந்தது. ஒட்டுமொத்த உலகையும் அதிர பண்ணுச்சே, ஒட்டுமொத்த தேவ ஜனத்தையும் அதிர பண்ணுச்சா, நம்மை அதிர பண்ணுச்சா, ஜெபிக்கிற நபரை என்ன சொல்ல பாரப்படுத்தினதா? ஐயோ, ஒரு ஒரு வாலிபனுக்கு ஒருவேளை அவன் இயேசுவை அறிந்திருந்தால், ஒருவேளை அவனுக்கு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருந்தால், அவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருப்பானா? அப்படிப்பட்ட மரண தற்கொலைக்கு நேராய் போனது மாத்திரமல்ல, தன்னுடைய தகப்பனையும் இழுத்து அங்கே அவர்கள் மரித்து போனதை பார்த்தோம் அல்லவா? எவ்வளவு மோசமான சம்பவங்கள் நம் கற்பனையில் கூட நாம் பார்க்க முடியாத அழிவுகளை நாம் பார்க்கிறோம் அல்லவா? யுத்தத்தின் செய்திகளை கேட்கிறோம் அல்லவா? ஜனங்கள் அழிகிறத பார்க்கிறோம் அல்லவா? எவ்வளவு விபச்சாரம், வேசித்தனத்தின் வல்லமைகள் ஜனங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? எவ்வளவு மோசமான செய்திகளை நாம் கேட்கிறோம் அல்லவா? எவ்வளவு கொலைகள் நடக்கிறது என்று பார்க்கிறோம் அல்லவா? எவ்வளவு அருவறுப்புகள் தேசத்தில் நடக்கிறது பார்க்கிறோம் அல்லவா? அப்படியானால் அந்த அருவறுப்புகள் எல்லாம் நடக்கும் பொழுது உள்ளத்தில் எந்த விதமான சலனமும் எந்த விதமான பாதிப்பும் ஒரு விசுவாசிக்கு ஏற்படுத்தவில்லை என்றால், அப்படிப்பட்டவர்களை எழுப்பி விடுவதற்கு தான் கர்த்தர் இந்த ஒரு 45 நிமிட நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. எவ்வளவு பெரிய அழிவுகள், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தேவ ஜனம் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதில்லை. இன்னைக்கு அநேகர்கள் சமூக வலைதளத்தின் மூலமாக சோசியல் மீடியாவில் நாங்கள் ஆராதனையை பார்த்து கொள்ளுகிறோம், லைவில் பார்த்து கொள்ளுகிறோம். காணிக்கை வேண்டுமா நாங்கள் ஆன்லைனில் அனுப்பி விடுகிறோம், தசமபாகம் வேண்டுமா நாங்கள் ஆன்லைனில் அனுப்பி விடுகிறோம் என்று சொல்லி வாய்ப்புகள் இருந்தும் அவர்களுக்கு சோம்பேறியாய் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆலயத்துக்கு வராத ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறதை நான் வேதனையோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்படி என்று சொன்னால் என்னன்னா, இந்த ஜனத்தின் மேல் ஒரு பொல்லாப்பு வருகிறதே, இந்த ஜனத்தின் மேல் ஒரு அழிவு வருகிறதே, இந்த ஜனத்தின் மேல் ஒரு மிகப்பெரிய தேவ கோபம் வருகிறதே, அப்படிங்கும் பொழுது என்னை அது பாரப்படுத்த வேண்டும், அது என்னை நெருட பண்ண வேண்டும். ஆண்டவரே, இந்த அழிகிற ஜனத்துக்காக நான் வந்து நிற்கிறேன், இந்த அழிகிற கூட்டத்துக்காக நான் வந்து நிற்கிறேன், நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு செய்தியை கேட்கப்படும் பொழுது ஜெபிக்க வேண்டும் என்கிற பாரம் உண்டாக வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு எப்படி தெரியுங்களா, ஒரு செய்தியை கேட்டுவிட்டால் அது 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ண வேண்டும் என்று நினைக்கிற கூட்டம் இருக்கிறது. ஆனால் அதற்காக தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அழுக வேண்டும். எத்தனை ஊழியர்கள் விழுந்து போகிறார்கள், எத்தனை ஊழியர்கள் பிரச்சனையில் நிற்கிறாங்க, எத்தனை சபைகள் இன்றைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை சபைகள் இன்றைக்கு மசூதிகளாய் மாற்றப்பட்டிருக்கிறது, எத்தனை சபைகள் பார்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. வெளிதேச நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போய் பாருங்கள், பல சபைகள் வெளிதேசங்கள் காலியா கிடக்குது. பிரம்மாண்டமான சபைகள் உள்ள ஆள் யாரும் இல்ல. அவ்வளவு ஆயிரக்கணக்கான பேர், நூற்றுக்கணக்கான பேர் உட்கார்ற சபைகளில் வெறும் எண்ணிக்கை 5 பேர் 10 பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிற சபை இருக்கிறது. ஏனென்று கேட்டால் ஒரு தலைமுறை அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் அவர்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாய் இருக்க விரும்புகிறார்கள். அவர்கள் புறப்பட்டு எழும்பி ஆயத்தமாகி தன் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு சபையில் வந்து அமர்ந்து ஆண் பாடி ஆராதித்து வார்த்தையை கேட்டு வீட்டுக்கு போய் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற காலத்தை மறந்த ஒரு சமுதாயம் வரும் பொழுது இந்த ஜனத்திற்கு ஒரு அழிவு வருமே, இந்த ஜனத்தின் மேல ஒரு தேவ கோபம் வருமே. அப்படிப்பட்ட கோபம் வரும் பொழுது அதற்காக எழுப்புவதற்கு நான் தான் இருக்கிறேன் என்கிற அந்த எஸ்தரின் வார்த்தை இன்னைக்கு தேவ ஜனத்தை பிடிக்க வேண்டும் என்கிற ஒரு பாரத்தின் அடிப்படையில் அவள் சொல்கிறார், என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்த்து கொண்டிருப்பேன். அந்த வார்த்தை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் கேட்கணும். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் மாத்திரம் ஜெபித்துக் கொண்டே இருக்காதீங்க. அழியிற ஜனத்தை கண்ணில் பாருங்க. இயற்கை சீற்றத்தினால் வருகிற அழிவு, இன்னைக்கு பல அழிவுகள் வெளியே காட்டப்படுவதில்லை, யாருக்கும் தெரியறதில்லை. ஜெபிக்கிறவர்கள் கவனியுங்க. அநேக ஜனங்கள் இன்றைக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது அபூர்வமாய் இருக்கிற ஒரு காலமாய் காணப்படுகிறது. அப்படியே ஞானஸ்நானம் யாருக்கு கொடுக்கிறோம்? என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், என்னுடைய சொந்தக்காரர்கள் எப்படி வந்திருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம ஞானஸ்நானம் கொடுத்து அதை போட்டோ எடுத்து அதை நம்ம அனுப்பி அது நம்ம மகிழ்கிற காலம் இல்லை. அழிகிற ஜனங்கள், ஆண்டவர் அறியாத ஜனங்கள், முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களை சபைக்குள் கொண்டு வருகிற ப்ராசஸ் நின்று பல வருடங்கள் ஆகிறது. அப்ப இதையெல்லாம் மாற்றுவதற்கு எஸ்தர்கள் எழும்ப வேண்டும். இதை தடுப்பது ஆமானின் ஆவி. தேவ ஜனத்தினுடைய தேவ ஜனத்தை பயமுறுத்தி அவர்களை கொலை நடுங்க பண்ணி அவர்களுடைய திட்டத்தை சீர்குலைக்கும்படியாக செய்யப்படுகிறது. ஒரு ஆமானின் ஆவி கலங்க பண்ணுகிறது. ஜனங்களை தேவனிடத்தில் சேர முடியாதபடி அவர்களை உயிர் பயத்தில் கொண்டு வந்து வைத்து நடுங்க பண்ணி கொண்டிருக்கிறது. ஆமானின் ஆவியை முறியடிக்கும்படி எஸ்தரை கத்தர் எழுப்பினார். அந்த எஸ்தருடைய வார்த்தை தான் என்ன சொல்லுகிறாள், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும், என்னுடைய ஜனத்துக்கு என் குலத்துக்கு வருகிற அந்த அழிவை எப்படி நான் சகிக்க கூடும். பல தேசங்களில் பாருங்கள், தமிழ் பேசுகிற ஜனமே, தமிழ் பேசுகிற ஜனமே, உலகம் முழுவதும் சிதை இருக்கிற தமிழ் கூட்டமே, கொஞ்சம் உங்களுடைய கண்களை திருப்பி பாருங்கள். இன்னைக்கு இன்னைக்கு தேசத்தை திரும்பி பாருங்கள், எவ்வளவு பெரிய தேசத்தில் அருவறுப்புகள், இத்தனை அருவறுப்புகள் பெருகினதுக்கு காரணம் என்னவென்றால் இப்படிப்பட்ட எஸ்தர்கள் எழும்பாமல் போனதின் விளைவுதான். இப்படிப்பட்ட எஸ்தர்கள் எழும்பாமல் போனதின் விளைவுதான் அரண்மனையினுடைய உல்லாசத்தில் மயங்கி கிடந்த. இந்த இரண்டாவது பாயிண்டா நான் பேச விரும்புகிறேன். எப்படி இந்த எஸ்தர் இந்த வார்த்தையை பேசுகிறாள் என்று கேட்டால், நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 4:13-14 நீங்கள் வாசித்து பார்த்தால் இதே எஸ்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். எஸ்தர் 4:13-14 சொல்லப்படுகிறது என்னவென்று கேட்டால், எஸ்தரின் மொர்தகாய் எஸ்தருக்கு திரும்ப சொன்னதாவது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. இந்த முழங்கின எஸ்தர் வாழ்க்கையில என்னன்னா, அவள் சாதாரணமான ஒரு பெண்ணாய் இருந்தால் அந்த பெண்ணை இப்பொழுது அரண்மனைக்குள் அனுப்பி இப்பொழுது அந்த அரண்மனையிலே அவள் தலையில் ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவள் ராணியாகி விட்டாள். தலையில் கிரீடம் வந்தவுடனே, தலையில் கிரீடம் வந்தவுடனே அவளுக்கு அநேக வேலைக்காரிகள் வந்தவுடனே அவளுடைய எண்ணங்கள், அவளுடைய தரிசனம், அவளுடைய திட்டம், தேவன் அவள் மேல் வைத்திருந்த காரியம் எல்லாம் கம்ப்ளீட்டாக மழுங்கி போனது. அரண்மனையின் உல்லாசம், அரண்மனையின் சுகம் தேவ திட்டத்தை மறக்க பண்ணினது எஸ்தருக்கு. அரண்மனையின் உல்லாசத்துல மயங்கி இருக்கிற இந்த எஸ்தரை தட்டி எழுப்பினது மொர்தகாய். இன்றைக்கு அநேகர் அநேகர் ஆரம்ப நாட்கள் வாலிபத்துல வாலிபமாய் இருக்கும் பொழுது கத்தருக்கு தீவிரமாய் செயல்பட்டவர்கள், இன்றைக்கு குடும்பம், பொறுப்பு, வசதி, வேலை வந்தவுடனே நமக்கு ஒரு காரியம் கொஞ்சம் செட்டில் ஆன உடனே எல்லாத்தையும் மறந்துட்டோம். நம்ம மேல இருந்த அழைப்பை, நம்ம மேல இருந்த பிரதிஷ்டை, நம்ம மேல இருந்த தேவ திட்டம், நான் எதற்காக ரட்சிக்கப்பட்டேன், எதற்காக கத்தரனை பிடித்தார், வாலிப நாட்களை கத்தருக்காக பண்ணணும் பொருத்தனை என்ன, ஆண்டருக்காக ஊழியர் செய்வோம்னு பொருத்தனை பண்ணுமே. அநேக ஜனங்களுக்காக திறப்பில நிற்போம்னு பொருத்தனை பண்ணணுமே, தேவனுடைய கருவியாக நிற்போம்னு பொருத்தனை பண்ணணுமே. இன்னைக்கு பொருத்தனைகளை தேவ திட்டத்தில் நம்ம அர்ப்பணித்த அர்ப்பணிப்பை, நம்முடைய தியாகத்தை ஆண்டவர் நம்பிக்கொண்டிருந்தாரே. இந்த பெண் எழுப்பி விடுவார், இந்த சகோதரன் எழுப்பி விடுவார், இந்த வாலிப தங்கச்சி எழுப்பி விடுவார், இந்த தாய் எழுப்பி விடுவார் என்று பரலோகம் கணித்து கொண்டிருந்த பொழுது ஒரு குடும்பத்தினுடைய ஒரு சந்தோஷம், ஒரு வாய்ப்பு வந்தவுடனே, வெளிநாட்டின் மோகம் வந்தவுடனே, நல்ல வேலை வந்தவுடனே, எல்லாத்தையும் மண்ணில போட்டு புதைத்து போல புதைத்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், அர்ப்பணிப்பை அர்ப்பணிப்பை உயிர்ப்பித்துக் கொள், உன்னுடைய அழைப்பை உயிர்ப்பித்துக் கொள், உன்னுடைய தரிசனத்தை தேவ திட்டத்தை உயிர்ப்பித்துக் கொள். அரண்மனையின் உல்லாசம் உன்னை வழிதவர பண்ணும், அரண்மனையின் உல்லாசம் உன்னை வழிவிலக பண்ணும். அரண்மனையின் உல்லாசம், ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், ஒரு குளம் அழுது கொண்டிருக்கிறது, ஆனால் இவனோ சொல்லுகிறாள், நான் ராஜாவினிடத்தில் போக முடியாது. உனக்கு தெரியாதா, உங்களுக்கு சட்டம் தெரியாதா, அவ்வளவு சீக்கிரம் நாள் ராஜாவிடத்துல போக முடியுமா, ராஜா கூப்பிடாம என்னால் போக முடியாது என்று சொல்லி அவள் அரண்மனை சட்டத்தை குறித்து பேசுகிறாள், சூழ்நிலை குறித்து பேசுகிறாள். இந்த வார்த்தை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். தேசத்தை கவனித்துப்பார். பொய்யின் ஆவி, வெறியாட்டத்தின் ஆவி, தேசத்தில் அன்பில்ல, தேசத்தில் சரியான ஆவிக்குரிய ரோல் மாடல் இல்ல, நெகட்டிவ்னஸ் அதிகமாக, வெறுப்பு பேச்சுக்கள், தேவ ஜனத்தை குறித்து வெறுப்பு பேச்சுக்கள், ஆண்டவரை குறித்த வெறுப்பு பேச்சுக்கள், வெறுப்பு பேச்சுகளையே பேசிக்கொண்டு கக்கிக்கொண்டு இருக்கிற ஒரு தலைமுறை உருவாகிவிட்டது. நெகட்டிவ்னஸ், வெறுப்பு பேச்சுகளை பேசி கோபத்தை உண்டாக்கி என்ன நடக்கிறது, யாருக்கும் போய் எந்த சுவிசேஷம் சொல்ல வேண்டாம், நாம நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம்ங்கிற நினைக்கி நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு வாக்கு தத்தங்கள் நமக்கு நல்லது தாங்க, இல்லைன்னு சொல்லிங்க, ஆனா அதுவே வாழ்க்கையாவே வாழ்ந்துடக்கூடாதல்ல. நம்மளை தட்டி எழுப்பணும் அல்ல வார்த்தை, என்னை உயிர்ப்பிக்கணும் அல்ல வார்த்தை, நான் எதற்காக ரட்சிக்கப்பட்டேன், சும்மா சாதாரணமா வாழ்ந்துட்டு போறதுக்கு நான் வரலையே, என்ன சாதாரணமா வாழ்ந்துட்டு போறதுக்கு என்ன கத்தனை வெளி தேசத்துக்கு என்ன கூட்டிட்டு போகலையே, சொந்த தேசம் வெளி தேசத்துல நான் லக்ஸரியா எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் மறந்துட முடியுமா, என் வாலிபத்துல ஒப்பு கொடுத்தேனே, சண்டே கிளாஸ்ல உட்காரும் போது ஒப்பு கொடுத்தேனே, யூத் மீட்டிங்ல உட்காரும் போது ஒப்பு கொடுத்தேனே, திருமணம் ஆனால் நான் இப்படி இருப்பேன் என்று ஒப்பு கொடுத்தோமே, எனக்கு பிள்ளையை கொடுத்தால் கத்தருக்காக கொடுப்பேன் ஒப்பு கொடுத்தோமே, நிறைவேற்றணுமா, நிறைவேற்றணுமா? இதன் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, கீழ்ப்படிதுள்ள மகள், அர்ப்பணிக்கப்பட்ட மகள், மொர்தகாயின் சொல் கேட்டு வளர்ந்த பெண், ஆனால் இன்றைக்கு அவள் சொல்லுகிறாள், அவள் வாழ்க்கையில எல்லாமே தலைகளாய் மாறி நிற்கிறது, தேவ திட்டத்திலிருந்து விலகினது போல் நிற்கிறாள். அரண்மனையின் வாசனை, அரண்மனையின் சுகம், சில நேரங்களிலே தேவ திட்டத்திலிருந்து விலக பண்ணுவது மாத்திரமல்ல, அப்படியே ஒரு எப்படின்னா ஒரு குட்டையில் இருக்க தண்ணீரை போல மாற்றிரும். அந்த குட்டையில் இருக்க தண்ணீர் என்னாகும்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், கொஞ்ச நாள் ஆக ஆக ஆக அதனுடைய கலர் மாற ஆரம்பிக்கும், அதில் அநேக குப்பைகள் விழ ஆரம்பிக்கும், கடைசியில அது எதற்குமே பயன்படாத ஒரு ஒரு தண்ணி, ஒரு தண்ணியாக மாறிடும், தேங்கின தண்ணீர் எதற்குமே பிரயோஜனப்படும், அருவறுப்பாக மாறிடும், சர்க்கரையாக மாறிடும். அதுபோல ஆவிக்குரிய ஓட்டத்தில் மாத்திரம் தேங்கி நின்றுட்டீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வாசனை கெட்டு போயிடும், பறவை பாய்கிற ஆறுகளாக, ஓடுகிற நீரோடைய போல, அநேகருக்கு கடந்து செல்லும்படியான நீரோடை எப்படி அநேகருக்கு தாகத்தை தீர்க்குதோ, விளைச்சலை கொடுக்குதோ, ஒரு செழிப்பை கொடுக்குதோ, அதன் போலதான் கர்த்தர் ஒரு நீரோடைய போலதான் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். உங்க குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் அப்படித்தான் வைத்திருக்கிறார். நாம் ஒரு நீரோடை, அநேகருக்கு தாகம் தீர்க்கணும், அநேகருடைய குடும்பத்துல காணப்படுகிற பிரச்சனைகளுக்கு நீங்களும் நானும் தான் கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மருந்து என்பதை சொல்லுவதற்கு வைத்திருக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவை ஜனங்களுக்கு கடத்துவதற்கு தேவன் இன்றைக்கும் உங்களையும் என்னை நம்பிக்கொண்டிருக்கிறார். ஆமானின் ஆவி, பெருமையின் ஆவி, நான் தான் என்ன வணங்கணும், என்ன கட்டத்தான் எல்லாம் ஆளுகையும் இருக்குது, பவர் நான் தான், ராஜாவா இருந்தாலும் ராஜாவுடைய முழு கண்ட்ரோல் நிகழ்த்த இருக்குது, பேருக்குத்தான் அவங்க டம்மி போஸ்ட்ல மந்திரியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் கண்ட்ரோல் எங்கிட்ட தான் இருக்குது, நான் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும் என்று சத்துரு சொல்லுகிறான். இந்திய தேசத்தினுடைய முழக்கம், நாங்கள் சாதித்து விட்டோம், நாங்கள் ஜெயித்து விட்டோம் என்று சத்துரு முழங்குகிறான். பல இடங்களில் நாங்கள் சாதித்து விட்டோம், எல்லாத்தையும் அடக்கி விட்டோம், முழு ஆளுகையும் எங்கள் கையில் வந்து விட்டது என்று முழங்குகிற சத்தங்கள் தேசத்தில் பெருகிவிட்டது. நேரடியாக தாக்குதல் நடக்கிறது, சபைகளுக்கு விரோதமான தாக்குதல்கள், தேவ ஜனத்துக்கு விரோதமான தாக்குதல்கள், சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியாதபடி தாக்குதல்கள் பல இடங்களில் நடக்கிறது. என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? என் சர்ச்சுக்கு வரல, என் குடும்பத்துக்கு வரல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால நான் அப்படி இருந்து நிற்க முடியுமா? என் குளத்துக்கு வருகிற அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் அப்படின்னு சொல்ல வைக்கிற இப்படிப்பட்ட அரண்மனையின் சுகத்தில் இருந்த ஒரு பெண்ணை சாதிக்கிற ஒரு பெண்ணாக மாற்றினது முருதகாயினோட வார்த்தை. இந்த மனநிலையில இருந்த அந்த முருதகாய், அந்த மனநிலையில் இருந்த எஸ்தரை முருதகாய் சொல்லுகிற எஸ்தர் 4 அங்கே சொல்லப்படுகிறது 14 இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தாள். நன்றாக, இந்த காலத்துல தேவஜனம் மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல, இந்த காலம் செயல்படுகிற ஒரு காலம், செயல்படுகிற ஒரு காலம். சிறு பிள்ளைகளை கூட விட்டு வைக்காத காம வெறி பிடித்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சின்ன பிள்ளைகள் கூட விட்டு வைப்பதில்லை. போதை மது குடிப்பழக்கத்தினால் தடுமாறிக்கொண்டிருக்கிற எத்தனை குடும்பங்கள் வேண்டும்? தவறான உறவுகள், கள்ள உறவுகள் அநேக குடும்பங்களுக்குள்ள பயங்கரமாய் தலைவிரி தாடிக்கொண்டு இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் ஆமானின் ஆவி, ஆமானின் வல்லமைகள். ஆமானின் ஆமான் செத்துவிட்டான், பார்வோன் செத்துவிட்டான், ஏசபேல் செத்துவிட்டாள். ஆனால் அந்த ஆவியின் தாக்குதல்கள் வல்லமைகள் இன்னைக்கும் தேவ ஜனத்தை சூறையாடி கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஆவியானவர் சொல்லுகிறார், அவர்கள் மறித்தாலும் அந்த ஆவியின் வல்லமைகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் அந்த தாக்குதல்கள் வருகிறது. அதனால தேவ ஜனம், தேவ சபை நிலை குலைந்து காணப்படுகிறபடியினால எஸ்தர்கள் எழுப்பியாக வேண்டும், முருதகாய்கள் எழுப்பியாக வேண்டும். என் ஜனத்துக்கு விரோதமாய் வருகிற பொல்லாப்பையும் அழிவையும் நான் எப்படி பார்த்து கொண்டிருப்பேன், எப்படி சகித்துக் கொண்டிருப்பேன் என்கிற ஒரு பெரும் கூட்டத்தை கத்தர் தேடுகிறார். ஒரு எஸ்தர் பத்தாது. அன்றைக்கு ஒரு எஸ்தரை வைத்து கர்த்தர் சாதித்தார், இன்றைக்கு பல எஸ்தர்கள் தேவனுக்கு தேவை. இந்த காலத்தில் எஸ்தரே நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் யூதருக்கு சகாயமும் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பும். சொல்லுவான், என்ன கொண்டு சொல்லுங்க ஆண்டவரே, என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை என்னை கொண்டே நீ செய்து முடியுமா ஆண்டவரே ஜெபிக்கணும். என்னை கொண்டு செய்ய முடிய வேண்டிய காரியத்தை இவங்க மேல் செய்ய முடியாது, நம்ப முடியாது, வேறொருவரை வைத்து செய்வாரானால் அதற்கு நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருப்பதற்கு தகுதி இல்லாதவன். அதனாலதான் கர்த்தர் தரிசனத்தை கொடுத்த, திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, எங்களை உயிர்ப்பியும், என் தரிசனத்தை உயிர்ப்பியும். நான் எதற்காக நான் வேறு பிரிக்கப்பட்டேன், எதற்காக நான் வளர்க்கப்பட்டேன், எதற்காக நான் முருதகாயின் கரத்தில் வளர்க்கப்பட்டேன் என்றால், எதற்காக நான் அரண்மனைக்குள் சென்றேன், எதற்கு என் தலையில் கிரீடம் வைக்கப்பட்டது, எப்படி நான் ராணியானேன், எப்படி எனக்கு இவ்வளவு வசதிகள் எனக்கு வந்தது என்று கேட்டால், ஆழமான அர்ப்பணிப்பும் ஆழமான கீர்ப்பணிதலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. அந்த ஆசீர்வாதமே உங்களை இப்பொழுது செயல்படாமல் முடக்கி வைத்து விட்டது, அநேகரை முடக்கிடுச்சு. நான் சொல்றேன், தவற எடுத்துக்கொள்ளாதீங்க. இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் முழங்கால் படியிடுவது இல்லைங்க, முழங்கால் போட்டு ஜெபிக்கிறது இல்லை. அதிகபட்சம் எங்க பிள்ளைகள்லாம் செய்யறாங்கன்னு சொல்றாங்க, சர்வே எடுங்க, வேர்ல்டு வைடு சர்வே எடுங்க, 10% இன்றைய தலைமுறை முழங்கால்ல நிற்கிறாங்களான்னு பாருங்க. 10% எடுத்துக்கலாம் இருக்கிறாங்க, மீத 90% முழங்கால்ல நிற்கிறதே இல்லை, முழங்கால் இல்லை. அதனாலதான் சத்ருவனுடைய வெறியாட்டங்கள் பயங்கரமா இருக்கு. அவங்களுக்கு வசனம் தெரியல, சத்தியம் தெரியல, ஜபம் தெரியல. சோசியல் மீடியால பாட்டு, இன்னைக்கு பல விதமான பாடல்கள் வந்துருச்சு. பாட்டு பாடிட்டா போதும் பரலோகம் போய் நினைக்கிறாங்க. சத்தியமா பாட்டு பாடினா பரலோகம் போக முடியாது. பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடல் இன்னைக்கு இல்ல. சாட்சியுள்ள மனிதர்களை தேடி பார்க்கிறோம், இல்ல, ரொம்ப குறைவா இருக்காங்க, ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. ஒரு காரியத்தை சொல்றேன், கிறிஸ்தவ உலகத்துல கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஜனங்களுக்குள்ள எழுப்புதலை கொண்டு வரணும், ஜனங்களை எழுப்பி விடணும். தேவ திட்டத்துக்காக வைராக்கியம் ஒரு கூட்டத்தை எழுப்பி விடுவதற்கு ஒரு நல்ல ஒரு பிரபலமான செய்தியாளர் வேணும். யாருன்னு லிஸ்ட் எடுங்க பார்க்கலாம், எவ்வளவு பேர் கிடைக்கிறாங்கன்னு பாருங்க. பொறுக்கி எடுத்தோம்னா ஒரு சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கும். இந்தியாவில் மாத்திரம் 150 கோடிக்கு மேல் இருக்கிற தேசத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய தலைவர்கள் மாத்திரம் இந்தியாவில், உலகம் முழுவதும் எடுத்து பாருங்க. ஒரு வல்லமையான செய்தி எழுப்பி விடுவன், எழுப்புதலை பிரசங்கிக்கிற, எழுப்புதலுடைய காரியங்களை கொண்டு போய் சேர்க்கிற, ஜனங்களை தேவனிடத்தில் இணைக்கிற ஒரு வரலமையில தீர்க்க தரிசன வார்த்தைகளை டைரக்டா தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசியை தேடுங்க, கிடைக்கல. ஒரு பெரிய எவாஞ்சலிஸ்டா தேடுங்க, ஒரு காலத்துல இருந்தாங்க. ஒரு தனி மனிதனாய் நின்று கத்தர் அவர்களை பயன்படுத்தினார் ஒரு சீசன்ல. இன்னைக்கு தேடி தேடி பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஓப்பன் மீட்டிங் எல்லாம் இன்னைக்கு இல்லைங்க, பல தேசங்கள்ல இல்ல. கிறிஸ்தவ தேசங்களையும் ஓப்பன் ஏர் மீட்டிங் இன்னைக்கு நடத்த முடியாது. இன்னைக்கு பண்டிகை கிறிஸ்தவ பெருகிட்டோம், ஏன் அப்படின்னா பிசாசானவன் தேவ ஜனத்தை வஞ்சித்து விட்டான். இந்த காலத்தில் மௌனமாய் இருக்க வேண்டாம், நம்ம எல்லாம் எழும்ப வேண்டும். ஆமானின் ஆவியின் வல்லமைகள் தீவிரமாய் செயல்படுகிறது. என்னென்ன செயல்பட்டது என்பதை நாங்கள் போன வாரத்தில் பேசி இருக்கிறோம், கேட்டு பாருங்கள். ஆமான் செய்த காரியங்கள், இன்றைக்கு தேவன் எழுப்பின மனிதர்கள். தேவன் யாரை எழுப்பினார்? இந்த எஸ்தரை கத்தர் எழுப்புகிறார். முருதகாயின் மூலமாய் ஒரு பெண் எழுப்பப்படுகிறாள். இந்த வார்த்தையின் மூலமாய் பெண்கள் எழும்ப வேண்டும், பெண்கள் சாதிக்கிற பெண்களை எழும்ப வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தை எஸ்தருக்கு வந்த பொழுது, இந்த எஸ்தர் செய்த காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே. நான் செத்தாலும் சாகிறேன், நான் உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லி அவள் உபவாசம் இருந்தாள். அவள் போராடி ஜெபிக்க ஆரம்பித்தாள். ராஜாவினிடத்தில் நேரடியாய் போனாள், ராஜாவினிடத்தில் பேசினாள். தன்னுடைய காரியத்தை அவள் வெளிப்படுத்தினாள், திட்டத்தை வெளிப்படுத்தினாள். உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மயமுண்டாவதாக. உயிரை பணயம் வைத்து ஜெபிக்கிற ஆயத்தமுள்ள எஸ்தர்கள் இன்றைக்கு தேவை. நல்லா விளங்கிக்கிங்க, திரும்பவும் சொல்றேன், உயிரை பணயம் வைத்து ஜெபிக்கக்கூடிய எஸ்தர்கள் தேவை. சுகபோகத்தில் இருக்கக்கூடிய எஸ்தர்களை திரும்பவும் தன் ஸ்தானத்தில் கொண்டு வர வேண்டிய, எழும்ப வேண்டிய எஸ்தர்கள் தேவை. அழைப்பையும் தரிசனத்தையும் பிரதிஷ்டையையும் ரட்சிப்பையும் இழந்து கிடக்கிற ஜனங்களை திரும்பவும் தன் ஸ்தானத்தில் நிற்க பண்ணுகிற, எழுப்பி விடுகிற முருதகாய்கள் தேவை. ஐயோ எஸ்தர் நீ பரவாயில்ல, சாரிமா, நீ ரொம்ப கஷ்டப்படுறமா, இப்பதான் நீ அரண்மனைக்குல போயிருக்கிறமா, சரி கொஞ்ச நாள் ஆகட்டும் பாத்துக்கலாமா, அப்புறம் பாத்துக்கலாம்னு தடவி கொடுக்கிற முருதகாய் அல்ல. வார்த்தை கடுமையா இருக்கும், முருதகாய் வார்த்தை. நீ மௌனமா மாத்திருந்தேனா நீ உயிரோட இருப்ப நினைச்சுக்காத, நீயும் சாவாய், நீயும் மறித்து போவாய். கவனம் வைத்துக்கொள், நீ எதற்காக உருவாக்கப்பட்ட, எதற்காக நீ அரண்மனைக்குள்ள போன, உன் திட்டம் என்ன, மறந்துட்டியா? அநேகரை கத்தர் அறிவு கொடுத்தார், ஞானம் கொடுத்தார், பலன் கொடுத்தார், உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறார். அநேகரை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இன்னும் சரியான காலம் வரல பாஸ்டர், இன்னும் கொஞ்சம் செட்டில் பண்ணல, இன்னும் கொஞ்சம் அந்த வீட்டில் லோன் எல்லாம் முடிக்கல, இன்னும் நல்லா செய்ய வேண்டியதெல்லாம் முடிக்கிறோம், முடிச்சுட்டு நாங்க வர்றோம். இருக்கும் போது செய்யலையா, முடிச்சதுக்கு அப்புறம் வர்றோமா? 60 வயசுல 70 வயசுல அதுக்கப்புறமா வந்து ஊழியம் பண்ணிக்கலாம், நல்ல பலமுள்ள வாழ்க்கையை போறோம். உலகத்துக்கு கொடுத்துட்டு வெள்ளா பலத்தை இழந்ததுக்கு அப்புறம் ஊழியத்துக்கு வர்றேன்னு சொல்றோமே. ஆண்டவர் உங்களை குறித்து கேட்கிற பலமுள்ள நாட்களில் ஆண்டவருக்காக சாதிக்க துடிக்கிற எஸ்தர்கள் எங்கே? பலமுள்ள நாட்களில் தேவனுக்காக சாதிக்க துடிக்கிற முருதகாய்கள் எங்கே? சங்கமம் மூலமாய் ஒரு அறைகூ விளக்கத்தை கொடுக்கிறார். ஆண்டவருக்கு தேவை இன்றைக்கு முருதகாய்கள் தேவை, பல முருதகாய்கள் தேவை. அரண்மனையின் உல்லாசத்தில் முடங்கி கிடக்கிற பல எஸ்தர்களை எழுப்பி விடுவது இன்றைய தேவை. உயிரை பணயம் வைத்து ஜெபிக்கிற எஸ்தர்கள் இன்றைக்கு தேவை. என் ஜனத்தின் அழிவை எப்படி நான் பார்த்து கொண்டு சங்கித்துக் கொண்டிருப்பேன் என்று சொல்லி போராடுகிற, கண்ணீர் வடிக்கிற, சவால் விடுகிற எஸ்தர்கள் இன்றைக்கு தேவை. அவர்கள் எழுப்பித்தான் ஆக வேண்டும். ஆண்டவர் எழுப்பினார், அவமானின் வல்லமையை முறியடிக்கும்படி கர்த்தர் எழுப்பினார். ஒரு பெண்ணை வைத்து, ஒரு பெண்ணை வைத்து முன்னணியில் வைத்து ஆமானின் வல்லமை முறியடிக்கப்பட்டது போல, இன்னைக்கு அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள பெண்களை தன் கர்த்தர் இன்னைக்கு தேடி வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பெண்களை உருவாக்குகிற முருதகாய்களையும் கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். சிம்பிளா ரெண்டே பேருங்க, ஒரு சாம்ராஜ்யத்தை கர்த்தர் உடச்சாருங்க. 127 நாடுகளில் இருக்கக்கூடிய யூதர்கள் கலங்கிக் கொண்டிருந்த பொழுது அத்தனை யூதர்களுடைய பயத்தையும் போக்குவதற்கு ரெண்டு பேரை வச்சு கர்த்தர் செய்ய முடியும்னா ஆண்டவருக்கு போதும், ரெண்டு பேர் போதுங்க ஒரு தேசத்தை அசைக்க, ஒரு ராஜ்யத்தை அசைக்க ரெண்டு பேர் கர்த்தருக்கு வைராக்கியமான ரெண்டு பேர் போதும். நீங்க இருக்கிறமா இருக்கிறமா ஒவ்வொரு சபையிலும் ரெண்டு ரெண்டு பேர் வைராக்கியம் உள்ளவர்கள் எழுப்பினா போதுங்க, சபை உயிர்மீச்சு அடையுங்க. இன்னைக்கு சபையில் இன்னைக்கு பிரசங்கங்கள் இல்லை, இன்னைக்கு பாருங்க வெளிநாடு சபைகள்ல இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் சபையின் ஆராதனை நேரம் என்ன? ஒரு காலத்தில் ஆராதனை 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் நடந்தது. அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழந்த ஓய்வு நாளை முழு நாளையும் சபையில் செலவழித்தவர்கள் உண்டு. இன்றைக்கு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 45 நிமிடம் ரொம்ப சுருக்கிட்டோம். அதுக்கு மேல எங்களால உட்கார முடியாது, இதுக்கு மேல பேசாதீங்க, எங்களுக்கு கேட்கறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம ஏற்கனவே போயிட்டோம். எப்படி எழுப்புதலை பார்க்கறது, எப்படி தேவ திட்டத்தை நிறைவேற்றுறது, தேசத்தில் சூறையாடி கொண்டிருக்கிற பார்வோனின்

தினமும் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு சேனையை எழுப்புவதற்காக நீங்களும் நானும் போராடி கொண்டிருக்கிறோமா? ஒரு சவால் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். இன்னைக்கு பிசாசு சவால் விட்டு கொண்டிருக்கிறான். கோலியாத்து சவால் விடுவது போல அன்றைக்கு கோலியாத்து சவால் விடுகிறான். தினந்தோறும் வந்து நின்று பேசுகிறான். சவுலின் நாட்களிலே அந்த கோலியாத்து வந்து தினமும் தூஷிக்கிறான், தினமும் பேசுகிறான். தாவீது யுத்த களத்தில் வந்து நின்று பார்க்கிறான். என்னையா அங்கே யுத்த களத்தில் நடக்குது என்று கேட்டால் அவன் தாறுமாறாக பேசுகிறான், ஆண்டவரை தூஷிக்கிறான், தேவ ஜனங்களை என்ன செய்யறான், கடுமையான வார்த்தைகளை பேசுறான். சவுலும் செயல்படல, யுத்த களத்துல நிக்கிறவர்களும் செயல்படல. அவர்கள் தினந்தோறும் அந்த கோலியாத்தின் வார்த்தை 40 நாளும் தினமும் வந்து நிக்கிறான். தினமும் அவன் பேசுறான், தினமும் அவன் திட்டுறான். டெய்லி வாங்கிட்டு போய் சாப்பிட்டு படுத்துக்கிட்டு டெய்லி அடுத்த நாள் காலையில வந்து நிக்கிறாங்க. ஒருவனும் எதிர்த்து போகவோ, ஒருவனும் எதிர்த்து நிக்கவோ, ஒருவனும் அந்த வார்த்தைக்காக வைராக்கியம் கொள்ளவோ ஒருவனும் இல்லை. அப்பொழுது தாவீது வருகிறான், நான் இங்க வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா? இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமத்தை கொண்டு வந்திருக்கிறேன். என் ஆண்டவர் நாமத்தை நிந்திக்கிற உன்னை சும்மா விட மாட்டேங்க. வைராக்கியம் உள்ளவனா எழும்பின அந்த தாவீதுக்கள் இன்னைக்கு எழும்ப வேண்டாமா? வேடிக்கை பார்க்கிற சவுளை போல, அவன் பயம் வார்த்தை கேட்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற அந்த யுத்த வீரர்கள் போல, யுத்தத்தினுடைய அந்த ஆடைகளை அணிஞ்சிருக்கிறோம். யுத்தத்துல நிக்கிறோம், ஜபத்துல நிக்கிறோம், நாங்க நிக்கிறோம் நிக்கிறோம் சொல்லிட்டு செயல்படாம நின்று என்ன பிரயோஜனம்? டெய்லியும் புறப்பட்டு புறப்பட்டு வந்து யுத்த களத்துல நின்று நாங்களும் யுத்தம் பண்றோம், யுத்தத்துக்காக நிக்கிறோம் நிக்கிறோம்னு எல்லாத்துக்கிட்ட நீ சொல்லிக்கிட்டு ஒரு சின்ன காரியத்தை கூட செய்யாம பயந்துட்டு கொண்டிருக்கிறவன். ஒரு தாவீதை கொண்டு கர்த்தர் காரியத்தை சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆமானின் செய்திகள், ஆமானின் வார்த்தைகள் ஜனத்தை கலங்கப்பனது. சூசான் நகரம் கலங்கினதுன்னு போட்டிருக்கு பைபிள்ல. சூசான் நகரம் கலங்கினது, நகரமே கலங்குது. எஸ்தர் அவள் அரண்மனையில் உல்லாசத்தில் இருக்கா, கர்த்தர் பிடிச்சார், தன் தவறை கர்த்தர் உணர வைத்தார். எஸ்தர் வளர்ந்தவள் வாலிபத்துல அவளுடைய தவறை உணர வைத்து அவளை எழுப்பிவிட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். என்ன சொல்ல போறீங்க ஆண்டவருக்கு? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எந்த ஆமான் மொர்தகாயை தூக்கிலிட வேண்டும் என்று நினைத்தானோ அதே ஆமான் அதே தூக்கு மரத்தில் மரித்து போனான். அந்த ஆமானை அழிப்பதற்கு ஆண்டவர் ஒரு பெண்ணை பயன்படுத்தி அந்த பெண்ணின் மூலமாய் ஆமானின் கதை முடிக்கப்பட்டது சரித்திரம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு உண்டாவதாக. நம்ம முடிக்க போறோம். எஸ்தர் 7:7 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தை படிக்கப்படும் பொழுது ஆமேன், மிகுந்த எனக்குள்ள ஒரு பாரம் உண்டானது. என்னவென்று கேட்டால் அந்த எஸ்தர் 7:7 சொல்லப்படுகிறது. அவன் சொல்லப்படுகிறான், ஆமான் அதாவது ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது என்று ஆமான் கண்டு ராஜாத்தியாகி எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். ஆண்டவர் எப்படி மாத்தினார் பாருங்க. இன்னைக்கு எஸ்தர்கிட்ட கெஞ்சறான், என் உயிரை காப்பாத்து எஸ்தரே, நீ நினைச்சா என் உயிரை காப்பாத்தலாம், இப்பொழுது நான் உங்ககிட்ட உயிர் பிச்சை கேட்கிறேன். பிசாசு நடுங்க வைத்தா, ஆண்டவர் பிசாசை கெஞ்ச வைத்தா. இன்னைக்கு சத்ரு கெஞ்சணும் நம்ம இடத்துல. தேவ ஜனத்தை பார்த்து பிசாசு நடுங்கணும், கெஞ்சுகிறான். வசனம் சொல்லு, யூதரின் சத்ருவாகிய ஆமான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் நடுங்குகிறான், எஸ்தர் இடத்துல கேட்கிறான், எனக்கு ஒரு உயிர் பிச்சை கொடுக்க முடியுமா? இன்னைக்கு நம்ம தான் போய் பிசாசு கேட்கிறோம், பிசாசே விட்டுரு என் குடும்பத்தை, விட்டுரு பிசாசே என் ஊழியத்தை, விட்டுரு பிசாசே, விட்டுரு விட்டுரு விட்டுரு, இந்த பிசாசோட தொலை தாங்கலீங்க, பிசாசு தொலை தாங்கலீங்க நம்ம சொல்றோம். ஆனா சரித்திரம் என்ன சொல்றதுன்னா, பிசாசு தேவ பிள்ளைகிட்ட கெஞ்சுது. அதுதான் தேவன் செய்கிற காரியம். இன்னைக்கு சத்ருவின் வல்லமைகள் தேவ பிள்ளைகளுக்கு முதல் மண்டியிட வைக்க வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்ன வச்சிருக்கிறார், எங்களிடத்துல மண்டியிடணும். பொல்லாத சத்ருவே, பொல்லாத ஆவியே, ஆமானின் ஆவி நமக்கு தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக மண்டியிடுகிற காலத்தில், இந்த காலத்தில் தான் அது நடக்கும். உங்க காலத்துல, என் காலத்துல கர்த்தர் செய்ய விரும்புகிறார், சாதித்து காட்டினார். சாதாரணமாய் கர்த்தர் சாதித்து காட்டினார். பிரபலமானவர்கள் அல்ல, அற்பமானவர்களை வைத்து ஆமானின் ஆவியை முடிவுரை எழுதின தேவன் இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் சூறையாடி கொண்டிருக்கிற ஆமானின் வல்லமைகளை முடிவுரை எழுதுவதற்கு உங்களையும் என்னையுமே கர்த்தர் நம்பிக்கொண்டிருக்கிறார்.

0: உங்களையும் என்னையும் நம்பிக்கொண்டிருக்கிறார். ஏழாம் அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறது, இப்படியாக சொல்லுகிறது, அப்படியே ஆமான் முருதகாய்க்கு ஆயத்தம் என தூக்குமரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கரம் திணைந்தது, ஆமான் செத்து போனான். செத்து போனது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது, அதோடு சேர்ந்து பார்க்கலாம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, அவன் மரித்தது மாத்திரமல்ல, அவன் வீழ்ந்தான் என்று போட்டிருக்கிறது. 9 அதிகாரம் 14 வசனத்துல சொல்லப்படுகிறது, அப்படியே செய்யும்படிக்கு ராஜாவின் உத்தரவு கொடுத்தால் அதற்கு சூசானிலே கட்டளை பிறந்தது, ஆமான் 10 குமாரருடைய உடலையும் தூக்கி போட்டார்கள். அவன் ஒட்டுமொத்த வம்சத்தையும் கர்த்தர் அடித்தார். இனிமேல் தேவ ஜனத்துக்கு விரோதமாக இந்த ஆவி எந்த ஜெனரேஷனை பாதிக்க கூடாத அளவுக்கு கர்த்தர் அறுத்தறிந்தார். ஆண்டவர் சொன்னார், நான் 3-ஆம் 4-ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவர், என் தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழும்பி நான் விசாரிப்பேன். ஆமானின் வல்லமை அந்த தலைமுறையை எழும்பக்கூடாத அளவுக்கு கர்த்தர் செய்தது போல சத்துரியின் வெறியாட்டத்தினுடைய அந்த அவனுடைய ஜென்ரேஷனை, அவனுடைய வீரியம் ஆணி வேற பிடுங்கி எறிவதற்கு தேவன் தேடிக்கொண்டிருக்கிற முருதகாய்கள், தேவன் தேடிக்கொண்டிருக்கிற எஸ்தர்கள், நீங்களும் நானுமே, தன் உயிருக்காக பிச்சை எடுத்துக்கொண்டு கதறினான், தன் உயிரை காப்பாற்றுவதற்காக போராடினான். அந்த அந்த காரியத்தை பாருங்க, ஒரு காலத்துல முருதகாய் சல்யூட் போடலங்கிறதுக்காக அழிக்க நினைத்து, ராஜாவினுடைய ராஜா எங்கிட்ட இருக்கிறார், அதிகாரம் இருக்கிறது என்று நினைத்தான். ஆனால் சர்வ வல்ல தேவனுடைய அதிகாரத்தை உடைய முருதகாய், சர்வ வல்ல தேவனுடைய அதிகாரத்தை பெற்ற எஸ்தர், சாதாரணமாக ஆமானின் ஆவியை முறியடித்தது போல, நீ இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும், நீங்கள் எந்த தேசத்தில் இருக்கலாம், எந்த கிராமத்தில் இருக்கலாம், எந்த பெரிய பட்டணத்தில் நீங்கள் இருக்கலாம், இந்த ஆமானின் வல்லமையின் தாக்குதலை உங்களுக்கு முன்பாக மண்டியிட வைப்பதற்குத்தான் கர்த்தர் அபிஷேகத்தையும் அழைப்பையும் தேவ திட்டத்தையும் கிருபைகளையும் வரங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உனக்கு இருக்கிற தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பு, உண்மையில இருக்கிற தரிசனத்தை அனல் மூட்டி எழுப்பு, மேல் இருக்கிற தேவ திட்டத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி தேசத்தில் காணப்படுகிற சபிக்கப்பட்ட வல்லமையின் கிரியைகளை முறியடிக்கும்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். முருதகாய் தேசத்தில் உயர்த்தப்பட்டான், அவன் ராஜ்யத்தில் உயர்த்தப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எஸ்தர் உயர்த்தப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. என்றைக்கு எந்த அளவுக்கு அவன் வெறுக்கப்பட்டானோ அதே அளவுக்கு அவன் உயர்த்தப்பட்டான். நீங்கள் எந்த அளவுக்கு வெறுக்கப்பட்டீங்களோ அதே அளவுக்கு, அதே இடத்துல எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்க உங்களை வந்து காயப்படுத்தினார்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை உயர்த்துவார், உங்களை ஏளனமாய் பேசின ஜனங்களுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்தி நிறுத்துவார், கர்த்தர் சாதிக்க வைப்பார். நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். சத்துரு உங்களுக்கு முன்பாக மண்டியிட வேண்டும், சத்துருவின் வல்லமைகள் உங்களுக்கு முன்பாக மண்டியிட வேண்டும், நடுங்க வேண்டும், உங்களை பார்த்து பிசாசுகள் நடுங்க வேண்டும். ஆமானின் வல்லமை எஸ்தருக்கு முன்பாக நடுங்கினது போல சபிக்கப்பட்ட பொல்லாத ஆவியின் வல்லமைகள் தேவ பிள்ளைகளுக்கு முன்னால் நடுங்க வேண்டும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்த வாரம் பாபிலோனிய ஆவியை குறித்து நம்ம படிக்க போகிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, நமக்கு ஆறுதலின் வார்த்தைகள் நல்லது தாங்க, ஆனா வேதத்தில் வாக்கு தத்தம் என்று சொல்லப்படுவது வெறும் 3% தான். Old Bible promises. அந்த 3% இன்னைக்கு உலகத்துல பிரசங்கமா போய்விட்டு இந்த காலத்தில் ஒரு விஷயம் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உலகம் முழுவதும் முருதகாய்கள் எழுப்பினால் எப்படி இருக்கும், உலகம் முழுவதும் எஸ்தர்கள் எழுப்பினால் எப்படி இருக்கும், தேவ ஜனம் விடுதலையாகுமே, தேவ ஜனத்துக்கு யூதர்களுக்கு களிப்புண்டானது, உலகம் 127 நாடுகள் இருக்கிற யூதர்களுக்கு ஒரு சந்தோஷம் பிறந்தது, ஒரு மகிழ்ச்சி பிறந்தது, அநேகர் அழுது கொண்டு இருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தேவ பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கு உங்களைப் போல ஒருவரை வைத்துத்தான் உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படி தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தை இந்த கருத்துல கொடுக்கிறேன். இந்த சத்தத்தை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சங்கமம் வானொலி மூலமாக இந்த சத்தம் எங்கெல்லாம் கடத்தப்படுகிறதோ, எஸ்தர்கள் எழும்புவார்களாக, முருதகாய்கள் எழும்புவார்களாக, ஆமானின் வல்லமை மண்டியிடுவதாக, அந்த வல்லமை முழுவதும் அழிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை எங்களை கொண்டே செய்து முடியுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதியும். இன்னும் இந்த சங்கமம் பல ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுல ஆண்டவர் இந்த தரிசனத்துல இணைந்து நிற்கிற ஆண்டவர் மகேந்திரன் பிரதர், லெஸ்லி பிரதர், அவங்களோடு இருக்கிற முழு குடும்பம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எழும்புவார்களாக, இந்த காலத்தில் மௌனமாய் இராமல் செயல்படுகிறவர்கள் எழும்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே.
1: பாஸ்டர், இன்றைய நாளிலே எஸ்தரின் நாட்களில் ஆமாவின் ஆவி இரண்டாம் பகுதியை மிக தெளிவாக விவரமாக இன்றைய நாட்டில் நடக்கிற காரியங்கள், சபையில் நடக்கிற காரியங்கள், குடும்பங்களுக்கு காரியங்கள் எல்லாம் நன்றாக விளக்கத்தை கொடுத்தீர்கள். அதாவது வெளிநாட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை விசுவாசிகள் திசை மாறி போகிறது, திசை மாறி போகிறதுனால் ராமானின் ஆவி யுசபின் ஆவியை சூழ்ந்தது. சபைகளிலே ஒரு மனத்தியால், எங்கட சபையில ஒரு மனத்தியால் அந்த ஆராதனை செய்து ஓடிடுவான். ஒன்றரை மாதத்தை நீட்டு அறுவாசி பேர் இருக்க மாட்டான், போயிடுவாங்க. காரணம், இருந்து பொறுமையா தேவனுடைய வார்த்தையை கேட்க விருப்பம் இல்லை. உலக நுட்ப காரியங்கள் இருக்குது, உடனே அங்கே ஓடிவிடுகிறார்கள். அதுதான் இந்த ஆமான் உண்மையிலே கூட விளக்கம் மிக மிக தெளிவாக இருந்தது. அது மட்டுமல்ல, அதாவது இன்று பெண்களுக்கு உற்சாகப்படுத்தியது எஸ்தர், ஆண்களே பொறுக்கதால் இந்த ரெண்டு பேரையும் வைத்து கூடிய எங்களை பெண்களுக்கே மாணவர்கள் உற்சாகத்தை கொடுத்தீர்கள். அருமையான ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தீங்க. எஸ்தர் 4:13-14, எஸ்தர் 7:7-9 அந்த முழு குடும்பமே வேரோடே அழித்துப்பட்டான். அங்கதான் இருக்கு, விடக்கூடாது. அந்த பிள்ளையில விட்டு அதுக்கு பிறகு ஆமாவை தொடருது. எனவே ஆண்டவருடைய திட்டம் அந்த அந்த மூர்க்கதையின் முழு குடும்பம் பரம்பரை குடும்பங்களை அப்படியே அழிச்சுதான் முடிஞ்சதுக்காக, இனி எந்த தொந்தரவும் இல்லை. அப்படி நாங்கள் பிசாசு எல்லாரும் இந்த பிசாசோட எதிர்த்து போராடுவோம். அதுமாதிரி உற்சாகத்தை கொடுத்து இப்படி ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டது. உண்மையை சொல்ல போனால் இப்போ உங்களோட ரேடியோவில் 97 ரேடியோவில் 2012 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அது மட்டுமில்ல, இந்த சூம்ல வந்து அசியாம அப்படியே கேட்டுக்கொண்டிருக்காங்க, ஒரு தரம் விட்டு விலகவில்லை. காரணம், உங்களோட செய்தி அவளை தாக்கி இருக்கு. தங்களை சபைக்கு போய் என்ன செய்கிறோம், எங்களுக்காக ஜபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம், மற்றவர்களுக்காகவும் நோ, எங்கள் குடும்பம் நாங்கள் அவ்வளவுதான், அதோடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்காக பாடுபட்டு ஜபிக்கிறது ஆவி. அதாவது இந்த முருகதாஸ் தான் உச்சா தட்டி எழுப்பினார் எஸ்தர். அந்த அதாவது எஸ்தருக்கு கத்தர் தான் திட்டம் போட்டு அவரை உற்சாகப்படுத்துறது. இந்த எஸ்தரை கொண்டு தான் கத்தர் திட்டம் போட்டு செய்திருக்கார். முருகதாஸ் ரெண்டு பேரையும் கொண்டேன். நல்ல ஒரு உதாரணத்தை சொல்லி கிடைச்ச கோலியா தாம் கோலியாத்தையும் தாவிதையும் சொன்னீங்கள். அதுதான் ஒரு ஒன்று நடக்க ஆண்டவர் ஆரையும் ஒருவர் எழுப்புவார். சத்தம வானொலியில பாச 24 மணி நேரம் உங்களோட செய்தியை கேட்கிறார்கள். செய்தியை கொடுக்குறோம், பாடல் கொடுக்குறோம், சாட்சியை சொல்லுக்கிறோம், வேதபாடம் நடத்துறோம், கேள்வி என்னத்துக்கு, எல்லாரும் எழும்ப வேணும். எஸ்தர்களாக முருகதாய எல்லாரும் எழும்பி ஊழியம் செய்ய வேண்டும். இன்றைக்கு சங்கம வானொலியிலே ஊழியர்கள் எவ்வளவு ஊழியர்கள் ஓடிவா கொடுக்க எங்களுக்கு நேரம் இல்லையே பாஸ்டர், உண்மை இல்லையே. எத்தனையோ ஊழியர்கள் ஐயா எனக்கு ஒரு நேரம் தாங்க, எனக்கு ஒரு நேரம் தாங்க என்று கேட்கிறார்கள். ஆனா எங்களுக்கு 7-4 ஃபுல்லா இருக்கு. அப்படியா? காரணம், நாங்கள் உண்மையாக உத்தவமாய் இந்த தேவ பிள்ளை ஒருவர்கிட்ட ஐக்கியப்பட்டு ஜெபித்து ஊழியர் செய்யும்போது கத்தது சங்கம வானொலி இரட்டத்தனையே ஆசீர்வைத்தேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களால உண்மையிலே சங்கம வானொலி இப்ப 2012 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். 97 ரேடியோ நல்லா யோசிக்கவும், இத்தனை பேர் இந்த செய்தியை கேட்கும் பொழுது விழிப்புணர்ச்சி வேற ஆவியான உங்களை கொண்டு வந்து நிறுத்திக்கிறேன். என்ன பொறுத்த மட்டும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு ஆவியானவர்தான் இந்த சங்கம வானொலியை உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இப்படியான செய்தியை கொடுக்க செய்தது ஆவியானவர் தேவனுடைய திட்டம். நீங்க தேவனுடைய திட்டம் பாருங்க, என்னதான் சொன்னா தேவனுடைய திட்டம், தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அங்கே ஒரு ஸ்டான்லி ஒருத்தர் இருக்கிறார், அவரை கூட்டிக்கு வந்து நான் செய்து கொடுக்க போறேன். உங்களை கூட்டிக்கு வந்து விட்டு இருக்கிறார் முருகன் தயமாரி. மிக்க நன்றி பாருங்க. வேற செய்தியை பற்றி சொல்ல போறீங்களா? சில நிமிடங்கள்.
2: பெரிய ஒரு சேலஞ்சிங் சேர்மனை கொடுத்தீர்கள் பாஸ்டர், பெரிய ஒரு சேலஞ்சிங் சேர்மன். நானே அந்த எஸ்தராக வேணுமே என்று சொல்லி நானே கதறி குளற அளவுக்கு நீங்கள் என்னை அந்த மாதிரி எனக்கும் நீங்கள் அந்த சேர்மனை கொடுத்து என்னை அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறீர்கள். காட் பிளெஸ் யூ பாஸ்டர். அந்த காலிங்கே என்ற வாழ்க்கையில முதலிருந்தே இருந்தது, இப்ப இன்னும் கூட ஒரு தாகத்தை கொடுத்து இருக்கிறது என்றபடியால் கத்தரே உங்களை ஆசீர்வதித்து இன்னும் இந்த ரேடியோ காஸ்பிள் மூலமாக, சங்கமம் ரேடியோ காஸ்பிள் மூலமாகவும், நித்திய வெளிச்சம் மூலமாகவும் கத்தர் மகேந்திரன் சொன்னது போல உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அதே மாதிரி இன்னும் கூட உங்களை அவர் உபயோகிக்க போறார். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ பாஸ்டர்.
0: கத்திற்கே மகிமை. ஆமேன். வார்த்தைகளுக்காக நன்றி. கத்த நல்லவர். ஆமேன். ஆமேன்.
1: வேறு யாராவது? ஷீஸ் ஃப்ரம் வான்கூவர் கனடா. வேறு யாராவது இந்த செய்தியை பற்றி
3: தொடர்ந்து
1: தொடருங்க.
3: நான் சாந்தி, நோர்வேல இருந்து. கத்தருக்கு சோஸ்திரம். எங்களுக்கு இந்த பிரதரை அனுப்பி முருதையாய அனுப்பி எஸ்தர தூண்டினது போல தட்டி எழுப்பினது போல எங்களுக்கு இந்த சைமன் பாஸ்தரையும் தந்து எங்களை தட்டி எழுப்பி இருக்கிறார். எங்களுக்கும் அந்த எஸ்தருடைய உணர்ச்சியில வர எங்களுக்கு தூண்டி இருக்கிறார். நாங்களும் எஸ்தர் மாதிரி இந்த தேசத்துல நாங்களும் எழும்பி ஜெபிக்க வேண்டும். இந்த தேசங்கள், ஒவ்வொரு தேசங்களும் எழுப்புதலை காண வேண்டும். சாமுகள் எழுப்புதலை கண்டது போல இந்த தேசங்கள் ஒவ்வொன்றும் சட்டங்கள் மாறி ஒவ்வொன்றும் ஆமோனுடைய ஆவியும் பார்வோனின் ஆவியும் இந்த தேசங்களை அழிக்கிறத நாங்க பாக்குறோம். நாங்களும் எஸ்தர் போல எழுப்புவதும் எங்களுக்கு அதே போல ஒவ்வொரு பாஸ்டர் மேலும் முருதையாகும் போல எங்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்று நான் ஜெபிச்சு கொள்றேன். இயேசு நாமத்துல எங்களுக்கு அப்படி ஒரு உணர்ச்சியை தந்திருக்கிறேன்.
0: கத்த நல்லவர். கத்த நம்மள நம்ம எழும்புவோம், செயல்படுவோம். சாத்தான் மண்டியிட வேண்டும். அவருடைய சாத்தானுடைய அந்த ஆணி வேர் பிடுங்கப்பட்டு ஒரு ஜென்ரேஷனை எழும்பக்கூடாது. தேவனுக்கு கத்த டெஸ்ட்ராய்டு பண்ணணும். அதுக்கு சாதாரணமான நபர்களை வச்சுதான் ஆண்டவர் செய்து முடிச்சது போல நம் சாதாரணமான நம்மை கொண்டு தேவன் இந்த பூமியில சத்ருவனுடைய வெறியாட்டத்தை அடக்குவார். அந்த கண்கள் காணும். கத்த செய்வார்.
4: நன்றி பாஸ்டர். நான் கால்கரி அல்பர்டா கனடால இருந்து பேசுறேன். அவங்களோட வார்த்தையில மெய்யாவே கத்தர் ஒரு புதிதான ஒரு அபிஷேகத்தை கொடுத்து எங்களுடைய உள்ளங்களை இன்னும் அதிகமாக ஒரு எஸ்தராகவே மாற்றுவதற்கு அந்த வார்த்தையில எங்களுக்கு பெரிதான ஒரு அற்புதமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் பாஸ்டர். நீங்க சங்கமம் வானொலியில உங்களோட டைம் ஒதுக்கி வந்து எங்களுக்கு ஆண்டி வந்து இந்த கொடுத்த வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். வரும்படியாக கத்தர் உங்களை அநேகருக்கு ஆண்டி அநேக சபையில உங்களை கத்தர் யூஸ் யூ அதுக்காண்டி நான் நன்றி செலுத்துறேன். எங்களை கத்தர் மெய்யாவே இன்று அற்புதமாக இன்னையும் ஒரு எஸ்தராக மாற்றுவதற்கு கத்தர் என்னுடைய உள்ளத்துல பேசின சிறு சிறு பாட்டுகளை பாடி போட்டு சிறு சிறு ஜபங்களை ஜபித்து போட்டு போறது ஊழியம் இல்லை. ஊழியம்தான் இருந்தாலும் அதிகமாக எங்களையும் கத்தர் எஸ்தராக மாற்றுவதற்கு உங்களோட செய்தியில் எங்கள் மூலமாக கத்தர் பேசின அதுக்கு நன்றி செலுத்துறேன் பாஸ்டர். காட் பிளெஸ் யூ. ஆமே.
0: கத்தர் நல்லவர். உன் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாக கத்தர் எடுத்து பயன்படுத்துவார். உங்களுக்கு முன்னாலே சத்ருவின் வல்லமைகள் அடங்கும். உங்களுக்கு முன்னாலே சத்ருவின் கிரியைகள் ஒடுங்கும். நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க ஜெபிக்கவே சத்ருவின் ஆவியின் கிரியைகளை கத்தர் அடக்குவார். அந்த அதிகாரத்தை கத்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென்.
4: ஆமென். ஆமென். நன்றி பாஸ்டர். காட் பிளெஸ்
1: யூ.
5: நன்றி பாஸ்டர். எங்களோட வார்த்தையை எனக்கு மிகவும் ஒரு தைரியத்தை உற்சாகத்தை தந்தது. இந்த வாழ்க்கை ஒரு முடங்கி போன வாழ்க்கை, ஒரு சோர்ந்து போன வாழ்க்கையா இருந்தது. ஆனாலும் நான் தேவனுடைய வார்த்தையை நான் முதலே நான் எஸ்தரை படித்துத்தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் விலப்பட்டு கொண்டு வந்தேன். நான் சிறு வயதுல அப்பா வளர்ந்தேன். 21 வயசுல மரி பண்ணி கணவனை வளர்ந்தேன். ஆனாலும் ஒரு குழந்தையோட இருந்து நான் என்ன செய்வது எது செய்வது என்று தெரியாத நிலையிலும் தேவனுடைய வார்த்தை தான் என்ன இந்த நான் இந்த வார்த்தையை தான் நான் எடுத்து தைரியப்படுத்தி நான் வாசிக்கிறேன். நான் அது மாத்திரமெல்லாம் இன்றைய நாளிலும் எனக்கு ஒரு புதிய ஒரு வைராக்கியத்தை இந்த வார்த்தை ஊடாக தேவன் தந்திருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் என் விருதயத்தில் ஆழமாய் பதிந்ததுக்காக நன்றி பாஸ்டர். உங்களை தேவன் இந்த இடத்துல அனுப்பி என்னை விலப்படுத்தினதுக்காக தொடர்ந்தும் நன்றி. நான் தொடர்ந்தும் தேவனுக்கு என்று ஒரு எஸ்தரை போல வைராக்கியமாக இருக்க எனக்கு தேவன் பலன தர வேணும் என்று நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு நன்றி போதகர். சங்கமம் ஒளிபரப்புக்கு நன்றி.
0: ஆமென். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை சாதாரணமாக வைக்க மாட்டார். அசாதாரணமாக தகப்பனை இழந்து, தாயை இழந்து, உறவுகளை இழந்து நின்ற எஸ்தருக்கு கர்த்தரே அடைக்கலமாய் பலனாயிருந்து மொர்தகாயின் ஒரு வார்த்தை, அந்த மொர்தகாயின் ஒரு வார்த்தை எஸ்தரை உன்னதத்தில் கொண்டது நிறுத்தினது போல, ஒரு வார்த்தை உங்களை கர்த்தர் உன்னதத்தில் கொண்டது நிறுத்துவார். இழந்த மொர்தகாய் இழந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். எஸ்தர் இழந்த ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுத்தார். அதே போல கர்த்தர் உங்களுக்கும் கர்த்தர் இழந்தவர்களுக்கு இரட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்து அநேகர் கண்களுக்கு முன்னாக ஆச்சரியமாய் கர்த்தர் உங்களை வைப்பார். ஆமே,
1: நிச்சயமா. யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா செய்தி கடன் சொல்ல போறோம். வேற யார் சொல்ல போறீங்களா? சீக்கிரம் சில நிமிடங்கள்
6: தருகின்ற செய்தி என்னையும் உயிர்ப்பிச்சது. கத்தருக்குள்ள இன்றைக்கு தேவன் திட்டமிட்டபடி, பூமி தோன்றும் முன்பதாகவே திட்டமிட்டுட்டார். அதன்படியா நீங்க இந்த செய்தியை எங்களுக்காகத்தான் இந்த சேனல்ல வந்து கொடுத்தீங்க. நான் இலங்கையில இருக்கும் போது இருந்த அந்த ஆவிக்குரிய மண்டலத்துல இருந்து வந்த அந்த வேகமும் உத்வேகமும் இங்க வந்த புறம் எனக்கு குறைஞ்சிட்டு, கனடா தேசத்துல ஆவிக்குரிய மண்டலங்கள் அதிக போராட்டத்தை தான் நான் பார்த்தேன். ஆனா இந்த நாள்ல அந்த வாலிபர்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்றும் மறுபடியும் எனக்கு அந்த ஒரு ஆவின உத்வேகத்தை போட்டதுக்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். மறுபடியும் என்ன உயிர்ப்பித்த உங்களுடைய ஜீவன் உள்ள வார்த்தைகளை அனுப்பி தேவன் என்ன மறுபடியும் உயிர்ப்பித்ததுக்காக நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம்.
0: ஆமேன். கர்த்தர் உங்கள்கிட்ட அநேக வாலிபர்களை கர்த்தர் தருவார். அநேக எஸ்தர்களை கர்த்தர் தரணும். அநேக மொர்தகாய்களை கர்த்தர் உங்களுக்கு தரணும். ஆமேன். கர்த்தருக்காக மறைந்திருந்து அநேகரை எழுப்பி விடுகிற ஒரு கருவியாக ஆண்டவர் உங்களை நிச்சயம் பயன்படுத்துவார். கர்த்தர் நல்லவர். எனக்காக, என்னுடைய ஊழியங்களுக்காக, என்னுடைய ஊழியத்தின் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி, என்னுடைய சரீரத்துக்காக சுகத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல உறவுக்காக, மகேந்திரன் பிரதருக்காக, லெஸ்லி பிரதருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுத்து, நெருக்கடியான சூழ்நிலைகள் அநேகர் இதில் பேசுவதற்கு ஆயத்தமாக இருந்தாலும் எங்களையும் என்னையும் எம்மேல் இருக்கிற அந்த அபிஷேகத்தையும் எனக்குள்ள இருக்கிற அந்த காரியத்தையும் நீங்கள் விளங்கி புரிந்து கொண்டு எனக்கு கொடுத்த 45 நிமிடங்கள் கொடுப்பது அது மிகவும் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அது இன்னும் யூடியூபில் இந்த செய்தி கடந்து போகும் பொழுது அநேகருக்கும் பிரயோஜனமாக இருக்கிறதுக்காக இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் குழுவினர்களுக்கும் நான் இருந்தித்த நாள நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இன்னும் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. God bless you. Praise God.
1: நன்றி பாஸ். அடுத்த திங்கட்கிழமை பாபிலோன் ஆவியை பற்றி பாச சொல்லுவர். வந்து கலந்து கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், சாட்சி கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பாஸ்டர். அடுத்த திங்கட்கிழமை சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென்.
7: பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உண்டானமை தேவனாகி உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து நாங்கள் இந்த நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்திருக்கிறீர். பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிரப்பி உம்முடைய அபிஷேகத்தினால எங்களுடைய பெயர்களை உம்முடைய ஜீவ புஸ்தகத்துல பேரழிவு வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பும்படியாக, கண்டிப்பான நன்மைகளை கொடுக்கும்படியாக ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதலை காண உமை நோக்கிய பயணத்துல எல்லா தமிழமாக எல்லா தமிழ் மக்களும் இந்த கட்டங்களில் இருந்தாலும் அவர்கள் உமை நோக்கி பார்த்து அந்தந்த தேசங்களில் ஒரு எழுப்புதலை காண செய்வீராக. உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை இந்த காலத்தில் ஒவ்வொருவருக்கும் அதிகரித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமேன். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எங்களுக்கு விடுதலை வேண்டுமாக இருந்தார். நோய்களிலே இருந்து, பாவத்திலே இருந்து, சாபத்திலே இருந்து ஒவ்வொன்றிலையும் விடுதலை தருகிறவர் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் ஒரு சபைக்கு போய்கொள்ள வேண்டும். அந்த சபையில எல்லாரும் இணைந்து ஒருமனப்பட்டு துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் அந்த இடத்துல இறங்குவார். இறங்கி உங்களை நிரப்பும் பொழுது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். என்னென்ன விடுதலையோடு நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடத்துல நீங்கள் ஆவியானவரோடு இணைந்து கொள்ள வேண்டும். பார்வையாளர்களாக இருக்கக்கூடாது, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி அபிஷேகம் பெற்ற உணர்வோடு, அபிஷேகத்தோடு இணைந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த அபிஷேகத்துல ஒருமனப்பட்டிருக்கிறவர்கள் அனைவருக்கும் ஆவியானவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். சில நாட்களில உங்களை நிரப்பாவிட்டால் நீங்கள் அடுத்த கிழமைக்கு போய் அபிஷேகம், நீங்கள் வீட்டிலேயே இருந்தே அபிஷேகத்தை எடுத்து செல்ல வேண்டும். ஆலயத்துக்கு போவதற்கு முன்பாகவே உங்களுடைய வீட்டில பைபிளை வாசித்து துதித்து ஜபித்து எவ்வளவு அபிஷேகத்தோடு நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீர்களோ அந்த ஆலயத்துல அதன் அபிஷேகத்தின் அளவு அதிகரித்திருப்பதை நான் ஆரம்ப காலங்களில் உணர்ந்து கொண்டேன். அபிஷேகம் நாங்கள் வீட்டில இருந்துதான் கொண்டு போக வேண்டும். நீங்கள் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் ஏபித்து துதித்து தேவனை மகிமைப்படுத்தி நீங்கள் அபிஷேகத்தோடு போகும் பொழுது அந்த இடத்துல பாஸ்டர் ஜபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, அவர்களோடு இணைந்து ஒருமனப்படும் பொழுது அந்த ஒருமனப்படுகிற எல்லாருக்கும் அந்த அபிஷேகம் நிறைந்திருக்கும். எங்களுடைய தேவன் ஒரு ஒன் கோட் ஆக ஒரு தேவனாக இருக்கிறார். தேவன் அவர் மூன்று பேர்சனாக இருக்கிறார். தேவனாக இருக்கிறார் இந்த உலகத்துல மாம்ச சரீரத்தோடு வந்து இயேசுவாக இந்த சிலுவையில மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போய் எங்களுக்கு வாக்கு தந்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கு எங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்கு வரங்களையும் கனிகளையும் தருகிறவராக இருக்கிறார். இந்த அபிஷேகத்தை நீங்கள் ஒவ்வொரு சேஞ்சுக்கு போகும் பொழுது, வீட்டுல ஜபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, உங்களுடைய நண்பர்களோடு இணைந்து ஜபிக்கும் போது, துதிக்கும் பொழுது, பைபிள் ஸ்டடிஸ் நடத்தும் பொழுது, அந்த இடத்துல அபிஷேகத்தோடு செய்யும் பொழுது உங்களுடைய நீங்கள் படிக்கிற பைபிள் ஸ்டடிஸ் உங்களுடைய ஒவ்வொரு வேத வார்த்தைகளும் தேனாக இருக்கும். ஒவ்வொரு வேத வார்த்தைகளும் உங்களுக்கு ஒரு அபிஷேகமாக இருக்கும். பாருங்கள், ஒரு மெடிசின் நாங்கள் ஒரு வருத்தம் வந்தால் டாக்டர் பேர் மருந்து வேண்டுவோம். அதே போலதான் இந்த மருந்து தான் இந்த வேதாகம வார்த்தைகளாக இருக்கிறது. பாருங்கள், ஜீசு டெம்டேஷன் பிசாசினால டெம்டேஷன் வரும் பொழுது ஜீசு வார்த்தை கூட ஜெயிக்கிறார். மனிதன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வார்த்தைகள் தான் எங்களுக்கு இந்த ஆத்மாவை தேற்றுகிறது. இந்த ஆத்மா தேற்றப்பட வேண்டும். பாருங்கள், இந்த ஆத்மா உங்களுக்கு கவலையாக இருந்தால், துக்கமாக இருந்தால், நீங்கள் சங்கீதம் 23 படி கர்த்தர் என் ஆத்மாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதி இயேசுதான் நீதியாக இருக்கிறார். அவருடைய பாதையில எங்களை நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். அவருடைய வசனத்துக்கு, அவருடைய நீதிக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு நாங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது எங்களை அவர் நிறைத்து, அபிஷேகத்தினால நிறைத்து, எங்களுடைய நுகங்கள் எல்லாம் அபிஷேகத்தினால முறிக்கப்படும். இந்த அபிஷேகம் வரும் பொழுது உங்களுக்கு முடியாத காரியங்கள் எல்லாம் முடியும். எல்லா காரியங்களும் முடியும். பாருங்கள், இயேசு கிறிஸ்துடைய அபிஷேகம் நாங்கள் பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 4:19 வசனத்திலே என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய பலன் உண்டு. அவர் இந்த பலத்தை தருவது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை தருவார், புத்தியை தருவார், அறிவை தருவார். நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர்கள் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஞானம், புத்தி, அறிவு, அதோடு பரிசுத்த ஆவியானவருடைய பலமும் அந்த காரியத்தை செய்யும் போது ஒரு செய்கிறீர்களா, ஒரு ஜபிக்கிறீர்களா, துதிக்கிறீர்களா, அவருடைய அபிஷேகத்தோடு செய்யும் பொழுது அந்த அபிஷேகம் உங்களுக்கு இலகுவாக செய்யக்கூடியதா இருக்கு. நீங்கள் மாம்சத்துல மட்டும் செய்யும் பொழுது அந்த வேலை உங்களுக்கு செய்து முடிக்காத கடினமாக இருக்கும். ஆனால் அபிஷேகத்துல நிறைந்த மனிதன் ஒரு வேலையை செய்யும் பொழுது அந்த மனிதன் ஞானத்தோடு செயற்படுவான். ஞானம் புத்தி அறிவின் மூலமாக அவனுக்கு ஒரு அவனுக்குரிய உபகரணங்களை அவன் உருவாக்கி கொள்வான். இலகுவாக அந்த வேலைகளை செய்வான். இன்னைக்கு கிறிஸ்தவ நாடுகள் முன்னேறி இருக்கிறதற்கு காரணம் உபகரணங்களை உருவாக்கி இந்த வெஸ்டர்ன் கிறிஸ்டியன் கண்ட்ரி சாதி காலத்தில இருந்த கிறிஸ்தவர்கள் எல்லோரும் தேவனை பாடசாலைகளில வேதாகமத்தை படிப்பார்கள், தொடர்ந்து தேவனுக்கு முதலிடம் கொடுப்பார்கள். பாருங்க, வேதாகமம் சொல்லுகிறது மத்தேயு 6:33 தேவனுடைய ராஜ்யத்தை மீதியையும் தேடுங்கள், மிகுதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவது தேடுவது தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல நாங்கள் வாழ போகிறோம். இந்த ராஜ்யம் ஒரு சாபம் உள்ள ராஜ்யமாக, பாவம் நிறைந்த ராஜ்யமாக, பிசாசுள்ள ராஜ்யமாக. பாருங்கள், பிசாசு தான் இந்த உலகத்துல மாம்சத்துல செயற்படுகிற அனைத்து மக்களையும் பாவம் செய்ய வைக்கிறான். பாருங்கள், ஆவியில நீங்கள் பிறக்கும் பொழுது மறுபடியும் பிறந்த வாழ்வை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், மறுபடியும் பிறக்க வேண்டும். நிக்கதேமுக்கு இயேசு விளங்கப்படுத்துகிறார். ஒரு தாயின் வயிற்றுல நாங்கள் பிறக்கும் பொழுது எங்களுடைய முதல் பெற்றோர் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக நாங்கள் எல்லோரும் பாவத்தோடு பிறக்கிறோம், இருளின் பிள்ளைகளாக பிறக்கிறோம். பாருங்கள், தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவியங்களை பெற்று கொள்ளும் பொழுது அவரை நாங்கள் துதித்து தோத்தரித்து பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை பெற்று அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது அந்த ஆவியானவர் பரலோகத்தில இருந்து எங்களுக்கு பரலோகத்தில இருந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வருகிறார், எங்களுக்குள்ள தங்கி இருக்கிறார். அவர் ஒரு ஆழ்தன்மை உள்ளவர், அவர் எங்களோடு பேசுகிறவர், எங்களுக்கு வார்த்தை கூடாக பேசுவார். அந்த வார்த்தைகளை நாங்கள் அவருக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும், காலத்தை கொடுக்க வேண்டும். நாங்கள் பற்பல காரியங்களை உலக காரியங்களை அதிகமாக செய்து கொண்டிருந்தால் அவர் அமைதியாகத்தான் இருப்பார். அதற்காகத்தான் அவருக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். படுக்க போகும் பொழுது ஜெபித்து விட்டு படுக்க வேண்டும். அதிகாலையில் எழும்பும் பொழுது உங்களுக்கு அவருடைய வார்த்தையோடு எழும்ப வேண்டும். அவர் எழும்பும் பொழுது உங்களுக்கு வார்த்தையை தருவார், பாடல்களை தருவார். அவருடைய அபிஷேகத்துல நிறைந்து தூங்க வேண்டும். அபிஷேகம் ஜெபித்து துதித்து அபிஷேகத்தினால் எழும்பும் பொழுதும் எழுந்து அவருடைய வார்த்தைகளை பாடல்களை பெற்று அவரை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லி நாங்கள் எழுந்திருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் இடம் கொடுத்து அவருக்கு மகிமையை கொடுத்து அவரோடு உறவாடும் பொழுது அவர் அந்த நேரங்களில குறிப்பிட்ட நேரங்களில உங்களுக்கு அந்த வார்த்தைகளை தருவார். அவரோடு உறவாடும் பொழுது இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பேசுகின்ற தெய்வம், உயிருள்ள தெய்வம், எங்களோடு வார்த்தை கூடாக பேசுவார். எங்களை தவறான காரியங்களை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். எங்களுக்கு உணர்வை தருவார். நீங்கள் தவறு செய்யும் பொழுது சுட்டி காட்டுவார். உங்களை அந்த தவறை செய்யக்கூடாதபடி உங்களுக்கு சுட்டி காட்டுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 2:9 இருந்து பார்க்கும் பொழுது எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பாருங்கள், தேவன் எழுதியிருக்கிறத நாங்கள் தியானித்து படிக்க வேண்டும். பாருங்கள், எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. இம்மைக்கு பின் மறுமையில இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்வு, ராஜாக்களாக அதிகாரிகளாக எங்களை அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தன்னுடைய ராஜ்யத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். அதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அவருடைய ராஜ்யம் இந்த புதியமான புதிய பூமியை இந்த உலகத்துல உருவாக்குற தேவன். பாருங்கள், இந்த உலகத்துல பிசாசு இருக்கிறது, தீமை இருக்கிறது. பாருங்கள், அவருடைய ராஜ்யத்துல கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை, ராக்காலம் இல்லை, இராக்காலம் இல்லாத ராஜ்யம், திருடர் இல்லாத ராஜ்யம். நீங்கள் பொக்கிஷங்களை அங்கு சேர்த்து வைக்க தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவே ராஜாவாக எங்களை ஆள போகிறார். பாருங்கள், அப்படியான இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வு. எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் எங்களுடைய ராஜா எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தின் ராஜ்யம் நீங்கள் எப்படித்தான் டாக்ஸ் கட்டினாலும் அதிகமான டாக்ஸை தான் அரசாங்கம் மனிதர்களிடத்துல கேட்டுக்கொள்ளும். இன்னும் அதிகமான டாக்ஸுகளை அவர்களுக்கு பணம் அதிகம் தேவைப்படும் போல அதிகமான டாக்ஸுகளை கூட்டுவார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துல அவர் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய உணவு தேவைகள், உடைய உங்களுடைய உங்களுக்கு புதிதான பரலோக உடையோடு அங்கு அப்படியான இறந்த காரியங்கள் ஒன்றும் இருக்காது. பாருங்கள், பட்டு போகிற, செத்து போகிற எல்லாம் லைஃபான ஒரு ராஜ்யத்துல நாங்கள் வாழ போறோம். உயிர் உள்ள ராஜ்யமாக நாங்கள் இயேசுவோடு வாழுகிற ராஜ்யம் இருக்க போகிறது. அந்த ராஜ்யத்தை நீங்கள் அவருடைய வசனத்தின்படி ராக்காலம் இல்லை, எவ்வளவு ஒரு சமாதானமான ராஜ்யம். 24 மடத்தியில ஒளியுள்ள ராஜ்யம், இயேசுதான் ஒளியாக இருக்க போறார். இப்படியான ஒரு ராஜ்யம், துக்கம் இல்லை, மரணம் இல்லை, சமாதானமான வாழ்வு. பாருங்கள், ஒரு யுத்தம் கூட வராது. ஒருத்தன் மனிதன் கொல்ல மாட்டார். இன்றைக்கு இந்த எவ்வளவு தீமைகளுக்கும் காரணம் ஒவ்வொரு தேசங்களிலே பிசாசானவன் செய்கிற கிரிகைகள், நாட்டுக்கு விரோதமாக நாடுகள். இப்படியாக பிசாசின் கிரிகைகள் மனிதனில தோட்ஸாக வருகிறது. பாருங்க, நாங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பிசாசு எங்களுடைய தோட்ஸை, நாங்கள் இருளின் பிள்ளைகளாக இருந்தோம், எங்களுக்கு ஒரு தோட்ஸை போடுவான், ஒரு பாவ காரிய தோட்சை போடுவான். அது உங்களுடைய மனதில வரும். அந்த மனதில வந்து அது ஒரு கற்பம் தரித்து ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களுடைய மனதில நின்று கற்பம் தரித்து அது மரணத்தை பிறப்பிக்கிறது. பாருங்கள், இயேசுவிடத்துல வந்த பொழுது நாங்கள் பாவத்தை அடையாளம் கண்டுகொள்ளுகிறோம். அது செய்யக்கூடாத ஒரு உணர்வோடு வாழுகிற வாழ்வை அவர் தருகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர். பாருங்கள், யோசேப்பு ஒரு பாவம் செய்கிற சந்தர்ப்பம் வரும் பொழுது அவன் யோசிக்கிறான், இந்த பாவத்தை நான் செய்யும் பொழுது தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வாழுகிறான். அந்த உணர்வு எங்களுக்கும் வர வேண்டும். நாங்கள் பாவம் செய்யும் பொழுது ஆரம்ப காலத்தில் அறியாமல் செய்திருக்கலாம், ஆனால் இந்த கடைசி காலத்துல தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவரோடு வாழுகிற வாழ்வு, எனக்காக நான் மறிக்க வேண்டிய இடத்துல அவர் எனக்காக மறித்தார் என்ற உணர்வோடு அவருடைய தழும்புகளுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். பாருங்கள், அந்த ஒவ்வொரு தழும்புகளும் எனக்கு சுகத்தை தருகிறதாக இருக்கிறது. அவருடைய இரத்தம் ஒவ்வொரு துளிகளும் என்னுடைய பாவத்தை கழுவி விடுகிறதாக இருக்கிறது. 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. பாருங்கள், 2 கொரிந்தியர் 10:10 நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இணைந்திருக்கும் பொழுது ஆவிக்குரியவைகளை இந்த ஆவியை பரிசுத்த ஆவியை பெற்றவன் தான் அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, உலக மனிதர் உலகத்தின் ஆவி, உலகத்தின் ஆவி திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பொய் சொல்லுவது, எப்படி தவறான காரியங்களை செய்வது, இதுதான் உலகத்தின் ஆவியா இருக்கிறது. பிசாசிடத்தில இருந்து வருகிறது. தேவனுடையத்தில இருந்து வருகிற ஆவியானவர் எங்களுடைய ஆவி, மனிதனுடைய ஆவி தேவன் அந்த தீபமாக இருக்கிறது. அந்த ஆவியோடு நாங்கள் இணைந்து இயேசு கிறிஸ்துவோடு, இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகள் கற்பனைகள் படி நடக்கும் பொழுது எங்கள் நிலை தெரியுங்கள், அப்பொழுது கனி கொடுப்பீர்கள். அவருடன் நாங்கள் இணையாமல் நாங்கள் தனியாக ஒன்றுமே செய்ய முடியாது. எங்களால அந்த பலத்தை, அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை அவரோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு அதிகரித்து அந்த வல்லமையை அதிகரித்து தருகிறவராக இருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்று, மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிஞ்சான், அதே போல தேவனுடைய ஆவியை அன்று ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ பாருங்க, நாங்கள் முற்காலத்தில ரட்சிக்கப்பட முன்பாக உலகத்தின் ஆவியை பெற்றோம். இப்பொழுது தேவனிடத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவி வரும் பொழுது இந்த பிசாசுடைய ஆவிகள் திருடுவது, அழிப்பது, கொல்லுவது, இப்படியான பொய் சொல்லுவது, தவறு செய்வது, எல்லா ஆவிகளும் வெளியேறிவிடும். பரிசுத்த ஆவி வரும் பொழுது நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிலிருந்து புறப்பட்டு வருகிற ஆவியையே பெற்றோம். அவர்கள் இது எங்களுக்கு பரலோகத்தை இணைக்கிறது. முன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் கன்னிமரியாளின் வயிற்றிலே அந்த பாலகனை இயேசுவை கொடுத்தார். அவர்கள் பரிசுத்தமான 100% மனிதன், 100% கடவுளாக இருந்து இந்த உலகத்தில பிறந்தார். பாருங்கள், அவருக்கு அந்த அதிகாரம் இருந்தது. அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது கூட தேவனுக்குரிய அத்தனை அதிகாரங்களும் இருந்தது. அந்த அதிகாரங்களை நன்மை செய்ய மட்டும் பாவித்தார். பாருங்கள், தனக்கு எதிராக வந்த மக்களோடு அவர் அதை பாவிக்கவில்லை. பாருங்கள், அவர் இந்த தன்னுடைய மரணத்தை நிப்பாட்டி இருக்கலாம். பாருங்கள், அவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் 12 லேகியோனை கூப்பிடுவேனாக இருந்தால் நான் தப்பித்திருக்க முடியும். ஆனால் அவர் மடிப்பதற்காக வந்தார். அதுதான் அவருடைய மிஷனாக இருக்கிறது. அந்த வாலிப வயதுல 33.5 வயசுல பரிசுத்த இரத்தம் இந்த உலகத்துல சிந்தப்பட வேண்டும். பாவிகளுக்காக, எங்கள் ஒவ்வொருவருக்காகவும், மனுக்குலத்தின் ஆதாமோபாலின் சந்ததியாகிய எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அந்த பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்துக்கு ஒரு பலிக்கடா செலுத்தப்பட வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாருங்கள் எங்களை மீட்டு கொண்டார். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்டது. பாருங்கள், இந்த கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் மோசையின் மூலமாக, நியாய பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு கிடைக்கிறது. இதனாலதான் கிருபையினால நாங்கள் எபேசிய 2:7 வசனத்தில கிருபையினால இரக்கத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. தேவன் எந்த மனிதருக்கும் ஒரு இலவசமாக கொடுக்கிற காரியம். இயேசு இந்த உலகத்துல பிறந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வருவார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். இப்படியாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நீங்கள் இலவசமாக அவருடைய கிருபையினாலே இரக்கத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறீர்கள். பாருங்கள், தாவீது அவன் அபிஷேகம் பெற்றிருந்தால் ஒரு தடவை அவன் விழுந்து போனதையும், அவன் விழுந்து போன பொழுது மீண்டுமாக தேவனிடத்துல போய் அவன் கிருபையையும் இரக்கத்தையும் கேட்டு மன்னிப்பை பெற்றுக் கொண்டான். பாருங்கள், அவர் தான் இயேசு கிறிஸ்து, எங்களை மன்னிக்கிற தேவன், இரக்கமுள்ள தேவன். நீங்கள் அவரோடு ஒரு உண்மையான உடன்படிக்கையை செய்து கொள்ள வேண்டும். அவர் 70 தடவைக்கு மேல மன்னிக்கிறவர். ஆனாலும் அவர் மன்னிக்கிறார் என்பதற்காக நாங்கள் பாவத்தை தொடர்ந்து செய்யக்கூடாது. உணர்வுள்ள இதயத்தோடு அவரோடு நாங்கள் இடைப்பட வேண்டும். எங்களை அறிக்கையிட்டு அந்த பாவங்களை விட்டு விட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பாருங்கள், நாங்கள் யோவான் 14:17 வசனத்துல உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இன்னைக்கு இந்த நித்திய வெளிச்சம் சங்கம ரேடியோ கேட்கிறவர்கள், இந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் இந்த சத்திய ஆவியை, இந்த பரிசுத்த ஆவியை பெற்று அவர்கள் அந்த பலத்தோடு அந்த இதுல ஊழியம் செய்கிறதுதான் எங்களுக்கு தைரியத்தை தருகிறது. ரோமர் 5 சொல்லுகிறது, அந்த சத்திய ஆவியானவர் எங்களுக்கு தைரியத்தை தந்து எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். உலகத்தின் ஆவியை விட உலகத்தில் இருக்கிறவர்களும் பார்க்க எங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அவர் தான் கிரியேட்டர். இந்த விழுந்து போன தூதர்கள் பாருங்கள், ஏஞ்சல்ஸ் ஆக இருந்து விழுந்து போன தூதர்கள் எல்லாவற்றையும் படைத்தவர் எங்களுடைய தேவன். அவர் பெரியவர். அவருடைய 3rd தேர்ட் பர்சன் ஆஃப் த ரெனிட்டி தான். அவர் ஒரு ஆண்தன்மை உள்ளவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களோடு வருகிறவர், எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவர். நாங்கள் அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். பாருங்கள், இப்படியாக அவர் தான் எங்களுக்கு யோவான் 16:8 சொல்லுகிறது, அவர் வந்து பாவத்தை குறைத்தும் நீதியை குறைத்தும் நியாய தீர்ப்பை குறைத்தும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். பாவம் பொல்லாதது, நீதி நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இப்படியானவரை நாங்கள் விட்டு விடக்கூடாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களை பரலோகத்தில் சேர்க்கிறவராக இருக்கிறார். அவரோடு நாங்கள் உறவாடி அவரோடு அன்பாக நாங்கள் அவருடைய கனிகளை பெற்று 9 கனிகளையும் அவர் தருகிற வரங்களை பெற்று பாருங்கள், நாங்கள் சபைக்கு போடும் பொழுது இயேசு தலையாக இருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய அவயவங்களாக தேவன் தலையாக இருக்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலையை தந்திருக்கிறார். பாருங்கள், ஜெபிக்கிற ஊழியம், இப்படியாக அப்போஸ்தலர் ஊழியம், பாஸ்டர்ஸ் ஊழியம், எவேஞ்சலிஸ்ட் ஊழியம், இப்படியாக ஒவ்வொரு ஊழியத்தையும் சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியம், அபிஷேகம் பெற்ற எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நீங்கள் அந்த அபிஷேகம் தான் இந்த நுகங்களை முறுக்கிறதாக இருக்கிறது. உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கான பலத்தை தருகிறது. பாருங்கள், இயேசு 12 சீடர்களையும் அழைத்து அவர்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்து பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரான நிரப்பி அவர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது, அவர்கள் ஊழியத்துக்கு போய்விட்டு திரும்பி வரும் பொழுது பாருங்கள், அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். லூக்கா 10:20 ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். பாருங்கள், எங்களுடைய நாமம் இந்த ஆவிகளை எங்கள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆவிகளை விட பெரியவராக இருக்கிறார். பாருங்கள், அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறதுனால நாங்கள் பிசாசை துரத்துற வல்லமையை அவர் எங்களுக்கு தருகிறார். எங்களுக்கு கீழ்ப்படியத்தான் வேண்டும். பிசாசுகள் எல்லாம் எங்களுக்குள்ள இருக்கிறவர் தேவனாக இருக்கிறார். இந்த இயேசுவாக பரிசுத்த ஆவியானவராக மூன்று நாள்தன்மை உள்ளவராக இருந்தாலும் பாருங்கள், எங்களுக்குள்ள இருக்கிறவர் அந்த பிசாசுகளில் பார்க்க பெரியவராக இருக்கிறார். எங்களுக்கு அவர்கள் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். பாருங்கள், எங்களை இந்த பரிசுத்த ஆவியவர் தரும் பொழுது அவர் எங்களை உலக தோற்றத்துக்கு முன்பே எங்களை தெரிந்து கொண்டார். பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் பல பேர் அதை உணராதிருக்கலாம். இந்த கடைசி காலத்துல நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும் பொழுது பாருங்கள், இயேசுவுக்கு எங்களுடைய தேவனுக்கு தெரியும் எத்தனை பேர் தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், இன்னும் பரிசுத்த ஆவியை பெற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்று அவருக்கு தெரியும். அதனால தான் ஊழியம் செய்யும் பொழுது அந்த ஊழியத்துக்கு கூடாக நீங்களும் ரட்சிக்கப்பட்டு கொள்ள வேண்டும். இயேசுவில விசுவாசம் வைக்கிறவர்கள் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவர்கள் நம்மை தெரிந்து கொண்டபடியே எங்களை பிரியமானவர்களுக்குள் நாம் தாம் நமக்கு தந்தருள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக எங்களை அழைத்திருக்கிறார். பாருங்கள், எங்களை உலக தோற்றத்துக்கு முன்பே அழைத்திருக்கிறார். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ரெடியாக இருந்திருக்கிறார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே நாங்கள் அவருடைய ஆவியினால நிரப்பப்பட்டு இருக்கிற வேண்டும். ஆனால் நாங்கள் ஆதாமோபாலின் பாவத்தை கூடாக நாங்கள் பாவத்தில் பிறக்கிறோம். எப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறீர்களோ அன்றில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு உறவாடி உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், உங்களோடு வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் சில பேர் இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், இந்த பட்டணத்தில் எனக்கு இத்தனை பேர் அநேகர் உண்டு என்று சில இடங்களில் ஊழியம் செய்கிறவர்களுக்கு சொல்லுகிறார். பாருங்கள், அந்த இடத்தில் அவர்கள் உலக தோற்றத்துக்கு முன் எழுதப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல ஊழியம் செய்யாததன் நிமித்தம், ஊழிய குறைவின் நிமித்தம் அந்த பட்டணத்தில் இருக்கிற தேவனுடைய பெயர் எழுதப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறார்கள். இதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, அறுவடை ஆட்களை அனுப்பும்படி தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளும்படி அவர் எங்களுக்கு கற்றுத்தருகிறார். பாருங்கள், இப்படியாக நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18:10 நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் உன்மேல் கை போடுவதில்லை, அந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. தேவன் பரிசுத்த ஆவியானவரூடாக பேசுவார், இந்த பட்டணத்தில் எனக்கு அதிக ஜனங்கள் உண்டு, நீங்கள் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்கிறவர்களாக எழும்பும் பொழுதுதான் தேவனும் அந்த மக்களை, அவர் தெரிந்து கொண்ட மக்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இதற்காகத்தான் அவருடைய வருகையும் டிலே பண்ணி கொண்டு போகிறது. இன்றைக்கு இப்பொழுது நான் பல நாடுகள் இயேசுவை பற்றிய எழுப்புதலில் அதிக முக்கியத்துவம் செலுத்துகிற ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரியில தேவனை பற்றி அறிவிக்கிறதுல இன்றைக்கு பல நாடுகளில ஸ்ட்ரீட்ல இறங்கி ஜபிக்கிறார்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். இந்த காலத்தில் அவர் இன்னும் அந்த அந்த ரட்சிக்கப்படும் உலக தோற்றத்துக்கு முன் தெரிந்து கொண்டவர்களை இந்த கடைசி காலத்தில் ஊழியர் செய்கிறவர்கள் செய்து முடிக்கும்படியாக அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், தாமதிக்கிறேன் என்று சொல்லுகிறபடி வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். இதற்காகத்தான் இன்னும் வராமல் இருக்கிறார். இன்னும் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்னும் மக்களை அவர் விட்டுவிட விருப்பமில்லை. பாருங்கள், நினைவே பட்டணத்தை ரட்சித்தார். பாருங்கள், பாவம் தொடர்ந்து பாவத்தில் வாழுகிற மக்களை தொடர்ந்து அவர் அவர்களுக்கு கோபாக்கினியை உருவாக்குற தேவனாக இருக்கிறார். மனம் திரும்பும் பொழுது, அந்த நினைவே பட்டணம் மனம் திரும்பின பொழுது அந்த பட்டணத்துக்கு விடுதலையை கொடுத்தார். பாருங்கள், சோதோம் குமராவில 10 நீதிமன்றங்கள் கூட இல்லாத பட்சத்தில் அவர்கள் அந்த பட்டணத்தை அழித்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக எங்களுக்கு சத்திய ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த ஆவி, பாருங்கள், இயேசு பேதுரு யாக்கோபு யோவானை அழைத்து கொண்டு மறுரூப மலையில மறுரூபமாகிறார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. பாருங்கள், அவர் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பாருங்கள், இயேசுவுக்கு செவி கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தருகிறது இயேசுவுடைய வார்த்தைகள். இயேசுவுக்கு தான் நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் கூடாக நாங்கள் செவி கொடுக்கிறோம். பாருங்கள், அவர் சொல்லுகிறார் யோவான் 16:14 அவர் என்னுடையதில் இருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். இப்படியான தேவன், நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை பற்றி நீங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிய உங்களுக்கு அபிஷேகத்தின் அளவு அதிகரித்து தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ்.

0: ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில இடைஞ்சொன்று ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. இந்த நேரத்துல ஒவ்வொருவர் மேலும் வர்றாங்கபடியாக ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த நிகழ்ச்சியில இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், ஒவ்வொருவரோடும் இடைப்படுவதற்காக நன்றி, ஒவ்வொருவரை நிரப்புறதற்காக நன்றி. நீர் உண்மை உள்ளவர், நீர் உயிர் உள்ளவர், நீர் பரிசுத்தம் உள்ளவர். பாவிகளாகிய எங்களுக்காக உம்முடைய ஒரே புறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய நாங்கள் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு மரித்து எங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்து, சுகத்தை தந்து, பெல்லத்தை தந்து, அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத, ராக்காலம் இல்லாத அந்த ராஜ்யத்தில் எங்களை வாழ எங்களுடைய பெயர்களை எழுதி வைத்திருக்கிற கிருபைக்காக மக்கள் நன்றி. ரட்சிக்கப்படாத ஒருவரையும் இந்த நேரத்தில் எழுத்துக் கொள்ளும்படியாக உங்களுடைய ஊழியத்தை செய்ய, இந்தந்த இடத்துல ஊழியம் செய்யப்படவில்லையோ அந்த இடங்களிலே எல்லாம் உங்களுடைய ஊழியம் நடைபெற்று ஒரு எழுப்புதலை ஒரு தேசங்களுக்கான நிற்கிறபை செய்வீராக. உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். நீர் ஒவ்வொருவரோடும் இடைப்படும் மீண்டுமாக ஒருவரையும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதித்து ஒருவரை ஒருவரையும் அபிஷேகத்தினால நிறைத்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம், நீங்க கொடுத்த வார்த்தை, பரிசுத்த ஆவியின் பொறுத்த வார்த்தை, பரிசுத்த ஆவி இல்லாமல் எங்களுக்கு ஒன்றுமே சாதிக்க முடியாது என்றபடியால் நீங்கள் அந்த வார்த்தையின் மூலமாகவே இப்போ கொடுத்த வார்த்தையை கூட கர்த்தர் அந்த வார்த்தையை எடுத்து அவர்களுடைய இருதயங்களை அந்த அறிக்கை இட்டு அவர்கள் பரிசுத்த ஆவியின் மூலமாக கர்த்தரிடம் வருவதற்கே பரிசுத்த ஆவிதான் அதை இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறார் உங்களோட வார்த்தையின்படி. என்றபடியா கர்த்தர் அதை உபயோகிக்கிறார், உங்களையும் உபயோகிக்கிறார். அதன் வழி என்றபடியா கர்த்தரே, கர்த்தருக்கே எல்லா நாமமும் அவருடைய மகிமையும் அவரை நாங்கள் உமர்த்துகிறோம், அவருடைய நாமத்தை உமர்த்துகிறோம். God bless you. Thank you, Pastor.
0: God bless you, Sister Ranjini. God bless you. Amen. Amen.
2: Sister Ranjini.
1: Sollunga.
2: Kavi Kavindayakku 8 nimidamum. Shanti. 8 nimidamum kudunga. Aaradhika thudhikku.
1: Okay. Oh, kudukkiren. Athudan rendu perum engaludan mudindal budhan kilamai endha kanmanga enna கண்களை ஏறெடுக்கும் பகுதியெல்லாம் வந்து நின்று எங்களுடன் ஜெபிக்க முடிந்தால் நன்றாக இருக்கும். நான் அதை உங்களிடம் அறிவித்துக் கொள்கிறேன். முடிந்தால் நீங்கள் அந்த டைமை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த நேரம் என்று சொல்லி பிரதர் மகேந்திரன் எங்களுடன் வந்து சேர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் தான். முடிந்தால் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், இல்லாவிட்டால் அந்த டைமுக்கு நீங்கள் வந்து சேரலாம். தேங்க்யூ. இப்பொழுது சிஸ்டர் கவி கவிந்தா, நீங்கள் முதல் ஒரு 8 நிமிடம் எடுங்கள். அதற்கு பிறகு நாங்கள் சிஸ்டர் சாந்தி இன்னொரு 8 நிமிடங்கள் எடுப்பார் அவர்.
3: ஜெபம் பண்ணுறதா?
1: ஓம் ஜெபியுங்கள்.
3: ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவரே அப்பா, உம்முடைய தைரியமான வார்த்தைகளூடாக ஆண்டவரே தொடக்கத்திலிருந்து முடிவு வரையும் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய மகிமை ஆண்டவரே எங்களோடு கூட இருந்ததுக்காய் சூத்திரம், சூத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வல்லமை உள்ளதா எங்கள் இருதயங்களின் ஆழங்களை ஆண்டவரே தொடர்ந்து நீங்கள் ஆளிகை செய்யுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. சூத்திரம், சூத்திரம் ஜீவ தண்ணீராக இந்த ஒளிபரப்பை பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க ஆவியானவரே. அநேகருக்கு ஆசீர்வாதமாக

0: ஹல்லேலூயா சூஸ்திரம் ஆண்டவரே அப்பா தொடர்ந்து மிந்தவனை இப்ப ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க வந்து ஒவ்வொருதரின் வாழ்விலும் ஆண்டவரே மறுரூபமான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இந்த சங்கம மொழிபெயர்ப்பை நடத்துகிற ஆண்டவரே மகேந்திரன் பிரதரை உம்முடைய ரத்தத்தினால மூடுகிறோம். புதிய அபிஷேகத்தை வெள்ளமை வரங்களை கொடுத்து ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் பிரகாசிக்க பண்ணுங்க. இயேசுவின் ரத்த கோட்டைகள் இந்த நித்திய வெளிச்சம் சங்கம மொழிபெயர்ப்பை ஒப்பு கொடுத்து செபங்கிட்டு நிற்கிறோம் பிதாவே. ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ. நன்றாக பாடினீர்கள், ஜபித்தீர்கள். கத்தர் உங்களையும் உங்களுடைய வளைப்புதலையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அபரீதமாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாங்கள் சாந்தி மலைக்கு போகிறோம், அவரும் வந்து தியானிப்பார். சிஸ்டர் சாந்தி பாருங்கள்.
2: சோத்ரம் அவரங்களை இதுல அவ்வளவு பேரையும் சங்கம வானில இணைத்ததுக்காக நான் இன்று அதிகாலையில நன்றி சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உங்க மகிமைப்படுத்துகிறோம் ஐயா, உங்களை உயர்த்துகிறோம் ராஜா. நான் ஒரு சின்ன சாட்சி ஒன்று சொல்ல இருக்கிறேன். இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை நான் ஓஸ்லோ சிட்டிக்கு போயிருந்தேன், தலைநகரத்துக்கு நோர்வேல. அப்போ ஒரு சிநேகிதி ஒரு ஆள் இருக்கிறா, அவக்கு இந்த வீட்டுல பல வருடங்களாக 15-20 வருடங்களாக சண்டையும் சச்சரவும் பிரச்சனையும் கணவனும் மனைவியும் ஒற்றுமே இல்லாத நான் ஒவ்வொரு முறையும் போகும்போது கவனித்து கொண்டு வந்தேன். அந்த சோதரி எடுத்து எனக்கு அழுவா ஏன்னு சொன்னால், அந்த சோதரி எங்களுக்கு இருந்த பிரச்சனையில நாங்க உயர்த்தப்பட்ட ஆண்டவரங்களை உயர்த்தி வச்சுக்கிறத நாங்க இருந்த நிலைமையும் பார்த்தா நாங்க அழுத கண்ணீரையும் அந்த சோதரி கண்டிருக்கிறா. அதே நேரத்துல நாங்க உயர்ந்து நிக்கிற எங்களை ஆண்டவரங்களை பாதுகாத்து வைத்துக்கிறதையும் எங்களை உயர்த்தி வைத்துக்கிறதையும் அந்த சோதரி கண்ணால கண்டு அவக்கு சாட்சியா நாங்க இருக்க வச்ச தேவனுக்கு நான் சோத்திரம் சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன் ஐயா. அதே வேளையில அப்ப அவன் குடும்பத்துல இப்படியான பிரச்சனைகள் இருக்கும் போது நான் ஒரு போன வருடங்கள் ஆண்டவர்கிட்ட வார்த்தையர் இயேசுன் ரத்தம் ஜெயமன்ற வார்த்தையை நான் அவங்களுடைய சாமி படத்துக்கு பின்னால வைத்து விட்டு வந்தேன். எல்லாத்தையும் துப்புராக்கி விட்டு சில சாமங்களை விக்கிரகங்கள் நிறைய வச்சிருந்தாங்கள அந்த அறையில, நான் அந்த அறையை நான் துப்புரவு செய்து விட்டு ஆண்டவிட்ட வார்த்தையை நான் வச்சு விட்டு வந்தேன். நான் ஜெபிக்கிறேன் அந்த இடத்துல, நான் ஜெபிச்சேன் அந்த அறையில இருந்து நான் முழங்காலிட்டு ஜெபித்தேன். ஆனாலும் கிரிய செய்தவர் அவர்களுக்கு நன்மையை செய்தவர் தேவனாயிருக்கிறார், அந்த தேவனுக்கு சோத்திரம். அப்பொழுது நான் வச்சு போட்டு வந்தேன், ஆனாலும் அங்க மாற்றம் இருக்கவில்லை. எனக்கு கவலையா இருந்தது, ஆண்டவிட்ட வார்த்தை அங்க கிரிய செய்ய வேண்டும் என்று சொல்லி அடுத்த முறை போய் பார்க்கும்போது அந்த வார்த்தையை காணவில்லை. அந்த வீட்டுல நான் தேடி பார்த்தேன், அந்த வார்த்தையை காணவில்லை. எனக்கு இன்னமும் சரியான வேதனையா இருந்தது, அந்த வார்த்தையை தொடுறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அவர்கள் என்று சொல்லி அந்த பிசாசின் காரியங்கள் அங்க இருக்கிறத நான் கவனித்து கொண்டு வந்தேன். அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சேன், இன்னும் ஒரு பாஸ்டரையும் கொண்டு வச்சு நான் ஜெபிச்சேன். அந்த வீடுகளுக்கு சுட்டியான பிரச்சனை, இனி இல்லைன்ற பிரச்சனை. அந்த கணவன் ஒரு சத்ரு மாதிரியே அந்த குடும்பத்துக்கு செய்து கொண்டு இருந்ததை நாங்க பார்த்தோம். சரியான கவலையா அழுதழுது சொல்லி கரண்ட் எல்லாம் புடுங்கி விட்டார் அந்த கணவன். ஒரு குளிர் -23 குளிருக்குள்ள இருந்து எனக்கு எடுத்து அழுதாங்க. நான் ஜெபிச்சு விட்டு ஆண்டவர் உங்களுக்கு கிரிய செய்வார், இதுக்கு மிஞ்சி எங்களால ஒன்றுமே செய்ய முடியாது, நீங்க விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்க

அவர் நீங்க ஜெபிங்க எங்களுக்காக சொல்லி கேப்பா, ஒரு நாள் மதியாலையில கேப்பா, என்ன ஜெபிங்க சாந்தி, எனக்காக ஜெபிங்க, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்ட்டு நான் ஜெபிச்சு ஜெயிச்சு விட்டேன். மிச்ச காரியங்களை ஆண்டவிட்ட நான் கொடுத்து விட்டேன். இந்த முறை போய் பல போன வருடம் தான் இது நடந்தது. இந்த வருடம் போய் பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை கண்டேன். என் தேவனுக்கு சோத்திரம். அவர்கள் ஒற்றுமையா இருப்பதை நான் கண்டு அதிசயத்தை காட்டின தேவனுக்கு சோத்திரம். அந்த வீட்டுல பிரச்சனைய நீக்கி விட்ட தேவனுக்கு நான் சோத்திரம். அவரை உயர்த்திரன். அமேன். உண்மையிலேயே எனக்கு சரியான அதிசயம். என்னால நம்ப இல்லாம நான் சொன்னேன், இந்த வீட்டுல இவ்வளவு அதிசயத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். நீங்க இன்னுமாய் ஆண்டவரை விசுவாசிக்க வேணும். ஆனா அவர்கள் வாசிக்கிற இல்ல, வேதம் ஒன்றும் வாசிக்கிற இல்ல. ஆனால் அந்த வீட்டை போய் நான் ஜெபிக்கும் போது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. டிவியை ஓப் பண்ணி போட்டு கேட்டுக்கொண்டு இருப்பா. என்னையே அந்த என்னன்னு சொல்றது, ஆண்டு விட்ட ஊழியர்களை இப்படி ஆண்டவர் அறியாதவர்கள் எங்களை ஆண்டவர் வந்தது போல நினைக்கிறார்கள், எங்களை அப்படி மரியாதை தாராங்கள். நான் அதை யோசிச்சேன், நான் ஒரு சின்ன ஆள், எனக்கு இப்படி ஒரு மரியாதையா இந்த பிள்ளை தருகிறான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பிள்ளைய நான் ஜெபிக்கும் போது, உங்களோட வானொலியில நான் இடைக்கல கலந்து கொள்ளும் போதும் அவர் ரேடியோ நிப்பாட்டிட்டு கேட்டுக்கொண்டே இருந்தா. அது ஆண்டவருக்கு சூத்திரம். வார்த்தைகள் அந்த வீட்டுல கிரிய செய்யணும், இன்னுமா இன்னுமா கிரிய செய்து அந்த பிள்ளை ஆண்டவருக்குள்ள வரணும் என்ற என் வாஞ்சிய நான் இதுல இதை தெரிவிக்கிறேன். நன்றி ராஜா, நன்றி சகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அதிகால வேலையிலே ஆண்டவரே அதிகாலையில தட்டி எழுப்பி விட்ட ராஜா, உமக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம். இந்த பாக்கியம் கிடைக்க ஆண்டவரே அப்பா எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திங்க. இந்த ஜெபிக்கவும் துதிக்கவும் வார்த்தைகள் இன்றைக்கு பாஸ்டர் செய்மோனும் பாஸ்டர் அண்டன் பிரதரும் தந்த வார்த்தைகள் எங்களோட சும்மா கேட்டோமா அப்படியே விட்டுட்டு போனோமா அண்டு இல்லாதபடி அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரிய செய்து இன்னுமா பல பேர்களுக்கு ஆண்டவர் அறியாதவர்களுக்கும் பிரச்சனையில இருக்கிறவர்களுக்கும் நாங்க ஒரு வெளிச்சமா ஆண்டவர் எங்களை வைத்திருக்க வேண்டும். நாங்க இன்னுமா எங்களுக்கு ஜெபிக்கிறதை விட மற்றவர்களுக்கு நாங்க ஜெபிக்க எங்களுக்கு ஆண்டவர் கட்டுத்தர வேண்டும். இன்னுமா எங்களை நடத்தி வைக்க வேண்டும் ஆண்டவர். எங்களை கொண்டு காரியங்களை செய்ய இருக்கிற வல்லவருக்கு நன்றி சொல்லுகிறேன்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க் 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: ஒன்று ராஜாக்கள் 21 அதிகாரம். இவைகளுக்கு பின்பு எஸ்ரயேலனாகிய நாபோத்துக்கு எஸ்ரயேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரமனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலை கிரயமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று எஸ்ரயேலனாகிய நாபோத் தன்னோட சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டுக்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் மனைவியாகிய யேசபேல் அவனிடத்தில் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பாய் இருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு, அவன் அவளை பார்த்து, நான் எஸ்ரயேலனாகிய நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலை கிரயமாய் கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேறே திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றான். அப்பொழுது அவன் மனைவியாகிய யேசபேல் அவனை நோக்கி, நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜபாரம் பண்ணுகிறவர் அல்லவா, நீர் எழுந்து போஜனம் பண்ணி மன மகிழ்ச்சியாய் இரும். எஸ்ரயேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோடே குடியிருக்கிற மூப்பரிடத்துக்கும் பெரியோரிடத்துக்கும் அனுப்பினான். அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தா என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய இரண்டு பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினாள். அவன் பட்டணத்திலே குடியிருக்கிற மூப்பரும் பெரியோருமாகிய அவன் பட்டணத்து மனுஷர் யேசபேல் தங்களுக்கு அனுப்பின நிருபங்களில் எழுதி கட்டளை இட்டிருந்தபடியே செய்தார்கள். அவர்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னே நிறுத்தினார்கள். அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய இரண்டு பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து, நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்திற்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறிந்து பிற்பாடு யேசபேலுக்கு நாபோத் கல்லெறியுண்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள். நாபோத் கல்லெறியுண்டு செத்ததை யேசபேல் கேட்டபோது ஆகாபை நோக்கி, நீர் எழுந்திருந்து எஸ்ரயேலனாகிய நாபோத் உமக்கு விலை கிரயமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும், நாபோத் உயிரோடு இல்லை, அவன் செத்து போனான் என்றாள். நாபோத் செத்து போனதை ஆகாப் கேட்டபோது, அவன் எஸ்ரயேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும்படி எழுந்து போனான். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ, இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய், நான் உன்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனின் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினதின் நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னான். ஏசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் ஏசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும், ஆகாவின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவறுப்பாய் நடந்து கொண்டான். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில்.
1: எரேமியா 48 அதிகாரம். மோவாபை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஐயோ, நேபோ பாழாக்கப்பட்டது, கீரியா தாயிம் வெட்கப்பட்டு பிடிக்கப்பட்டு போயிற்று, மிஸ்காப் வெட்கப்பட்டு கலங்கி போயிற்று. எஸ்போனை குறித்து மோவாபுக்கு இருந்த பெத்தரீக்கம் இனி இராது, அது ஒரு ஜாதியா இராதபடிக்கு அதை நிர்மூலமாக்குவேன். வாருங்கள் என்று அதற்கு விரோதமாக பொல்லாப்பை நினைத்திருக்கிறார்கள். மத்மேனே, நீயும் சங்காரமாவாய், பட்டயம் உன்னை தொடரும். பால் தடுப்பினாலும் பெரிய நொறுக்குதலினாலும் உண்டாகிற கூப்பிடுதலின் சத்தம் ஓரோனாயுமிலிருந்து கேட்கப்படும். மோவாப் நொறுங்குண்டது, அதில் உள்ள சிறுவர்கள் கூப்பிடும் சத்தம் கேட்கப்படுகிறது. லூகித்துக்கு ஏறி போகிற வழியிலே அழுகையின் மேல் அழுகை எழும்பும். ஓரோனாயுமுக்கு இறங்கி போகிற வழியிலே நொறுக்குதல் செய்கிறதினால் உண்டாகிய கூக்குரலை சத்துருக்கள் கேட்கிறார்கள். உங்கள் பிராணன் தப்ப ஓடி போங்கள், வனாந்தரத்தில் உள்ள கரளையாய் போன செடியை போலிருப்பீர்கள். நீ உன் சம்பத்தையும் உன் பொக்கிஷங்களையும் நம்புகிறபடியினாலே நீயும் பிடிக்கப்படுவாய். அப்பொழுது கேமோஸ் சிறையாக்கப்பட்டு போம், அதன் ஆசாரியரும் பிரபுக்களும் ஏகமாய் சிறைப்பட்டு போவார்கள். பாழாக்குகிறவன் எல்லா பட்டணங்களின் மேலும் வருவான், ஒரு பட்டணமும் தப்பிப்போவதில்லை. பள்ளத்தாக்குகளும் கெட்டுப்போகும், சமமான பூமியும் அழிக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார். மோவாபுக்கு செட்டைகளை கொடுங்கள், அது பறந்து போகட்டும், அதன் பட்டணங்கள் குடிகள் இல்லாமல் பாழாய் போகும். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். மோவாப் தன் சிறு வயது முதல் சுகமாய் வாழ்ந்தது, அது ஒரு பாத்திரத்திலிருந்து மறுபாத்திரத்தில் வார்க்கப்படாமலும் அதன் வண்டல்களின் மேல் அசையாமலும் இருந்தது. அது சிறையிருப்புக்கு போனதில்லை, ஆதலால் அதன் ருசி அதில் நிலைத்திருந்தது, அதன் வாசனை வேறுபடவில்லை. ஆகையால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது கவிழ்த்து போடுகிறவர்களை அதற்கு அனுப்புவேன், அவர்கள் அதை கவிழ்த்து அதன் பாத்திரங்களை வெறுமையாக்கி அதன் ஜாடிகளை உடைத்து போடுவார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததி தங்கள் நம்பிக்கையான வெக்கேலாலே வெட்கப்பட்டது போல மோவாப் கேமோசாலே வெட்கப்படும். நாங்கள் பராக்கிரமசாலிகள் என்றும் நாங்கள் யுத்த சன்னத்தர் என்றும் நீங்கள் சொல்லுகிறது என்ன? மோவாப் அழிந்தது, அதன் பட்டணங்கள் எரிந்து போயின, அதன் திறமையுள்ள வாலிபர் கொலைக்களத்துக்கு இறங்குகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள ராஜா சொல்லுகிறார். மோவாபின் ஆபத்து வர சமீபமாயிருக்கிறது, அதன் தீங்கு மிகவும் தீவிரித்து வருகிறது. அதன் சுற்றுப்புறத்தாரும் அதன் பெயரை அறிந்தவர்களுமாகிய நீங்கள் எல்லாரும் அதற்காக அங்கலாய்த்துக் கொள்ளுங்கள். பலனான தடியும் அலங்காரமான கோலும் எப்படி உடைந்ததென்று சொல்லுங்கள். தீபோன் பட்டணவாசியான குமாரத்தியே, நீ உன் மகிமையை விட்டிறங்கி தாகத்தோட உட்கார்ந்திரு. மோவாபை பாழாக்குகிறவன் உனக்கு விரோதமாய் வந்து உன் அரண்களை அழித்து போடுவான். ஆரோ வேரில் குடியிருக்கிறவளே, நீ வழியிலே நின்று பார்த்து கொண்டிரு. நடந்தது என்னவென்று ஓடி வருகிறவனையும் தப்பி வருகிறவனையும் கேள். மோவாப் முறியடிக்கப்பட்டபடியினால் கலங்கி போயிற்று. அலறி கூப்பிடுங்கள், மோவாப் பாழாக்கப்பட்டதென்று அர்னோனில் அறிவியுங்கள். சமமான பூமியாகிய ஓலோனின் மேலும் யாக்சாவின் மேலும் மேப்காத்தின் மேலும் தீபோனின் மேலும் நேபோவின் மேலும் பெத்தி பிளாத்தாயின் மேலும் கீரியாத்தாயின் மேலும் பேத் கமூலின் மேலும் பெத் மெயோனின் மேலும் கீரியோத்தின் மேலும் போஸ்ராவின் மேலும் மோவாப் தேசத்திலே தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற எல்லா பட்டணங்களின் மேலும் நியாய தீர்ப்பு வரும். மோவாபின் கொம்பு வெட்டுண்டது, அவன் புயம் முறிக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்கிறார். அவனை வெறிகொள்ள செய்யுங்கள், கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினான். மோவாப் தான் வாந்தி பண்ணி அதிலே புரழுவான், அவன் பரியாசத்துக்கு இடமாவான். இஸ்ரவேல் உனக்கு பரியாசமாய் இருந்தான் அல்லவோ, அவன் திருடருக்குள் கண்டுபிடிக்கப்பட்டானோ? நீ அவனை குறித்து பேசுகிற போதெல்லாம் தலையை துலுக்குகிறாயே. மோவாப் தேசத்தின் குடிகளே, நீங்கள் பட்டணங்களை விட்டு போய் கர்மலையில் தங்கி குகையின் வாய் ஓரங்களில் கூடு கட்டுகிற புறாவுக்கு ஒப்பாயிருங்கள். அவன் மெத்த பெருமைக்காரன். மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகந்தையையும் அவன் வெக்கரிக்கத்தையும் அவன் இருதயத்தின் மேட்டிமையையும் குறித்து கேட்டேன். அவன் மூர்க்கத்தை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி ஆகாது, அவன் வீம்பு செல்லாது என்கிறார். ஆகையால் மோவாபின் நிமித்தம் நான் அலறி மோவாப் தேசம் அனைத்து நிமித்தமும் கூக்குரலிடுவேன். கீராரேஸ் மனுஷரின் நிமித்தம் பெருமூச்சு விடப்படும். சிப்மாவூரின் திராட்சை செடியே, யாசோருக்காக நான் அழுந்தது போல உனக்காகவும் அழுவேன். உன் கொடிகள் கடலை கடந்து போயின, அவைகள் யாசோர் கடல் மட்டும் போய் எட்டின. பாழாக்குகிறவன் உன் வசந்த காலத்து பழங்களின் மேலும் உன் திராட்சை பழ அறுப்பின் மேலும் விழுந்தான். பயிர் வெளியிலும் மோவாப் தேசத்திலும் இருந்து சந்தோஷமும் களிப்பும் நீங்கி போயிற்று. திராட்சரசம் ஆலைகளிலிருந்து ஒழிகிறதை ஓய பண்ணினேன். ஆலையை மிதிக்கிறவர்களின் பாடல் இல்லை, அது ஆரவாரமே அல்லாமல் ஆலை மிதிக்கும் பாடல் இல்லை. எஸ்போன் துவக்கி ஏலையாலே மற்றும் யாகாஸ் வரைக்கும் உண்டாகும் பூக்குரலின் நிமித்தம் அவர்கள் 3 வயது கடாரியைப் போல் சோவார் துவக்கி ஒரே நாயும் மட்டும் சத்தமிடுவார்கள். நிம்ரீமின் ஜலங்களும் வற்றி போகும். மோவாப் தேசத்து மேடைகளில் பலியிடுகிறவனையும் தன் தேவர்களுக்கு தூபம் காட்டுகிறவனையும் ஓய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் மோவாபின் நிமித்தம் என் இருதயம் நாகசுரம் போல் துயரமாய் தொனிக்கும். கீராரேஸ் மனுஷரின் நிமித்தமும் என் இருதயம் நாகசுரம் போல் துயரமாய் தொனிக்கும். அவர்கள் சம்பாதித்த ஐஸ்வர்யம் அழிந்து போகிறபடியினால் அப்படி தொனிக்கும். தலைகள் எல்லாம் மொட்டையிடப்படும், தாடிகள் எல்லாம் கத்தரிக்கப்பட்டும் இருக்கும். கைகளில் எல்லாம் கீறுதல்களும் அறைகளில் ரெட்டுடுப்பும் உண்டு. மோவாபின் சகல வீடுகளின் மேலும் அதன் தெருக்களிலேயும் ஏக புலம்பல் உண்டாகும். ஒருவரும் விரும்பப்படாத பாத்திரம் போல மோவாபை உடைத்து போட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோவாப் எவ்வளவாய் முறிந்து போயிற்றென்று அலறுகிறார்கள், அது முதுகை காட்டி எவ்வளவாய் வெட்கப்படும். இப்படி மோவாப் தன் சுற்றுப்புறத்தார் அனைவருக்கும் பரியாசமும் திகைப்புமாயிருக்கும். இதோ ஒருவன் கழுகை போல் பறந்து வந்து மோவாபின் மேல் தன் செட்டைகளை விரிப்பான். கீரியோத் பிடிக்கப்படும், கோட்டைகள் கைவசமாகும். அந்நாளிலே மோவாபின் பராக்கிரமசாலிகளுடைய இருதயம் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயின் இருதயம் போல இருக்கும். மோவாப் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினபடியால் அது ஒரு ஜனமாய் இராதபடிக்கு அழிக்கப்படும்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வரவேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதியருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்தபோது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி, இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டான். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியாயிருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படியில்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும்போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். அதற்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்தில் போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையும் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று.
ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற காட்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே ரட்சியும் என்றாள். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா ஆலையில் இருந்தா என்று சொல்லி ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனைத்தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன், அவள் தன் மகனை ஒழித்துவிட்டாள் என்றான். அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரட்டு உடுத்தி இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான். எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். மூப்பரும் அவனோடு உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது ராஜா ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்பினான். இந்த ஆள் எலிசாவின் இடத்துக்கு வரும் முன்னே அவன் அந்த மூப்பரை நோக்கி, என் தலையை வாங்க அந்த கொலை பாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான், பார்த்தீர்களா? அந்த ஆள் வரும்போது நீங்கள் அவனை உள்ளே வரவொட்டாமல் கதவை பூட்டி போடுங்கள். அவனுக்கு பின்னாக அவன் ஆண்டவனுடைய காலின் சத்தம் கேட்கிறது அல்லவா என்றான். அவர்களோட அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது. புலம்பல் 2 அதிகாரம். ஐயோ, ஆண்டவர் தமது கோபத்தில்

சுத்த குலைச்சலாக்கினார். அவர் தமது உக்கிர கோபத்திலே இஸ்ரவேலின் கொம்பு முழுவதையும் வெட்டி போட்டார். சத்ருவுக்கு முன்பாக அவர் தமது வலதுகரத்தை பின்னாக திருப்பி சுற்றிலும் இருப்பதை பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையைப் போல் யாக்கோபுக்கு விரோதமாக எரித்தார். பகைஞனைப் போல் தம்முடைய வில்லை நாணேற்றினார். சத்ருவைப் போல் தம்முடைய வலதுகரத்தை நீட்டி நின்று கண்ணுக்கு இன்பமானதையெல்லாம் அழித்து போட்டார். சியோன் குமாரத்தியின் கூடாரத்திலே தம்முடைய உக்கிரத்தை அக்னியைப் போல் சொரிய பண்ணினார். ஆண்டவர் பகைஞன் போலானார். இஸ்ரவேலை விழுங்கினார். அதன் அரமனைகளையெல்லாம் விழுங்கினார். அதன் அரண்களை அழித்து யூதா குமாரத்திக்கு மிகுந்த துக்கிப்பையும் சலிப்பையும் உண்டாக்கினார். தோட்டத்தின் வேலியைப் போல இருந்த தம்முடைய வேலியை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார். சபை கூடுகிற தம்முடைய ஸ்தலங்களை அழித்தார். கர்த்தர் சியோனிலே பண்டிகையையும் ஓய்வு நாளையும் மறக்க பண்ணி தமது உக்கிரமான கோபத்தில் ராஜாவையும் ஆசாரியனையும் புறக்கணித்து விட்டார். ஆண்டவர் தமது பலிபீடத்தை ஒழித்துவிட்டார். தமது பரிசுத்த ஸ்தலத்தை வெறுத்துவிட்டார். அதனுடைய அரமனைகளின் மதில்களை சத்ருவின் கையில் ஒப்புக்கொடுத்தார். பண்டிகை நாளில் ஆரவாரம் பண்ணுகிறது போல் கர்த்தரின் ஆலயத்தில் ஆரவாரம் பண்ணினார்கள். கர்த்தர் சியோன் குமாரத்தியின் அலங்கத்தை நிர்மூலமாக்க நினைத்தார். நூலை போட்டார். அழிக்காதபடி தம்முடைய கையை அவர் முடக்கி கொண்டதில்லை. அரணிப்பையும் அலங்கத்தையும் புலம்ப செய்தார். அவைகள் முற்றிலும் பலனற்று கிடக்கிறது. அவள் வாசல்கள் தரையில் அமிழ்ந்து கிடக்கிறது. அவள் தாழ்பால்களை முறித்து உடைத்து போட்டார். அவள் ராஜாவும் அவள் பிரபுக்களும் புறஜாதியாருக்குள் இருக்கிறார்கள். வேதமும் இல்லை. அவள் தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தரால் தரிசனம் கிடைக்கிறதும் இல்லை. சியோன் குமாரத்தியின் மூப்பர்கள் தரையில் உட்கார்ந்து மௌனமாயிருக்கிறார்கள். தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொள்ளுகிறார்கள். ரெட்டு உடுத்தி இருக்கிறார்கள். எருசலேமின் கன்னியர்கள் தலை கவிழ்ந்து தரையை நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். என் ஜனமாகிய குமாரத்தியின் நொறுங்குதலின் நிமித்தம் கண்ணீர் சொருகிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது. என் குடல்கள் கொதிக்கிறது. என் ஈரல் இழகி தரையிலே வடிகிறது. குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளிலே மூச்சித்து கிடக்கிறார்கள். அவைகள் குத்துண்டவர்களைப் போல நகரத்தின் வீதிகளிலே மூச்சித்து கிடக்கும் போதும், தங்கள் தாய்களின் மடியிலே தங்கள் பிராணனை விடும்போதும், தங்கள் தாய்களை நோக்கி தானியமும் திராட்சரசமும் எங்கே என்கிறார்கள். எருசலேம் குமாரத்தியே, நான் உனக்கு சாட்சியாக என்னத்தை சொல்லுவேன்? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? சியோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன்? உன் காயம் சமுத்திரத்தைப் போல் பெரிதாயிருக்கிறதே. உன்னை குணமாக்குகிறவன் யார்? உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்தமுமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள். வழிபோக்கர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுகிறார்கள். எருசலேம் குமாரத்தியின் பேரில் ஈசற் போட்டு தங்கள் தலைகளை துலுக்கி பூரண வடிவம் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமான நகரம் இதுதானா என்கிறார்கள். உன் பகைஞர் எல்லாரும் உன் பேரில் தங்கள் வாயை திறக்கிறார்கள். ஈசற் போட்டு பற்கடிக்கிறார்கள். அதை விழுங்கினோம். நாம் காத்திருந்த நாள் இதுவே. இப்பொழுது நமக்கு கிடைத்தது. அதை கண்டோம் என்கிறார்கள். கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார். பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தாம் கட்டளையிட்ட தமது வார்த்தையை நிறைவேற்றினார். அவர் தப்ப விடாமல் நிர்மூலமாக்கி உன்மேல் பகைஞன் சந்தோஷிக்கும்படி செய்தார். உன் சத்துருக்களின் கொம்பை உயர்த்தினார். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சியோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு. ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு. ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. கர்த்தாவே, யாருக்கு இந்த பிரகாரமாக செய்தீரென்று நோக்கிப்பாரும். ஸ்திரீகள் கை குழந்தைகளாகிய தங்கள் கற்பக்கனியை தின்ன வேண்டுமோ?
ஆண்டவருடைய பரிசுத்த

0: இடத்தில் ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்பட வேண்டுமோ? இளைஞனும் முதிர் வயதுள்ளவனும் தெருக்களில் தரையிலே கிடக்கிறார்கள். என் கன்னிகைகளும் என் வாலிபரும் பட்டயத்தால் விழுந்தார்கள். உமது கோபத்தின் நாளிலே வெட்டி அவர்களை தப்ப விடாமல் கொன்று போட்டீர். பண்டிகை நாளில் கும்புகளை வரவழைப்பது போல் சுற்றிலுமிருந்து எனக்கு திகில்களை வரவழைத்தீர். கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே தப்பினவனும் மீதியானவனும் இல்லை. நான் கைகளில் ஏந்தி வளர்த்தவர்களை என் பகைஞன்.
1: 1 கொரிந்தியர் 15 அதிகாரம். அந்தியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கமண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 பேருக்கும் தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தல எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆயிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாயிருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆயிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொல்லினதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்தெழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துறைத்தனங்களையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. ஆயிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். மேலும் மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்ஞானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்ஞானம் பெறுகிறார்கள்? நாங்களும் ஏன் எந்நேரமும் நாச மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கிறோம்? நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சில தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கமுண்டாக இதை சொல்லுகிறேன். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அததற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்றெழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்துண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே, உன் கூர் எங்கே? பாதாளமே, உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:3. பிரியமானவர்களே, உங்களுடைய கைகள் செய்கின்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? நல்லதுதான். ஆனால் அதற்காக கர்த்தர் கொடுத்த வழிமுறையை பின்பற்ற மறந்து விடுகின்றோம். கர்த்தர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். கர்த்தருடைய உதவி இல்லாமல் நம்முடைய சொந்த மாம்ச பலனை சார்ந்து நம்மால் முழுமையான வெற்றியை பெற முடியாது என்பதை சீக்கிரத்தில் உணர்ந்து கொள்வோம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தின் முழு பலனோடு நாம் தேவனுடைய வேதத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க பழகும் போது எல்லாமே வெற்றியாக மாறும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதமே நம்முடைய தியானமாக மாறும் போது காரியங்கள் மாறுதலாய் முடியும். நமக்கு கற்றுத்தந்தவர்கள் நம்மிடத்தில் கற்றுக்கொள்ளும் அளவிற்கு கர்த்தர் நம்மை ஞானவானாக, கல்விமானாக, வெளிப்பாடுகளை பெற்றவனாக மாற்றுவார். நாம் முழுமையாய் தேவனுடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிப்போம். வேதம் கற்றுக் கொடுத்த வழிகளில் நடப்போம். வேதத்தை வாசித்து உணர்ந்து கர்த்தருக்கு பிரியமான முறையில் நாம் வாழ்வோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை செப்பானியாவின் புஸ்தகம் 3:15. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்கு எதிராய் வந்த தீமைகளை அகற்றுகின்ற நாளாயும், சமாதானம் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கின்ற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வழிகளில் தீமைகள் தீவிரித்து புறப்பட்டு வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷத்தை பலத்தை சுகத்தை இழக்க செய்தபடியினால் சோர்ந்து போய் காணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படிப்பட்ட உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், உனக்கு எதிராய் ஒரு வழியாய் புறப்பட்டு வருகிற சத்துருவை 7 வழியாய் ஓட பண்ணுவேன் என்று. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போக பண்ணுவேன் என்றும், வெள்ளம் போல சத்துருவானவன் வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார் என்றும் கர்த்தர் உங்களுக்காய் உங்கள் பட்சத்தில் பரிந்து பேசி வழக்காடி யுத்தம் செய்து இனி நீங்கள் எந்த தீங்கையும் காணாது இருக்கும்படி செய்கின்றார். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கின்ற நீங்கள் வெற்றியுள்ள விடுதலையான வாழ்விற்குள் நடத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் அப்போஸ்தலர்களின் புஸ்தகத்தை வாசிக்கையில் நாம் பவுலை குறித்து பார்ப்போமானால், சவுலாயிருந்த பவுல் கர்த்தருக்காய் வைராக்கியமாக ஊழியம் செய்கிற வேளையில் அநேக எதிர்ப்புகள், உபத்திரவங்கள், மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிற வேதனையான வழிகள் போன்ற பல வழிகளில் சத்துருவானவன் பவுலுக்கு சோதனைகளை வேதனைகளை கொடுத்து வந்த போதிலும், பவுல் கர்த்தரின் ஊழியத்தில் உறுதியாய் அவரின் மேல் கொண்ட அன்பால் தைரியமாய் எல்லாவற்றையும் கடந்து செல்கிறார். இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தி கூறின போது அநேகர் எதிர்த்து நின்றார்கள், பவுலை தூஷித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் பவுலிடம் பேசுகின்றார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று. இப்படியாக பவுலோடு கர்த்தர் கூட இருந்து தீங்கு அணுகாதபடி பாதுகாத்தார், வழி நடத்தினார் என்று நாம் வாசித்தறிகின்றோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில், பணியிடங்களில், குடும்பத்தில், சரீரத்தில் சத்துரு உங்களை வேதனைப்படுத்தும்படிக்கு பல வழிகளில் முயற்சி செய்து துக்கப்படுத்தியும் தூஷித்தும் எதிர்த்து நிற்கும்படியும் அநேகரை ஏவினாலும் பல வழிகளில் முயற்சித்தாலும் அவைகளை வாய்க்காதே போகும்படி செய்கிறார். இனி நீங்கள் தீங்கை காணுவதில்லை என்றும் உங்கள் மேல் ஒருவனும் கை போடுவதில்லை என்றும் வாக்களிக்கின்றார். மேலும் நீங்கள் எந்த சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போனாலும் கர்த்தர் உங்களின் ஆக்கினைகளை அகற்றுகின்றார், சத்துருக்களிடமிருந்து விலக்குகின்றார். உங்கள் நடுவில் கர்த்தர் இருந்து இனி நீங்கள் தீங்கை காணாதபடிக்கு காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: புதிய வாக்குத்தத்தோடு இந்த நாட்களில் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 31ஆம் தேதி திங்கள் கிழமை மாசத்தினுடைய கடைசி நாட்களாக இருக்கிறபடியினால் இந்த மாசம் முழுக்க கண்ணின் மணி போல் தேவனங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காக நாங்கள் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் இந்த நாட்களிலே கூடியிருந்து இந்த மாசம் முழுக்க இந்த நாட்களை நடத்தி வந்ததுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி 2 யோவான் 1:8 சொல்லுகிறது, உங்கள் செயல்களின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாக இருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே எழுதியிருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்க பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வஞ்சகனே அந்தி கிறிஸ்துவுமாயிருக்கிறான். அதன் நிமித்தம் சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், உங்கள் செயல்களின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்திலே கிறிஸ்தவர்கள் அங்கே எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதை குறித்து அங்கே அன்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த இந்த நாட்களிலே அப்போஸ்தலர்கள் இப்படியாக அந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த காலகட்டத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்திலே இருந்தே இந்த நாட்களிலே அங்கே ஜனங்களுக்கு எச்சரிக்கை விடுத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள் கடைசி காலமாகவும் அங்கே இந்த நாட்களிலே அந்தி கிறிஸ்துனுடைய வருகைக்கு சமீபமாகவும் இந்த நாட்களிலே இருக்கிறதே அங்கே அந்த நாட்களிலே இருந்த அப்போஸ்தலர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் அந்த நாட்களிலே நினைத்த காரியம் என்னவென்றால், அவர்களுடைய நாட்களிலே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இந்த நாட்களிலே இந்த பூமியிலே வந்துவிடும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களை நினைத்திருந்தார்கள். ஆனாலும் அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அந்த நாட்களிலே அப்படியான சூழ்நிலையிலே இல்லை. ஆனால் அந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே போர்கள் இந்த நாட்களில் உலக போரின் நிமித்தம் இந்த நாட்களிலே ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டதையும் ஜனங்கள் கொல்லப்பட்டதையும் ஜனங்கள் பசியோடும் பட்டினியோடும் இந்த நாட்களிலே மரித்ததையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, வேதத்தின் அங்கே இந்த நாட்களிலே நாங்கள் வேதத்தை அங்கே இந்த நாட்களில் அறிந்து நடக்கிற நாங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய செயல்களின் பலனை இழந்து போகாதபடி பூரணராய் இந்த நாட்களிலே பெரும்படிக்கு இந்த நாட்களை எச்சரிக்கையாக இந்த நாட்களை பல்லை பெரும்படிக்கு எச்சரியாக இருக்கும்படியாக சொல்லுகிறது. ஏனென்றால் கிறிஸ்துவினுடைய உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனுடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருடைய உபதேசத்திலே வேத வார்த்தையிலே இந்த நாட்களை நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் காலங்கள் கடைசி காலங்களாக இருக்கப்படினால் அங்கே இந்த நாட்களே வஞ்சகன் இந்த நாட்களிலே இந்த நாட்களிலே வெளிப்படும் நாட்கள் சமீபமாக இந்த நாட்களிலே இருக்கிறதுனால் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இன்றைக்கு ஜனங்கள் தள்ளப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்து தான் கர்த்தருடைய வேத வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக அந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே நாங்கள் இன்றைக்கு இவ்வளவு நாளும் இந்த நாட்களில் ஓடிய ஓட்டத்தினுடைய பலனை இந்த நாட்களில் நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அதைத்தான் சொல்லப்படுகிறது, உங்கள் செயல்களின் பலனை இழந்து போகாமல் அந்த ஓட்டத்தினுடைய பலனை, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக பட்ட பாடுகளை இந்த நாட்களில் நாங்கள் இந்த நாட்களில் இழந்து போகாமல் பூரண பலனை இந்த நாட்களில் அடைந்து கொள்ளும்படியாக, பெற்றுக்கொள்ளும்படியாக, கடைசி நாட்களிலே ஒரு எச்சரிக்கையாக இருக்கும்படியாக, இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களிலே இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்குள்ளே வருகிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, காலம் சமீபமாக இருக்கிறபடினால் இந்த நாட்களிலே தேவன் வார்த்தைகள் ஊடாக நம்மை எச்சரிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை வாசிக்கிற வேளையிலே, வார்த்தைகளை தியானிக்கிற வேளையிலேயே நாங்கள் இந்த நாட்களிலே எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய ஆத்துமாக்களை இந்த நாட்களில் நாங்கள் காத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அதனாலே நாங்கள் அந்த செயல்களின் பலனை இந்த நாட்களிலே இழந்து போகாதபடி இந்த நாட்களிலே நாங்கள் அந்த பூரண பலனை பெரும்படிக்கு, அந்த ரட்சிப்பை நாங்கள் பரிபூர்ணப்படுத்தும்படிக்கு வேதம் சொல்லுகிறது. முடிவு பரியந்தமே நிலைநிற்போம், ரட்சிக்கப்படுவான்னு சொன்ன வார்த்தையின்படி அந்த ரட்சிப்பை பரிபூர்ணப்படுத்தும்படிக்கு நாங்கள் இந்த நாட்களிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாட்களிலே ஆசீர்வதிப்பாராக. எச்சரிக்கையாக இருங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.

0: ஆமீன். இன்று 31ஆம் தேதி 8ஆம் மாதம், 31ஆம் தேதி ஆவணி மாதம், 31ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். புதிய வாரத்திலும் கர்த்தர் தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி. புதிய வாரத்திலும் வார மாதத்தின் கடைசி நாளிலும் வந்திருக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த நாட்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். இந்த நாளுக்கான வசனம், இஸ்ரவேலே நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஆமேன். சகாயம் செய்கிற கர்த்தர். ஓசியா 15:39 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். அவரிடத்தில் எங்களுக்கு சகாயம் உண்டு. ஆமேன். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் வழி நடத்தப்படுவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள், 2 ராஜாக்கள் 5, புலம்பல் 1, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்று நாளில் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்துவம் இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக, உங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்றுக்கொண்டு, அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே எங்களுடன் சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி சுஜாதா அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்த, தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களை வரவேற்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஒருவருடன் தங்குவதாக, அவருடன் தங்குவதாக. அவருடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேர அபிஷேக ஆராதனை வழி நடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம். காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட்மா. ஆமே. என்னங்க உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ்.
1: ஆமேன். ஹல்லேலூயா. தகப்பனே, என் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன். எங்கள் கண்காண ஆண்டவர் எங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் ஆண்டவரங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பீர். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய கிருபை உள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம். தகப்பனே, வலுவாதபடி காக்கவும், உம்முடைய மாசற்ற சன்னிதானத்தில் குற்றம் இல்லாம நிற்கவும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபி அருளுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தகப்பனே, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் ஐயா எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தப்படுகிறது. ஆண்டவரேக்காக சூத்திரம். நாங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவோம். எங்கள் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி விப்பார்கள் ஐயா. அப்பா, எங்கள் இருதயம் ஒன்றே ஒன்றை கேட்கிறதப்பா. எங்கள் சந்ததியார் உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும் ஐயா ராஜா. பாழாய் கிடந்தவைகளை மறுபடி கட்ட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே, சீரில்லாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீருக்கு கொண்டு வர உதவி செய்ய வேணும் அப்பா. ஆண்டவராகிய தகப்பனே, உமக்கு சோத்திரம் ஐயா. தேசங்களிலே ஐயா ராஜா, ஆண்டவரே, தேவனே, தகப்பனே, வாழ்வில்லாத ஜனங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் வாழ்வு கொடுக்க வேணும் அப்பா. அற்புதமானவரே, அதிசயமானவரே, எங்கள் பிள்ளைகளோடு கூட இரும். எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளோடு கூட இரும் அப்பா. இரக்கத்தில் ஐசுள்ள தெய்வமே, உம்முடைய கரம் ஐயா ராஜா, கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறபடி ஆளுமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மட்டுமே துதிக்கிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரமையா, சோத்திரமையா ராஜா. தகப்பனே, ஹல்லேலூயா, ஹாலிலூயா ஹாலிலூயா. நீரே என் பிலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணையும், சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலையும். நீரே என் பிலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணையும், சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலையும். யாக்கோவின் தேவனுங்கள் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பிலம். கலக்கம் இல்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நாங்கள் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கம் இல்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நாங்கள் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பிலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணையும், சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலையும். என் ஆண்டவரே, அப்பா தாவீது சொன்னாரப்பா, நீர் என் அடைக்கலம், என் கூட்டை, நான் நம்பி இருக்கிறவர், நீர் என் துருகம் என்று சொல்லி சொல்லி ஆண்டவராகிய தேவனே அவரை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து விட்டீரப்பா. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாரும் அப்பா. என் தகப்பனாகிய தேவனே, உண்மையல்லாமல் ஆண்டவரே அப்பா வேறு தெய்வங்கள் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்துல இல்லையப்பா. நிர்தானங்கள் ஆண்டவரப்பா, நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா, உயிரோடு இருக்கிறீரப்பா ராஜா, உயிரோடு இருக்கிறீரப்பா ராஜா. எங்கள் சூழ்நிலைகள் மத்தியில உயிரோடு இருக்கிறீரப்பா. எங்களை காக்கும் தெய்வம் நீங்க தானப்பா. நீர் எங்களை வழி நடத்துகிற தெய்வம் நீங்க தானப்பா. எங்கள் பிள்ளைகளை ஆதரிக்கிற தெய்வம் நீங்க தானப்பா ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவனப்பா, எங்களை வழி நடத்துகிற தேவனப்பா ராஜா. உண்மை துதிக்கிறோம் ஐயா. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை இன்று பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியேம், கண்மணி போல் நம்மை பாதுகாக்கிறீர். நீரே என் பிலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலையே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாது மட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் சொன்னீரையா. இயேசுவின் நாமத்தினால் இதனை கேட்டாலும் நான் தருவேன்னு சொன்னீங்களே ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, இயேசு என்கிற நாமத்தை நாங்கள் உச்சரிக்கிறோம் ஐயா. இயேசு என்கிற நாமத்தை உச்சரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, எமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. அன்றைக்கு விக்கிரஸ்வத்தினுடைய காலத்துல அப்பா ராஜா, லாசரு என்று சொல்லி ஆண்டவரே, ஒரு விசுவாசி ஆண்டவரே மரிக்கும் தருவாயில் இருந்த வேளையிலே லாசரு ஆண்டவரே தேவனே விக்கிரஸ்வத்தும் அவருடைய ஆண்டவரே அப்பா ராஜா மற்ற விசுவாச நண்பர்களும் சேர்ந்து அவருடைய படுக்கையை சுற்றி இயேசு இயேசு ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ் என்று அறிக்கையிட்ட வேளையிலே ஆண்டவரே உம்முடைய வல்லமை கடந்து வந்து ஆண்டவரே அந்த லாசரு என்கிற மகன் மேல் இறங்கினதப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, திரும்ப திரும்ப அவர்கள் ஜீசஸ் என்கிற நாமத்தை உச்சரித்த வேளையிலே முற்றிலுமாய் ஆண்டவரே லாசரு என்கிற அந்த மகன் ஆண்டவரே சுகமாக்கப்பட்டாரப்பா. இந்த வேளையிலே உம்முடைய வல்லமை இறங்குவதாக ஜீசஸ் ஆண்டவரே, ஜீசஸ் அப்பா, ஜீசஸ் தகப்பனே. ஒவ்வொரு வீடுகளிலும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக, ஒவ்வொரு சபைகளிலும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக ராஜா. தகப்பனே, என் ஆண்டவராய் கர்த்தாவே, நசிரினா இயேசுவை பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவினா வல்லமையினாலும் ஆண்டவரே தேவனை நன்மைகளினாலும் நிரப்பினீர் ஐயா. ஆண்டவரே, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படி சுற்றித் திரிந்தீர் ஐயா. அந்த வல்லமை எங்களை மேல் ஊற்றும் ஆண்டவரே, அந்த வல்லமை எங்கள் மேல் ஊற்றும் ஐயா. எங்களை காண்கிறவர்கள் உண்மை காணட்டும் ஆண்டவரே. அந்த வல்லமை இறங்கி ஆண்டவரே தகப்பனே, அநேகருடைய ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா தேவனே பிரச்சனை இந்த ஜனங்களை விடுவிக்க அந்த வல்லமை எங்களுக்கு ஊற்றும் ஆண்டவரே. அநேகரை ஆதாயப்படுத்திக் கொள்ள அந்த வல்லமை எங்கள் மேல் ஊற்றும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, அந்த வல்லமை எங்களுக்கு தேவையப்பா ராஜா. என் தகப்பனியுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. என் தகப்பனியுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ், என்னோடு சேர்ந்து நீங்களும் உச்சரியுங்கள், ஜீசஸ், ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமம் ஒன்றே தான் எங்களுக்கு அடைக்கலம் அப்பா ராஜா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதற்குள்ளே நீதிமானோடு சுகமாயிருப்பான். தகப்பனையுமே துதிக்கிறோம் ஐயா, என் ஆண்டவரையுமே துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை இன்று பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். நீரே என் பிலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணையும், சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலையும், பசும் புல் வெளியில் என்னை மேய்க்கிறீர், அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறீர். சத்துருவின் கண்கள் காண எண்ணையால் என் தலையை அபிஷேகம் செய்கிறீர். நீரே என் பிலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அப்பா பிதாவே, உம்முடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஜனங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே, விசேஷமாக வாலிப பிள்ளைகளை விடுதலையாக்கும் அப்பா. எங்கள் தேசத்திலே இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் அப்பா, யூனிவர்சிட்டியில படிக்கிற பிள்ளைகள் எல்லோர் மேலும் ஆண்டவரே, அப்பா தேவனே, தகப்பனே, பாதுகாக்கின்ற கரம் இறங்கட்டும் ஐயா. என் தகப்பனாகிய தேவனே, தகப்பனே, உமக்கு சோத்ரம். ட்ரக்ஸில் இருந்த ஜனங்களை விடுதலை பண்ணும் அப்பா. என் தகப்பனாகிய தேவனே, உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. என் ஆண்டவரே, உமை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த கனடா தேசத்தை பொறுப்படும் ஆண்டவரே. அப்பா, இந்த கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே இருக்கிற ஆண்டவரே அப்பா, அந்த டெரிஃப் காரியங்களில் எல்லாம் ஆண்டவரே, இந்த வரி காரியங்களில் எல்லாவற்றிலும் உடைய கரத்தை வையும் ஐயா. ட்ரம்மோடு இடப்படும் ஆண்டவரே. அப்பா, இந்த தேசத்தின் அதிபதியோடு இடப்படும் ஐயா. ஆண்டவரே, துரத்தினங்கள், அதிகாரங்கள், அந்தகாரத்தின் வல்லமைகள், இயேசு என்கிற அதிகாரமுள்ள நாமத்தினால் இந்த தேசத்தை விட்டு அகன்று போகும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த தேசத்திலே சமாதானம் இருக்கையில் எங்களுக்கும் சமாதானம் உண்டப்பா. நாங்கள் இந்த தேசத்திலே சமாதானம், சமாதானம், சமாதானம், சமாதானம் என்று கட்டவிழ்கிறோம் அப்பா. இலங்கை தேசத்திலே சமாதானம், சமாதானம், சமாதானம் என்று கட்டவிழ்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய தேவனே, உமக்கு சோத்திரம் ஐயா. ராஜா தகப்பனே, சமாதானம், சமாதானம் என்று சொல்லுகிற உதடுகளின் விளைவுகளை நான் சிருஷ்டிக்கிறேன் சொல்லி இருக்கிறீங்களப்பா. என் தகப்பனே, உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. காலை தோறும் புதிய கிருபை தருகிறீர், காலம் எல்லாம் கருத்தா என்னை காக்கிறீர். பலபுறம் இடப்புறம் விலகினால் வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். நீரே என் பிலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணையே, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலையே, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலையே. ஹாலேலூயா தகப்பனே. அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நல்லவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. மகாதேவனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா தகப்பனே. அப்பா ஆண்டவரே, என் தகப்பனே ராஜா, எங்கள் சுற்று வட்டாரங்கள் இருக்கிற ஜனங்களை ரட்சியும் ஐயா. என் தகப்பனே ராஜா, அவர்கள் மேல் கிருபி ஆயிரும் ஐயா ராஜா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கர்த்தாவே, நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். பகைவன் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர் இதுவரையில். பகைவன் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர் இதுவரையில். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். கர்த்தாவே, நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். ஹாலேலூயா. என் கர்த்தாவே, மறவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்கள் எங்களை ஆண்டு கொள்ள விட்டாதிரும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, தகப்பனே, அநியாயத்துக்கு எங்கள் கரங்கள் நீட்டாதபடி, அநியாயத்துக்கு எங்கள் வாய் பேசாதபடி, அநியாயமான வார்த்தைகளை நாங்கள் கேட்காதபடி ஆண்டவராகிய தேவனே, எங்களுக்கு காவல் வையும் ஐயா. ஆண்டவரே, முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. எங்கள் வாய்க்கு காவல் வையும், நலமானதையும் பேசாதபடி எங்கள் நாவுக்கு காவல் வையும் ஐயா. என் தகப்பனே, இல்லதே இல்லதென்றும் உள்ளதே உள்ளதென்றும் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. என் தகப்பனாய தேவனே, என் ஆண்டவராய கர்த்தாவே, இரக்கங்களின் பிதாவே, எங்களுக்கோ, உங்கள் பிள்ளைகளுக்கோ, உங்கள் திருச்சபைக்கோ, ஆண்டவரே, கூடியிருக்கிற உங்களுடைய ஜனங்களுக்கோ ஆண்டவரே விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போறதையா. சர்ப்பங்களை தீள்களை மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொன்னவரே, ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது. இயேசுவின் நாமத்தினால் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது அப்பா. ஆண்டவராகிய தேவனே, பொருளாதார காரியங்கள் இருந்து இந்த தேசங்களை விடுதலையாக்கும் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. இந்த தேசத்தின் மேல் உடைய கரத்தை வையும் ஆண்டவரே, அப்பொழுது இந்த தேசம் சுஸ்தமாகும் அப்பா. தேசத்தின் அதிபதிகள் மேல் கரங்களை வையும் ஆண்டவரே, அப்பொழுது அதிபதிகள் சுஸ்தமாவார்கள், ஞானமடைவார்கள் அப்பா. அமெரிக்கா தேசத்திலே உடைய கரத்தை வையும் ஆண்டவரே அப்பா, அந்த தேசம் சுஸ்தமாக்கப்படும் அப்பா. ராஜா தகப்பனே, ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா, சோத்தரிக்கிறேன் ஐயா. ஓ ஹாலேலூயா, உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அநேகருடைய சோத்திரங்களை நான் கிருபை பெருகும். ஹாலேலூயா, எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நல்லவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சர்வ வல்லமுள்ள தேவனே உமக்கு சோத்திரம் ஐயா. ராஜா அவர்கள் வாயிலே துதியும் ஆண்டவரே அப்பா. தகப்பனே, அவர்களுடைய கரங்களின் பட்டயம் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்களா ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா. ராஜா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கிருப பிரசனம் எங்களை ஆளுவதாக ராஜா. ஆண்டவரே அங்கும் இங்கும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் பராக்கு பார்க்காதபடி ஐயா, உம்முடைய வேதத்திலே உம்முடைய தரிசனத்திலே உம்முடைய பிரசன்னத்திலே இருக்க எங்களுக்கு கிருபதாரம் ஐயா. தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. ஹாலேலூயா. உதவி தேடி நோக்கி கூப்பிட்டேன், மனதுருகி சுகம் தந்தீர். உதவி தேடி நோக்கி கூப்பிட்டேன், மனதுருகி சுகம் தந்தீர். சாவுக்குழியில் இறங்க விடாமல் உயிர்

நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகு என் ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா ராஜா, ஹாலேலூயா. அப்பா பிதாவே ஆண்டவரே துதிக்கிறேன், துதிக்கிறேன் ஐயா ராஜா. அப்பா பிதாவே துதிக்கிறேன் ஐயா ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் ஐயா ராஜா, ஹாலேலூயா. தகப்பனே எத்தனையோ இக்கட்டான வேளைகளில் எல்லாம் ஐயா உம்மை நோக்கி கூப்பிட்ட வேளையில எங்களுக்கு சுகம் தந்திருக்கிறீரப்பா, ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா ராஜா. நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர், எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீரப்பா ராஜா. ஆண்டவரே உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தடைகளை எடுத்து புலப்படவனமா செவிக்கிறோம். சத்ருவின் வல்லமைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தை நான் முறியடிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால், ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலே கூட சகரியா 8 அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்து திரும்ப ஜெபத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்வோம். ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா, சோத்தரிக்கிறேன் ஐயா. சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை உண்டாகி அவர், நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமாக வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பவும் எருசலேமிலே வீதிகளில் முதிர் வயதினால் தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள். நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகள் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹாலேலூயா. இதோ கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இந்த ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையின் நீதியுமான ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹாலேலூயா. விதைப்பு சமாதானம் உள்ளதாயிருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும். பூமி தன் பலனை தரும். வானம் தன் கனியை பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது போல ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம். இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இரக்கத்தில் ஐசுனுள்ள தெய்வமே, உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோமே, துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஹாலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்திலே எத்தனையோ சொந்த பந்தங்கள், உறவுகள், உரிமைகள் இருந்தாலும் கூட ஹாலேலூயா, நமக்கு ஆதாரம் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். ஹாலேலூயா. அநேக ஜனங்கள் சொல்லுவார்கள், ஒரு விசுவாசி எனக்கு சொல்லுவார் இப்படி என்று சொல்லி சொன்னால், பிள்ளைகளுக்கு என்னதான் சொன்னாலும் அவர்களை தட்டி கொடுத்து கொண்டே போக வேண்டும், ஏனென்றால் கடைசி காலங்களில் அவர்கள் தங்களை பார்க்க மாட்டார்கள் என்று. அப்படி அல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளைகளை நடத்துகிற விதத்திலே நாங்கள் நடத்தத்தான் வேணும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். பிள்ளைகள் நமக்கு ஆதாரம் அல்ல, பிள்ளைகளை எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபை. ஹாலேலூயா. தேவன் எங்களுக்கு கொடுத்த கற்பத்தின் கனி, அவரால் கொடுத்த கிஃப்ட், அவரால் கொடுத்த ஆதரவு தான். ஆனா அதே நேரம் நம்முடைய ஆதரவு, ஹாலேலூயா, நாம் அங்கே சார்ந்திருக்கின்ற ஆதாரம் ஆண்டவராகி தேவன் மட்டும்தான். ஹாலேலூயா. ஆனபடி நடந்த நாட்களிலே கூட நமக்கு ஒருவர் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். ஹாலேலூயா. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் ஏ

இயேசு உன்னை மறப்பதில்லை, சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். அநேகமான நேரங்களில சத்ருவானவன் எங்களுடைய காதுகள்ல வந்து கிசுகிசுப்பான், உன்னை ஆண்டவர் நேசிக்கவில்லை, நீ இவ்வளவு துன்பங்களுக்கூடாக நீ கடந்து செல்கிறாய், இப்படிப்பட்ட காரியங்களை சத்ருவானவன் நம்முடைய காதில சொன்னாலும் கூட அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ஏற்ற சமயம் வருகின்ற வேளையிலே தேவன் எங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிற தேவன். ஹலேலூயா. அங்கே பாருங்கள், கானாவூர் கல்யாணத்திலே திராட்சை ரசம் முடிந்து போய்விட்டது. ஹலேலூயா. ஆனபடி நாள் வேலைக்காரர்கள் போய் அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய தாயாரிடம் போய் சொல்லுகிறார்கள், திராட்சை ரசம் குறைவுபட்டதுன்னு சொல்லுகின்ற விளையிலே. ஹாலேலூயா. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று மரியாள் சொல்லிவிட்டு போய்விட்டாள். ஹாலேலூயா. ஆனால் இயேசு சொல்லுகிறார், இன்னும் வேலை இன்னும் வரவில்லை என்று. ஹாலேலூயா. தேவன் அதனதன் காலங்களில் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பூர்த்தி செய்கிற தேவன். ஹாலேலூயா. அவரிடத்துல வழிகள் உண்டு, நம்முடைய சிறிய மூளைகளுக்குள் வழிகள் தெரியாது. ஹாலேலூயா. ஆனால் ஆண்டவராகிய தேவனுக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் அவர் உண்டு பண்ணுகிற தேவன். ஹாலேலூயா. அவர்தே நமக்கு ஆறுதலின் தேவன். ஹாலேலூயா. சூத்திரமையா. சாதிசனம் மறந்துட்டாலும் மறந்துடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர், சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை, உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஹாலேலூயா. வேதனைகள் துன்பங்கள் அழுத்துகின்ற வேளையிலே வாய் திறந்து சொல்லுங்கள், எனக்கு ஒருவர் இருக்கிறார், உலகத்தில் இருக்கிறவரை விட என்னோடு இருக்கிறவர் பெரியவர், என் இயேசு உயிரோடு இருக்கிறார், என் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹாலேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர்கள் சிறையிலே அங்கே சிறை வைக்கப்பட்ட சூழ்நிலையிலே கூட அன்புக்குரியவர்களே, அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் மேல் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. நெருக்கத்தின் மத்தியிலே கூட அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை நோக்கி சொல்லுங்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹாலேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார், என் இயேசு உயிரோடு இருக்கிறார். சொல்ல சொல்ல சொல்ல எங்களுக்குள்ளே ஒரு பக்தி விருத்தி வரும். அதே நேரத்திலே சத்ருவானுடைய தீக்கணைகளுக்கு எதிர்த்து நிற்கிற தைரியத்தையும் தேவன் தருவார். கர்த்தர் நம்மை காக்கிறார். எங்களுடைய நாவிலே ஜீவனும் மரணம் உண்டு, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிற, நீ ஜீவனை தெரிந்து கொள், எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் வல்லமுள்ள தேவன், அவர் எனக்கு பக்கபலமாயிருக்கிறார், அவர் எனக்கு ஆதரவாயிருக்கிறார், அவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், விட்டு விட மாட்டார். ஹாலேலூயா. எனக்கு ஒத்தாச வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஈரெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாச வருகிறது, உதவி வருகிறது. ஹாலேலூயா. இயேசு இயேசு இயேசு இயேசு. ஹாலேலூயா. ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும், ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும், ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சமென்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சமென்று வருபவரை தள்ளாத நேசரவர், அஞ்சிடாதே மகளே மகளே என்று உன்னை தேற்றிடவே, உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உள்ளங்கைகளில் உன்னை நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழ்வுதான் வேண்டும் என்று வியாதியிலே சுகந்தரவி, உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார்,
நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார்.

0: பார், நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். ஹாலேலூயா தகப்பனே, அப்பாவை துதிக்கிறேன் ஐயா, ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே தேவனே அப்பா, இந்த குழு ஆண்டவரே, இந்த மழை நாளிலும் கூட தகப்பனே, உம்முடைய ஜனங்கள் கூடியிருந்து உண்மை ஆராதிக்க உண்மை துதிக்க வந்திருக்கிறார்கள் அப்பா ராஜா. இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும் ஐயா ஆண்டவரே. வேலை இல்லாத பிரச்சனை இருந்து ஜனங்களுக்கு வேலையை கொடும் ஆண்டவரே. பொருளாதார சிக்கல்கள் இருந்து ஜனங்களை ஆண்டவரே, அவங்களுடைய கால்களை ஆண்டவரே வலைக்கு நீங்கள் ஆக்கி விடும் அப்பா ஆண்டவரே. ஒரு எலியாவுக்கு ஐயா ராஜா ஒரு காகத்தை கொண்டு போசித்திரே, ஒரு விதவையின் வீட்டிலே போசித்திரே அப்பா ராஜா. என் தகப்பனே அப்பா, பேதுருவே ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, தகப்பனே முதலாவது மீனிலே வாயிலிருந்து ஆண்டவரே அப்பா வெள்ளி பணத்தை எடுத்து ஆண்டவரே அவனுடைய வரிகளை கட்ட உதவி செய்திரே. என் தகப்பனாகிய தேவனே, உம்முடைய ஜனங்களை விசாரியும் அப்பா, உம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்யும் இயேசப்பா. ஆண்டவரே, கடனோடு பிரச்சனைகளோடு பில்லுகள் கட்ட முடியாத சூழ்நிலைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் விடுவிக்கும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் மன்றாடி கேட்கிறோம் அப்பா. அதே போல வியாதி உள்ளவர்கள் மேல் உம்முடைய கரத்தை வையும் ஐயா ஆண்டவரே. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய வல்லமை ஆண்டவர்களை தொடுவதாக தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தும் தகப்பனே. கட்டுண்டவர்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக தகப்பனே. ஆண்டவரே தேவனே, திருமண பந்தத்தில் இருக்கிற சிக்கி இருக்கிற உறவுகளில் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போவதாக. ஆண்டவரே, நீர் ஒருவர் இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவரையுமே கூட இருந்தவர்களை வழி நடத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாள் முழுவதும் தேவரீர் கூட இரும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும் ஐயா ஆண்டவரே. விசேஷமாக இந்த கனடா தேசத்தின் அதிபதிகளுக்கு நல்ல ஞானத்தை கொடும் ஐயா ஆண்டவரே. தேவனை வேண்டாத தேவை இல்லாமல் பணங்களை சிலவழிக்காதபடி, போர்களுக்கு ஆண்டவரே பணங்களை சிலவழிக்காதபடி தகப்பனே ராஜா ஆண்டவரே, தேசத்திலே ஐயா நல்ல தொழில்களை உருவாக்க ஆண்டவரே உதவி செய்யும் ஆண்டவரே. கனடியன் ஆண்டவரே பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை ஐயா அவர்களுக்கு வேலை கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே உதவி செய்யும், இந்த தேசத்தின் அதிபதிகளுக்கு நல்ல ஞானத்தை கொடும் ஆண்டவரே. தகப்பனையும் சோத்திரம் ஐயா ஆண்டவரே. விண்டர் காலங்களிலே பிரவேசிக்க நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. தேவரே, இந்த விண்டர் காலங்கள் முழுவதும் கூட இருமையா எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. தகப்பனையும் அதிசயங்களை காண செய்யும் இயேசு கிறிஸ்துவின் உயர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் அருமையான பாடல்களூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, துதி ஆராதனைக்கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்து உங்களையும் கர்த்தர் காண்கிறார். அதிகாலை வேளையிலே, காலை வேளையிலே இணைந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்து மிகுதியான காரியங்களை செய்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு தொடர்வதாக. இந்த வாரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக, வருகின்ற புதிய மாதத்தையும் ஆசீர்வதித்து தருவாராக. குடும்ப காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், பேர பிள்ளைகளுடைய காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், சபை காரியங்கள், ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாளை காலை வேளையில் இதே வேளையிலே திரும்பமாக இணைவோம். அபிஷேக ஆராதனையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சத்திய திருச்சவழ்ந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்து ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.
2: ஆமீன்.
1: இந்த வேளையிலும் ஜப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கை, இந்திய உலக நாடுகளுக்காக ஜபங்களுக்காக ஆயத்தமாவோம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வசனம், இஸ்ரவேலே நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஓசியா 15:9 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கத்தரிடத்திலே அதிக சகாயம் உண்டு, அதிக கிருபை உண்டு, அதிக நன்மைகள் உண்டு, அதிக ஆசீர்வாதங்கள் உண்டு. அவற்றை எங்களுக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்து எங்களுக்காக தந்திருக்கிறார். விசுவாசித்து பெற்றுக்கொள்வோம். ஆமேன். அவற்றை நாங்கள் அவர் எங்களுக்கு தந்து விட்டார். 2000 ஆண்டுக்கு முன்னதாக நாங்கள் விசுவாசித்தால் அது நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். நன்றிகளையும் நன்றி செல்வோம். இந்த வார்த்தைக்காக, இந்த இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள் 2 ராஜாக்கள் 5, புலம்பல் ஒன்று பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடுலேருந்து ஒன்று குருந்தியர் 14வது அதிகாரம். இவற்றை நீங்கள் வாசித்து பரிசுத்த வேதாக புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக உதவி செய்யும். அந்த வகையில் உங்களுக்கு நேற்றைய நாளில் அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை, வாக்கு தத்தம் இவற்றையும் அனுப்பி தந்திருக்கிறோம். இவற்றை நீங்கள் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்திரதாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கை, இந்திய, உலக நாடுகளுக்காக, இஸ்ரேல் தேசத்துக்காக, யுத்த பூமிகளுக்காகவும் ஜபிக்க இருக்கிறோம். அவர்களுடைய சந்தோஷம், சமாதானம், சுபீட்சமான வாழ்வு, அதே வேளையிலே உண்ண உணவையும் உருக்க உடையையும் இருக்க இருப்பிடத்தையும் கொடுத்து கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதுக்காக ஜபிக்க ஆயத்தமாக வந்திருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்த வேளையில் நீங்கள் 3 ஜபங்களை தருகிறேன். 3 ஊழியர்களுக்காக ஜபங்களை தருகிறேன். வார்த்தையின் நிமித்தம் பின்வாங்கி கிட்டகுமாரன் போல சென்று விட்டார்கள். ஆனாலும் அவர்கள் திரும்பி வர வேண்டும். அவர்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதங்களை பெறுகின்ற பொழுது விலகிக் கொள்கிறார்கள். மிகுந்த ஆசீர்வாதம் பெறுகின்ற பொழுது விலகிக் கொள்கிறார்கள். பின்னதாக கிட்டகுமாரன் போல நோய் நொடிகள், பிரச்சனைகளுக்கு கூட திரும்ப இணைகிறார்கள். இப்படியாக கடந்த 15 வருடமாக இப்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக என்னுடைய மாஸ்டர், எனக்கு ஏ லெவலில் ஜியோகிராஃபி படிப்பித்த மாஸ்டர், நேற்றைய நாளில் அவருடைய ஃபியூனரல் நாங்கள் சென்றிருந்தோம். அவருடைய மனைவியார் என்னோடு என்னுடைய கிளாஸ்மேட், அதே வேளையில் எங்களுடைய மாஸ்டரை மறைவணி கொண்டார். அவர்கள் எங்களுடைய உறவினர்கள் கூட. அந்த வகையிலே அவர்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள். கணவனை இழந்த அந்த சகோதரிக்காக ஜபித்து கொள்ளுங்கள். அதே வேளையிலே நான் நேற்றைய நாளிலே செல்லுகின்ற பொழுதும் அங்கு சகோதரி ஜனத்துடைய புக்கையும் கொடுத்து என்னுடைய யூஎஸ்பியையும் கொடுத்துக்கிட்டு வந்தேன். அவர்கள் சந்தோஷப்பட்டார்களோ எரிச்சல் அடைகிற அளவோ தெரியாது. ஆனாலும் என்னுடைய கடமை நான் செய்ய வேண்டியது என்னென்றால், அவர்கள் மனிதனை கும்பிடுகிற மனிதர்கள் அதனாலே அவர்களுக்காக அங்கே கொடுத்திருக்கிறேன். நான் திரும்பமாக அவர்களை சந்திப்பேன். அவர்களுடைய தனிமையின் நேரத்திலே நாங்கள் சந்தித்து கத்தரை பற்றி சொல்லுவோம். ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் அதிகால வேளையில் இணைந்திருந்த சௌரி டாலி போய்விட்டார். அவர் வேலை காலை அதிகால வேளையிலே வேலை, இப்பொழுது அவருக்கு 6:35 வேலை போய்விட்டார். அடுத்ததாக காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசனையும் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே சகோதரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்றாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து, இந்த ஒரு சிசிலி அம்மா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். உங்களை எல்லோரையும் வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் மாலை வேளையிலே சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவர் மீதியான ஜபங்களை தொகுத்து வழங்க கத்தர் உதவி செய்வாராக. பரிசுத்தாவியானவர் தாமே எல்லாவற்றையும் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நான் இந்த வேளையிலும் புதிய வாரத்திலும் மாதத்தின் கடைசி நாளிலும் உங்கள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு இந்த புதிய வாரத்தின் ஆசீர்வாதங்களை கத்தர் உங்கள் எல்லோருக்கும் தருவாராக. அவர் சொன்ன அந்த வசனம் கூறியது போல அவரிடத்திலே எங்களுக்கு சகாயம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, கிருபை உண்டு. அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள நாங்கள் இந்த வேளையிலும் மற்றவர்களுக்கும் அந்த கிருபையை கொடுக்க கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி சுஜாத் அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இரவு வேளையில் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று கொண்டு சௌரி ஜனத்திடம் ஒப்படைப்போம். மாலை வேளையில் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். பிரைசலோட்டமாக வழி நடத்துங்கள். ஆமேன், காட் பிளஸ்.
0: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்க லேசியனா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் தேவன் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் வலிமையா வழி நடத்துவாராக. என் நாளில் இந்த மாத முடிவுகளுக்காக நாங்கள் கதரை ஸ்தோத்தரிப்போம். ஏனென்றால் புதிய மாதம், புதிய நாளை நாங்கள் நாளைக்கு சந்திக்க இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாங்கள் தேவனை நாங்கள் கனம் பண்ண வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் தேவனை முதலே நாங்கள் கனம் பண்ண பழகி விட்டோமா இருந்தால் நிச்சயமாகவே அந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தி செல்ற தேவனாயிருக்கிறார். ஏனென்றால் ஒவ்வொரு மாதமும் முதலாம் தேதியிலே நாங்கள் தேவனை கனப்படுத்தி அங்கு எங்கள் பிள்ளைகளை கூட நாங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது நிச்சயமாகவே அவர்கள் ஆசீர்வாதமாயிருப்பார்கள். ஏனென்றால் மத்தேயு 5:16 சொல்லப்படுகிறது, இவ்விதமாய் மனுஷன் உங்கள் நற்கிரிகளை கண்டு பலோத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆண்டவருக்குள்ளே நாங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்றால் நாங்கள் உண்மை உள்ள சாட்சிகளாய் நாங்கள் அவருக்கு இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எங்கள் தொடர்பு அங்கு தேவனுக்கு முன்பாக அவருடைய உறவிலே நாங்கள் உண்மை உள்ள சாட்சிகளாய் விளங்க வேண்டும். அதுதான் முக்கியமாய் இருக்கிறது. ஏனென்றால் மனிதர்கள் மத்தியிலே நல்ல பேச்சுக்கள், நல்ல நோக்கங்கள், நல்ல செயல்கள் இவைகள் மூலம் நாங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் பரலோக ஒளி எங்களிடத்திலே அங்கு வருகிறது என்றால், அது பிரகாசிக்கிறது என்றால், அது ஒரு சிறப்பான சிறந்த வழி. ஏனென்றால் சிங்காசனத்தில் இருந்து கண்ணோக்கி பார்க்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். பூமியிலே வாழ்ந்த காலத்திலே எங்கள் இயேசு கிறிஸ்து அங்கு பிதா என்ற நாமத்தையே இயேசுவானவர் பயன்படுத்தினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவர் அப்படிப்பட்ட ஒரு தகப்பன், அவர் பாதுகாக்கிறவர், தேவைகளை சந்திக்கிறவர். அப்படியாய் இருக்கிற எங்கள் தகப்பனுக்காய் நாங்கள் கனம் பண்றவளாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, நாங்கள் அன்பின் மூலம் அவரை கனப்படுத்த வேண்டும். யோவான் 13:35 நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், அன்புக்குள்ளே என்னென்ன இருக்கிறது என்றால் அங்கு தேவனுடைய சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் என்ற அந்த வல்லமை, அந்த பெயர் எங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இருந்த அன்பு இருந்தால் நாங்கள் உதருக்குதர் பகையை எழுப்ப மாட்டோம். அன்பு இருந்தால் அந்த அன்பின் நிமித்தம் அங்கே எல்லாவற்றையும் விட்டு விடுவோம். ஆகவே அந்த அன்பை செலுத்தினால் நாங்கள் உண்மையாய் தேவனை பின்பற்றுறவளாய் இருப்போம். அன்பு இருந்தால் நிச்சயமா தேவனை உண்மையான பின்பற்றுதலை காண முடியும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவது, ஆராதனைகள் மூலம் நாங்கள் தேவனை கனப்படுத்தவனும். நம்மை சங்கீதம் 95:6 நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் என்று சொல்லி நாங்கள் வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. ஏனென்றால் வெளிப்படுத்தல் 22:9 யாரை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும்? யோவனாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்திலே விழுந்தேன். அதற்கு அவர், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார். உன்னோடும் உன் சகோதரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தக வசனங்களை கை கல்லூரலோடும் கூட நான் ஊழியக்காரன் தேவனை தொழுது கொள்ள என்று சொல்லி தேவனை நாங்கள் தொழுது கொள்ள வேணும். கீழ்ப்படிவின் மூலம் தொழுது கொள்ள வேணும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் இம்மட்டுமாய் கத்தரங்களோடு கூட இருந்தால் நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் இந்த நாட்களில் எத்தனையோ அந்த சுவிசேஷம் சொல்லுவதற்கு அநேக நாடுகள்ல அநேக இடங்கள்ல அங்கு பிரச்சனையாய் இருக்கிறது, தடையாய் இருக்கிறது. இந்த கிறிஸ்தவ நாடுகள்ல கூட இன்றைக்கு சுவிசேஷம் சொல்ல தடையாய் இருக்கிறது. ஏனென்றால் விக்கிராதனை அப்படியாய் உயர்ந்து நிற்கிறது. சேவனுடைய சத்தியத்தை அங்கு அவர்கள் பிரசங்கிக்க விடாதபடி அதிகாரிகள் மத்தியிலே அங்கு தடுப்பு சுவர்கள் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு நாளிலே அங்கு சத்தியத்துக்கு தடையாயிருக்கிற நாடுகள், தடையாயிருக்கிற அதிகாரிகள் இவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அவர்கள் முதலாவது மனம் திரும்ப கூடியவர்களாய் தேவன் அவர்களை சந்திக்க வேண்டும். பவுலை எப்படியாய் தேவன் சந்தித்தாரோ அப்படியாய் இந்த தலைவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிக்கையிடுகிறோம். ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். ஆண்டவரே உம்முடைய நித்திய வாழ்வை அடையாதபடிக்கு தடுக்கிற நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். நித்திய ஜீவனை அடைய முடியாவதை தடுக்கிற அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய மனங்களை மாற்றும்படியாக இந்த காலங்களில தடைகளை நீக்கி போடுகிறவர் ஒவ்வொரு சுவிசேஷர்களுக்கு முன்பாக நீர் போய் அந்த தடைகளை நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவுடைய தேசத்திலேயே இஸ்ரவேல் தேசத்திலேயே இயேசுவை அறிவிக்காதபடி தடைகள் இருக்கிறது. ஆண்டவரே அவர்கள் இன்னும் நியாய பிரமாணத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே அந்த யூத மக்களுக்காக ஜெபிக்கிறோம், அந்த தடைகளை நீக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த நாட்டு பிரசிடண்டுக்காக, அந்த நாட்டு அதிகாரிகளுக்காக, அந்த நாட்டு மக்களுடைய கலாச்சாரங்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கிற கலாச்சாரங்கள் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய தேசம், நீர் எங்களை மீட்டு கொண்ட தேசம், புறஜாதிகளாகிய எங்களை தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தின தேசம், உடைய பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை தந்து எங்களை மகனாக மகளாக எங்களாக எடுத்துக்கொண்ட அந்த தேசம் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த மக்கள் மேலே நீர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறீர்கள். ஏற்ற நேரத்தில் நீர் அவர்களை மாற்றுகிற தேவன் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே இப்படியாக இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த தேசத்துல சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது தடைகள் இப்பொழுது ஏற்பட்டு வருகிறது. ஆண்டவரே இப்படியான தடைகளை நீக்கி போடும்படியாக அன்றைக்கு நீர் சவுலோடு இடைப்பட்டீரே, முள்ளில் உதைக்கிறது உனக்குத்தான் கடினம் என்று இப்படியான மக்களை நீர் மனம் திரும்ப பண்ணும்படியாக, இப்படி சவுலை பவுலாக மாற்றினீரோ, இப்படியான ஒவ்வொரு தேசத்துல வாழுகிற அந்த அதிகாரிகளை அந்த பிரசிடண்டுகள்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். முள்ளில் உதைப்பது கடினம் என்பதை அவர்கள் மனம் திரும்ப பண்ணி அவர்களுடைய இருதயத்தில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். துன்மார்க்கன் துன்மார்க்கத்தில வாழ்ந்து மறிப்பது உம்முடைய பிரியமில்ல. அவன் மனம் திரும்பி உம்முடைய பிள்ளையாக உம்முடைய ராஜ்யத்துல வாழ்வதெல்லவோ பிரியம். ஆண்டவரே இன்றைக்கு பல ஊழியக்காரர்கள் கூட இந்த கடைசி நாட்களில் பண ஆசைகளினாலே அந்த சுவிசேஷத்தை மறந்து விடுகிறார்கள். ஆண்டவரே இப்படியான ஊழியக்காரர்களுக்காக பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஆண்டவரே அந்த பண ஆசைகளில விழுந்து போகாதபடி உம்மை நோக்கி பார்க்க உம்முடைய ஆசீர்வாதமே உம்முடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தோடு அந்த பணங்களை பெற்றுக்கொள்ள, அந்த பணம் உம்முடைய ஊழியங்களுக்கு பயன்படுத்த நீர் அவர்கள்ல இப்படியான பின்வாங்கி போன மக்களை சபைகளை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த மதங்கள் ஒரு வாழ்வு அல்ல, மதங்கள் நரகத்துக்கு இழுத்து செல்கிறது என்பதை அவர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு இந்த விக்கிர ஆராதனைகள் இப்படியான தவறான வணக்கங்கள், நீர் ஒருவரே மெய்யான தெய்வம் என்பதை ஒவ்வொரு நாட்டு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. நீர் இந்த உலகத்தை படைத்த தேவன், மிருகங்கள் பறவைகள் மனிதனை படைத்த தேவன், நீர் ஒம்னி பிரசன், நீ ஒம்னி பொட்டன், நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், உம்மாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுண்டோ என்று சொன்ன தேவன், உம்மாலே எல்லாமாகும், சூரியன் சந்திரன் மிருகங்கள் பறவைகள் எல்லாவற்றையும் படைத்து எங்களுக்கு சுவாசத்தை தந்து இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருப்பது உம்முடைய சுவாசம். ஆண்டவரே இப்படியான மக்கள் தவறான மதங்களுக்கெல்லாம் போய் நரகத்துக்கு போகாதபடி ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் அந்த மெய்யான தேவனை எந்த தேசத்திலையும் இருக்கக்கூடிய ஒன்றான மெய்த்தேவனை கண்டுகொள்ள நீர் இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பல மனிதர்கள் இப்படியான வணங்கா களத்துள்ளவர்களாக இப்படியான விக்கிர ஆராதனைகளில மனிதர்கள் வாழுவதன் நிமித்தம் இப்படியாக பின்வாங்கி போகாதபடிக்கு ஒவ்வொருவர்களையும் ஒரு இரக்கத்தை காட்டும்படியாக ஒவ்வொரு தேசங்களுக்காக, இஸ்ரேல் தேசத்துக்காக, யுத்த நாடுகளுக்காக, ஈரான் தேசத்துக்காக, ரஷ்யா உக்ரைன் தேசங்களுக்காக, அந்தவரே ஐந்து கண்ட மக்களுக்காகவும் அந்த ஐந்து கண்ட மக்களும் ஒரு மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள, அண்டவரே ஐந்து கண்டங்களிலேயும் இருக்கிற அந்த ஊழிய தடைகளை எடுத்து போடும்படியாக பல ஊழியர்கள் எழுப்பி இருக்கிறார்கள். தேவனுடைய கடைசி கால ஊழியத்தை செய்ய ஆண்டவரே இந்த தடைகளை நீர் எடுத்து போடுகிற தேவனாக இருக்கிறீர். தீமைகளை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, நீர் அவர்கள் ஒவ்வொருவரோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சங்கம நித்திய வெளிச்ச ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிறீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய அந்த ஆசிரியருக்காக ஜெபிக்கிறேன். அந்த குடும்பம் மனம் திரும்ப கிருப செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இப்படியாக ஜெனரல் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக, ஒவ்வொருவரோடு கூட இருந்து உம்முடைய ஞானம் புத்தி அறிவை கொடுத்து உம்மில இன்னும் பிரகாசம் அடைய, இன்னும் அதிகமான உம்முடைய வெளிப்படுதல்களை கொடுத்து இந்த ஊழியத்தை ஊழியத்து மகிமையடைய, உம்முடைய நாமம் மகிமையடைய கிருபை செய்வீராக. இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும், கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் தந்தந்த நாடுகளில தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக போகிறார் என்ற உணர்வோடு அந்த தேசங்களில அந்த ஸ்வீட் மினிஸ்ட்ரியை செய்ய நிற்கிருவை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மைத்தேவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
4: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து சகலரும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமீன்,
3: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
4: ஆமீன், ஆமீன். நாங்கள் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். ஐரீன்,
5: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
4: பிரைஸ் லார்ட். இந்திய நாக்கர்லே தேவனுடைய வார்த்தையின் நிமித்தம் அங்கு பின்வாங்கி இருக்கிற ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அவர்களுக்குள்ளே அங்கு தவறான காரியங்கள், தவறான காரியங்கள் நிறை வராதபடி அவர்கள் மனம் திரும்ப, அவர்கள் நேர்பட, சீர்பட, குணப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அநேகர் அங்கு இழந்து கொண்டு போகிறார்கள். தேவ சமூகத்தை நாங்கள் எவ்வளவு நாளும் எங்களுடைய சபையில கூட நான் அநேக காரியங்களை செய்து வந்தேன். நான் இந்த மூன்று கிழமை வெளியிலே கனடாக்கு போன போது எங்கள் சபையில இருந்து அரவாசி பேர் அங்கு வெளியே போய்விட்டார்கள். ஆனால் எனக்கு கடிதம் ஒன்றை போட்டிருக்கிறார்கள், ஜெனட் நாங்கள் வெளியிலே போகிறோம் என்று. பாருங்கள் அந்த மூன்று கிழமை என்ன நடந்தது என்றால், நான் ஒவ்வொரு கிழமையும் அங்கு எங்களுடைய ஆலயங்களிலே திருவிருந்து ஒவ்வொரு கிழமையும் நடக்கும். அப்ப நான் அந்த காரியங்கள் ஊத்தியா இருந்தால் எல்லாம் செய்து நீட்டாக்கி விடுவேன். ஆகவே இந்த மூன்று கிழமையும் யாரு நீட்டாக்குறதுக்கு முன் வராதபடியால் அங்கு அநேகர் பிரச்சனை பட்டு வெளியே போனார்கள். பாருங்கள் இப்படி இந்த நாட்களே தவறான காரியம், தவறான முடிவுகள். பாருங்கள் இவர்கள் பின்னுக்கு போய் பின்வாங்கி என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியாது. ஆனால் அவர்கள் அப்படி போய்விட்டது எனக்கு மிகவும் வருத்தமாயிருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்காகவே நாங்கள் அவர்களுக்கும் ஒரு தேங்கன் வாங்கி கொண்டு வந்தேன் அவர்களுக்கு பரிசாக கொடுக்கறதுக்கு. ஆனால் இங்கு ஆலயத்துக்கு வராததினால் அவர்களுக்கு கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் டியூமின் கேட்டால் ரெண்டு மாதத்துக்கு பிறகுதான் அவர்கள் எங்களுக்கு டியூமின் தருவார்கள் அவர்களை சந்திக்க. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தவறான காரியத்தினாலே, தவறான பிரச்சனைகளினாலே அங்கு வார்த்தைகள் நிமித்தம் அங்கு பின்வாங்கி கொண்டு போகிறார்கள். இப்படிப்பட்ட சத்துரு அவர்களை மேற்கொள்ள அவர்கள் இடம் கொடுக்கிறார்கள். இதுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
6: ஆமென், ஆமென். ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாய் தேவன் கண்மணி போல எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா எத்தனையோ இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து வர கர்த்தாவே தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. ஊழிய பாதையிலே தேவன் என்னை நடத்தி வந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே அப்பா சொல்லப்பட்டதான விண்ணப்பத்தை மதுக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாய் கர்த்தாவே விசுவாச பிள்ளைகளையும் மதுக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா இவர்கள் பின்மாற்றத்திலே போகாத படிக்கு தகப்பனே நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏற்ற நேரத்தில் ஏற்ற வார்த்தைகளை கொண்டு அவர்களோடு பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பாய் என சகோதரியுடைய கர்த்தாவே மனவேதனைகளை தேவன் அறிந்திருக்கிறீங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவருடைய எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் நீங்க மாற்றி போடும்படியாச்சு பேக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த விசுவாச பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா சபையில கீழ்ப்படிவோடு இருக்க கர்த்தாவே, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து கர்த்தாவே அப்பா உம்முடைய தேவ அன்பை பகிர்ந்து கொள்ள கிருபையை தேவன் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அன்பில்லாவிட்டால் கர்த்தாவே நாங்கள் யாரோடுமே சமாதானமா இருக்க முடியாது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உடைய அந்த மாசற்ற அன்பு, அந்த மாறாத அன்பு, அந்த மகத்துவமுள்ள அன்பு கர்த்தாவே ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய இருதயத்திலும் நிலைத்து நிற்க தேவன் நீங்க கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா அவங்க தவறான தீர்மானங்கள் எடுக்காத தேவன் நல்ல ஆலோசனைகளை அப்பா அந்த பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. டே நாட்களிலே அநேக திருச்சபைகளிலே இந்த காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, போதகரிடம் சொல்லி விட்டாலோ இல்ல கூட இருக்கிறவர்களை ஏதாவது பேசிவிட்டாலோ கர்த்தாவே அது எல்லாவற்றையும் தவறாக புரிந்து கொண்டு கூட சில பேர் அந்த சபையை விட்டு வெளியேறாங்க தகப்பனே. ஆனாலும் அவங்க ஒரு சபையிலையுமே போய் நிலைத்து நிற்கிறது இல்லை ஆண்டவரே. அப்பா இப்படியான ஜனங்களை தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களுடைய இருதயத்துல நீங்க தான் ஐயா பேசணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தீர்மானங்களை எடுக்க கர்த்தாவே தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், நீரே ஆலோசனையின் கர்த்தர் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா திருச்சபை உம்மால் உருவானது ஆண்டவரே, நீரே தலையா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த திருச்சபையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தாவே நீர் கூட இருந்து ஆவியானவர் வழி நடத்துகிற காரியம் ஆண்டவரே. அந்த இடத்துல எந்த தவறும் நடக்க வாய்ப்பே இல்லை ஆண்டவரே. ஆனாலும் கூட அப்பா அந்த ஜனங்கள் இப்படியாய் கர்த்தாவே மனம் மாற்றத்துக்குள்ளாக போகிறாங்க தகப்பனே. இப்படியானவர்கள் மனம் திரும்ப தேவன் நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா எல்லா திருச்சபைகளையும் விசுவாச பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எந்த சபையிலும் இருந்து கர்த்தாவே அப்பா வேறு சபைகளுக்கு போகாத படிக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் அப்பா நல்ல எண்ணத்தோடு போனால் பரவாயில்லை ஆண்டவரே, பக்கத்துல இருக்கிற சபை நான் அங்க போறேன்னு சொல்லிட்டு போறது அது வேற கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா மனதை நோக எடுத்துட்டு கர்த்தாவே அவர்கள் போகிறதான அந்த காரியம் கர்த்தாவே அப்பா கூடாத காரியம், கருவறுப்பான காரியம் ஆண்டவரே. அப்பா அதுல இருந்தெல்லாம் அந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க தகப்பனே. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் தங்களுடைய திருச்சபைக்கு கர்த்தாவே அப்பா விசுவாசமா இருக்க நல்ல ஒரு தூணா இருக்க தேவன் நீங்க கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய இருதயத்திலும் கர்த்தாவே நல்ல வார்த்தைகளை நல்ல விதைகளை தேவன் நீங்க விதைக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களிடம் இப்படியான மன மாற்றத்தை கொண்டு வருகிறதான மன உளைச்சலை கொண்டு வருகிறதான கர்த்தாவே சமாதான உளைச்சலை கொண்டு வருகிறதான எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளிலும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவ சமாதானம் மக்களுக்கு இடையே இருக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மை அன்பை பகிர்ந்து கொண்டு இருந்தாங்கன்னா அவங்க இப்படியான காரியங்களே செல்ல மாட்டாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் உடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடிய கல்வாரி அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்ள தேவனைய உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சபை போதகர்களுக்காக ஊழியக்காரர்களுக்கு எதிராக இந்த விசுவாச பிள்ளைகள் திரும்பாத படிக்க தேவன் நீங்க அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டு நல்லபடியா செய்துட்டு வர தேவன் உதவி செஞ்சீங்க, அதற்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் கர்த்தாவே தன்னுடைய பிள்ளைகள் தன்னை விட்டு போயிட்டாங்களே இந்த மன வருத்தத்திலே இருக்கிறாங்க தகப்பனே. மாண்டவரே அந்த மனவேதனைகள் எல்லாம் தேவன் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிற சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நீங்க தகப்பனே. அப்பா சகோதரருடைய இந்த சூழ்நிலைகள் எல்லாம் தேவன் அந்த நாளிலே மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறேன். நல்ல சமாதானத்தை தேவன் சகோதரிக்கு அந்த குடும்பத்துக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த சபை மக்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒருவர் போனால் இன்னும் நான்கு பேரை தேவன் கூட்டி கொடுப்பீங்க ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் அநேக ஆத்மாக்கள் அந்த சபைக்கு வரத்தக்கதாய் தேவன் அநேக ஆத்மாக்களை ஆயத்துப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகோதரிக்கு மன அமைதி ஆறுதல் சமாதானத்தை இந்த நாளிலே கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் நீங்க மாற்றி போட்டு கத்தாவே அந்த குடும்பத்துக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து கத்தாவே. அப்பா எத்தனையோ வேதனையோடு இருக்கிறாங்க, அந்த வேதனையெல்லாம் எங்களால மாற்ற முடியாது ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு சகோதரியோடு பேசுங்க, அந்த வார்த்தைகளை கொண்டு சகோதரியை ஆற்றை தேற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு தாயை போல ஒரு தந்தையை போல தேவன் நீங்க ஆற்றுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகோதரியை அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவன் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் கத்தாவே அப்பா அந்த இப்படியான காரியங்களை செய்யாத படிக்க கத்தாவே அவர்களிடத்திலே நல்ல எண்ணம் சிந்தனைகளை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நல்ல நோக்கங்களை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். உமக்கென்று வாழக்கத்தாவே, உம்முடைய ராஜ்யத்துக்கென்று எழும்பி பிரகாசிக்க ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் தேவன் நீங்க எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே எங்களுடைய சங்கமம் ஊடகத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ரீட்டா சகோதரி, இன்னும் அந்த குடும்பத்திலே இருக்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாகி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இனி பிள்ளை இணைந்து ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. மட்டும் ஜெபித்த பிள்ளைகள் இனி வந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மீதியான காரியங்களை மது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை தாழ்த்தி உண்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
7: ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஐரின். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
6: ஆமேன். ஆமேன். உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட தேவன் இருப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ சிஸ்டர்.
7: அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
8: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
7: இந்த மரணங்களை சந்தித்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக லெஸ்பியன்னா சொன்ன அந்த குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்கள். அந்த கொடுக்கப்பட்ட அந்த புத்தகம், அந்த காரியங்கள் எல்லாம் அவர்களுடைய இருதயங்களிலே தேவன் கிரியை நடப்பிக்க வேண்டும். அவர்கள் ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் அவர்கள் ஒரு கணம் அவர்கள் அதை திருப்பி பார்க்க அதில் என்ன இருக்குது என்பதை அறிந்து கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவர் அந்த குடும்பத்துக்கு ஒரு கிரியை செய்யவும் ஏனென்றால் அநேகரை அந்த ஆத்துமா சேதத்துக்கு உட்படாதபடி கத்ததாமே அவர்களை காக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
8: ஆமேன். ஆமேன். நன்றி. நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. நன்றி. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த அருமையான இந்த காலை தொடக்கம் இந்த மாலை நேரத்திலும் சுவாமி உம்முடைய திருமுகத்தை தேடி வந்து நிற்கின்றோம். சங்கம வானொலி
6: இணைந்திருக்கின்ற எங்கள் அன்பான உறவுகளோடு சுவாமி உம்மை நோக்கி பார்க்க இந்த நேரத்தை தந்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. விசேஷமாக ஆண்டவரே, இந்த 8வது மாதமும் தொடக்கம் முதல் இந்த நாள் வரையும் சுவாமி நீங்க எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து எல்லா தீமைக்கும் விலக்கி ஆண்டவரே இன்று வரையும் எங்களை ஜீவனோடு எங்களை காத்தருளிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. நாளைய தினத்திலும் எங்களுக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுக்க போகின்றீங்க. சங்கம வானொலி ஊடாக ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த உலகுக்கு நீங்க கொடுக்க உமக்கு சித்தம் உண்டு ஆண்டவரே. தேவனே, இந்த நேரத்திலும் சுவாமி எனக்கு கொடுத்த இந்த விண்ணப்பத்தை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. தந்தையே, இந்த மரண வீட்டிற்காக ஆண்டவரே வேண்டுதல் செய்ய கொடுத்திருக்கின்றார்கள் தகப்பனே. நான் அந்த குடும்பத்தை அறியாவிட்டாலும் தேவனே, நீங்க அறிகிற தேவன், நீங்க காண்கிற தேவன், உம்முடைய கரங்களினாலே உருவாக்கப்பட்ட அந்த மனிதர்கள் ஆண்டவரே, நீங்க இதுவரை காலமும் அவர்களோடு கூடவாக இருந்து ஆண்டவரே எல்லா காரியங்களையும் நடைபெற்றீங்க தகப்பனே. இந்த நேரத்திலும் அந்த இழப்பை தாங்க முடியாமல் அந்த குடும்பங்கள் எவ்வளவோ வேதனைகளோடு பாரத்தோடு இருந்தாலும் நீங்க சமாதானம் சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் சுவாமி. தேவனே, அந்த புத்தக வெளியீட்டை அவர்கள் விசுவாசிக்க ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்க தகப்பனே. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவும் அவரின் இழப்பினாலே சுவாமி துயரூறும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு நீங்க ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே, அவர்களுடைய உறவுகள் எல்லாருக்கும் நீங்க நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுங்க தகப்பனே. பிதாவே, அந்த சத்தியத்தை நேர்த்தியாக அறிந்து கொள்ள வேண்டும். உம்முடைய ஜீவன் எப்பொழுதும் ஜீவ சுவாசத்தை ஆண்டவரே உண்மையானதை விசுவாசிக்க வேணும் தகப்பனே. பிதாவே, நாங்கள் இந்த பூமிக்கு நிரந்தரமானவர்கள் அல்ல சுவாமி. நாங்கள் இந்த பூமியிலே ஒரு பயனாளிகளாக இருக்கின்றோம். இந்த பூமியில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் பயணித்து கொண்டே வாழ்கின்றோம். எங்களுக்கும் மரணம் நிச்சயம் உண்டு ராஜா. ஆனாலும் தேவனே, இந்த பூமியில் நாங்கள் உமக்குகந்த பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில் வாழும் போது உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் இந்த பூமியில் பறைசாற்ற வேண்டும். ஆண்டவரே, இருளில் வாழ்கின்ற துன்பத்தில் வாழ்கின்ற துயரங்களில் வாழ்கின்ற ஒவ்வொரு ஆத்துமாக்கள் எந்தெந்த தேசங்களில் இருந்தாலும் உம்முடைய சுவிசேஷத்தை இவர்கள் எடுத்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சங்கம ஊழியம் ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இவர்கள் செய்கின்ற பல்வேறு விதமான ஒவ்வொரு பிரதிகளையும் நீங்க ஆசீர்வதித்து கொடுக்க வேணும் தகப்பனே. இந்த சகோதரர்கள் எந்த தேசங்களில் இவர்களில் ஒளிகள் ஒளிக்கின்றதோ, இவர்கள் எதற்காக ஆண்டவரே முயற்சி செய்கின்றார்களோ அவை யாவும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் இழப்புகளை நாங்கள் ஆண்டவரே பெரிதாக எண்ணாது. இன்னும் ஒரு வாழ்வு எங்களுக்கு உண்டு சுவாமி. அந்த நித்திய நித்தியமான வாழ்வு எங்கள் ஜீவ புஸ்தகத்தில் நீங்கள் எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய நாமங்களையும் வரைந்து வைத்திருக்கிறீங்க தகப்பனே. நாங்கள் உமக்குகந்த பிள்ளைகள் தகப்பனே. உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் தகப்பனே. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சுவிசேஷ ஊழியங்களும் உம்முடைய கிருபை எப்பொழுதும் ஆண்டவரே கூடவாக இருக்க வேணும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தின் 1000 வருட அரசாட்சியிலே சுவாமி நாங்கள் ஒவ்வொருத்தரும் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி கேட்கின்றேன் தகப்பனே. இந்த இணையத்தில் இருக்கின்ற எல்லாரையும் இன்றும் வரையும் சுவாமி நாங்கள் முகமுகமாய் பார்க்காவிட்டாலும் எங்கள் குரல்களூடாக அன்பான சகோதரர்களை எங்களுக்கு காண்பித்திருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி. இவர்கள் எங்கெங்க எந்தெந்த தேசத்தில் என்னென்ன பணிகளை செய்தாலும் அவை யாவும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. என்றோ ஒரு நாள் உம்முடைய கிருபையினூடாக நாங்கள் எல்லோரும் முகமுகமாய் சந்திக்கும் பிள்ளைகளாக நீர் ஒன்று சேர்த்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இந்த சங்கம வானொலி ஊடாக ஆண்டவரே, உலகெங்கும் ஆண்டவரே, உம்முடைய அழைப்பு, உம்முடைய ஏக்கம், விருப்பங்கள், ஒரு பாவியாவது மனம் திரும்ப மாட்டானா என்று ஏக்கங்களோடு தவிப்புகளோடு இருக்கும் என் அன்பின் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற ஒவ்வொரு சகோதரர்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியுங்க. அவர்களுக்கும் உடல் சுகம் பலத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. குடும்பங்களையும் ஆண்டவரே சத்துருவானவன் தொட்டு விடாதபடி என்னென்ன திட்டங்களை அவன் வைத்திருந்தாலும் அவையாவும் நீங்க காண்கின்ற தேவன், எல்லா திட்டங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கிறேன். சங்கம வானொலியில் ஏறெடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு ஆராதனைகள், ஜபங்கள், விண்ணப்பங்கள், ஆண்டவரே செய்திகள், குழப்புகின்ற பிசாசின் கிரிகைகள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கிறேன். ஆண்டவரே இதற்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த பெரிய ஆயுதமாக இருந்தாலும் வாய்க்காமலே போகும். ஏசப்பா உம்முடைய கரத்திலே ஒவ்வொருதரையும் ஒப்பு கொடுக்கிறேன். எந்தெந்த பிரதேசத்தில் இருந்தாலும் அவையாவும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. பிதாவே இன்னுமொரு உமக்கு சித்தமானால் நாங்கள் இன்னுமொரு புதிய மாதத்துக்குள் சென்று உம்முடைய பரிசுத்த நாமத்தை மென்மேலும் ஆண்டவரே நாங்கள் மெருகூட்டி எப்பொழுதும் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருதரையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று இயேசப்பா உம்முடைய கரத்திலே சங்கம வானொலி அத்தனை ஊழியர்கள் ஒவ்வொருதரையும், இதை கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பான உறவுகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ்.
7: தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து சகலின் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்.
6: நன்றி சிஸ்டர், நன்றி. உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
7: ஆமேன், ஆமேன். நாங்க சிசிலியாவை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் சிசிலியாமா. பிரைஸ் தி லார்ட் சிசிலியாமா, நீங்கள் இந்திய நாட்களிலே இந்த இயற்கை அழிவினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நாடுகளுக்காக மக்களுக்காக அவர்களை ஆறுதல் படுத்தும்படி அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட நீங்கள் இயற்கை அழிவினால் சேதப்பட்ட மக்களுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
9: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. இருக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, இந்த இயற்கை அழிவுகளாலே அழிந்து போன ஜனத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் அப்பா பிதாவே. அவர்களை பார்க்க முடியவில்லை அப்பா. அப்பா பிதாவே, உமது நாமம் அவர்களோடு இருப்பதாக அப்பா. அவர்கள் தத்தளிக்கும் நேரத்தில் உமது கரம், அப்பா உமது கரம் அவர்களோடு இருப்பதாக அப்பா பிதாவே. இந்த பாலன்கள் அப்பா பருத வைத்துக் கொண்டு போகும் போதும் அந்த ஊத்தைகள் சரளிகள் இல்லாதவர்கள் அம்பிட்டு அவர்கள் வெளியேற முடியாமல் அந்தரிக்கும் போதும் அப்பா உமது கரம் அவர்களோடு இருந்து பாதுகாத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அநியாயமான அப்பா இந்த அழிவுகள் இருந்து பாதுகாரம் தகப்பனே. ஆவியானவரே உமது கரம் அவர்களோடு இருப்பதாக அப்பா பிதாவே. எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை நடக்குதோ அவர்களோடு கூட இருந்து நீர்தானப்பா கரம் பிடிக்க வல்லவராயிருக்கு அப்பா பிதாவே. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு நிமிடமும் அவர்களோட கூட இருந்து வழி நடத்தும் தகப்பனே. ஆவியானவரே அவர்களோட கூட இருந்து வழி நடத்தும் தகப்பனே. அப்பா தப்பி பிழைத்தவர்களுக்கு ஒரு உதவியை வழங்க நீரே வழி செய்திருந்த தகப்பனே. அவர்களுக்கு ஆறுதலை கொடும் தகப்பனே. அவர்களுக்கு தங்குறது வசதிகளை கொடும் தகப்பனே. அப்பா அவர்களுக்கு உணவும் உடுக்க உடையும் கொடுக்க நீர் வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே அவர்களோடு கூட இருந்து அவர்கள் கரங்களை பிடித்து அவர்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, மேலும் மேலும் இந்த ஆபத்துகளை அப்பா கடைசி காலம் என்பதை எங்களுக்கு குறித்து காட்டுகிறீரே தகப்பனே. ஆவியானவரே இல்லாத அழிவுகளிலிருந்து பாதுகாரம் அப்பா பிதாவே. இந்த யுத்தங்கள் அநியாயமாக நடந்து இவ்வளவு அழிவுகளிலையும் இருந்து அப்பா அந்த ஜனத்தை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனிஜி, இவ்வளவு காலமும் இந்த ஜனத்தை நீர் பாதுகாத்து கொண்டு வந்ததுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, அந்த இறந்த வீட்டுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. யாரு நாங்கள் அறியாவிட்டாலும் எங்கள் சகோதரர்களானே தகப்பனே, அவர்களுக்கு நீர் நித்தியல பாதிக்கு அவர்களுக்கு அளிக்க வல்லவராயிருக்கிறீ தகப்பனே, அவர்களுக்கு நித்தியல பாதியை கொடுத்துள்ளன் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த மகள் அவ்வளவு பேர் இந்த ஜவையிலே வந்து போகின்றார்கள் என்று கவலைப்படுகிறாவையே தகப்பனே, அவர்கள் இந்த மனதை நீரே கவனித்துக் கொள்ளுகிறவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா அவர்களின் மனதில் நீர் பூந்து தேவ சக்திக்கு அவர்களுக்கு கொடுத்து அப்பா தேவைகளை தருக்குரிய பிள்ளைகளாக அவர்கள் மாறி அப்பா இதில் வந்து சேர்ந்து ஜெபிக்க வல்லமையை கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா விழாவேகன சிஸ்டரை பாதுகாத்து நீங்கள் கரம் பிடித்து கொண்டு சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, லிசியன்னா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே, அவர் இந்த நாளும் எங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அப்பா விழாவே, அவரையும் அவர் குடும்பத்தாரையும் பாதுகாத்து அப்பா உமது கரம் அவர்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல விழாவே. ஆமேன் ஆமேன்.
7: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடும் உங்கள் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து சகலத்திலும் ஆரோக்கிய பலன் தந்து நடத்துவாராக. ஆமேன்
9: ஆமேன் ஆமேன்
7: ஆமீன். நாங்கள் சாந்தி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். இந்த யூத்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். காயப்பட்ட மக்கள், அங்கு குறைவுகளை சந்திக்கிற மக்கள், அந்த குறைவுகள்ல இன்றைய நாட்கள்ல விடுதலை உண்டாக அங்கு தேவைகள் சந்திக்கப்பட நீங்கள் அந்த யுத்தத்தினாலே அங்கு காயப்பட்ட இராணுவ வீரர்கள் அப்படிப்பட்ட மனுஷர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் வேதனையிலே துடிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் தாமே ஆறுதல் படுத்தி அவர்களை வழிநடத்த வேணும். அவர்கள் ரட்சிக்கு போய் காண வேணும். தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்குள்ள வர வேணும் என்று இந்த யுத்த நாடுகளிலே சேதப்பட்ட மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள்.
10: ஆமாம் தாப்பனே, நன்றி அப்பா. இந்த ஜெபத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஜெபங்களை ஆண்டவரே உங்களோட பாதடியில வச்சிருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் இந்த ஜெபங்களை ஏறெடுத்து பல் தரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் தாப்பனே. அப்பா இந்த வேலையை எங்களுக்கு தந்ததுக்காக கோடான கோடி நன்றி ராஜா. அப்பா இதுல இணைந்திருக்கிற அவ்வளவு சகோதரையும் சகோதரங்களையும் ஆண்டவரே நீர் உங்களுடைய கரத்துல நாங்க தருகிறோம் தகப்பனே. அப்பா அவ்வளவு பேரையும் சுகத்தோடையும் பெலத்தோடையும் நடத்துறவர் நீர் ஒருவரே. எங்களுக்கு பெலன் தந்து ஜெபிக்க எங்களை தூண்டுதலுக்காக அம்மக்கு நன்றி சொல்லுகிறோம். ஜெப ஆவியானவரே எங்களோட கூட இடும். இன்னும் மூன்று நாலு பேர் சேர்ந்திருக்கிற இடத்துல நீர் வாசம் செய்வீர் என்று சொன்ன தாப்பனுக்கு முதலாவதாக தலைவணங்கி நன்றி சொல்லுகிறோம் தாப்பனே. அப்பா அப்பா அப்பா நீர் எங்களோட கூட இருக்கிறதுக்காக நாங்கள் பாக்கியவாளியா இருக்கிறோம் தகப்பனே. வாசம் செய்யுங்கப்பா இந்த இடத்துல ஆண்டவரே. அப்பா இந்த நாடுகள் ஆண்டவரே, ஒவ்வொரு இந்த சண்டை பிடிக்கிற நாடுகள் அப்பா, இந்த நாடுகள்ல தேவையில்லாத பிரச்சனையில இந்த ஜனங்கள் பாதிக்கப்படுறத நீர் காண்கிறீர் தகப்பனே. நீர் அறியாம ஒன்றும் நடக்கவில்லை தகப்பனே. அப்பா அப்பா இந்த ஜனங்களை நீங்க கூட்டு சேர்க்கறதுக்காக நன்றி. இந்த ஜனங்கள் உண்மை காண வேண்டுமே தகப்பனே, உண்மை தேட வேண்டுமே ஆண்டவரே. அப்பா அந்த இடத்துல ஆண்டவரே நீர் வாசம் செய்யறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோன்றா அப்பா. இந்த யுத்தங்கள் அப்பா காரணமின்றி நடக்காமல் அப்போ உம்முடைய சித்தமங்க நிறைவேற உம்முடைய ஜனங்கள் அந்த இடத்துல அடி தொழணும் என்று சொல்லி ஆண்டவரே அதுக்காக நீங்க காத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் அப்பா. இதுல பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே அப்பா உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகளை நீங்க சந்திக்கிறதுக்காக காயப்பட்ட ஜனங்களுக்கு நீங்க காயம் கட்டுறதுக்காக ஆண்டவரே அப்பா நீங்க அந்த இடத்துல ஆண்டவரே உதவி செய்யறதுக்காக அந்த பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தெரியாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. அப்பா வயது போனவர்கள் உங்களோட கரத்துல உங்களை தருகிறோம் ராஜா. இன்னுமா உங்களை தேடுகிறவர், அதுல இருந்து உங்களை அறிந்து தேடுகிறவர் உங்களோட கரத்துல தருகிறோம். ஒவ்வொரு நாட்டையும் சமாதானத்துக்களை கொண்டு வரதுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஐயா. அப்பா ஜனங்களை பாதுகாக்கிறவன் நீரப்பா, இந்த யுத்தங்களை தடை செய்யறவன் நீரப்பா, யுத்த நிறுத்தங்களை செய்யறவன் நீரப்பா, அதிலிருந்து இவ்வளவு கோடி ஜனங்களை நீர் பாதுகாத்ததுக்காக நன்றி வைப்பா. அப்பா நன்றி சொல்லுகிறேன் தாப்புனே, கோடான கோடி உங்களுக்கு நன்றி ராஜாதி ராஜா. அப்ப ஒவ்வொருவரையும் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த யுத்தங்கள்ல இருந்து பாதுகாக்கிறவரா இருக்கிறீங்கப்பா. நாங்க கடைசி நேரத்துல வந்திருக்கிறோம் என்று இதெல்லாம் கேள்விப்படுவீங்க, ஆனாலும் பயப்படாதீங்கன்னு சொன்னீங்க அப்பா. அந்த சண்டை நடக்கிற அந்த தேசங்கள்ல எழுப்புதலை காண வேண்டும். அந்த ஜனங்கள் முழுவதும் ஆண்டவரே அப்பா சாமுவேல் எழுப்புவது கண்டது போல அந்த தேசங்கள் முழுவதும் எழுப்புதற்கான ஆண்டவரே உதவி செய்யும் ராஜா. அப்பா உம்ம நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா, உம்ம நோக்கி கதறுகிறோம் ராஜா. அப்பா உம்ம நோக்கி விண்ணப்பம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ராஜா, உம்ம நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே அந்த இடத்துல இருந்து பாதுகாப்பு தாரவரே நீரப்பா. அப்பா அப்பா அந்த இடத்துல இன்னுமா ஜனங்களை எழுப்புதலுக்காக நன்றி சொல்லுறேன் ஆண்டவர். இன்னுமா ஜனங்களை கூட்டி சேர்த்து ஜெபிக்க அந்த இடத்த நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி ராஜா. அந்த ஜனங்களை சேர்க்கறதுக்காக நன்றி ராஜா. அந்த தூண்டுதலை கொடுக்கறதுக்காக நன்றி ராஜா. அப்பா உமக்கு நன்றி சொல்லுறேன். இன்னுமா அந்த இடங்கள்ல ஜெபங்கள், எந்தெந்த இடங்கள்ல ஜெபங்கள் குறைவாயிருக்கோ அந்தந்த இடங்கள்ல ஜெபங்களை தருகிறதுக்காக நன்றி சொல்லுறேன் ஐயா. அப்ப ஜனங்களை கூட்டி ஜெபிக்க அப்பா, எங்களுக்கு ஜனங்களை இன்னுமா இன்னுமா நீங்க தாரத்துக்காக நன்றி சொல்லு ராஜா. இன்னுமாய் கூட்டி தாரத்துக்காக அப்பா அப்பா அப்பா வேலை மீதியாய் இருக்கு ஆட்டு காணாதென்று சொன்னது போல அப்பா ஜெபிக்க இன்னுமா எங்களுக்கு ஆக்களை தருகிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு தேசங்களிலிருந்து நாங்க ஜெபிக்கிற ஜெபங்களை நீர் கேட்கறதுக்காக அந்த ஜெபங்கள் கேட்டு வீணாக திரும்பாதபடி அப்ப வெறுமனையா திரும்பி வராதபடி அப்பா எங்க ஜெபங்களை கேட்டு சீக்கிரமாய் பதில் தாரவர் அப்பா. அந்தந்த காலங்களில் எங்களுக்கு பதிலை தாரவராய் இருக்கிறேன். நாங்க மகிழ்ச்சியோ துதிக்க எங்களை வச்சுக்கிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா நீரோடு வாசம் செய்யறதுக்காக வாசம் செய்யும் அப்பா. ஈட்டக்கமாயிரும் இந்த ஜனங்களோட, இந்த ஜனங்களை உங்களுக்கு கரத்துல தருகிறோம் ராஜா. அப்பா இந்த ஜனங்களோட ஈட்டக்கமாயிருங்கப்பா. அப்பா ஈட்டக்கமாய் உங்களோட ஈட்டக்கம் எங்களுக்கு வேணும் தகப்பனே. அப்பா உங்களோட அன்பு எங்களுக்கு வேணும் ராஜா, உங்களோட அரவணைப்பு எங்களுக்கு வேணும் ராஜா. உங்களுக்கு நன்றி சொல்லுறோம் அப்பா. அப்பா இதுல இருக்கிற ஒவ்வொரு சௌகரியலை என்றாசனையாவை மாணவர் அப்பா குணாவை மாணந்திராசா ஜெனட் சௌரியை மாண்டவரே இப்பொழுது புத்தகம் எழுதிட்டு வந்து நிக்கிற அந்த சௌரிய சுவீனத்துல இருந்து பலம் கொடுத்து சுகம் கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுறோம். இன்னுமா இந்த சௌரிய எங்களுக்கு இருந்து தலைமை தாங்கி எங்களை ஜெபிக்க இன்னுமா எங்களை தூண்ட இந்த சௌரிய எங்களுக்கு தந்ததுக்காக இன்னுமா இன்னுமா உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. அப்பா நன்றி, வாழ்நாள் முழுவதும் உமக்கு நன்றி சொல்ல நாங்க எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிறோம் ராஜா. அப்ப இந்த இடத்துல நன்றி சொல்லுறோம். ஒவ்வொரு சௌரியலையும் உங்களுக்கு கருத்துல தருகிறோம் ராஜா. நிர்மலா சௌரியம் உங்களுக்கு தருகிறோம் அப்பா. லெசி சௌரியம் உங்களுக்கு தருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் உங்க கருத்துல தருகிறோம். இன்னுமா இந்த ஜெபத்துல வராதம தடையாயிருக்கிற ஒவ்வொரு சௌரங்களையும் சௌரியலையும் உங்களுக்கு கருத்துல தருகிறோம். தடைகளை உடைக்கிற தவப்பண்ணுங்க முன்னால செல்றீங்க அப்பா. அப்பா அப்பா எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஜெபிக்க இன்னுமா நேரங்களை தர்றதுக்கு பெலத்துடன் சுகத்துடன் எங்களை வைத்துக்கிறதுக்கு
7: நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடு கூட உங்கள் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
10: உங்களோடும் கூட இருந்து நடத்துவாராக. நன்றி.
7: ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர்.
11: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
7: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க எங்கள் இலங்கை தேசத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் இலங்கை தேசத்திலே அங்கு அந்த மக்கள் சந்திக்கிற பிரச்சனையில் இருந்து அவர்கள் விடுதலை அடைய, ஏனென்றால் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பாதபடி கத்ததாமே அந்த தேசத்திலே ஒரு சமாதானத்தையும் ஒரு நீதியையும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
11: ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறவரு அப்பா அம்மாக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவே. இந்த ஜப வேளையிலே ஆண்டவரே உமை நோக்கி பார்க்க தந்த தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையில் உம் ஆண்டவர இலங்கை தேசத்திற்காய் ஆண்டவரமுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் தாமே ஆண்டவரே அந்த தேசத்தை ஆண்டவரே அப்பா நீ பாதுகாத்து கொண்டு வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அங்க இருக்கிறதான ஒரு ஒரு மக்களும் ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் ஒரு ஐக்கியத்தோடு இருக்கவும் ஒருவரை ஒருவர் நேசிக்கத்தக்கதாகவும் கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் சுபிக்கிறோம். அங்க இருக்கிறதான அவல நிலங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் அறிந்தவராய் இருக்கிறீர். அப்பா ஆட்சியாளர்கள் ஒரு பக்கம் ஆண்டவரே, அப்பா ஒன்றும் ஆண்டவரே செய்ய முடியாத ஒரு ஆண்டவரை சிறுபான்மையான மக்களான ஒரு மறுபுறம் இப்படியா ஆண்டவர் அந்த தேசத்திலே ஆண்டவரே பெரியவாரியான மக்கள் எல்லாம் ஆண்டவரே சிறுபான்மையினரே ஆண்டவரே அவரை அடக்கி ஒடுக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது கத்தாவே. அவளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான காரியங்கள் இந்த இடத்துல கிடைக்காமல் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பு ஆண்டவரே யார் கேட்கப்படுவார்கள் கத்தாவே அந்த இடத்திலே. அப்ப ஆட்சியாளர்கள் ஆண்டவரே பெருவாரியான மக்களுக்கே அவர்கள் ஆண்டவரே துணையாய் நின்று ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்கிறது போல அப்பா சிறுபான்மையான இருக்கிற தமிழர்கள் மற்றும் ஆண்டவரே கிறிஸ்துவர்கள் ஆண்டவரே அதே நேரம் அவன் முஸ்லிம் மக்களுக்கும் ஆண்டவரே இஸ்லாமிய மக்களுக்கும் அவர்களே ஆண்டவரே எதிர்த்து நிற்கிற ஒரு சமுதாயமா இருக்கிறபடியால் கர்த்தராஜ தேவன் அவர்களுக்கு ஆண்டவரே நீ துணையா இருந்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அவர்களுக்கு எதிர்ப்பாய் செய்யப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காத போகும் என்று சொல்லியிருக்கிறீரே கர்த்தாவே. ஆமாப்பா உடைய பிள்ளைகளுக்கு எதிர்ப்பாய் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் ஆண்டவரே கர்த்தராஜ தேவன் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே துணையா இருந்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அப்பா உன் மேல் நான் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. அப்படியாக ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே நீ கண்ணோக்கி பார்த்து நல்ல ஆலோசனையை தந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் வாழ வழியை ஆண்டவரே நீ காட்டி ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம் கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே. அப்ப அந்த தேசத்திலே ஆண்டவரே அநேக மக்கள் ஆண்டவரை எதிர்ப்பான் உருப்பமாயிருக்கிறார்கள் கத்தாவே. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு எதிர்ப்பான ஒரு சூழலை ஏற்பட்டிருக்கிறபடியால் கர்த்தராகிய தேவன் அவர்கள் அவர்களுக்கு

0: ஆண்டவரே, தன்னுடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கும், அப்பா நீரே துணையா இருங்க. படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள், வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த வாலிப பிள்ளைகள் மத்தியில அநேக ஆண்டவரே துரு ஆலோசனைகளையும் ஆண்டவரே துரு காரியங்களும் ஆண்டவரே அங்க பெரிதா இருக்கிறது. போதை வஸ்துக்களும் ஆண்டவரே அதே நேரத்தில் ஆண்டவரே அந்த இடத்தில் ஆண்டவரே இந்த போதையினால் அதை அடைந்து ஆண்டவரே அநேக ஜனங்கள் ஆண்டவரே அப்பா அந்த வேலைக்கு செல்லாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்படியான காரியங்கள் அங்கே நிறையா இருக்கிறபடியால் கர்த்த தாமே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வழிகளை நீர் தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து வாழ்கிறதான அந்த இடத்தில ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ளவும், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே தேடி வரவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை சொன்ன யாரும் ஆண்டவர் இதுவரையிலும் ஆண்டவர் அவர்கள் ஆண்டவரே அப்பா உணவுக்கும் ஆண்டவரே உடைகளுக்கும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே கஷ்டப்படுகிறதை காணவில்லை ஆண்டவரே. அப்படியாய் தேவன் எந்த வகையிலாவது ஆண்டவர் அவளுக்கு நல்ல வேலைகளை கொடுத்து நல்ல ஒரு வருமானங்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படியாய் தேவனை நம்பி அநேக ஜனங்கள் வரவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். விக்கிரகங்களுக்கு தன்னை ஒப்புத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் மாறும்படியாய் சுபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை உள்ள வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா திக்கத்தகளாய் நான் உடைய விடேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடியா அந்த பிள்ளைகள் ஆண்டவரே யாரில்லாத சூழ்நிலையிலே ஆண்டவரே திக்கத்தவர்களா இருக்கிற சூழ்நிலையில ஒருவரும் ஆண்டவரை உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தேவராஜ் கர்த்த நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் காத்தாண்டவரை வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அவர்களை ஆண்டவரை இம்மட்டமாய் ஆண்டவரே ஜீவனோடு வைத்து ஆண்டவர்களை அவர்களை பாதுகாத்து வந்த தேவன் அவர்களை பராமரிக்க உமக்கு எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லையே அப்பா. உம்மை தேடி வருகிறவர்களின் ஒருவரும் ஒருபோதும் புறம்பே தள்ளாத தேவன் என்றபடியால் கர்த்தர் தாமே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே உம்முடைய வானத்துடைய பல கடிகளில் திறந்து ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்த அந்த பிள்ளைகளால் நாம் மகிழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது. வேளையிலும் ஆண்டவரே ஆட்சியாளர்களுக்கு தாவையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அந்த ஆட்சியாளர்கள் கொடுக்க தாவே ஒரு நீதியோடும் நேர்மையோடும் நியாயத்தோடும் ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே தன்னுடைய நாட்டு பிரஜைகளுக்கு சமமாய் கிடைக்க வேண்டும் என்று எண்ணி ஆண்டவரே அவர்கள் செய்ய ஆண்டவரே தொண்டு செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அரசாங்க பதவியிலும் ஆண்டவரே அவர்களுடைய அதிகாரத்திலும் இருக்கிறபடியா அந்த பிள்ளைகள் மனதிலே நீங்க பேசும்படி ஆயிச்சபிக்கிறோம். அந்த தேசத்திற்கு வளத்தையும் நல்லத்தையும் தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். அப்பா முன்போகல் ஆண்டவரே அப்பா பொண்ணும் ஆண்டவரே அப்பா எல்லா காரியங்களும் ஆண்டவரே அந்த இடத்தில் ஆண்டவரே மிகவும் மலிவாய் கிடைத்ததை நாங்கள் காணுகிறோம். அந்த செழிப்பாயிருந்த தேசத்தை ஆண்டவரே சாபத்தினால் இப்படியாய் மாற்றிவிட்ட இந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்களை ஆண்டவரே கர்த்தர் நீங்க ஆண்டவரை சந்திக்கும்படி ஆயிச்சபிக்கிறோம். அந்த ஆட்சியாளர்கள் மத்தியிலும் ஆண்டவரே இராணுவத்தின் மத்தியிலும் ஆண்டவரே அங்க இருக்கிறதான ஆண்டவரே காவலர்கள் மத்தியிலும் ஆண்டவரே என் தேவனுடைய கரம் இருக்கட்டும். அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்கப்பா. அந்த பிள்ளைகளை ஆண்டவரை நேசிக்கக்கூடியவர்களாக அந்த பிள்ளைகளை புறம்பே தள்ளாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து 9 மாகாணங்களிலும் 25 மாவட்டங்களிலும் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமமான நீதி கிடைக்க சமமாய் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆசீர்வதிக்கிறோம். இனங்குடுக்க கத்தாவே அந்த இடத்துல ஆண்டவரே இந்த சீதோஷ நிலை மழையின் காரணமாக மற்ற சீதோஷ காரணமாக இருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே வியாதியோடும் வருத்தத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் அவளை ஆசீர்வதித்து அவள் நோய்கள் எல்லாம் போக்கி அவள் வியாதிகள் எல்லாம் சுகமாக்கி அந்த பிள்ளைகள் ஆண்டவரே சுகபத்திரமாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அப்படியே ஆண்டவரே தேசத்தை சுற்றிலுமாய் உன் தயவு இருக்கட்டும். தேச மக்களுக்கு ஆண்டவரே நீரே தெய்வமாயிருந்த ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆயிச்சுபிக்கிறோம். கல்லும் மண்ணுமா இருக்கிற கடவுள்கள் ஆண்டவரே ஒன்றும் செய்ய போவதில்லை ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே இந்த மனிதர்கள் கண்கள் ஆண்டவரே அப்பா அவர்கள் மூடி இருக்கிறது கர்த்தாவே அவர்களுக்கு ஆண்டவரே அது உண்மையான காரியம் தெரியவில்லை ஆண்டவரே. அப்படியாய் சந்ததியாய் அவர்களை ஆண்டவரே குழாக்கி கொண்டிருக்கிற அந்த சமுதாயம் விழித்தெழுந்து இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம் என்பதை அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம்.
1: அப்படியா?

0: முழுமையாய் உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு என் தேவனாகி கர்த்தர் நல்ல ஆண்டவரே விடைகளை தந்து, இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு வாழ்வை தந்து, ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் சமாதானத்தோடு வாழவும், இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒருவரை ஒருவரை நேசித்து வாழவும், அந்த இடத்தில் ஆண்டவரே எதற்கும் பற்றாக்குறை இல்லாதபடிக்கு என் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி அந்த தேசத்தை செழிப்பாய் மாற்றி உயர கர்த்தர் உம்மால் மட்டுமே முடியும் ஆண்டவரே. அப்படியா இந்த தேச மக்களை பாதுகாத்து கொண்டு வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கூட கர்த்தாவை ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தாவும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தை நீர் ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவள் எண்ணங்களில் ஏக்கங்கள் இருக்கிற காரியங்களை அறிந்த ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம்பா. இந்த பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை கேட்டு ஆண்டவரே தேவராக கர்த்த தயவாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை மனம் இறங்கி ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே அதற்கு நல்ல விடைகளை தந்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் ஒத்தாசு உம்மிடத்தில் மட்டுமே எங்களுக்கு கிடைக்கும் கர்த்தாவே. இந்த வேற எங்குமே கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஆண்டவரே உமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம்ப்பா. உம்மிடத்திலேயே அந்த ஆண்டவரே அந்த இரக்கமும் ஆண்டவரே உருக்கமும் ஆண்டவரே இருக்கிறது கர்த்தாவே. அப்படி ஆய்வும் நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் முடியும் முடிய இடத்திலே நோக்கி கேட்கும் போது ஆண்டவரே என் தேவனாகி கர்த்த நின் மனம் இறங்கி எல்லாவற்றையும் மாற்றி வழிநடத்த போவதற்காக என் கொடான கொடி ஸ்தோத்தம். நடுமையான ஜப வேலையை நடத்துகிறதான ஆண்டவரே லெசிலி சகோதரரையும் ஆண்டவரே அவருடைய மனைவி பிள்ளைகள் பெயர பிள்ளைகள் மரவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் வாழ்கிறதான அந்த இடத்தில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு உதவியா இருங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா இருங்க. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சுகமாய் பத்திரமாய் வாழ கர்த்தர் எல்லா வகையிலும் துணையா இருந்து வழி நடத்துங்க. இந்த நேரத்தில் ஆண்டவரே மிகவும் குளிரான இந்த சூழ்நிலையிலே தேவனாகிய கர்த்தர் அவளுக்கு துணையா இருந்து எல்லாவற்றிலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் கொடுக்கத்தாவே இந்த ஜெப வேலை ஜெப வேலையை ஆண்டவரை தொகுத்து வழங்குறதான ஆண்டவரே அருமையான சரண் மகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகளை மட்டுமாய் காத்து வழிநடத்தின தயவுக்கும் கோடான கொடித்தோம். எல்லா கஷ்டங்கள் மத்தியில் நீர் துணையா அறிந்திரா ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொண்டு வழிநடத்தி நீர் கர்த்தாவே. கடந்த நாட்கள் என்ன பிள்ளைகளோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. ஆறுதலும் தேர்வுகளுமாய் இருந்து வழிநடத்தின தயவுக்கும் கோடான கொடி ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவரே அப்படி ஆய் கொடுக்கத்தாவே சகோதரிகளுடைய கணவனையும் ஆண்டவரே மகனையும் மகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளுக்கு நீங்க துணையா இருங்க. அவளை ஆசீர்வதிங்க. உமக்காய் ஓடுகிற காரியத்திலே ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்பா. அநேக ஜாதி ஜனங்கள் மதியிலே உடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியாக என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு சூத்திரன் நன்றி பிரதர் கத்தரங்களோடும் கைவிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் நிர்மலா மரியா நிறைவேற்றி கொண்டு நாங்கள் புதிய மாதத்துக்குள்ளே நாளைக்கு கடந்து செல்லுகிறோம். ஆகவே புதிய மாதத்துக்குள்ளே ஒவ்வொரு ஊழியர்கள் விசுவாச பிள்ளைகள் தேவ பிள்ளைகள் எல்லாம் உற்சாக ஆவியினால் நிரப்பப்படவும் தேவனுக்கு முன்பாக நேர்மை நீதியின் நேர்மையுமாயிருந்து தங்களுடைய ஊழியங்களை சரியாக நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு கிருபை அளிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நாளைய நாளுக்காகவும் திருச்சபை மக்களுக்காகவும் திருச்சபைகளுக்காகவும் நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹாலேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த மாதம் 31வது நாள் வரை தேவரீர் எங்களை பாதுகாத்து வந்த உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். 8 மாதங்கள் வரை எந்த ஒரு சேதங்களும் எங்களுக்கு நேரிடாதபடிக்கு எந்த பலவீனங்களிலும் உமது பலன் எங்களை பூரணமாய் வழி நடத்தி தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து வந்த உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு தாயை போல தேற்றி தகப்பனை போல சுமந்து வந்த உமது அன்பிற்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ வரப்போகிற புதிய மாதத்திலேயும் உங்க திருக்கரம் எங்களோடு இருக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த மாதம் முழுவதுமாய் செப்டம்பர் மாதம் முழுவதுமாய் தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் அது கிருபையினாலே நிர்முடி சூட்டி வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த நாள்ல விசேஷமாய் கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு சோத்ர ராஜா. ஆமே சப்பா, திருச்சபைகளுக்காக உமது பாதபடியிலே வந்து நிற்கிறோம். திருச்சபை மக்களுக்காக வருகிறாண்டவரே, திருச்சபைகளிலே எல்லா மக்களும் விசுவாசத்தோடு உமை நோக்கி பார்க்க ஜெபிக்க, திருச்சபைகளிலே பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள எல்லா வேளையிலும் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்ற வார்த்தையின்படி அப்பா நாங்கள் எல்லோருமாய் திருச்சபைகளில் மட்டுமல்ல வீடுகளிலும் நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களிலும் வசிக்கிற இடங்களிலுமாய் உமக்கென்று பரிசுத்தமாய் சாட்சிகளாய் நிற்க கர்த்தர் தாமே நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் திருச்சபைகளிலே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கிறதான ஆராதனைகளை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அந்த ஆராதனை செய்கிறவர்களையும் ஆண்டவரே அப்பா அதன் குழுவையும் தேவன் தாமே நீங்க ஆசீர்வதிங்க. வருகிறதான மக்கள் யாவரும் ஆராதனைக்கு வருகிற மக்கள் ஆவியோடு உண்மையோடு உமை தொழுது கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏனோ தானோ என்று இல்லாதபடிக்கு அப்பா உத்தம இருதயத்தோடு உண்மை சந்திக்க உமது பாதத்திலே அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. தாலயங்களை எல்லாவற்றிலும் உதவா வஸ்திர தொங்கலால் நீர் மூடி மறைத்து பரிசுத்த இரத்த கோட்டையிலும் பரிசுத்தாவின் அக்னி கோட்டையிலும் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு ஊழியக்காரரையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக அப்பா. அவர்களுடைய கர்த்தாவே காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் வாய்க்க செய்யுங்க தகப்பனே. அவர்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் தேவனாகிய கர்த்தர் நீர் தயவாய் சந்திங்க. அவர்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் உமது ஆசீர்வாத கரம் உமது ஆசீர்வாத கரம் அவர்களோடு இருக்கும்படியாய் ஜபிக்கிறோம் அப்பா. பலவீனத்தோடு இருக்கிற ஊழியர்களுக்கு தேவரீர் நீரே பலனை கட்டளையிடுங்க ராஜா. ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் நீர் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்க. அப்படியாக விசுவாசிகளை கூட ஆண்டவரே உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாசத்தார் குடும்பங்களை தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு தேவையானதை எல்லாவற்றையும் கொடுங்க அப்பா. உன் குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. சிறியோர் முதல் பெரியோர் வரை வருகை இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் இவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா ஊழியர்கள் விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் எல்லோரும் உற்சாகமாய் உமை தேட கர்த்தர் நீதியும் நேர்மையுமாய் அவர்கள் வாழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நீர் நீதியை அப்பாவில் நீதியிலே பிரியப்படுகிற தேவன் அப்பா. துன்மார்க்கத்தை வெறுக்கிற தேவனாயிருக்கிறீர். அப்படியாக நீர் தாமே கர்த்தாவே நீர் சோத்திரம் அப்பா. நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அது கிருபை அழிங்கப்பா. அது கிருபையினால எல்லா திருச்சபைகளையும் தேவன் நீங்க அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. தேவன் நீங்க அது கிருபையினாலே திருச்சபையும் நடத்துகிறதான தெய்வ தாசர்களையும் ஊழியர்களையும் ஆண்டவரே அப்படியாக விசுவாசிகளையும் தெய்வ பிள்ளைகள் யாவரையுமாய் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்யுங்க தகப்பனே அப்பா. இந்த 8 மாதமா எங்களை பாதுகாத்த உமது அன்பிற்காய் சோத்திரம். இனி வருகிறதான நாட்களிலும் இந்த திருக்கரம் எங்களோடு இருக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாக தேவன் இந்த திருச்சபைகளிலே ஆண்டவரே நீர் அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க. வருகிறதான மக்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி அப்பா அப்போஸ்தலர் காலத்திலே அப்பா சோத்திரம் தெய்வ ஜனங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் சபையிலே சேர்ந்தார்களோ அதே போல சபைகளிலே திரளான கூட்டம் வந்து நிரம்பி வழிய கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்பேற்பட்ட ஆண்டவரே அப்படியாக சோத்ர ராஜா ஊழியர்களே நீங்க வழி நடத்துங்க, அபிஷேகிங்க. அதனை கண்ட மக்கள் எல்லாரும் ஓடி வந்து ஆலயங்களிலே நிரம்பத்தக்கதான கிருபையை தாங்கப்பா. அவர்கள் எல்லோரையுமா இந்த ஊழியர்கள் பரலோகத்துக்கு நேரே அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவர்கள் பரலோகத்திற்கு வழி வாசல்களை அவர்களுக்கு அவர்கள் திறந்து தரும்படியாய் அப்படியான ஞானத்தை இந்த ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிங்கப்பா. அந்யோன்ய ஐக்கியம் உண்டாயிருக்கட்டப்பா. ஆமே சுராஜா சபை ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் குடும்பத்தார் யாவருக்குமாய் தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். பிரச்சனைகள் பிரிவினைகளின் ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போகும்படியா ஜபிக்கிறோம்ப்பா. தேவன் ஒரு ஒரு சபை மேலிலும் இந்த பரிசுத்த இரத்தத்தினாலே பரிசுத்தாவின் அக்கினி கோட்டையிலும் நீர் மூடி மறைத்து நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க ராஜா. திருச்சபைகளுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் தேவைகளை யாவற்றையும் நீங்க சந்திங்க. எந்தெந்த இடத்துல அப்பா ஆராதிக்கிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு தேவ மகிமை விளங்கட்டும் அப்பா. நீர் திரளாய் மக்களுக்கு எழுப்புதலின் ஆவியினாலே நிரப்பி நீர் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக கூட ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக தேவன் திருச்சபைகள் மேலே வருகிறதான புதிய மாதத்திலும் இந்த வருகிறதான இந்த நாட்களிலும் அது கிருபை இருக்கும்படியாய் ஜபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒரு ஒருத்தரையும் ஆசிர்வதிங்க, புதிய புதிய கிருபையினாலும் புதிய புதிய ஆசிர்வாத அபிஷேகத்தினாலே நிரப்பி அவர்கள் முகங்களை எல்லாம் முறியடித்து ஆண்டவராகிய தேவன் அவர்கள் வாழ்ந்திருக்க செய்யுங்க தகப்பனே. அப்படியாக தேவன் செய்து திருச்சபைகள் மேல ஒரு ஆசிர்வாத கரத்தை நீட்டி திரளான ஆசிர்வாதங்களை ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கொடுத்து ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உற்சாகத்தோடு அவர்கள் உண்மை தேடி ஓடி வர உமது பாதத்திலே அமர்ந்திருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்கப்பா. அப்படியே தேவன் செய்து திருச்சபைகளை ஆசிர்வதித்து ஊழியர்களையும் விசுவாச குடும்பங்களையும் தேவ பிள்ளைகள் யாவரையுமா உற்சாகத்தோடு நீதி நேர்மையாக நீர் அவர்களை வழி நடத்துற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு இசை கூட சங்கமம் ஊடகத்தை முது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமியசப்பா இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் யாவரையுமாய் தெய்வம் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. இவர்களோடு இணைந்து பணிபுரிகிற எல்லா சகல ஊழியர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் தேவன் தாமே ஆசிர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவன் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதிங்கப்பா. உமக்காய் எலும்பி இன்னும் அதிக அதிகமாய் பிரகாசிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக தேவ ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிற யாவரையும் தேவனீர் நீர் ஆசிர்வதித்து பெருக செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்,
2: ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரேஸ் தி லார்ட் பிரதர். பிரேஸ் தி லார்ட், பிரேஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் உலக தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், இந்த யுத்த நாட்டு தலைவர்கள், இப்படியாய் தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவிலே தேவனுடைய ஞானம் விளங்கும்படி அங்கு தங்கள் ஜனங்களை காக்கக்கூடிய ஒரு கிருபியையும் இரக்கத்தையும் அவர்கள் மேல வைக்கும்படி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே நாம் ஆகமண்டு சொல்லுகிறவர. வானத்துக்கும் பூமிக்கும் சர்வலோகத்தின் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறவர் இப்பொழுதும் ஆண்டவரே இந்த விண்ணப்பத்திற்காக உங்களுடைய சமூகத்துல வருகிறோம் ஐயா. ஆண்டவரே சகப்பரே, வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடும் ஜீவன்களுக்கு ஆவியையும் கொடுத்தவருமா இருக்கிறவர், இதோ உலகத்துல கத்தாவே மனிதர்கள் பரம்பி வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய விருப்பமா இருந்து ஆண்டவரே பரம்பி வாழப்படுகிற ஜனங்கள் ஆண்டவரே தகப்ப நடத்தப்படுவதற்கு தலைவர்களை உண்டு பண்ணின தேவனாகிய கர்த்தாவே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் இந்த உலக நாடுகளில கர்த்தாவே உயர் தரத்துல இருக்கிறதான ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக நாங்க செபிக்கிறோம். தேசங்களை ஆளுக செய்வதற்காக, தேசங்களில் சமாதானத்தை கொண்டு வருவதற்காக, தேசங்களை பாதுகாப்பதற்காக ஆண்டவரே அவர்களுக்கு பதவிகளை கொடுத்து ஆண்டவரே அவர்களை அந்தந்த இடத்துல வைத்து ஆண்டவரே தகப்பனே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடத்துகிற கிருபை உள்ள தேவனே, இப்பொழுதும் இந்த அதிகாரிகளுக்காக நாங்க செபிக்கிறோம். இந்த அதிகாரிகளுடைய இருதயம் கர்த்தாவே உண்டாக்கப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இருதயத்தின் கடினங்கள் உடைக்கப்பட கத்தர் உதவி செய்வீராக செவிக்கிறோம் ஐயா. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறிந்து கொள்ள கத்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. மனு குலத்தின் அழிவை பார்க்கிற பொழுது, மனு குலத்தின் கதறுகளை பார்க்கிற பொழுது, மனு குலத்தின் ஆபத்துகளையும் அங்கலாய்ப்புகளையும் பார்க்கிற பொழுது கத்தாவே இந்த இருதயங்கள் விலகி நிற்க கத்தர் உதவி செய்வீராக செவிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, இவர்களுக்கு கொடுத்திருக்கிற பணிகளில உண்மை முத்தமா இருந்து ஒவ்வொரு தேசங்களிலும் நடக்கிறவர்களை கத்தாவே கண்டு கேட்டு கேட்கத்தக்க குரல் எழுப்பத்தக்கதான அந்த கிருபைகளையும் ஞானங்களையும் கத்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த தேசங்களில் வருகிற அழிவுகள், யுத்தங்கள், அண்டபுரிய தகப்பனே, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ பிரச்சனைகள், பஞ்சங்கள், பட்டினிகள், கொள்ளநீர்கள் இதற்கு பின்பாக நின்று ஆண்டபுரிய தகப்பனே செயல்படுகிறதான அதிகாரிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேசத்தை அழிக்காதபடிக்கு, தேசத்து மக்களை பாதுகாப்பதற்காகவே தங்களை தேவன் அமர்த்தி இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு தங்களுடைய மனச்சாட்சிகளுக்கு தக்கதாக அன்றுபுரிய அவர்கள் வேலை செய்ய கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய மனச்சாட்சிகளை தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தாங்கள் செய்கிறது நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவர்கள் உணர்ந்து கொள்ள கத்தர் உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. தேசங்களின் ஆண்டவரே உயர்தரத்தில் பொறுப்புள்ளவர்களாக இருந்தும் மத்திய நாடுகளுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யத்தக்கதாகவும் மத்திய நாடுகள் கத்தாவே ஒரு ஒழுங்குக்குள்ள வரத்தக்கதாகவும் கத்தாவே சமாதான சூழல்களை தங்கள் தங்க நாடுகளில் ஏற்படுத்தி கொள்ளத்தக்கதாகவும் ஆண்டவரே நல்ல ஞானங்களும் தெளிவுகளும் இந்த மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கிடைக்கட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக, உதவி செய்வாராக. சத்ருவானவனுக்கு தங்களை விட்டு கொடுக்காதபடிக்கு அதிகாரிகள் கத்தாவே மனச்சாட்சிக்கும் தேவனுடைய பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்துல இந்த தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், அதிகாரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உயர்தர அதிகாரிகள் என்று சொல்லப்படுகிறதான இந்த யுஎன்என் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஐக்கிய நாடு சபைகளில் இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். சங்க ஆண்டவரே செஞ்சிலுவர் சங்க தலைவர்களா இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஹெல்த் டிபார்ட்மெண்ட்கள்ல அந்த ஏச்சுன்னு சொல்லப்படுகிற ஆண்டவரே அந்த ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த தேசங்களில் இருக்கிற அழிவுகளுக்கு தக்கதாக ஆண்டவரே தகப்பனே இந்த தேசங்கள் உதவி செய்யத்தக்கதாக, முன்னெடுக்கத்தக்கதாக, உயிர்களை காப்பாற்றத்தக்கதாக, ஆபத்தில் இருக்கிறவர்களை தப்புவிக்கத்தக்கதாக, அவனப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆறுதல் செய்யத்தக்கதாக, உதவி செய்யத்தக்கதாக, இதோ தங்களை தாழ்த்தி கர்த்தாவே தகப்பனே ஒரு ஐக்கியத்துக்குள்ள வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு பின்பாக நின்று சத்ருவானவன் போடுகிற திட்டங்களுக்கு அவர்கள் தங்களை விட்டுக் கொடுக்காதபடிக்கு அவர்களுடைய கண்களும் அன்றுபுரிய இதயங்களும் திறந்திருக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாத நாங்கள் செபிக்கிறோம். இந்த மக்களை ஆண்டவரே தூண்டி விடுகிறதான ஏவல் பிசாசுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை விட்டு வெளியேறட்டும் என்று செபிக்கிறேன் ஐயா. தேவன் தாமே ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே தொடும்படியாக உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவ தேசங்களில் வருகிற இயற்கை அழிவுகளில் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை தப்புவிக்கத்தான ஆண்டவரே அந்த உதவிகளை எல்லாம் நாடுகளும் சேர்ந்து செயல்பட கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேசங்களில் நடக்கிற அவலங்களுக்கு கத்தாவே எல்லா நாடுகளும் ஒத்துழைத்து கத்தாவே ஒரு முடிவுக்குள்ள வர கத்தர் உதவி செய்ய முடியாத நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவன் தாமே சமாதானத்தோடு தேசங்களை வழி நடத்துவாராக. விசேஷமாக இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தை கத்தர் தொடர்ந்து பாதுகாப்பீராக, உங்களுடைய ஆளுகை காணப்படுத்தும் என நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றுக்கு மேலாக ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களும் சரி, எல்லா மக்களும் சரி, கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற திருவை காணப்படுத்தும் என்று செபிக்கிறோம் ஐயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சொன்னவருடைய சத்தத்தை ஜனங்கள் புரிந்து ஆண்டவரே இது என்ன என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதோ அவருடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் எல்லாரும் மாறக்கத்தர் கிருபை செய்வீராக செபிக்கிறோம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறதை கத்தாவே புரிந்து கொள்ள கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேசத்தை உம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக தேவனை அறிந்த மக்கள் தங்களுடைய பணிகளில உண்மையும் உத்தமமா இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தருடைய சத்தியத்தை ஒவ்வொருவரும் அறிந்து கர்த்தாவே சத்தியத்துல நடக்க உதவி செய்வீராக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஏனோ தானோ இல்ல, கர்த்தர் அழைத்தீர் என்பதை புரிந்து கொண்டு சத்தியங்களை புரிந்து கொண்டு கர்த்தாவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல எங்களுக்கு தந்திருக்கிற இடங்களில ஆண்டவரே நாங்கள் நிலைத்திருந்து கர்த்தரை சேவிக்கிறவர்களா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தவறாக நடக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், சத்தியத்தை அடக்கி வைத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அவர்களுடைய கண்களையும் திறந்து ஒவ்வொரு சபைகளிலும் கர்த்தர் கொண்டு கொடுத்த ஆத்துமாக்களை கர்த்தர் சரியான வழியில் நடத்தவும். ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய சத்தியங்களை கொடுத்து கர்த்தாவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சபைகளில் அவர்கள் இருக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு உண்டு என்பதை புரிந்து கொண்டு சபைகளோடு ஒத்து சேர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருவரும் செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தினூடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ செயல்களுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து பயணிக்க கர்த்தர் உதவி செய்வீராக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக நெஸ்லி என்ற குடும்பத்துக்காக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த குடும்பத்தின் ஊடாக இவ்வளவு பேரையும் இணைத்து ஆண்டவரே உம்முடைய பாதத்துல கொண்டு வந்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக, வாஞ்சைகளுக்காக, தாகங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே அந்த குடும்பத்தை தொடர்ந்து ஆண்டவரே பாதுகாத்து வழிநடத்தி அவர்களுடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆண்டவரே இந்த ஊடகத்தின் ஊடாக இன்று செபிப்பதற்காக நீர் அழைத்த ஒவ்வொருவருக்காகவும் உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே அவர்கள் தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய இந்த இணையதளத்துல இணைந்து தொடர்ந்து தங்களுடைய பணிகளை செய்யவும் ஆண்டவரே இது தங்களுக்கு தேவன் கொடுத்த பொறுப்பு என்பதை புரிந்து கொண்டு எல்லா நேரமும் கர்த்தாவே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்கள்ல வாஞ்சியோடு கூட செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஜேனட் சிஸ்டருக்காக செபிக்கிறோம். கர்த்தாவே தகப்பனே உம்முடைய கிருபைகளுக்காய் சோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே அந்த சகோதரியை காணத்த அந்த கிருபைக்காய் உம்மை சோதரிக்கிறேன். ஆண்டவரே இப்பொழுதும் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியங்களுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அவங்களை தொடர்ந்து பாதுகாத்து பலப்படுத்தி பயன்படுத்தி எண்ணம் அநேகருக்கு ஆண்டவரே முன்மாதிரியாகவும் சாட்சியாகவும் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பன் எங்களோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணின ஒவ்வொரு சகோதர சகோதரியோட உம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவி அனுபவத்தாமே ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. கர்த்தருக்கு சித்தமானால் மறுபடியும் நாங்கள் உம்முடைய சமூகத்துல கூடி ஆண்டவரே நோக்கி துதித்து பாடி மகிமைப்படுத்தும் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய கரம் பலத்த கரமும் பரிசுத்த புயமும் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவி அனுபவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்கள் கேட்டது அவனுக்கு சூத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் உங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
3: ஆமென்.
1: நாங்கள் தேவோரா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். தங்கம் மாமானலிக்காகவும் அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள். கர்த்தாமே அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்த வேணும் என்று சொல்.
4: அன்பான பரலோக பிதாவே, தந்தையே சோதரம் அப்பா, சோதரம் தந்தையப்பா, பிதாவே இந்த 31 அப்பா நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றியப்பா. தந்தையப்பா வானொலி அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறனப்பா. தந்தையே எந்த தடைகளும் இல்லாத படிக்கப்பா, எந்த சத்துருக்கும் மேற்கொள்ளாத படிக்கும் ஆண்டவரே இந்த யபத்துக்கு தடையாகப்பா, எந்த சத்துருக்களும் எழும்பாத படிக்கப்பா. தந்தையே நீங்கள் பணிவிட தூதர்களை அனுப்பி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தந்தையப்பா நடத்துறதான அப்பா லிசுனையா தகப்பனே குடும்பத்தில அனைவரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறனப்பா. பெயர் பெயராக நீங்கள் ஆசீர்வதிங்க, போக்கிலும் வரத்திலும் கூட இருங்கப்பா. தந்தையப்பா நீங்கள் கண்மணி போல அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறனப்பா. தந்தைய ஊழியங்கள் செய்கிற இணைந்திருந்து ஊழியங்களை செய்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறனப்பா. தந்தையே உங்கள் செட்டைகளாலே மூடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தந்தையப்பா ஒவ்வொரு தேசத்தை தாங்கி நிற்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா. தந்தையப்பா எந்த சத்துருக்களும் மேற்கொள்ள இல்லாதபடிக்கு செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. போக்கிலும் வரத்திலும் கூட இருங்கப்பா தந்தையப்பா. ஊழியங்களுக்கு சென்று வீட்டுக்கு திரும்பும் வரைக்கும் அப்பா நீங்கள் கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. பொல்லாத மனித கண்கள்ல இருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பொல்லாதவர்கள்ல இருந்து தப்பி வித்து வழி நடத்தும்படியாய் சொபிக்கிறனப்பா. தந்தையேப்பா, அப்பாவின் பிள்ளைகளுக்கு எதிராக எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் என்று சொன்ன வார்த்தையின்படியப்பா எபிக்கிற பிள்ளைகளை நோக்கி எந்த ஆயுதங்களும் வராமல் அப்பா நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக குடும்பங்கள்ல இருக்கிற பிள்ளைகள் எல்லாவரையும் அப்பா நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரையப்பா, என் சிஸ்டரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறனப்பா. ஆலயத்திலிருந்து வெளியில போனவர்கள் மனிதர்களுக்காக ஆலயத்துக்கு வந்தவர்கள் அல்ல. அவர்கள் ஆண்டவரை மாத்திரம் பார்ப்பதற்காக அந்த ஆலயத்துக்கு வந்தார்கள். ஆண்டவரே, சகோதரி அந்த இடத்துல இல்லை என்று சொன்ன உடனே மனிதர்கள் சொல்வதை கேட்டு போகாம போயிருக்கிறார்கள் அப்பா. அப்பா உண்மையும் உத்தமாக அப்பாவை நோக்கி வந்திருந்தால் யார் என்ன சொன்னாலும் சகோதரி வரும் வரைக்கும் அந்த இடத்துல உண்மையும் உத்தமாக அதுல இருந்து பாரத்தோடு ஜெபித்திருக்கணும் ஆண்டவரே அப்பா. அவர்கள் அறியாமல் மனம் திரும்பி போயிருக்கிறார்கள் அப்பா, அறியாமல் போனவர்கள் அப்பா. தந்தையே, நீங்கள் இருதயத்துல அவர்களோடு பேசி மீண்டுமாக சகோதரியை நாங்க விட்டு போக கூடாது, இன்னும் அந்த ஆலயத்தை கட்டி எழுப்ப வேணும், நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து கட்டுவோம் என்று சொல்லியப்பா. மீண்டுமாக அவர்கள் அந்த ஆலயத்துல வந்து இணைந்து அந்த ஊழியங்களை அப்பா விடாமல் சடந்து செய்யத்தக்கதாக நீங்கள் அவர்களையும் அப்பா அழைத்து சகோதரியின் வேதனைகளை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக என் தந்தையின் திருப்பாதத்தில் அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறனப்பா. அப்பா நீங்களே செட்டைகளாலே மூடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அனைவரையும் அப்பாவின் பாதத்தில ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமேன். இம்மட்டுமாய் நடத்தின இமானுவேலருக்கு எங்களுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம். நான் தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவர் எங்களுக்கு நடத்தி தந்தார். நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா இந்த மாதம் முழுவதும் எங்களை உயிரோடு காத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, நீர் கூட இருந்தீர், நடத்தினீர், எல்லாவற்றுக்கும் நன்றி அப்பா. ஆண்டவரே, புதிய மாதத்தையும் புதிய நாளையும் ஆண்டவரே காணும் வரை கர்த்தாவே உம்முடைய கிருபையின் கரம் எங்களை தாங்கட்டும். ஜெப ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளின் ஜெபாவினாலும் துதியாவினாலும் கர்த்தாவே சத்திய வல்லமினாலும் நிரப்பும்படிக்கு நாங்கள் பரிசுத்தாவியானவர் ஆண்டவரே அப்பா இந்த சங்கம வானொலி ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்துக்கு வந்து ஜெபித்த பிள்ளைகள் தொடக்கத்திலிருந்த முடிவரை ஆண்டவரே நின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பங்களையும் வீடுகளையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே குறைவுகளை நிறைவாக்கும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, தகப்பனே ஆண்டவரே, நீதிமானே நீர் பசியாய் வருந்த விடுற தேவன் இல்லையப்பா. உம்முடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். சங்கம வானொலியிலே ஸ்ரீயனா மனைவி பிள்ளைகள் சந்ததி அவர்கள் அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்கள் வீடுகள் பிள்ளை எல்லாரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இந்த மாதம் முழுவதையும் பொறுப்பெறும் புதிய மாதத்திலே நாங்கள் ஆசீர்வாதத்தோடு காலடி வைக்க நீர் உதவி செய்யும். சகலதும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே
5: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சௌரி ஜனட் அவர்களையும் அதே வழியில் இணைந்து ஜபித்த ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார். அந்த ஜபங்களை கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தர் எல்லோரையும் கத்தரண்டை ஊன்றி கட்ட, அவருடைய வசனத்திலே ஊன்றி கட்ட கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே ஒப்புக்கிறோம். இந்த வேளையில் எங்களுடன் இணைந்திருக்கிற சௌரி தயா சிஸ்டர் அதே வேளையிலே சௌரன் குணா அவர்களுக்கும் இணைந்து ஜபித்து கடந்து சென்ற ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தனை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே இணைந்து, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார். இந்த ஜபங்களை கத்தர் கேட்டார். விசுவாசத்தோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. அவர்களை குடும்பத்தாரே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஜபங்களுக்காக கத்தர் பரிசுத்தாவியானவர் இந்த ஜபங்கள் புறப்படும் முன்னதாகவே அறிந்திருக்கிறார். அவற்றை கத்தர் வழி நடத்துவார். அவருடைய கரத்திலே ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் இன்னுமொரு ஜெப வேளையிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு வருகிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். வானொலி கூடாக இணைந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த ஜெப வேலைக்கூடாக ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் வழி நடத்துவார்கள். அவருடைய இணைப்பு கொண்டு வருவோம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இந்த வேளையில் நாங்கள் ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்களை அழைக்க இருக்கிறோம். அவர் ஜெபங்களுக்கூடாக வழி நடத்துவார். ஆமேன். அதனைத் தொடர்ந்து மீதியான தேவ செய்திகளுக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். வேளையிலும் ஜெப வேளையில் எண்ணிய கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் ஊழியரை அழைப்பு கொண்டருவோமா? ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் டொரண்டோ இரவு 9:58 இப்பொழுது முதல் இரவு 10 வரை நேரடி ஒளிபரப்பாயிருக்கும். பிரைஸ் லோட்டம்மா. ஆமீன். இணைந்திருக்க உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோமா, வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ் யூ.
6: நன்றி சுவாமி, உங்களுக்கு கிருபைகளை தாங்குறபடினால் நன்றி சொல்லுறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துறபடினால் நன்றி சொல்லுறோம் அப்பா. ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் சுவாமி. நாங்க மாத்திரம் சுவாமி, மாத்திரம் ஐயா. நீங்க எங்களை நினைப்பதற்கும் எங்களை விசாரிக்கிறதுக்கும் நாங்களும் மாத்திரம் சுவாமி. தேவனே நன்றி சொல்லுறோம். பரிசுத்தரே நன்றி, போதுமானவரே நன்றி. காணக்கூடாத ஒளி சீரக்கூடாது மாய்மைந்தவன் மாத்துவத்தின்வன் அப்பாசம் செய்யறவரே சேராவிங்கள் கேராவிங்கள் பரிசுத்தவாங்கள் எப்பொழுது உங்களை துதித்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீங்க சுவாமி. தேவனாயிருக்கிறீங்க துதிகள் மாத்திர வாசம் செய்யறவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். துதிக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், கணத்துக்கு பாத்திர, புகழ்ச்சி புகழ்ச்சிக்கு பாத்திர நீங்க ஒருவர் தான் மாத்திரம் சுவாமி. யாரும் இல்லையப்பா இந்த பூமியில, யாரும் இல்லை. நீங்க ஒருவர் மாத்திரம் எல்லா கணத்துக்கும் எல்லாம் பாத்திரர் பாத்திரர் பாத்திரர். நாங்க மாத்திரம் சுவாமி. எங்களை தகுதிப்படுத்தினவரே, எங்களை அழைத்தவரே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திரி சிகாரதை தந்தவரே அப்பா. இம்மட்டுமா எங்களை நடத்தி எங்களை வழி நடத்தி எங்களை காத்து கொள்ளுறது அவனே நன்றி சொல்லுறோம். நன்றி சொல்லுங்க. வேலைக்காங்களை பாதுபடியில் வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்ந்திருக்கிறோம் சுவாமி. மன்னிப்புகளுக்காம் இருக்கங்களுக்காம் இடத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. சகப்பனே எங்களை ஜபங்களை எல்லாம் நீங்க கேட்டு ஆண்டவரே இறக்கம் செய்யற தேவனா நீங்க சுவாமி. ஆண்டவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். இந்த காலங்களுக்கா அந்த சூழ்நிலைகளுக்கா இந்த காலங்களில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்க கொடிய காலங்கள் அப்பா. ஐயா நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க காண்கிறது சுவாமி. எனங்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி, மனம் திரும்ப வேணும் சுவாமி. தங்களோட பொல்லாத வழிகளை விட்டு, தங்களோட அக்கிரமங்களையும் விட்டு, தங்களுடைய பாவங்களையும் விட்டு ஆண்டவரே மனம் திரும்ப வேணும் சுவாமி. எங்களோட வார்த்தைக்கு செவி கொடுத்து உங்களோட சத்தியத்தை கை கொள்ளுறவளாய், கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவாய் இந்த நாட்களில் மாற வேணும் சுவாமி, மாற வேணும். உங்களோட வருகை மிக சமீபம் ஆண்டவரே. ஐயா இந்த வருகை மிக சமீபமாயிருக்கிற சுவாமி. ஆண்டவரே ஜனங்கள் உணர்வுள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஆண்டவரே இந்த நாட்களில் மனம் திரும்ப வேணும் சுவாமி. ஒருவர் தானும் கெட்டு போக கூடாது அந்த உங்களுடைய சித்தமாண்டவர். அதற்காக ஆண்டவரே குமார் இந்த உலகத்துக்கு தந்து ஐயா நீங்க கொடுத்த விலை அதிகமாண்டவர் தந்து உலவாய் உலகத்தில் அன்பு கூந்தீங்க சுவாமி. அப்படியான தேவன் நீதி நியாயம் கூட சிங்கமாப்பா. பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் நீங்க அப்பா. ஆண்டவரே ஜனங்களுக்காக வேண்டி கொள்ளுறோம். கொடிய காலங்கள் வரும். அந்த காலங்களில் ஆண்டவரே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே அப்பா காண்கிற தேவன் சுவாமி. இவைகள் எல்லாம் வரும் என்று ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க. கொடிய காலங்கள் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டு கொள்ளும். ஆனா മൂലത്തിൽ മന്നിപ്പുകൾക്കാൻ വേണ്ടി കൊള്ളണം സ്വാമി, വേണ്ടി കൊള്ളണം. ഒരു വിഷയമാണ്ടവരെ ജനങ്ങൾക്ക് മന്നിങ്ക് സ്വാമി, മന്നിങ്ക് സ്വാമി, അനന്തരം പറ്റും സ്വാമി, ജനങ്ങൾ തങ്ങളെ താഴ്ത്തട്ടും സ്വാമി. കൃപയൻകാലത്ത് അനുഗ്രഹകാലത്ത് അയ്യാ ഇന്നും കൃപയൻകാലത്തിന് കൂട്ടി കൂട്ടി കൊണ്ടേ വാറിങ്ക സ്വാമി. ആണ്ടവരെ ഏൽക്കാൻ നന്ദി സൊല്ലൂറോ, നന്ദി സൊല്ലൂറോ, നന്ദി സ്വത്തപ്പനേ. സ്തോത്രം സ്തോത്രം സ്തോത്രം സ്തോത്രം. അപ്പാ നാൾക്കുള്ള യുദ്ധങ്ങളാണ്ട്, യുദ്ധത്തിലല്ലപ്പെട്ട് കണ്ണീരോട് രക്തം ചിന്തി വീരുള്ളപ്പോൾ അവരപ്പുറ ജനങ്ങളാണ്ടവരെ എങ്കെല്ലാം ഇരിക്കുന്നു സ്വാമി, അവരുകൾക്ക് ഒരു മന്നിപ്പും ഇരക്കങ്ങളും ചെയ്യുക സ്വാമി. ഇവകൾ തങ്ങളിൽ താഴ്ത്തട്ടും. ഇന്ന കാലത്തിലാവും, ഇന്ന നേരങ്ങളിലാവും തകപ്പനേ ഉണർവുള്ളവളായി മാറി ആണ്ടവരെ നമ്മുടെ വാത്തിക്ക് കീഴ്പ്പെടിന്ത് ആണ്ടവരെ നിങ്ങളെ നോക്കി കൂപ്പിടുകളായി മാറട്ടും സ്വാമി, നിങ്ങളെ നോക്കി കൂപ്പിടുകളായി മാറും സ്വാമി. നീങ്കതാനാപ്പാ ഉദവി ചെയ്ത ദേവൻ, ഒരു മനുതനാൽ മുടിയാതെ സ്വാമി നീങ്ക ദേവനപ്പാ, ഇറക്കത്തിലും ഐശ്വര്യമുള്ള ദേവൻ സ്വാമി. അപ്പാ കിരവശങ്കപ്പാ എത്തനോ മുറയാണ്ടവരെ, നമ്മുടെ മക്കളെ ആണ്ടവരെ ഹനാന്തരത്തിലെ ആണ്ടവരെ നിങ്ങൾ വഴി നടത്തി വന്ന ദേവൻ സ്വാമി, ഹരിയണത്തിന് വന്ന് അവളുടെ കീഴ്പ്പടി ആമയെല്ലാം മണ്ണിത്ത് മണ്ണിത്ത് മണ്ണിത്ത് തകപ്പനെ അവളെ നടത്തി നീങ്ക സ്വാമി. നീതിയും ആണ്ടവരെ അവരുടെ കുസരിങ്ക സ്വാമി, അവരുകൾക്കാ വേണ്ടി കൊള്ളുറോ. അതേപോലെ ആണ്ടവരെ എൻ്റെ നാക്കളി വളർന്ന മക്കൾക്കാണ് ഇവിടെ കങ്കളി തയവും കിരുവയും ഉണ്ടാവലാകൊണ്ട് ഗിക്കറോ സ്വാമി. തകപ്പനെ യുദ്ധത്തിൽ വരപ്പെടുക ഞങ്ങൾ എങ്കിരിക്കുന്നു സ്വാമി, അന്തടങ്ങളിലെല്ലാം തകപ്പന് നമ്മുടെ തേവ പ്രസന്ന, നമ്മുടെ തേവ പ്രസന്ന, നമ്മുടെ പ്രസന്ന. അന്തടങ്ങളിൽ വിളം കെട്ടും സ്വാമി, വിളം കെട്ടും സ്വാമി, വിളം കെട്ടും സ്വാമി. ഹെരുവിതാങ്കപ്പാണ്ടവരേ അക്കളിലാണ്ടവരേ വ്യാധിപ്പടികളിരുക്കുകയാണെങ്കിലാണ്ടവരെ ഇന്നാക്കളിൽ വ്യാധികൾ അധികമാണ്ടവരെ, എന്ത് പാത്താലും വ്യാധി ഗുണപ്പെടുത്ത മുടിയാതെ വ്യാധികളാണ്ടവർ, തവിക്കുന്ന മക്കളാണ്ടവർ. അപ്പാ വ്യാധികൾക്കുള്ള ശാപങ്ങൾ പാപങ്ങൾ എല്ലാം ആണ്ടവരെ, ശാപങ്ങളെല്ലാം ആണ്ടവരെ നീങ്ക ദാനമേ ചില വേളെ സുമന്ത് തീർത്ഥ ദേവൻ സ്വാമി. എല്ലാ ശാപങ്ങളും മുറിക്കപ്പെടും, പരത്തപ്പെട്ട് പാരൻ സുമക്കറോളെ നിങ്ങൾ എല്ലാരും എന്നിടത്തിൽ സ്വാമി, ഇവരുടെ കുടുംബമായ പാർദലെ പെറ്റുകൊള്ളട്ടും സമാനന്തരം പറ്റും സ്വാമി. വ്യാധിപ്പടുക്കയിൽ ഇരിക്കുന്ന ഒവ്വൊരുവരും ഒവ്വൊരുവരും ഒവ്വൊരും തകപ്പനെ നമ്മുടെ സമൂഹത്തിൽ വരട്ടും സ്വാമി, വരട്ടും. തങ്ങളുടെ കാര്യങ്ങൾ പാപങ്ങൾ സമ്പ്രദായം എല്ലാവറ്റെയും വിട്ട് ദേവനെ നിങ്ങളാം പരിഹാരിയായി കത്തർ നിങ്ങളാ ഉദവിയേറ്റ നിലയിൽ ഇരുപ്പാറുകളാണ് ളെ ചെയ്യക്കൂടിയ വഴികളെ തിരഞ്ഞു കൊടുങ്ക സ്വാമി. കൊടുങ്ങാണ്ടവരെ മുതിയോർകളാണ്ടവരെ, മുതിയോർകളാണ്ടവർ തനിമയിലാണ്ടവരെ, വൈദ്യശാലയിൽ നിരമ്പി ഒളികിയ മുതിയോർകളാണ്, വ്യാധി പഠിക്കയിൽ അല്ലപ്പെടുന്ന മുതിയോർ. ഇരക്കം ചെയ്യുങ്കപ്പ, ഇരക്കം ചെയ്യുങ്കപ്പ. വ്യാധിയെ എല്ലാവരുടെ വിട്ട് നീക്കിയ സമാധാനത്തെ കട്ടളയിട്ട് ആണ്ടവരെ അവരുടെ ഇരക്കം ചെയ്യുങ്കപ്പ, ഇരക്കം ചെയ്യുങ്കപ്പ. മുതിയോർകളെ താങ്കുങ്കപ്പ, ആരോഗ്യപ്പ. അവരുടെക്കാ വേണ്ടി കൊള്ളുറോ, അനാദരവായി ഇരുപ്പാറുകളാണ്. ഉദവികളെ എളുപ്പിക്കൊടുങ്ക സ്വാമി, അവരുടെക്കാ വേണ്ടി കൊള്ളുറോ. തകപ്പനേ വേണ്ടി കൊള്ളുറോ. എല്ലാം കൂടെ കിരുവയ്യാ, ഇങ്ങടെ നീതി നിമിത്തമല്ലാണ്ടവരെ ഇങ്ങടെ കിരുവ കിരുവ കിരുവ കിരുവ കിരുവ കാണു. ഇവളെ താങ്ക വേണമെങ്കിൽ വിക്കറോ സ്വാമി, താങ്ക വേണമെന്ന് ശ്രമിക്കും. ഇവരുടെക്കാ വേണ്ടി ദേശത്തെ ആണ്ടവരുടെ തലവറുകളാണ് അയ്യാണ്ടയെ തലവറുകൾ മാറ്റിയിൽ ഇരിക്കുന്ന കുഴപ്പങ്ങളും കൂച്ചലുകളും ஆண்டவரே போட்டிகளும் ஆண்டவரே காண்கிற தேவன் சுவாமி, தேசம் தேசமாய் அதிகாரங்களை கொடுத்த தேவன் நீங்க, இந்த அதிகாரங்கள் எல்லாம் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து ஆண்டவர் தேசத்தை ஆளுகிற அதிகாரங்களாய் மாறட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமி. உங்களுக்கு கிருபைதான் அப்பா வேணும், கிருபைதான் அப்பா வேணும். ஜனங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அநேகம் ஆண்டவர், நீதி இல்லாமல் தவிக்கிற மக்கள் அநேகம் ஆண்டவர். அப்பனே நீங்க ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்யற தேவன் என்று சொல்லி இருக்கிறீங்க சுவாமி, ஆண்டவர் நீதி செய்யற தேவன் என்று சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. அதே தேவன் ஆண்டவர் இவர்களுக்கு உதவி செய்கிற கத்தாவே வழிகளை உண்டு பண்ணும்படி ஆண்டவர் வேண்டிக் கொள்வோம். தலைவர்களுக்காக வேண்டிக்கோ ஆண்டவரே, தேசத்தில் ஜனங்களுடைய நீதிகள் எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவர், குடும்பங்கள் ஆண்டவர், குடும்பங்கள் ஆண்டவர் தவிக்கிறார்கள் சுவாமி, தவிக்கிறார் கண்ணீரில் தவிக்கிறார்கள், எங்கு போவதென்று தெரியாமல் அங்கலாய்க்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே இவர்களுக்கும் நீங்க உதவி செய்யுங்க, இவர்களும் உங்களை தேடுவார்களாக கீழ்ப்படிவார்களாக அப்பா. அந்த தலைவர்களுக்காகவும் அந்த ஆண்டவரை தலைமைத்துவதற்கு ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம், ஒவ்வொருவர்களுக்காக வேண்டிக்கு நீதி நியாயம் ஓடி அழுகையில் இருக்கட்டும். முதலாவது உங்கள் ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களாய் மாறட்டும். வேதம் ஆண்டவரே இவர்களுடைய ஆளுகை கரங்களில் வரட்டும் சுவாமி. வேதத்தில் ஐயா நீங்க சொல்லப்பட்டபடி நீதியுள்ள ஆண்டவரை ஆளுகை இவர்கள் செய்கிறவர்களாய் மாறட்டும். தாப்பனே இவர்களுக்காக, அவர் குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். அதிகாரங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாக கொடுத்த சோன் எல்லா நன்மைக்கு எதுவாகவே மாறட்டும் சுவாமி, நன்மைக்கு எதுவாகவே மாறட்டும். தேவையானது கிருபையும் மன்னிப்பும் சுவாமி, கிருபையப்பா, கிருபையப்பா. இவட கிருபையின் காலத்தில் ஆண்டவரே ஜனங்களுக்கு கிருபை உண்டாவதா, கிருபை உண்டாவது. இவர்களுக்காக வேண்டிக்கிறோம். இவருடைய குடும்பங்கள் அதிகாரத்திற்கு ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உதயம் ஆண்டவரே தேசத்தை காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரான வீரர்களுக்காக வேண்டிக்கிறோம். எப்பொழுதும் அவர்கள் ஆயத்த நிலையை நிற்கும்படி ஆண்டவரே, அவருடைய காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிற சுவாமி ஆண்டவரே. இவர்களும் ஆண்டவரே குறிப்படிந்து தங்களுக்கு தேசத்தை காக்க கொடுத்த அந்த உத்தரவாதமான உத்தியோகத்தில் ஆண்டனை நிலை நின்று உண்மையாக இருக்கத்தக்கதான வழிகளை நடத்து. இவர்களுடைய குடும்பங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்தாலும் அவனே உங்களை கரம் தாங்கி அவர்களை வழிநடத்தும்படியாக வேண்டிக் கொள்வோம். அவபனே நன்றி சொல்லக்கூடியாக தேசத்தை காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வேண்டிக் கொள்வோம். தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற தலைவர்களுக்காகவும் அதிகாரங்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். சவப்பனே நன்றி ஐயா. தேசத்தில் எல்லாம் போராட்டம் ஆண்டவர், பஞ்சம் ஐயா, வேலை இல்லை ஐயா, ஆண்டவரே கூக்குறல் ஐயா, ஆண்டவரே ஜனங்கள் போராடுகிறார்கள். இந்த போராட்டம் எல்லாம் அநீதியின் நியாயம் உள்ள போராட்டமா, உங்களை நோக்கி கூப்பிடுற போராட்டமா இருக்கட்டும் சுவாமி. அவருடைய மனுஷிகத்தலால் முடியாது சுவாமி, மனுஷிகம் அல்ல சுவாமி. தங்களை தாழ்த்தி, தங்களை தாழ்த்தி, தங்களோட முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி திருப்பி உங்களிடத்தில் வேண்டுவார்களா நான் சிரமத்தை கொடுக்கிற தேவன் நீங்க சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. இவர்கள் அப்படியான நிலையில் வந்து தேசங்களில் ஆசீர்வாதமாயும் சமாதானமாயும் வாழ்வாதாரம் பெற்று வாழ்கிறாய் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும், மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்படட்டும் சுவாமி. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை. கர்த்தாவே நன்றி சொல்லுகிறோம். பிரியா தேசங்கள் ஆண்டவரே, ஒரு நேர உணவு இல்லாமல் தவிக்கிற எனக்கு பசி அப்பா, பசி ஆண்டவரே. இவருடைய சாபங்கள் வறட்சிக்கு காரணமாக இருக்கிற சாபங்கள் எல்லாம் நீக்கப்படும். இவருக்கு வாழ்வு உண்டாவதாக, இவருக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக. இவர்களும் தகப்பனை வாழ்வழிக்கிற தேவன் நீங்க, ஆசீர்வாதம் தார தேவன் நீங்க, வறட்சியை நீக்கிற தேவன் நீங்க. ஆண்டவரே கீழ்ப்படியட்டும், கீழ்ப்படியட்டும், உங்களை மாற்றி தேடுவார்களா ஆண்டவரே. இவனுள்ளவர்களுக்கு அகாரம் கொடுக்கிற தேவன் ஆண்டவர் நீங்க, மாறுவதில்லையம்மா, இருக்கிறவரா இருக்கிறீங்க. அந்நாட்களிலும் கத்தா வனாந்தரத்துல கூட ஒன்றும் இல்லாத நிலைமையிலும் கூட ஆண்டவரே உங்களோட மக்கள் போஷித்த தேவன் இருக்கிறீங்க சுவாமி, இருக்கிறவர்களுக்கு ஒரு இலக்கம் செய்யுங்கப்பா. பசியை போக்குற வழியை உண்டு பண்ணுங்க சுவாமி. குழந்தைகள், முதியோர்கள், வாலிபர்கள் வந்து இறக்கம் செய்வது தாங்களை தாத்தி, தாங்களை தாத்தி, உங்களை முகத்தை தேடட்டும் சுவாமி. சிவர்களுக்கா வேண்டி கொள்ளுவர்களுக்கா வேண்டி ஐயா இந்த நாட்கள் இருக்கிற ஊழியர்களுக்காக வேண்டி ஐயா கொடிய காலங்களப்பா பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற காலம் அப்பா நாசமோசங்களும் நடக்கிற காலம் அப்பா ஆண்டவரே இந்த நாட்கள் இருக்கிற ஊழியர்களுக்காக உண்மை உள்ளவர்களா இணைக்கட்டு சுவாமி எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களா இணைக்கட்டு சுவாமி கொடுத்த ஊழியத்தை ஆண்டவரே நல்ல ஸ்தானாதிபதிகளாக ஊழியம் செய்கிறவளா இருக்கட்டும் உங்களுக்கு கீழ்படுகிறவளா இருக்கட்டும் ஆண்டவரே இந்த நாட்களில் நடக்கிற போராட்டங்கள் எதுவாயிருந்தாலும் பிசாசின் போராட்டம் அஞ்சனையான உபதேசங்களின் போராட்டம் ஜனங்களின் போராட்டம் எல்லாவற்றையும் தாங்கக்கூடியவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரே இந்த நாட்கள் இருக்கிற ஊழியர்கள் வெலப்படட்டும் சுவாமி வெலப்படட்டும் சத்துருவானவனை நசுக்கிற வெலன் அவனுடைய தலையை உடைக்கிற வெலன் ஆண்டவரே அவர்களை நிரப்புவதாக நிரப்புவதாக நிரப்புவதாக ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக்கெல்லாம் நிற்கிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் உங்களுடைய தயவு இறக்கு உங்களுடைய அபிஷேகம் அவர்களை மூடட்டும் சுவாமி அவர்களை மூடிக்கொள் அவர்களுக்காக வேண்டிக்கொள்ளோம் ஐயா விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரே விழுந்து போன விசுவாசிகள் ரட்சிப்பை ஆண்டவரே மதிக்காமல் ஆண்டவரே அதனுடைய மகிமையை அறியாதபடி கத்தவ எத்தனையோ பேர் ரட்சிப்பை இழந்து அதை மறந்து ஆண்டவரை வாழ்கிற மக்களாக போய்கொண்டிருக்கிறார் சுவாமி ஐயா விலை மதிக்க முடியாத ரட்சிப்பு ஆண்டவர் ரட்சிப்பு உணரட்டும் சுவாமி உணரட்டும் உணரட்டும் விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவர் ஊழியத்தின் மகிமையை உணரட்டும் ஆண்டவர் உணரட்டும் சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி அவருக்கு நெரிசந்தப்பா சுவுக்கு ஒரு விசை ஒரு விசை ஆண்டவரே அவர்கள் விழுந்த நிலையில் இருக்காமல் ஆண்டவரே ஐயா நீங்க தூக்கி விடுற கத்தனா கத்தரா இருங்க சுவாமி தூக்கி விடுற கத்தரா நீங்க சுவாமி அப்பா நீங்க சொல்லி குடிக்கிற அப்பா நெறிந்த நாணலை முறிக்காதவர் மங்கீர விளக்கு அணைக்காதவர் என்று சொல்லி இருக்கிறது அப்படியான தேவன் சுவாமி அப்படியானது இவர்களுக்கு ஒரு விசை ஒரு விசை ஒரு விசை இவர்களுக்கு உதவி செய்யப்பா இவர்கள் குடும்பங்களுக்கு உதவி செய்யப்பா சத்ருவானவன் பொல்லாங்கனில் இருந்து இவர்களை விடுதலை ஆக்குங்கப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் சகப்பனே கூட போதபடி இருந்து வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி நன்றி ஆண்டவர் நன்றி ஆண்டவர் ஐயா அந்த நாட்களில் ஆண்டவரே சகப்பனே ஐயா ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் சொல்லி இருக்கிறீங்க சுவாமி எங்கும் அறிவிக்கப்படுவோம்னால் நன்றி நன்றி நன்றி நன்றி எவ்வளவு நல்லது ஒருவர் தானும் கட்டு போகக்கூடாது இந்த காலங்களில் கூட சுவிசேஷம் ஆண்டவரை அறிவிக்கப்படுகிற நிலை எங்கும் பெருகி கொண்டிருக்கிறோம் சாக்கா நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்றோம் அதற்குரிய காலங்களில் எல்லாம் அந்த இவ்வளவு வேகமாய் ஆண்டவரை உங்களை பார்த்து செல்லுகிற சுவாமி நன்றி நன்றி இதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ரேடியோ ஊழியம் டெலிவிஷன் ஊழிய மீடியாக்கள் என்று ஒவ்வொருவரையும் தாங்கி வெளப்படுத்துங்கப்பா அப்பா உங்களுக்கு என்று நிற்கட்டும் சுவாமி இந்த ஊழியங்கள் பெருகட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஒவ்வொருவருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனி வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனி அப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே ஊழியர்கள் வேணும் சுவாமி எத்தனையோ தேசங்கள் அடைக்கப்பட்ட தேசங்கள் பட்டணங்களுக்கு இரண்டு தேசங்கள் உண்டு சுவாமி உண்டு சுவாமி இந்த இடங்கள் எல்லாம் ஆண்டவரை சொல்லக்கூடிய ஆண்டவரை ஊழியர்களையும் மிஷனர்கள் எழுப்பித்தாங்க சுவாமி எழுப்பித்தாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரசிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கர்த்தாவே எங்களுடைய வார்த்தை சொல்லுவர்களாய் மாறட்டும் சுவாமி மாறட்டவர்களுடைய வாய்களில் ஆண்டவரே கர்த்தல்ல கிருபை என்றும் உள்ளதென்றாவது ஒவ்வொருவருக்கும் காண்கிறவர்களுக்கும் சொல்லத்தக்க பலத்தை கொடுங்க சுவாமி பயங்களை எடுத்து போடுங்க தாழ்வு நினைப்பால் மேலே எடுத்து ஒருபாடு சாலைகளிலும் ஆண்டவரே அவர்கள் தங்களோட படிக்கிற பிள்ளைகளிடத்திலும் ஆண்ட வேதத்தலங்கள் ஊழியர்களிடத்திலும் ஒவ்வொருவரும் ஒரு வார்த்தை அவர் சொல்லக்கூடியவர்களாய் மாற்றுங்க அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே வேண்டிக் கொள்கிறோம் தக அப்பா அந்த நாட்கள் சபை அப்பா மிகவும் முக்கியமான காலம் ஆண்டவர் உங்களோட வருகையின் காலத்துல ஆண்டவர் நீங்க எடுத்துக் கொள்ளப்பட வருகிற சபைகளவே எங்கெல்லாம் ரத்தத்தின் கிரியத்தினால் கொல்லப்பட்ட சபைகளோ அந்த இடங்களில் எல்லாம் தகப்பனே நாற்பனே ஐயா இருக்கிற மக்கள் மனம் திரும்பி ஆயத்தப்படட்டும் சுவாமி ஆயத்தப்படுத்த ஐயா நீங்க சபையை எடுத்துக்கொள்ளத்தானே போவாருங்க. கடைசி நாட்களில் என் சம்பத்தை சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. உங்களோட சம்பத்து வந்து இந்த சபைகளில் உள்ள மக்கள் ஆண்டவர் பரிசுத்தமாய் மனவாட்டிகளாய் உங்களோட வருகையில நிக்கத்தக்க இந்த நாட்களை ஆயத்தப்படட்டும் சுவாமி. சபைகள் எல்லாம் பரிசுத்தப்படட்டும் சுவாமி. அப்பா நீங்க சபைகளுக்கு தலைவராய் இருக்கிறீங்க. நீங்க கொடுத்த விலை அதிகமாண்டவரே ஐயா அந்த சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு உங்களோட வருகையில ஒரு சபைதானும் கைவிடப்பட்டு போகாதபடி எல்லா சபை மக்களும் எடுத்துக்கொள்ளப்படட்டும். இன்னுமாய் வெளியில இருக்கிறவர்கள் தகப்பனே இந்த நாட்களில் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் ஒரு அசைவு இந்த நாட்களில் உண்டாகட்டும் சுவாமி. 3000 5000 சபைகளில் சேர்த்துக் கொள்ளப்படட்டும் சுவாமி. அவர்களும் ஆண்டவரே உங்களோட வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவராய் மாறட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் வேண்டிக் கொள்கிறோம். அப்போ சபையில் நிற்கிற போதமாக ஊழியக்கார ஒவ்வொருக்கா ஒவ்வொருவரும் ஆண்டவர் அன்பினால் கட்டப்பட்டவர்களாய் ஆண்டவர் சபையை நேசிக்கிறவர்களாய் அப்பா ஒவ்வொருவரும் மாறட்டும் சார். ஒவ்வொருவரும் ஆமாண்டவர் அவியோடும் தொழுதுறவளாய் ஐயா உங்களை பிரசன்னம் ஆண்டவர் சபைகள் இறங்குவதாக இருக்கட்டும் சுவாமி. இறங்குவதாக இருக்கட்டும் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிய சுகத்தை வெள்ளத்தை ஆசீர்வாதத்தை குடும்பத்துக்கு வேண்டிய நாள் சாட்சிகளை ஆண்டவரே கட்டளையிடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சபைகளை ஒன்றுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் அவங்களோட கிருபையப்பா கிருபையப்பா கிருபையானப்பா தகுதியற்ற மக்களுக்கு நீங்க தாரது கிருபையப்பா. ஒருவர்களான தகுதி இல்லை சுவாமி தகுதி இல்லை. அந்தவரே எல்லா மக்களும் குறைவுள்ளவர்கள் சுவாமி குறைவுள்ளவர்கள் கத்தா உங்களோட கிருபையாண்டவர் உங்களோட கிருபையாப்பா கிருபைதானப்பா எங்களுக்கு வேணும் அதுக்காக யோகிக்கிறோம் ஆண்டவரே. மன்னிப்புகளும் இறக்கங்களும் உங்களோட கிருபைகள் இந்த காலத்தில் வேணும் சுவாமி. சபைகளுக்காக புளிக்காரர்களுக்காக வேண்டி ஆண்டவரே இன்னுமா 2 குடங்களில் ஆண்டவர் அரைக்கப்பட்ட கிராமம் நினைக்கிற ஊழியர்களுக்காக மிஷனரிகளுக்காக வேண்டி கொள்ளுறோம் தாப்பு. எவ்வளவோ பாடுகிறப்பா அடிக்கப்படுகிறாரப்பா சிறைச்சாலையில் இருக்கிறாரப்பா வியாதியில் இருக்கிறாரோ கண்ணீர் ஓடி இருக்கிறாருடைய தாமிர பலன் நீங்களானப்பா நீங்களானவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இங்கிருந்தாலும் உங்களுடைய இரக்கத்தின் கண்கள் அவர்களை நோக்கி நோக்கி பார்ப்பதா தகப்பனே. இந்த ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. எவ்வளவு தேவை எத்தனை ஊழியக்காரர் அருமையில் இருக்கிறார்கள் சுவாமி. பற்றாக்குறி ஆண்டவரே அப்பா அருமையில் இருக்கிறார்கள் சுவாமி. இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. உதாரத்தை எழுப்பி கொடுங்க சுவாமி. பூமியின் செல்வம் எல்லாம் அந்த பரிசுத்தவான்களுக்கும் மகாத்மாக்களுக்கும் வேண்டியதா இருக்கிறேன்னு சொல்லப்பட்டவரும் இவர்களுக்கு சேரட்டும் சுவாமி. சேரட்டுதாப்பா ஜனங்களும் ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவரே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் உணர்வுள்ளவர்களை பார்த்து ஆண்டவரே பூமியிலே ஒன்றுமில்லை சேர்த்து வைப்பது ஒன்றும் இல்லை எல்லாம் அழிகிறது எல்லாம் அழிந்து போவது ஆண்டவரே அப்படியாக ஜனங்களுடைய இருதயங்களை தொடுங்கு சுவாமி தொடுங்கு சுவாமி. கொடுக்கிற மக்கள் எவ்வளவு பேருண்டு சுவாமி அவர்களுடைய இருதயங்களில் ஆண்டவர் ஊற்றப்படட்டும் சுவாமி ஊற்றப்படட்டும் சுவாமி. தகப்பனே இப்படியாக உதவி கிடைக்கட்டும். அந்த இடத்தில் உள்ள மக்களும் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி வாழ்வாதாரம் பெற்று அவர்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி, ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி, ஆசீர்வதிக்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இந்த நீங்க ஒருவர் தானப்பா ஆண்டவர், எல்லாவற்றையும் நடத்த முடியும் ஆண்டவரே, உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறோம் சனிவர்களுக்காக வேண்டி ஐயா, அந்த நாட்கள் ஜனங்களுக்காக வேண்டி கடைசி நாட்கள் ஐயா, கொடிய காலங்கள் ஐயா, ஜனங்களுடைய காரியங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் ஆண்டவரே, ஜனங்களுக்கு அன்பில்லை ஆண்டவர், அன்பில்லை அன்பில்லை அன்பில்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீர் ஆண்டவரே, ஆண்டவரை பிரிக்கப்பட்ட குடும்பங்கள் ஆண்டவரே, உறவுகள் ஆண்டவர், இவருடைய கண்ணீருக்கு ஒரு இரக்கம் செய்யுங்க, இவர்கள் தாங்களை தாழ்த்தி ஆண்டவரே, இறக்கிற இறக்கம் செய்யற தேவன் நீங்க, கண்ணீரை துடிக்கிற தேவன் என்று ஆண்டவர், உங்களிடமா திரும்ப நீதி நியாயம் கூட சிங்காசனம் ஐயா கொடுக்கப்படுவது, யாவருக்கும் நீதி செய்யற தேவன் நீங்க ஆண்டவர், தவறுகள் உணரட்டும் ஆண்டவர், மனம் திரும்ப குடும்பங்களை ஒரு சமாதானம் உண்டு, ஒரு அன்பு உண்டவர் தேவாண்டினால் நிரப்ப, ஒரு விஷயம் அப்பா உங்களுடைய வருகைக்கு முன்பாக ஐயா, ஒவ்வொருவரும் அன்பினால் நிரப்பப்பட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை நேசிக்கிறவர்களாய் ஆண்டவரே, உங்களோட வருகையிலே நிக்க தக்குறாய், ஒரு விஷயப்பா ஒரு விஷயப்பா ஐயா, உங்களுக்கு கிருபையப்பா கிருபை அன்பினால் நிரப்புங்கப்பா, ஜனங்களை நிரப்புங்கப்பா ஆவியானவரே, உங்களோட அன்பை ஊற்றுங்கப்பா, இந்த கடைசி நாட்களில் உங்களோட அன்பை ஊற்றுங்கப்பா, ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் அன்பினால் நிறையப்பட்டு ஒருவரையொரு நேசித்து சந்தோஷமும் சமாதானமா இருக்கட்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, நிரப்புங்கப்பா நிர

கைப்பிடிபட்ட ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே கொடுமையான காலங்களில் அந்த பாலிய பிள்ளைகள் ஒரு விசை பாருங்க சுவாமி. மீட்டுக்கொள்ளுற தேவன் சுவாமி, பலவான் கையில் இருந்து மீட்டுக்கொள்ளுற தேவன் நீங்க தானப்பா, நீங்க தானப்பா, நீங்க அவையா மீட்டுக் கொள்ளுங்க. இறைவன் சிங்க பிள்ளையோட பெற்றோர்கள் ஆண்டவரை தங்களை தாழ்த்தட்டும், தாழ்த்தட்டும், உங்களை நோக்கி கூப்பிடட்டும். இந்த பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுக்காக உங்களோட மாய் கண்ணீரோடு வேண்டும் சிறுவராய் மாறட்டும், உங்களோட வழிகளை காண்கிறவர்களாய் மாறட்டும். அப்பா அவர்களுடைய வழிகளில் அவர்கள் மனந்திரும்ப வேணும். இவன் உள்ள தேவன் நீங்க, நீங்க எங்கட பிள்ளைகளை விடுதலையாக்குற தேவன் நீங்க, நீங்க என்று சொல்லி உங்களை நோக்கி கூப்பிடுவார்கள். ஆனா அவருடைய கண்ணீருக்கு பதில் உண்டு சுவாமி, கண்ணீருக்கு பதில் உண்டு சுவாமி. அப்பா அந்த பெற்றோர்கள் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். ஆனா தங்கட பிள்ளைகளுக்காக உங்களை வேண்டுதல் செய்யத்துக்காக அப்பனே, பிள்ளைகளுக்காக வேண்டி எங்கட பேர பிள்ளைகளை போல, எங்கட பிள்ளைகளை போல நாங்கள் பாலப்படி கண்ணீரோடு வேண்டு வருவோம் சுவாமி. இந்த வாலிப பிள்ளை, வாலிப வயது, வாலிப வயது ஆண்டவர் எங்களோட சமூகத்தை தேடுகிற வாலிப பிள்ளைகளாய் மாறட்டும். நீங்க தானப்பா அவர்களுக்கு வாலி வாலி வாலி வாலி சிறுவை செஞ்சப்பா அவர்களுக்கு ஆவணி தவபனே போட்டு தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தேசம் ஆண்டவரே ஐயா, எங்களுடைய உறவுகளுக்கு ஆண்டவரே எவ்வளோ நன்மைகள் செய்த தேசம், எங்களுக்கு எவ்வளோ வாழ்வு தந்த தேசம் ஆண்டவர், அடைக்கலமாய் வந்த எங்களுக்கு அடைக்கலம் தந்த தேசம் கத்தாவே. ஒவ்வொருவரும் அந்த எங்களுடைய உறவுகள் உணரட்டும் சுவாமி. இவன் உள்ள தேவனே எங்களுக்கு நன்றி சொல்லுவர்களாய் மாறட்டும், நன்மை செய்கிறவர்களாய் மாறட்டும். எங்களுடைய உறவுகளுக்கு யோசிக்கட்டும், திரும்பட்டும் சுவாமி. இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிற விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் விட்டு இவர்கள் மனம் திரும்பட்டும் சுவாமி, மனம் திரும்பட்டு. ஐயா நீங்க அருவருக்கு காரியமான விக்கிரக ஆராதனை இந்த தேசத்தை விட்டு நீங்கி போகும்படி வேண்டிக் கொள்ளணும் ஆண்டவரே. தேசம் பரிசுத்தமா, இது பரிசுத்தமான நாட்களில் இருந்தது போல் அந்நாட்களில் தேவனே ஊழியர்கள் மிசந்து வந்த தேசத்துக்கு விட்ட கண்ணீர், கண்ணீர், கண்ணீர் எங்களோட துருப்பில் இருக்கிற சுவாமி. செய்யப்பா இந்த தேசத்தை மாற்றிக்கொண்டு வாங்கப்பா, மாற்றிக்கொண்டு ஆண்டவர தேசம் அந்நாட்களில் இருந்தவர்களை வேதம் முன்னுரிமையாக இருக்கட்டும், முன்னுரிமையாக இருக்கட்டும். எங்கும் பாடசாலையிலும் ஆண்டவரின் நீதி ஸ்தலங்களிலும் அரசியலிலும் உங்களை வேதம் முன்மாதிரியாக வரட்டும் சுவாமி, வரட்டும். ஆசீர்வதிங்க தேசத்தின் தலைவர்களை, நடத்துங்க. எங்களுடைய உறவுகளுங்கெல்லாம் சிதறப்பட்டு இருக்கிறார்கள் சுவாமி. எந்த தேசங்களா இருக்கிறார் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு குற்றாட்டங்கள் நீக்கப்படட்டும், அறியாமையெல்லாம் விலகி போட்டும். ஜீவனுள்ள தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம், நீங்க மாத்திரம், நீங்க மாத்திரம் என்று கண்டுகொள்ளத்தக்க கிருபை அவர்களுக்கு உண்டாகட்டும். அவர்களும் மனந்திரும்பட்டும், ரசிக்கப்படட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே. அப்பா அந்த உலகங்களை இலங்கை தேசம், அங்கே இலங்கை தேசம் ஐயா, நாங்கள் வாழ்ந்த தேசம், அங்கே முதலாளர் வந்த தேசம் ஆண்டவரே, அவர்கள் வழியில் வந்த எல்லா சாபங்களும் பாவங்களும் ஆண்டவர் அந்த தேசத்தை விட்டு நீங்கும்படி அறிவிக்கிறோம், நீங்கும்படி அறிவிக்கிறோம் தகப்பனே. அதற்குரிய காலத்தை நீங்க கூடிய சீக்கிரத்தில் வைத்திருக்கிறீங்க சுவாமி. அந்த காலங்கள் எல்லாம் கூட அதினத்தில் இருக்கிற சுவாமி, அதனால் எங்காலத்தில் நேர்த்தியாச்சிர தேவன் சுவாமி. அதன்படி நீங்க செய்யறீங்க சுவாமி. அக்கா தோத்திரப்படியாக இருந்த தேசங்கள் அநேக ஆண்டவர், கோடி மக்கள் வாழ இந்திய தேசம் ஆண்டவர், சுயாநிலையில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே உங்களுடைய காலத்தில் ஆண்டவரே நீங்க எல்லாவற்றையும் சகலருடைய முழங்கால்களும் முடங்கப்போ நாவுகள் எல்லாம் அறிக்கை செய்யத்தக்க எல்லா மாற போறபடி நான் நன்றி ஆண்டவர். தேசங்கள் எல்லாம் இருந்த தேசங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை காண்கிறபடி நான் நன்றி ஆண்டவர். நீங்க தானப்பா அந்த வெளிச்சம், நீங்க தானப்பா அந்த வெளிச்சம், நேரின் சூரியன் அப்பா நீங்க உதிக்க போறபடி நான் நன்றி. இப்படியா தேசங்கள் அனைத்துக்காக வேண்டிக் கொள்ளுவோம், எல்லா தேசங்களுக்காக உதிக்கும் தகப்பனே. நந்தி ஆண்டவரே, நந்தி ஆண்டவரே, நந்தி ஆண்டவர் தகப்பனே. இந்த உலக சங்கமம் ரேடியோக்காக வேண்டிக் கொள்ளுவோம், நடத்துற பிள்ளைகளுக்காக வேண்டிக் ஆண்டவரே. என்னென்ன வாஞ்சைகள் விருப்பங்களோடு ஆண்டவரே அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ தகப்பனே இங்க அறிவிங்க சுவாமி. அதன்படி ஆண்டவரே எங்களுடைய சித்தத்தின்படி காரியங்களை வாய்க்கை பண்ணி வேண்டிய சுகபலத்தை சமாதானத்தை கொடுத்து நடத்த ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரே அவர்களுக்கு ஆலோசனை கத்தராயிருங்க சுவாமி.

0: நினைந்து ஊழியஞ்சரு. ஒவ்வொரு ஊழிய குழுமங்களுக்காக யாரெல்லாம் தாவத்தோடு இணைந்து ஊழியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம், அவருடைய பிள்ளைகள் குடும்பங்களுடைய ஆசீர்வாதம், எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க சுவாமி. அவர்களுக்காக வந்து என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வந்து எங்கெல்லாம் நிற்கிறார்கள், எந்த இடத்துல எல்லாம் இருக்கிறார்கள் சுவாமி, அந்த இடங்களா உங்களை சட்டையின் மறைவில் ஆண்டவரை, இந்த புல்லாங்கான காலத்தில் உங்களை சட்டையின் மறைவில் அவர்களை மூடி பாதாத்தவர்கள் கிருவைக்கான கிருவைத்தான் உங்களுக்கு கிருவைதான பவர் நாளும் தாங்குறாங்க தாங்குற சுவாமி. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். பிள்ளைகளும் உங்களோட வழிகளை கண்டுகொள்ளட்டும் சுவாமி, உங்களோட வழிகளை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சகாபனைக்குரியா, ஒவ்வொரு ஜபங்களுக்காகவும் ஒவ்வொரு வேண்டுதலுக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா, நன்றி சொல்லுவோம். நாங்கள் மாத்திரம் சுவாமி, அப்பா நாங்கள் எவிக்கவும் உங்களுக்கு நன்றி சொல்லுவோம் தான் முடியுமான ஆகுறதெல்லாம் உங்களால் சுவாமி, உங்களால் ஆகாதது ஒன்றும் இல்லையா. பூமியும் அதன் நிறைவு உங்களுடைய சுவாமி, சகலமும் உங்களுடைய அதிகாரத்தில் இருக்கு சுவாமி. எல்லா கணத்துக்கும் அமைக்கு நீங்க பார்த்துட்டு எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதா. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நான் கர்த்தர் விசித்தமான நாளைய நாளை இதே வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பிள்ளைகள் சந்ததியை ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பவுமாக நாளை காலை வேளையில் இதே வேளையில் சந்திப்போமோ அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஜனங்களை கேட்டார் என்ற இந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களேன். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமென்.
0: வழி நடத்தி காத்துவார்.
1: வாழ்த்துக்களும் நன்றிகளையும் வாழ்த்துக்களும் அருமையான.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15
1: பேசுங்க, நான் பேசல, நீங்க பேசுங்க, பேசுங்க. பிதாவின் ஆவியான சொன்ன வார்த்தையும்படி அப்பாவும் உங்க ஸ்தோத்திரம் அந்த இடத்துல பேசும்படி மண்டாடி ஜெபிக்கிறேன். சங்கீதம் 1 எடுத்து நான் தியானிப்போம் பா சார்.
2: ஆமென். தொடருங்க.
1: பிரைஸ் லார்ட். ஆமென். கேக்கா? கேக்கா சார்? கேக்கா?
2: செய்தி கடந்து செல்லுங்க பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட்.
2: ஆமீன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், தொடருங்க.
1: பிரைஸ் லார்ட்.
2: ஆமீன் பாஸ்டர். நான் மைக் கட் பண்ணிட்டேன், அதனால நீங்கள் தொடருங்க பாஸ்டர், தொடர்ந்து வழி நடத்துங்க.
1: சங்கீதம் 1 சங்கீதத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 1 நான் சில வார்த்தைகளை உங்ககிட்ட பேசுறேன். துருமார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவில் வழி நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும் கர்த்தர் வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும், இரவும் பகலும் தியானமா இருக்கணும், அந்த மனுஷன் பாக்கியவானா இருப்பான். ஏன்னா அவன் எப்படி இருப்பானா, நீர்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனி தந்து இலை உரா மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிற மனுஷன் அப்படின்னா நீர்கால் ஓரமா நடப்பட்ட ஒரு செழிப்பான மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். அப்ப வாக்கியம்னா என்ன சொன்ன, கர்த்தர் வேதத்துல இரவும் பகலும் ஒரு தியானிக்கக்கூடிய அனுபவமா இருக்கணும். அந்த மனுஷன் தான் வந்து வாக்கியவானா இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். அப்ப வேதம் நமக்கு தெளிவா கற்றுக் கொடுக்க என்ன, ஒரு இரவும் போலும் தியானிக்கூட ஒரு அனுபவம் நமக்கு வேணும். வேத பைபிள வேத வசனம் வந்து எப்படி இருக்குன்னா ஆவியா இருக்கு. யோவான் 6:63 சொல்றது வேத வசனம் ஆவியா இருக்கு, அது ஜீவனா இருக்கு. வேத வசனத்தை தியானிக்கூட நமக்கு ஒரு அனுபவம் இருந்ததுன்னா அது நம்ம ஆவியாய ஜீவனாயி நமக்கு வல்லமே பெருக பண்ணும். அது மாத்திர இல்ல, யோசுவா 1:8 இப்படி சொல்லுது. யோசுவா 1:8 எப்படி சொல்லுது, ஒன்னாவது 8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதிருக்கவெல்லாம் செய்ய, இதில் எழுதிருக்கெல்லாம் நீ செய்யும்படி கவனமா இருக்கும்படி இரவும் போலாக தியானித்துக் கொண்டிருப்பாய், அப்பொழுது உன் வழியை வாக்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானே நடந்து கொள்வாய். வேத வசனம் சொல்லுது. அல்லேலூயா. நம்மளோட வசனம் வந்து வேத வசனத்தை நம்ம தியானிக்கும் போதுதான் நம்ம கிறிஸ்துக்குள்ள வளர முடியும். அந்த வேத வசனம் வந்து நமக்கு வந்து ஜீவனம் மாறது மாதிரி இல்லை, நம்ம வழி காணிக்க கூடியதா இருக்கு. ஏன்னா ஏசப்பா ஆண்டவர் வார்த்தையா இருக்கிறார். 1 ஆதியில வார்த்தை இருந்து அந்த வார்த்தை தேவனா இருந்து அது ஜீவனா இருந்துன்னு போட்டு. ஆதியில வார்த்தை இருந்த தேவன் நமக்குள்ள வரும்போது, நமக்குள்ள அவர் பலனா மாறும்போது, அவன் என்ன காரியங்கள்லாம் செய்ய நினைக்கிறோமோ அதெல்லாம் செய்ய முடியும். அது மாத்திரம் இல்ல, வேத வசனம் நம்ம வாழ்க்கையில சங்கீதம் 119:105 சொல்லுது. சங்கீதம் 119:105 வசனம், வேத வசனம் காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கும். வேத வசனம் காலுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. அதனால வேத வாக்கியங்களை யோவானா 5:39 சொல்லு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் ஒன்றுன்னு எண்ணீர்களே, என்னை குறித்து அவைகள் சாட்சி கொடுக்குன்னு சொல்லுது. யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் எனக்கு உங்களுக்கு நித்திய ஜீவன். அப்ப நித்திய ஜீவனை பற்றி கொள்ளனா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அதை நமக்கு சொந்தமாக்கும் போது நித்தியத்துக்கு போவோம், பரலோகத்து. அப்ப வேத வாக்கியங்கள் நமக்கு எவ்வளவு ஒரு முக்கியமானது. இன்னைக்கு வேதத்தை சங்கீதம் 119:1 சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமமாக கர்த்தர் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமமாக கர்த்தர் பாக்கியவான்கள். ஏன்னா வசனம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வார்த்தையாவே அவர் இருக்கிறாரு. சங்கீதம் 119:97 சொல்லுது, கர்த்தர் வேதத்தில் சங்கீதம் 119:97 ஏகா கர்த்தர் வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன் நாள் முழுது என் தியானம் சொல்லு. கர்த்தருடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கு நாள் முழுதும் அது என் தியானம். அது மாத்திரம் இல்ல, 199 சொல்லுது, உடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கப்படியால் எனக்குள் போதிக்க எல்லாரிலும் அறிவுள்ளன் ஆயிருக்கிறேன். உடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கப்படியா, 99 சாட்சிகள் என் தியானமா இருக்கப்படியால் எனக்கு போதிக்கிற எல்லாரும் அறிவுள்ளன் ஆயிருக்கிறேன். அப்போ அறிவுள்ளன வேதத்தை என்ன கர்த்தருக்கு பயப்படுது ஞானத்தினார். கர்த்தர் எப்படி இருக்கிறார், வார்த்தையாவே இருக்கிறார். இந்த வார்த்தையை நம்ம எவ்வளவு தூரம் தியானிச்சு அது கீழ்ப்படியும் போது நம்மளுக்கு ஞானம் பெருகும். இந்த இரவு வேளையில அங்கிருந்து பேசும்போது உங்களுக்கு கேட்க நினைக்கிறேன் வேத வசனத்துக்கு ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க. ஏன்னா 2 தீமோத்தேயு 3:16 சொல்லுது, வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குன்னு சொல்லுது. வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டுக்கும் சொல்லுங்க. அப்ப வேத வாக்கியங்களா தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தை, அந்த அருளப்பட்ட வார்த்தை நமக்குள் வரும்போது அது நமக்கு ஆவியா வரும்போது நமக்கு பரிசுத்த ஆவியினர் இன்க்ரீஸ் ஆகிடுவார். அப்ப நமக்கு ஞானமே பரிசுத்த ஆவியானதான் ஞானம். அவர் நமக்குள்ள இருந்தா எப்படி நடக்கணும், ஒவ்வொரு நாளைக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும், உலக வாழ்க்கையில மாத்திரம் இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கிறதுக்கு நம்ம ஆவியான நம்மளோட துணை இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஜெபிக்கிறது அவர் தான் உதவி செய்வாரு, வேத வாசிக்க அவர் தான் நம்ம உதவி செய்வார். எல்லாமே அவர் ஏவுதல், ஆவியின் ஏவுதனால் இதை செய்யக்கூடியது. அப்ப வேத வாக்கியங்கள் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அது மாத்திரம் இல்ல, நம்ம செய்வதெல்லாம் வாக்கியம், ஆனா நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா உள்ளது வேத வாக்கியங்கள். இந்த உலகத்துல வேத வசனத்தை தவிர வாக்கியம் எதுவுமே பொய்யானது. வேத வாக்கியங்கள் நம்ம அறிய நம்ம மனக்கண் திறக்கப்படும். அதனால சங்கீதக்காரன் அழகா எழுதுறாரு 1 சங்கீதத்துல, ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவன், அவன் நீர்க்கால் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் கனி தந்து இலையுறா மரத்தை போலப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். அவ வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நித்தியம் மாத்திரம் இல்ல, நமக்கு எந்த காரியத்தை நம்ம நிர்ணயம் பண்ணோம்னா அந்த காரியம் நமக்கு நிலவரப்படும். இன்னைக்கு வேத வாக்கியங்களை என்ன சொல்லுது அதை கவனிக்கிறதுனால இன்னைக்கு சபைகளே ஒரு பெரிய சங்கடத்துல இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்தா ஜோம் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா வேதத்தை வாச்சிங்களா தியானிச்சிங்களா, அது கிடையாது. பைபிளை திறக்கும் போது நம்ம மனக்கண்ணு தெரியும், ஏன்னா வார்த்தை ஆண்டவரா இருக்கிறார். அவர் வார்த்தை வந்து உண்மையானது, சத்தியம். ஏன்னா யோவான் 8:32, சத்தியத்தை அறிவல் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை அறியும் போது நம்ம விடுதலை கிடைக்கும். நம்ம விடுதலை ஆக்கிறது எந்த பிரச்சனை இருந்தோம், ஒருவேளை பணத்தேவையா இருக்கலாம், இல்லைன்னு பிள்ளைகள் படிப்பு காரியங்களா இருக்கலாம், இல்லைன்னு எந்த தொழில் காரியங்களா இருக்கலாம், எல்லா காரியங்களும் சத்தியத்தை நம்ம தேடும் போது ஏற்ற வார்த்தைகள் நமக்கு தருவாரு. ஏற்ற வார்த்தைகள் தந்து அதை நம்ம விடுதலையாக்கி வழி நடத்துவார். இந்த மாலை அந்த மாலை எனக்கு இங்க வந்து இப்ப 8:00 ஆகுது. இந்த மாலை வழியில இந்த உலகத்தில் உள்ள எல்லா சகோதரர்களும் நான் சொல்லக்கூடியன்னா வேத புஸ்தகத்தை நம்ம முக்கியமா முக்கியப்படுத்தணும் வாழ்க்கையில, அதை அபியாசப்படுத்தணும். அது மாத்திரம் வேத வாக்கியங்களை நம்ம படிக்கிறது மாத்திரம், தியானிக்கிறது மாத்திரம், நம்ம வாழ்க்கையில அது நம்ம கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். கீழ்ப்படிதல் தான் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த உலகத்துல ஒரு ஆசீர்வாதமா ஆசீர்விக்கப்பட்ட மனுஷன் இருக்காங்கன்னா வேத வசனத்தை பார்த்து அது கீழ்ப்படிஞ்சு நடக்கூடியதான் ஆசீர்வாதமா இருப்பான். பணத்தினால ஆசீர்வாதம் கிடையாது. ஏன்னா அவர் சொன்னாரு யோவான் 14:27 சொல்றாரு, என்னுடைய உலகம் கொடுத்த சமாதானத்தை தர அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு என்னுடைய சமாதானத்தை தர அடிக்கிறார். நீங்க எத்தனை பேர் ராத்திரி படுக்கும்போது சமாதானமா இருக்காங்க? அப்ப வேத வாக்கியம் வந்து என்ன ஆகும், நம்முடைய சங்கீதம் 119:165 அவசரம் சொல்லுவோம், வேத நேசர்கள் மிகுந்த சமாதானம் உண்டு, அவளுக்கு இடர்லே இல்லை. 119:165 அவசரம், வேத நேசர்கள் மிகுந்த சமாதானம், இடர்லே இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்ல வார்த்தை நம்ம சமாதானம், சமாதானக்காரர் வந்தாரு. சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதானக்காரரும் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. குடும்பத்தை பார்த்து கொள்வார், தொழில பார்த்து கொள்வார், எல்லா சூழ்நிலையும் வாகனத்துல போகும்போது அவர் சமம் பிரசன்னம் நம்ம கூட இருந்து நம்மளை பாதுகாக்கும். வேத வாக்கியங்கள் நமக்குள்ள வர வர வர நம்ம அக்னியா முறை. ஏன்னா வேதோசனம் எறைமையை 23:29 சொல்லு, என் வார்த்தை அக்னியாவும் கண்மலை நொறுக்கும் சம்மட்டிய போல. எறைமையை 23:29, என் வார்த்தை எப்படி இருக்கு, அக்னிய போலவும் கண்மலை நொறுக்கும் சம்மட்டிய போல இருக்கும். அவனோட வார்த்தை வந்து நமக்கு அக்னி, அவர் தேவன் அக்னியா இருக்கிறார். அக்னியான மதிலான அவர் நமக்குள்ள வரும்போது, நம்ம அக்னியா மாறும்போது நமக்கு எதிரான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காது போகும். இந்த மாலை வழியில உங்க சமூகத்தில் நான் பெரும்ப கிறிஸ்தவ ஜனங்களை கேட்டுக்கொள்வது என்னன்னா, வேத வாக்கியங்களுக்கு முதல்ல கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா கர்த்தர் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தோர் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த வேலையில நான் அதுதான் முக்கியப்படுத்த, வேற எதுவுமே நமக்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா வேத வசனம், ஏன்னா நம்ம காலுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். இந்த வேத வசனம் இல்லாம எதையுமே நம்ம செயல்படும். ஏன்னா வேத வசனம் என்ன சொல்லுதோ அது நம்ம வாழ்க்கையில கீழ்படியும் போது நமக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங் இருக்கும். ஏன்னா வேத வசனம் தான் ஆவியா இருக்கு, அது ஜீவனா இருக்கு, வார்த்தையாவே அவரே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார். ஆதியில வார்த்தை இருந்தா அந்த வார்த்தை தேவனா இருந்தா ஜீவனா இருந்தது அப்படின்னு போட்டு. ஏன்னா வார்த்தை நமக்கு முக்கியமா இருக்கக்கூடிய காலத்தினால வார்த்தையை கவனிச்சு நம்ம நடக்கும்போது இடற மாட்டோம். ஏன்னா வேத நேசிகள் மிகுந்த சமாதானம் இடரல் அடிச்சது. மாலை வழியில அவர் வார்த்தைக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.
2: ஆமீன். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதே வழியில் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளில் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறுதரா இருக்கிற மரத்தை பொறுப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமேன். அருமையான வார்த்தைகளுக்கு ஊடாக வழி நடத்தினீர்கள். முதல் முதலாக இந்திய மண்ணிலிருந்து இந்த இரவு வேளையிலும் இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறீர்கள். கத்தருலாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. எங்களுடைய வானொலிக்கு ஊடாக, அதே வழியிலே ஃபேஸ்புக்கு கூடாக, ட்விட்டருக்கு கூடாக, யூடியூப் கூடாக செல்ல போகும் இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதாக. கத்தருடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை ஒப்புவித்துக் கொண்டு உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். ஆமீன்.
1: தேங்க்யூ.
2: உங்களுடைய படங்களை அனுப்பினீங்கன்னா நான் அதில் போட்டு யூடியூப்பிலே போட்டு உங்களுக்கு அனுப்புவேன். இந்த நிமிடத்திலே அனுப்பக்கூடியா இருக்கு, நீங்கள் அனுப்பி வையுங்கள். அருமையானவர்களே, எங்களுடைய ஊழியர் பாஸ்டர் சந்திரசேகர் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் இந்தியாவிலிருந்து.
1: சந்திரசேகரன்
2: பர்ணபாஸ் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து இணைந்து இந்த இரவு வேளையிலும் செய்தி எடுத்து வந்தார். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்தில் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையையும் ஒப்புவித்துக் கொண்டு கர்த்தர்
1: நன்றிகளையும்
2: வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். God bless you, Pastor. Amen. பாஸ்டர் சந்திரசேகர் பரணவாஸ் அவர்கள் வழி நடத்தினார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். பாஸ்டர் உங்களுக்கு ஏழுமானால் நாளை காலை வேளையிலே உங்களுடைய நேரத்திலே 4:30 ஆரம்பமாக அந்த குரூப்பில் இணையுங்கள். உங்களுக்கு ஜெபம் பண்ண இயலுமென்றால், அல்லது துதிக்க இயலுமென்றால், அல்லது செய்து கொடுக்க இயலுமென்றால் ஆயத்தமாக இணையுங்கள் பாஸ்டர். 4 துவக்கம், 4:30 துவக்கம், 8 வரையும் தொடர்ந்து நினைக்கிறேன். அந்த வயலே சகோதரன் மகேந்திரன் அவர்கள் வழி நடத்துவார். அவரோடு இணைந்து இன்னும் ஒரு சகோதரி வழி நடத்துவார்கள். என்றால் நான் வேலையிலே நிற்பேன். அந்த வகையிலே அனுப்பி வைங்க பாஸ்டர். God bless. இதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணலாம், பிரச்சனை இல்லை.
1: ஓகே. God bless. Okay.

0: Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Monday, 31st of August 2026, and the topic for today is Stay Full of the Spirit. Opening verse is taken from Acts 4, verse 31. And when they had prayed, they... Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Monday, 31st of August 2026, and the topic for today is Stay Full of the Spirit. Opening verse is taken from Acts 4, verse 31. And when they had prayed, they were all filled with the Holy Spirit. Hallelujah. God wants His children to stay full of the Holy Spirit. When you pray in tongues, sing spiritual songs, and give thanks to God, your spirit becomes stronger. The Bible says, praying in tongues builds you up in Jude 1 verse 20. It helps you become bold and full of joy. Just like eating healthy food makes your body strong, spending time praying and worshiping God strengthens your spirit. You can do this anywhere. At home, in church, or while praying quietly. As you keep doing these things, the Holy Spirit fills your heart with courage, faith, and joy every day. Hallelujah. Let's look into another scripture from Jude 1 verse 20. But ye beloved, building up yourself on your most holy faith, praying in the Holy Ghost. Hallelujah. Let's say this. Please repeat after me. The Holy Spirit lives in me. I pray, sing, and give thanks, and my spirit is strong and full of joy. Hallelujah. God bless you all. See you tomorrow. ഗുഡ് മോർണിംഗ്. എൻ ആണ്ടവരും രക്ഷകരുമാകിയ യേശു ക്രിസ്തുവിക്ക് എല്ലാ മഹിമയും ചെലുത്തി ദൈവസിദ്ധത്തിൻപടി ദേവനുടൻ ചില നിമിടങ്ങൾ എൻ്റെ ഇന്ന് വേദവാസിപ്പുക്കുൾ കടന്നു സെൽവോം. ഇൻ്റെ തിങ്കൾക്കിഴമை ഓഗസ്റ്റ് മാതം 31st തീയതി 2026 ഇൻറ്റേക്കുറിയ തലപ്പ് ആവിയനാൽ എപ്പോഴും നിറൈന്നിരുങ്ങൾ. ആരംഭ വസനമാക അപ്പോസ്തലർ 4 വസനം 31 പാർപ്പോം. അവർ ജപം பண்ணின போது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. தேவன் தம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்க விரும்புகிறார். நீங்கள் அந்நிய பாஷைகளில் ஜெபிக்கும் போதும், ஆவிக்குரிய பாடல்களை பாடும் போதும், தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போதும் உங்கள் ஆவி அதிகமாக பலனடைகிறது. அந்நிய பாஷைகளில் ஜெபிப்பது உங்களை பக்தி விருத்தி அடைய செய்கிறது என்று வேதாகமம் கூறுகிறது. யூதா 1:20. அது நீங்கள் தைரியம் உள்ளவர்களாகவும் சந்தோஷம் நிறைந்தவர்களாகவும் இருக்க உதவுகிறது. ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவது உங்கள் சரீரத்தை பலப்படுத்துவது போல தேவனோடு நேரத்தை செலவிட்டு ஜெபிப்பதும் அவரை ஆராதிப்பதும் உங்கள் ஆவியை பலப்படுத்துகிறது. இதை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செய்யலாம். வீட்டிலோ, சபையிலோ, அல்லது அமைதியாக ஜெபிக்கும் போதோ செய்யலாம். இவற்றை நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உங்கள் இருதயத்தை தைரியம், விசுவாசம் மற்றும் சந்தோஷத்தால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். யூதா 1:20. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஹாலேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவர் என்னில் வாசமாயிருக்கிறார். நான் ஜெபிக்கிறேன், பாடுகிறேன், ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். என் ஆவி பலமுள்ளதாகவும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் இருக்கிறது. ஹாலேலூயா. God bless you all. See you tomorrow.
1: Recording stopped.

0: பிரசன்ன பாஸ்டர்
1: பிரசன்ன பிரதர்
0: ஆமீன் ஆமீன் அப்படியே நில்லுங்கள்.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
0: அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். டொரண்டோ நேரம் காலை 11 மணி. இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெனியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து கத்திட வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க இணைந்திருக்கிற அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையையும் வாழ்த்தி கொண்டு கத்துடைய கரத்திலே வார்த்தைகளை பெற்றுக் கொள்வோம். வா, மாதத்தின் கடைசி நாளிலும் வாரத்தின் முதல் நாளிலும் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்று கொண்டு புதிய மாதத்திலும் கடந்து செல்ல ஆசீர்வாதங்களோடு வழிநடத்தப்பட சந்தோஷம் சமாதானம் சுகபலன் ஜீவனோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் வார்த்தைகளுக்கு ஊடாக வழிநடத்துவார். வழிநடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென்.
1: Thank you, brother. God bless you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதமெல்லாம் அவர் நம்மை காப்பாற்றினார், நமக்கு துணையாய் நின்றார், நம்மை ஆதரித்தார், சுகன்பலனை கொடுத்தார். அவருடைய நாமம் வல்லமுள்ள நாமம், மாறாத நாமம். நம்முடைய தேவைகளை சந்தித்தார். அந்த தேவைகளுக்கு ஏற்றபடி கர்த்த கிருபையாய் நமக்கு இம்மட்டும் காத்த கத்தராய் கடந்து வந்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. என்ன கருமையானவில்லை, இந்த மாதமெல்லாம் கிருபை தொடர்ந்தது. இந்த மாதமெல்லாம் அவருடைய நன்மை தொடர்ந்தது. இந்த மாதமெல்லாம் அவருடைய துணை தொடர்ந்தது. அவர் காப்பாற்றினார், ஆதரித்தார், கிருபை கொடுத்தார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற வண்ணமாய் நம்மை நாமே கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்பது அவசியம். ஒரு புதிய மாதம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் காலை எடுத்து வைக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாளை தினத்திலே எல்லா சபைகளிலும் இங்கு காலை ஆராதனை உண்டு, என்னுடைய சபையிலும் உண்டு. ஒரு வாக்குத்தத்தோடு காலை நேரத்தினுடைய ஆராதனைக்கு கடந்து செல்ல போகிறோம். இந்த மாலை நேரத்திலே கர்த்தர் இந்த மாதமெல்லாம் காப்பாற்றினார், வரப்போகிற மாதத்தையும் காப்பாற்றுவார். ஆகவே என்னுடைய தலைப்பு என்னவென்றால், துதிக்கிறவனும் ஜெபிக்கிறவனும் தோற்று போனதில்லை. ஜெபிக்கிறவனும் துதிக்கிறவனும் தோற்று போனதில்லை. துதி அவசியம். முதலாவது துதியை பார்ப்போம், அப்ப பிறகு நாம் ஜெபத்துக்கு வரணும். இந்த துதி நம்முடைய வாழ்க்கையில துதி தேவனை கர்த்தரை அறிந்து அவருடைய மகிமையை புகழ்வது துதி. ஸ்தோத்திரம் என்பது தேவன் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவது. ரெண்டு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் அதன் கீழ் ஒன்றாவது துதி சோத்திரம் என்ற ஒன்றாவது பாயிண்டே உங்கள் மத்தியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். தலைப்பு துதிக்கிறவனும் ஜெபிக்கிறவனும் தோற்று போக மாட்டான், அவனுக்கு தோல்வி கிடையாது, ஜெயம் கொள்ளுவான், வெற்றியை பெற்றுக் கொள்ளுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் மாறாதவர். ஆகவே இந்த நேரத்தில் துதி ஸ்தோத்திரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதற்கு நான் எடுத்துக்கொண்ட வேத பாடம் என்னவென்றால், எல்லோருக்கும் தெரிந்த வசனம்தான் 103:1-2. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. அப்போ ஆத்மாவை தட்டி எழுப்புகிறான். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தன் வாழ்க்கையில் தன் ஆத்மாவை தட்டி எழுப்பி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதில் முதலிடம் கொடுத்தவன் தாவீது அரசன் என்பதை இந்த வேதத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய ஆத்மா மீட்கப்பட்டது, நம்முடைய ஆத்மா இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டது, நம்முடைய ஆத்மா அவருடைய வல்லமையினாலே மீட்கப்பட்டது, நம்முடைய ஆத்மா மீட்கப்பட்ட பிறகு அது நித்தியத்திற்கு சொந்தமானது, நித்திய வாழ்வுக்கு, நித்திய காலமாய் கர்த்தரோடு வாழ்வதற்கு, நித்திய ஜீவனை பெற்ற என்னுடைய ஆத்மா மரித்த பிறகு, இளைப்பாற சென்ற பிறகு, அதற்கு பிறகு இயேசு வரும் பொழுது நியாய தீர்ப்பில் நிற்கும் போது, அந்த நியாய தீர்ப்பின் மூலமாக நாம் நித்தியத்துக்குள் கடந்து செல்லுகிறோம். அதுதான் நம்ம அதிகமாக யோசிக்க வேண்டியது, சிந்திக்க வேண்டியது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மகா பரிசுத்தமுள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன். ஆகவே சங்கீதக்காரனோடு சேர்ந்து கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்க கூடாது. இந்த மாதம் எல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார், மறக்காது. ஸ்தோத்திரம் செலுத்து, துதி செலுத்து. துதி என்பது அவரை மகிமைப்படுத்துவது, துதி அவருக்கு தான் சொந்தம். ஸ்தோத்திர பலி என்பது அவர் செய்த நன்மைக்காக சோத்திர பலி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர், அவர் ஒருவரே தேவ வசனத்தின் மூலமாக நாம் அவரை பற்றி கொள்ளுகிறோம். துதி செலுத்துவதில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். துதி செலுத்துவதில் மறக்க கூடாது. நாம் சுகமோடு இருப்பதே அவருடைய சுத்த கிருபை, சுகத்தோடு நாம் வாழ்வதே சோதனைகளை மேற்கொண்டு வாழ்வதே, போராட்டத்தை மேற்கொண்டு வாழ்வதே. கண்ணீரை துடைத்தவராய் இந்த மாதமெல்லாம் நம்மோடு கூட வந்தாரு. அதற்கு நம்முடைய ஆத்மாவை தட்டி எழுப்பி சோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். துதியும் சோத்திரமும் கனமும் இயேசுவுக்கு சொன்னம் என்பதை உறுதியாய் பின்பற்ற வேண்டும். துதியை குறித்ததான சில வசனங்களை வேதத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நீதிமொழி சங்கீதம் 33:1 சொல்லுகிறது, நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து, பத்து நரம்பு வீணைகளினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அப்ப ஆத்மாவை தட்டி எழுப்பி கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது மாத்திரமல்ல, அவருடைய நன்மை, அவரிடத்தில் பெற்ற நன்மைகளுக்காக ஸ்தோத்திர பலி செலுத்தி நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகுதி. அப்போ துதி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எதனால துதி செலுத்த வேண்டும்? சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து, பத்து நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். பாடி அவரை மகிமைப்படுத்த வேண்டும், உயர்த்தி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ ஆத்துமாவை தட்டி எழுப்புகிற தாவீது அரசன் அவனுடைய வாழ்க்கையிலும் அவன் நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணி இருக்கிறான். ஆகவே தான் இந்த சங்கீதத்தை எழுதுகின்றார், சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து. ஆமா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த டேலண்ட் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். துதியின் வாசலில் மகிமைப்படுகிற கர்த்தர் அவர். அதுதான் ரொம்ப முக்கியமானது.

34 சங்கீதம் 1 வசனம். இங்குதான் அதிகமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என்னுடைய வாயில் இருக்கும், என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகின்ற காலங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த காலங்கள் எவ்விதமாக நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு அது துன்பத்தை கொடுக்கிறதோ, அது வேதனை கொடுக்கிறதோ, அது கண்ணீரை கொடுக்கிறதோ, அது போராட்டத்தை கொடுக்கிறதோ, அது சோதனை கொடுக்கிறதோ, இவ்விதமாக காலங்கள் சந்தோஷமாய் இருக்கிற காலங்கள், ரட்சிக்கப்பட்டு ஆனந்தத்தோடு இருக்கிற காலங்கள், வெற்றியை பெற்று ஆனந்தமாய் இருக்கிற காலங்கள், காலங்களில் வித்தியாசம். ஆனால் எல்லா காலத்திலும் சோத்திருப்பேன் என்று சொல்லும் போது, துன்பத்தின் மத்தியில் அந்த காலத்தில் அவன் கடந்து வரும்போது கர்த்தரை துதிக்கிறவனாய் சோத்திருக்கிறவனாய் இருக்கிறான். அதுதான் அவன் சொல்லுகிறாங்க, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திருப்பேன். எந்த காலங்கள் வந்தால், என் தாழ்வானாலும் உயர்வானாலும், என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறபடினாலே, என் காலமெல்லாம், வாழ்க்கையின் காலமெல்லாம் உம்மை ஸ்தோத்திருப்பேன். அவர் நம்மை ரட்சித்தார், அதற்கு சோத்திர பலி செலுத்த வேண்டும். அவர் நம்மை மீட்டார், அதற்கு ஸ்தோத்திர செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உறுதியாய் துணையாய் நின்றார், நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை பின்பற்ற வேண்டும். அவர் துதி எப்போது என்னுடைய வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே பாடல் மூலமாகவும், வார்த்தையின் மூலமாகவும், ஜபத்தின் மூலமாகவும் ஆண்டவரை துதித்திருக்கிறான். அதாவது எப்போதே வாயில் இருக்கும். அப்போ நம்முடைய நாவில் இருக்க வேண்டியது அவருடைய துதி. அவருடைய துதிக்கிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான், துதிக்கிறவன் கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறான். என்னுடைய துதியை யாருக்கும் கொடேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய துதியை அவர் யாருக்கும் கொடுவது கிடையாது. துதியின் மூலமாக நம்மை அவர் நம்மோடு இடைப்படுகிறார். இந்த வசனத்தின் மூலமாக அவர் துதி எப்போது என்னுடைய வாயில் இருக்கும். ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றால் எல்லா காலத்திலும், என்னுடைய அழுகையின் காலத்தில் நான் என் நாவில் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன், என்னுடைய சோதனையான கால நேரத்தில் கர்த்தரை துதிப்பேன், மகிழ்ச்சியான காலத்தில் கர்த்தரை துதிப்பேன், நான் மீட்கப்பட்ட காலத்தில் நான் கர்த்தரை துதிப்பேன், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று என்னை வழிநடத்துகிற கர்த்தரை நான் துதிப்பேன். இப்படி எல்லா காலங்கள், ரட்சிக்கப்பட்ட காலமோ, கண்ணீர் விட்ட காலமோ, உபத்திரத்தின் காலமோ, பாவ அடிமை தினத்தின் காலமோ, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக பசுத்த ஆவி நம்மை உற்சாகப்படுத்தின காலங்களும் உண்டு, நம்மை தட்டி எழுப்பின காலங்களும் உண்டு, மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஒரு காலத்தை கொடுத்து அவர் நம்மை மீட்டெடுத்தாரே, அதற்காக எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தருடைய துதி நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். எபிரேயர் 13:15 ஆதலால் அவருடைய நாமத்தை துதிக்கிற உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு, அவரை கொண்டு எப்போதும் செலுத்த கடவோம். ஸ்தோத்திர பலி, உதடுகளின் கனி, நம்முடைய உதடிலிருந்து அது கனியாய் மாற வேண்டும். துதிப்பது, ஸ்தோத்திர பலியை ஏறெடுப்பது, ஸ்தோத்திரம் செலுத்துவது,
அவர் நாமத்திற்கு நன்றி செலுத்துவது. இந்த மாதமெல்லாம் உன் பிள்ளைகளுக்கு துணையா நின்றார், நீ வேலை மீது துணையா நின்றார், போகையிலும் வருகையிலும் துணையா நின்றார், நீ கையிட்டு செய்த எல்லா வேலையிலும் துணையாய் நின்றார். இந்த துணையாய் நிற்கிற கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அதனால் அவருடைய நாமத்தை துதிக்கிற உதடுகளின் கனியாகிய துதிக்கிற உதடு மாற வேண்டும். நம்முடைய உதட்டில் இருந்து கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் நமக்கு போதிக்கிறான். சோத்ர பலியை அவரை கொண்டு எப்போதும் செலுத்த வேண்டும். உதடுகளின் கனியாகிய சோத்ர பலியை அவரை கொண்டு எப்போதும் செலுத்த வேண்டும் என்று சங்கீதக்காரன் தட்டி எழுப்புகிறார். துதி என்பது சூழ்நிலையை பார்த்து மாறுவதல்ல, கர்த்தரை பார்த்து எழும்பி துதிப்பது, கர்த்தருக்காக துதி செலுத்துவது. சூழ்நிலைகளுக்காக ஏதோ சந்தர்ப்பத்திற்காக கர்த்தரை துதிப்பது கிடையாது, அது வீண். கர்த்தர் யார் என்பதை ருசித்து பார்த்தவர்கள் அவரை துதிக்க துதியின் நிலையில் எழும்புவது, எழும்பி பிரகாசிப்பது, அது உத்தமம். புதிய ஏற்பாட்டில் நாம் எதற்காக துதி ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும், அது கேள்விக்குறி. இந்த புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் சங்கீதக்காரனை குறித்து நாம் பார்த்தோம். எபிரேயர் 13:15 எபிரேய புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறது? துதிக்கிற உதர்களின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவரை கொண்டு எப்போதும் செலுத்த கடவோம். சூழ்நிலைகளை மாற்றக்கூடியது, சூழ்நிலைகளுக்கு ஏற்ற துதியை செலுத்தி கடந்து செல்லக்கூடாது. எக்காலத்திலும் துதி செலுத்துகிற ஒரு விசுவாசியா இருக்கணும். அதற்கு இந்த புதிய ஏற்பாட்டிலே நாம் எதற்காக துதி ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும், அதான் நிதானமாய் நம்மை ஆரம்பிக்க வேண்டும். அதுல இது ரெண்டாவது பாயிண்ட். முதலாவது துதி ஸ்தோத்திரம், முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், புதிய ஏற்பாட்டில் நாம் எதற்காக துதி ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், துதி ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டிய காரணங்கள் உண்டு. நம்முடைய ரட்சிப்புக்காக துதி செலுத்த வேண்டும். ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்று சிந்திக்க வேண்டும். ரட்சிப்பு என்பது அவருடைய இரத்தத்தினாலே ஆவி ஆத்மா சரீரம் கழுவப்பட்டது. ஆவி ஆத்மா சரீரம் கழுவப்பட்டபடினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டோம், அடிமைதனத்திலிருந்து விடுதலை பெற்றோம், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றோம், சாபத்திலிருந்து விடுதலை பெற்றோம், குமாரனாய் குமாத்தியாய் மாறக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த ரட்சிப்பின் மூலமாக பெற்றுக்கொண்டோம். ஆகவே இயேசு சிந்தின இரத்தத்தின் மூலமாக ரட்சிப்பு உண்டு, மீட்பு உண்டு. அப்போ அந்த ரட்சிப்புக்காக, நம்மை மீட்டதற்காக நாம் துதி ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கேற்ற ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து பார்க்கிறோம். எபேசியர் 1:3, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். எதற்காக ஸ்தோத்திரம்? அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம். எதற்காக அவருக்கு சோத்திரம்? அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்றால் சமாதானம், தெய்வீக அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய நன்மைகள், அவருடைய சந்தோஷம், இவையெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் வருகிறது. நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் உலக பிரியமாக ஆசீர்வதித்திருக்கிறார், சரீரத்திலே குணப்படுத்தியிருக்கிறார், ஆத்மாவை குணப்படுத்தியிருக்கிறார், சுகப்படுத்தியிருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாக. இதை சிந்திக்க வேண்டும். அவர் நம்மை பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் மாதந்தோறும் உன்னை காப்பாற்றுகிறார். முடிவிலே அவருக்கு சோத்திரம் செலுத்த, துதி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். உன்னுடைய விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு அவர் கொடுக்கிற அந்த பலனுக்காய் கர்த்தரை சோத்திரிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர், அவர் ஜீவன் உள்ளவர். இஸ்ரவேலின் தேவன் அவர் என்றென்றும் மாறாதவராயிருக்கிறார். அவருடைய

ஒளியிலுள்ள பசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நாம் தகுதி உள்ளவராகினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பசுத்தத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றினார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏன் அவருக்கு துதியும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்த வேண்டும் என்றால் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தியிருக்கிறவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்து விடுதலை கொடுத்து அன்பின் தாசனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாறினோம். ஆகவே தான் துதிக்க வேண்டும். இருளின் அதிகாரத்தில் அடிமையாயிருந்த உன்னைய என்னைய விடுதலை ஆக்கினவர் கிறிஸ்து என்னும் கர்த்தர். அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை கொடுத்தார். நம்மை நித்தியத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் சொந்தக்காரராய் மாற்றினார். கொலேசர் 1:14 விதமாக சொல்லுகிறது, அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமா, அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே அவர் சொந்த இரத்தத்தை கொடுத்தார். சொந்த ரத்தம் உனக்காக எனக்காக சிந்தப்பட்டது. என் பாவம் எல்லாம் சுமந்தார், என் பாவத்தை எல்லாம் மன்னித்தார், என் பாவத்தை எல்லாம் விடுதலை ஆக்கினார். ஆகவே துதியும் சோத்திரமும் அவருக்கு சொந்தம். ஒளியில் உள்ளவர்களாய் பசுத்தத்தில் கடந்து வர அற்புதத்தை செய்தவருக்கு இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை கொடுத்த அவருக்கு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் நம்மை உட்பிரவேசிப்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றின அவருக்கு துதியும் சோத்திரமும் சொந்தம். அவருக்குள் அவர் சிந்தின விலையேறப்பட்ட ரத்தம், வல்லமுள்ள ரத்தம், பசுத்தமுள்ள ரத்தம், அதாவது கரையில்லாத ரத்தம். அந்த கரையில்லாத ரத்தம் நம்மை நம்மை பாதுகாக்கிறது, நமக்கு துணையாய் நிற்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம், அவருடைய இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம், அவருடைய இரத்தத்தினாலே சமாதானத்தை பெற்றோம், அவருடைய இரத்தத்தினாலே அன்பை பெற்றோம், அவருடைய இரத்தத்தினாலே விடுதலை பெற்றோம், அவருடைய இரத்தத்தினாலே என் ஆத்மா மீட்கப்பட்டது. அவருடைய ரத்தம், அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இவ்விதமாக சொல்லப்படுகிறது, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் எல்லா தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீ

0: மீட்பு கொண்டு இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் அந்த காலகட்டத்தில் தேவ சமூகத்தில் வந்து நிற்பார்கள். தேவருடைய நித்திய புத்தகத்தில் எழுதப்பட்டவர்களாய் மாறுவார்கள். இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ அந்த இரத்தத்தினாலே மீட்பு பெற்ற நமக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் நிற்போம், கர்த்தருக்கு முன்பதாக நிற்போம். அவர் ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் உட்காருவார். அவருக்கு முன்பாக நிற்போம். அவருக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவர்களாய் மாற்றினது அவர் சிந்தப்பட்ட ரத்தம், அவர் தியாகம் பண்ணின ரத்தம், அந்த விலையேறப்பெற்ற ரத்தம், அந்த பரிசுத்தமுள்ள ரத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய பிள்ளைகளாகும்படி தகுதி கொடுத்தது. ரட்சிக்கப்படுவதற்கு ஏன் நித்திய ஜீவனின் பங்காளிகளாயிருப்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றினது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 5:10 இவ்விதமாக சொல்லுகிறது, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். வெளிப்படுத்தின புதிய பாட்டை பாடினார்கள், எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய பாட்டை பாடியவர்கள் யார்? அதிலே ஸ்தோத்திர பாடலும் அடங்கியிருக்கும், துதியின் பாடலும் அடங்கியிருக்கும். ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினவர், அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஸ்தானத்தை உயர்த்தியிருக்கிறார். அவரோடு வாழ்வதற்கு, அவரோடு துணையாய் நிற்பதற்கு, எபேசியர் 5:20 அருமையாக பவுல் எழுதுகிறார். எபேசியர் சபைக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்போதும் எல்லாவற்றிற்காக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்போதும் எல்லாவற்றிற்கும், இயேசுவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் பிதாவுக்கு, குமாரனை நமக்கு தியாகம் பண்ணின பிதாவுக்கு, குமாரனை நமக்காக அனுப்பப்பட்ட குமாரனுக்கு தியாகம் பண்ணின அவருக்கு நாம் எல்லாவற்றிலும் உறுதிமொழியோடு இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் எப்போதும் எந்த நேரத்தில் எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கும். அதுக்குதான் பவுல் அருமையா எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடும் கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நம்முடைய கவலை எல்லாம் அவர் சுமக்கிறார், சுமந்தார். நம்முடைய கவலை எல்லாம் அவர் மீது வைக்க வேண்டும். அதுதான் நேகருடைய வாழ்க்கையில் இந்த மாதமெல்லாம் உன் கவலையை சுமந்து கொண்டு வந்தாயா? அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். இதுதான், அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். வைத்துவிட வேண்டும். கவலை கவலை பல டைரக்ஷன்ல இருந்து வரும். கவலையை கொண்டு வருகிறவன் பிசாசா இருப்பான். கவலையை கொண்டு வருகிறவர்கள் நம்முடைய சொந்தங்களாக இருக்கலாம். கவலையை நாமே உருவாக்கி கொள்ளுகிறவர்களா இருக்கலாம். பிரியமானவளே, இந்த வசனத்தின் மூலமாக எதை பார்க்கிறோம் என்றால், நீங்கள் ஒன்றுக்கோ கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபம் துதியும் ஜெபமும் ஸ்தோத்திரமும் விண்ணப்பமும் வேண்டுதலும் ஜெபமும் வாழ்க்கையில் என்ன சோதனைகள் வந்தாலும் பயப்படாமல் கர்த்தருக்காக கவலைப்படாமல் கர்த்தர் மீது வைக்க வேண்டும். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். காத்து கொள்ளக்கூடிய வசனம். கவலை, எல்லோருக்கும் கவலை இருக்கிற அந்த கவலையை சுமந்து புதிய மாதத்துல போகக்கூடாது. இந்த மாதத்தோடு எந்தெந்த கவலையை சுமந்து வந்தாயோ அது இந்த இரவு நேரத்திலே இந்த நாளிலே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்படைத்து எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பத்தை விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கர்த்தருக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு சொல்ல வேண்டும். சோத்திர பலியினால் கர்த்தர் மகிமைப்படுகிறார். முதலாவது ஆத்மாவை தட்டி எழுப்ப வேண்டும். ஆத்மாவில தான் போயிட்டு அமருகிறது இந்த கவலை. இந்த ஆத்மா பாதிப்படைகிறது, இந்த ஆத்மா வேதனை அடைகிறது இந்த கவலையின் நிமித்தமாக. கவலை தொடருமானால் கண்ணீரும் தொடரும். அவைகள் இல்லாதபடி வாழ வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் நம்மை தட்டி எழுப்புகிறார். விண்ணப்பங்களை, உன் கவலையினுடைய விண்ணப்பத்தை ஸ்தோத்திர பலியோடு ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்து, நான் அதை பார்த்து கொள்வேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ள கடுவது. உங்களுடைய இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளப்படுது. இந்த மனக்கவலை நம்முடைய இதயத்தினுடைய பாரமாய் மாறுகிறது. தவறான சிந்தனைகளை சிந்திப்பி வழி கொடுக்கிறது. இதை வேண்டுதலினாலும் ஜபத்தினாலும் சோத்திரத்தினாலும் கர்த்தருக்கு தெரியும் பொழுது நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்கிறவர், நம்முடைய சிந்தனைகளை ஆளுகை செய்கிறவர், இதயத்தையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அவர் காத்து கொள்ளுகிற கர்த்தராய் மாறுகிறார். அதற்காக ஆண்டவருக்கு துதி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இந்த நேரத்தில் நாம் கேட்ட வசனம் என்னவென்றால், ரட்சிப்புக்காக துதி செலுத்தவும், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்தவருக்காக துதி செலுத்தவும், நம்முடைய கவலையெல்லாம் அவர் சமூகத்தில் அர்ப்பணிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே துதியும் ஸ்தோத்திரமும் ஆண்டவருக்கு செலுத்த இந்த மாதமெல்லாம் கர்த்தர் துதி ஸ்தோத்திரத்தோடு இந்த மாதத்தை முடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. புதிய மாதத்தை விசுவாசத்தோடு துவங்குவோம். அவர் நம்மை வழிநடத்துவார், அவர் காப்பாற்றுவார், ஆதரிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுரனாகிய இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். துதிக்கிறவனும் ஜெபிக்கிறவனும் தோற்று போக மாட்டான். துதியும் ஸ்தோத்திரமும் என்ற தலைப்பிலே உம்முடைய பிள்ளைகளோடு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஸ்தோத்திரம் துதியின் வசனத்தை இவர்கள் மதிலே பேச கிருபை தந்தீர். புதிய ஏற்பாட்டிலே இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் எதற்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தருக்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்பதை குறித்து ஆணிதரமான வசனங்களோடு பேச கிருபை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாய் ஒவ்வொருவரும் தொடப்பட ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாரும். உம்முடைய அன்பின் கரம் ஒவ்வொருவருக்கும் துணையாக இருக்கட்டும். ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக.
1: எடுத்து வந்தீர்கள். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், மறு ஒழிப்பிலே கேட்க போன்ற ஒரு சார்பிலும், யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, எக்ஸ் தளத்து கூட பார்க்க போன்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். விதைக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் பல்நூறு மடங்காக பலன் தர கர்த்தர் உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யக்கூடியதாக கர்த்தர் அந்த வார்த்தைகளுக்கூடாக பேசுவாராக. பரிசுத்தாவியானவர் தாமே எல்லாவற்றையும் நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நிறமங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெனியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கத்துடைய வார்த்தைகளை எடுத்து வந்தார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாரா. சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் காலநிலைகளையும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் அதில் எல்லாவற்றிலிருந்து கத்தர் பாதுகாத்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக புதன்கிழமை இதே வேளையில் சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவ சமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், விடைபெறுகிறோம். நன்றி பாஸ்டர். God bless you. Amen.
0: Okay. Thank you. Thank you brother. God bless you.
1: Amen. Amen. நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்து தேவ செய்தி
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: தேவ ஊழியர் சுசேஷர் எட்வின் வானர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே அவருக்கு கூட எடுத்து வரப்போகிற வார்த்தை கூட நன்றி செலுத்துவோம்.
2: Recording in progress.
1: Amen. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலை ஒளிச்ச நேரம். எங்களுடன் தேவ ஊழியர் சுசேஷர் எட்வின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். வேத பாடத்தின் நிகழ்ச்சியோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு வாரம் அவர் விடுமுறையாலே திரும்ப வந்திருக்கிறார். அந்த காரியங்களுக்கு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்தார். திரும்பமாக கூட்டி சேர்த்திருக்கிறார். சுகபல ஜீவனாக ஜீவனோடு வழி நடத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதே வேளையிலே இன்றைய நாளிலும் புதிய உற்சாகத்தோடு புதிய வாரத்திலும் மாதத்தின் கடைசி நாளிலும் இணைந்து தேவ செய்தியை எடுத்து வர, வேத பாடத்தை எடுத்து வர கர்த்தர் உதவி செய்வாராக. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் அவருக்கும் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார் மாலை வேளையிலே அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். ப்ரைஸ் லார்ட் ஐயா.
3: நன்றி ஐயா, கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டுமாய் சங்கம் இணையதளத்தில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படியாக தேவன் கொடுத்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவரீர், இந்த நாளும் ஆண்டவரே இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் வல்லமையாய் இந்த நாட்களை புறப்பட்டு செல்லும்படியாக சொபிக்கிறேனே. அடியோட உதடுகளிலிருந்து ஆண்டவரே உம்முடைய கரம் தொட்டு அந்த வார்த்தைகளை இந்த நாட்களை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் இந்த மாசத்தினுடைய கடைசி நாட்கள்ல இந்த நாட்களிலே வந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, ஆகஸ்ட் மாதம் இந்த நாட்களிலே 31வது தேதியிலே இந்த நாட்களிலே வந்திருக்கிறோம். திங்கட்கிழமை பாருங்கள், இன்றைய நாட்களை பார்க்கிற வேளையிலே இந்த வருஷம் எப்படியாக திடீரென்று டக்கண்டு கடந்து போய்விட்டது என்று சொல்லி பார்க்கவே ஆச்சரியமாக இந்த நாட்களே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நான் கடந்த கிழமையிலே இந்த நாட்களே போன இடங்களிலே அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள கூடியதாக இந்த நாட்களே இருக்கிறதை பார்க்கிறோம். முதலாவதாக ஆண்டவுடைய வருகை சமீபம் என்பதை அங்கே பார்க்கிற ஒவ்வொரு இடங்களிலும் அந்த டெக்னாலஜி வளர்ச்சிகளை பார்க்கிற வகையிலேயே அது வெகு சீக்கிரத்திலே அடுத்த மாசம் என்ன நடக்கும் என்பதை குறித்து தெரியாத அளவுக்கு இன்றைக்கு உலகமே குழம்பி போய் இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய உள்ளவர், ஏனென்றால் அடுத்த மாசத்திலே என்ன நடக்க போறது, எப்படியான சூழ்நிலைக்குள்ளே இந்த உலகம் செல்ல போறது என்பதை குறித்து இந்த நாட்களே அங்கே பார்க்கிற வேளையிலே அதுவும் மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் கஷ்டமான நிலைப்பாடுமாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அதனாலே ஆண்டவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் இந்த நாட்களே தயார்பட வேண்டும். ஏனென்றால் இனி வேதம் சொல்லுகிறது, நாங்கள் தூங்குகிற நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்காதபடி விழித்து இந்த நாட்களிலே கர்த்தருடைய காரியத்தை இந்த நாட்களிலே செய்ய வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக கருமையான கர்த்தருடைய உள்ளவே. நான் கடந்து சென்ற இடங்களில் சில காரியங்களை நான் சொல்லிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்கிறேன். நான் கடந்து சென்ற இடங்களிலே பார்த்து இந்த நாட்களிலே பாருங்கள், சில இடங்களில் அதாவது அப்போஸ்தலாய பவுல் அதாவது சீலாவும் அதே போலே மார்க்கும் அந்த இடத்திலே வந்து சந்தித்த இடங்களை இந்த நாட்களை பார்த்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏழு சபைகள் அதனுடைய காரியங்களை குறித்து இந்த நாட்களை பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அந்த இடத்திலே ஒரு விடுதலையை காணக்கூடியதாக இருக்கு. ஆனால் அந்த ஜனங்கள் தான் இந்த நாட்களிலே ஆண்டவரை இந்த நாட்களில் ஏற்றுக்கொள்வதற்கு இந்த நாட்களிலே அங்கே இல்லை. ஆனால் ரகசிய கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அதே வேளையில இந்த நாட்களை பாருங்கள், நம்முடைய வாகனத்திலே நம்ம இந்த நாட்களில் அதாவது அந்த பஸ்ல நடத்தி சென்றவர் இந்த நாட்களிலே ஒரு முஸ்லீம் சகோதரராக இருந்தாலும் அதனால அவர் ஒரு காரியத்தை சொன்னார், இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்று சொன்னார். ஏனென்று சொன்னால் நான் வேதத்தை அறிந்து வாசித்தேன், வாசித்தது நிமித்தம் தான் அவருடைய காரியங்களை குறித்து அவருடைய ஊழிய பாதைகளை குறித்து நான் உங்களுக்கு எல்லாரும் சொல்லிக் கொண்டு நிற்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொன்னார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் இந்த நாட்களிலே அப்படியானால் நான் அவரோட கொஞ்ச நேரம் பேசினேன். இந்த நாட்களிலே நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகளே இதை குறித்து சொல்லியிருந்தீர்களே, அது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே நான் எல்லாவற்றையும் தெளிவாக இந்த நாட்களிலே பார்த்து இந்த நாட்களிலே வேதத்தையும் அநேக தரம் வாசித்தேன். ஆனா வாசித்த வேளையிலே அதாவது எப்படி என்று பார்க்கிற வேளையிலே வேதம் தேவனுடைய ஆவியானவரால் எழுதப்பட்டது என்பதற்கு நானே அந்த இடத்துல உணரக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நாட்களை அவர் சொன்னார். எனக்கு கத்துடைய உள்ளே அன்றைக்கு பாருங்கள், அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் நடந்து சென்ற இடங்கள் ஆண்டவுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கப்பட்ட இடங்கள் இன்றைக்கு இந்த நாட்களிலே வேறு மதத்திற்கு அடிமையாகி இந்த நாட்களில் அந்த இடங்கள் இந்த நாட்களில் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் பாருங்கள் இந்த கடைசி நாட்களிலே அது மறுபடியுமா இந்த நாட்களிலே தேவனுடைய பக்கமாக அந்த தேசங்கள் இந்த நாட்களிலே திரும்ப போறதை இந்த நாட்களில் உணரக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள் அந்த நின்ற நாட்களிலே கூட இந்த நாட்களிலே அநேக காரியங்கள் ஆண்டவருடைய காரியங்களும் அதாவது நோவாவினுடைய சம்பந்தமான காரியங்களுக்கு நாங்கள் அந்த இடத்துல செல்லவில்லை. அது கொஞ்சம் தூர இருக்கிறபடினால் அந்த நாட்களே பாருங்கள் அந்த கடைசி பேழையினுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வழியிலே அங்கே அந்த இடத்துலே அந்த இடத்துக்கு நாங்கள் செல்ல அங்கே டைமல் போதா இருந்தபடினால் இன்னும் ஒரு முறை கத்திர சந்தர்ப்பத்தை தந்தால் அந்த இடத்துக்கு போகும் பார்க்கிற அருமையான கத்திர பிள்ளைகளே. அது மட்டுமல்ல ஆண்டவுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் அந்த சபைகள் எப்படியாக இருக்கிறது என்பதை குறித்து இந்த நாட்களே ஆண்டவர் சொன்ன அந்த வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து பார்க்கிற வேளையிலே எல்லாம் சரியாகத்தான் இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஜனங்கள் ஒரு விடுதலையோடு சமாதானத்தோடு இருக்கிறார்கள். என்ன எப்படி என்று சொன்னார், ஒரு உலக சமாதானத்தோடு இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் இந்த நாட்களை பார்க்கிற ஒரு சிலர் இந்த நாட்களில் சில கட்டுக்களோடு இந்த நாட்களில் இருக்கிறார்கள் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள், சில அசுத்த ஆவிகள் இந்த நாட்களில் அவர்களை கட்டி வைத்திருக்கிறதே அங்கே பார்க்க அந்த இடத்திலே உணரக்கூடியதாக இருக்கிறதே அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் குறித்து இந்த நாட்களிலே நான் பார்த்து மிகவும் கர்த்தருக்கு நான் நன்றி சொன்னேன். ஏனென்றால் எதிர்பாராத விதமாக இந்த நாட்களில் அந்த இடத்துக்கு போகக்கூடியதாக இருந்தது. கர்த்தர்தானே கூட நடத்தினார். ஆமாம், இன்றைய நாள் நாங்கள் வேதத்திலே பார்க்க போகிற காரியம், நான் கடந்த முறையில் சொல்லியிருந்தேன், ரட்சிப்புக்கு ஆன வேத வார்த்தைகள் என்ற தலைப்பில் இந்த நாட்களை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைய நாட்களை நான் பார்க்க போகிற காரியம், அதாவது பகுதி ஏழை இந்த நாட்களில், இந்த மாசத்தினுடைய கடைசி நாட்களிலே இந்த நாட்களை பார்ப்போம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இந்த பகுதி ஏழிலே அன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவுடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது, அடிமைத்தனத்திலே இருந்து இந்த நாட்களில் அருமையான ரொம்ப கவனமா பாருங்கள், அதாவது அடிமைத்தனத்திலே இருந்து நம்மை விடுதலை செய்யும்படி அங்கே கொடுக்கப்பட்ட விலைக்கிரயம் கிறிஸ்து தம்மை தம்முடைய இரத்தத்தை இந்த நாட்களில் சிந்தி ஜீவனை கொடுத்ததால் அந்த விலைக்கிரயம் இந்த நாட்களில் கொடுத்து நாட்களே நம்மை மீட்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் இந்த நாட்களிலே இரத்தத்தினால் ஒரு விலைக்கிரயத்தை கொடுத்து இந்த நாட்களே அங்கே நம்மை மீட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த இரத்தத்தினால் விலைக்கிரயத்தை கொடுத்து மீட்டார் என்பதன் அதனுடைய காரியத்தை நாங்கள் வேதத்திலிருந்து பார்க்கிற வேளையிலே மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்திலே 20வது அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 28வது வசனத்தை இந்த நாட்களில் நாங்கள் வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது எப்படி என்றால், அருமையான கர்த்தர், அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருட்டாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாட்களிலே ஆராய்ந்து இந்த வார்த்தைக்குள்ளே இறங்கி இந்த நாட்கள் இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், தெளிவாக இந்த வார்த்தை சொல்லுகிறது, அப்படியே முதலாவதாக மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இன்றைக்கு அநேக காரியங்கள் நடக்கிறது உலகத்தில், என்னவென்று சொன்னால் இன்றைக்கு அநேக ஊழியர்கள் ஊழியம் கொள்கிறார்களா ஊழியம் செய்கிறார்களா என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் என்று கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த ஊழியம் கொள்கிறது என்று சொல்லுகிற காரியத்துக்கும் ஊழியம் செய்கிறன்ற காரியத்துக்கும் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அநேக வித்தியாசங்கள் நாட்களை கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியில ஊழியம் கொள்ளுகிறேன் சொல்லி சொன்னால் இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களிலே தான் தான் இதை செய்வேன், இதுதான் என்னுடைய ஊழியம், இது இப்படியாக ஒரு தனக்குள்ளே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே சபைகளிலே ஒரு சில காரியங்களை இந்த நாட்களில் செய்து வருகிறதை பார்க்கிறோம். ஜனங்களை தன்னுடைய கொன்றோளுக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வருவதை பார்க்கிறோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை பாருங்கள், அவர் போன இடமெல்லாம் ஜனங்களுக்கு விடுதலை ஒழிய இந்த நாட்களிலே ஜனங்களுக்கு எந்த விதமான கட்டுக்களும் இல்லை. இன்றைய பாருங்கள், சபைக்கு இருக்கிறவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை நிமித்தம் இந்த நாட்களை கட்டுக்களோடு இந்த நாட்களை இருக்கிறார்கள். தங்களை உணராதபடி இந்த நாட்களை கட்டுக்களோடு இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். ஊழியம் என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களே நாங்கள் ஏதோ ஒரு ஸ்தாபனத்துக்கு செய்கிற காரியமாகவோ அல்லது இந்த நாட்களே ஒரு மனுஷனுக்கு செய்கிற காரியமாகவோ இந்த நாட்களிலே நாங்கள் செய்யக்கூடாது. அதை குறித்தான் வேதம் சொல்லுகிறது, பார்வைக்கு ஊழியம் செய்யாதபடி கர்த்தருக்கு இந்த நாட்களே ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அங்கே அதாவது ஆண்டவர் இந்த நாட்களிலே எப்படி ஒன்று சொன்னால், ஊழியத்தை செய்யும்படியாக இந்த நாட்களிலே வந்தாரே ஒழிய இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே ஊழியம் கொள்ளும்படியாக இந்த நாட்களிலே வரவில்லை என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் இந்த நாட்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதைத்தான் இந்த மத்தேயு 20வது அதிகாரம் 28வது வசனத்திலே இந்த நாட்களிலே பார்க்கிற வழியிலே ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இந்த நாட்களில் இருக்க கடவான் என்று சொல்லிவிட்டுத்தான் அவர் சொல்லுகிறார். அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று, அப்பொழுது பாருங்கள் வழியருகே உட்கார்ந்திருந்த ரெண்டு குள்ளர்கள் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதபடிக்கு ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கு என்று அதிகமாக கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்திலே அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்டேன். இதுதான் ஐயா ஊழியம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப ஆண்டவர் இந்த நாட்களை போறாங்க, ஆண்டவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, நடந்து போய் கொண்டிருக்கிற வழியிலே ஜனங்கள் என்ன சொல்றாங்க, அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்பா விட்டுருங்க. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் என்ன ஊழியம் செய்வது? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நாட்களை பாருங்க, மறுபடியும் அவங்களை கூப்பிடுறீங்களே, அவர் நின்று அவங்க இடத்துல வந்து ஆண்டவர் கேட்கிறார், நான் உங்களுக்கு என்னப்பா செய்ய வேண்டும். இதான் அந்த ஆண்டவருடைய அந்த ஊழியத்துடைய காரியம். அப்ப இன்றைக்கு நாங்கள் மற்றவருடைய சமூகத்திலே இந்த நாட்களை போயிட்டு அவரிடத்திலே போகணும், பிரதர் இன்றைக்கு நாங்கள் என்ன ஊழியம் செய்ய வேண்டும் அதை எங்களுக்கு இந்த நாட்களை சொல்லுங்கள் சொல்லி இந்த நாட்களை கேட்கிற வழியிலே அது கத்தனாலே உருவாகிற ஊழியமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆனா பாருங்க இந்த நாட்களே சிலர் இந்த நாட்களில் சொல்லுவார்கள், அந்த நாட்களில் அதுல போய் அப்படி ஊழியம் செய்யாதீங்க, இதுல போய் செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லுவார். ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த ஊழியத்தை இந்த நாட்களில் அவர்கள் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால் செய்யாதபடி இந்த நாட்களிலே அங்கே தடைகளை போடுகிறார். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், வைக்கல் பற்ற நாயன்னு சொல்லுவார்கள். நம்முடைய தேசத்துல பாருங்க, இந்த வைக்கல் இந்த நாட்களை பார்க்கிற வழியில் ஒரு குடில் மாதிரி ஒரு பெருசாக அந்த நாட்களை அங்கே பெருசாக அந்த நாட்களை குவிச்சு வச்சிருப்பாங்க. அங்கே வயலுக்குள்ள பாக்குற வழியில குவிச்சு வச்சிருப்பாங்க அந்த வயல்ல அந்த வைக்கல வெட்டி இந்த நாக்கள் அருவியை வெட்டி இந்த நாக்கள். இந்த நாய் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அந்த நாய் போய் படுத்திருக்கும், என்னதுக்கு படுத்திருக்கணும்னு சொல்லி சொன்னால் அது பெரிய குடில பாதுகாக்கிறது, வைக்கல் பற்றையை பாதுகாக்கிறது போய் படுக்கிறதுல அது போய் இந்த நாக்களை படுக்கிறது முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் அந்த வைக்கல்ன்ற சூட்டுக்குள்ள நித்திர விடுறதுக்கான தான் படுக்கிறது நாயின் வேலை. அதுக்குள்ளவே முனைஞ்சு ஒன்று படுத்திருக்கும். அருமையான கத்தோட கவனிச்சு பாருங்க, அந்த நாய் என்ன செய்ய முடிஞ்சு சொன்னால் எந்த மாடோ ஆடோ இந்த நாட்களை வந்து அதில் கடிக்க வலிக்கிட்டா விடாது. அப்ப அதுல காரியம் என்ன, தானும் சாப்பிடாது, அது பசியோட வார அந்த அந்த மாடோ ஆடோ சாப்பிடுறதுக்கும் விடாது. தான் அது அதே சொன்னா குலைச்சு அதை அங்கே அதை கலைச்சு காரியங்களை செய்தோம். அதே மாதிரிதான் இன்றைக்கு ஊழியர்கள் ஒரு சில ஊழியர்கள் தாங்களும் ஊழியத்தை இந்த நாட்களை செய்ய மாட்டார்கள். அதே வேளையிலே ஒருவன் கஷ்டப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புறான்னு சொல்லிச்சுன்னா விட மாட்டாங்க. ஆனால் அவன் கட்டி எழுப்பி நல்லா வந்தோன்னா உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இது இது நம்முடைய ஊழியம், ஆண்டவர் எனக்கு தான் இந்த இடத்துல தரிசனம் கொடுத்தவர்னு சொல்லி அவனை திரட்டி போட்டு அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அருமையான கத்துரைக்குள்ள இதான் நடக்கிற காரியம். இது உலகத்துல பாருங்கள், அந்த வைக்கல் பற்றிய நாயுடைய காரியத்தின் போர் மூலமா தான் இந்த நாட்கள் எப்படியாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துரை பிள்ளைகள், இப்ப அதை குறித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நாட்களே ஊழியம் நான் இந்த நாட்களே கொல்ல வராமல் ஊழியம் இந்த நாட்களிலே செய்ய வந்தேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாக்கப்பட்ட நமக்கு தேவன் இந்த நாட்களை நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம் என்ன என்று சொல்லி சொன்னால் அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே என்னவென்றால், அங்கே நான் இந்த நாட்களிலே ஊழியம் கொள்ள வராதபடி ஊழியம் செய்யும்படியாக இந்த நாட்களே வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே அதைத்தான் குறித்து ஆண்டவர் இந்த நாட்களிலே எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அந்த வார்த்தையிலே வாசிக்கிற வழியிலே அவர் மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருட்டாகவும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அப்ப பாருங்கள் என்ன இந்த வார்த்தையிலே வாசிக்கிற வழியிலே நான்கு பிரிவுகள் இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. முதலாவது அந்த ஊழியத்தினுடைய அடிப்படையில பார்க்கிற வழியிலே ஊழியம் கொள்ளுகிறதை பற்றி இந்த நாட்களை சொல்லுகிறார். இரண்டாவதாக ஊழியம் செய்கிறதை பற்றி இந்த நாட்களை சொல்லுகிறார். மூன்றாவதாக அநேகரை இந்த நாட்களிலே மீட்கும் காரியமாக இந்த நாட்களிலே சொல்லுகிறார். நான்காவதாக இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஒரு அருமையான வார்த்தையாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் இந்த நாட்களிலே என்ன காரணத்துக்காக இந்த நாட்களிலே முதலாவது வந்தார்னு சொன்னால் அங்கே தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாகவும் அந்த கொடுக்கப்பட்ட ஜீவன் மூலமாய் அநேக ஆத்மாக்களை தேவனுடைய ராட்சியத்துக்குள்ளே இந்த நாட்களிலே கொண்டு போய் சேர்க்கும்படியாகவும் தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. கவனிச்சு பாருங்க, இரண்டாவது அவர் தானே இந்த பூமியை உருவாக்கினவர், என்னத்துக்காக அவர் வரவணும் இந்த நாட்களே? வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவர் சொன்னால் ஆகும், கட்டளை இட்டா நிக்கும் என்று வேதம் சொல்லுறது. கடலை பார்த்து சொன்னா இறையாதே நில்லன்றோட கடல் நின்றுட்டு. அப்ப இயற்கைக்கு அவ்வளவு காரியம் இருக்கு. அருமையான கத்தோட பிள்ளைகளே இப்ப பாருங்கள் எப்படின்னு சொல்லி சொன்னார் பாருங்கள், இந்த நாட்களே அங்கே கிதியோடைய காரியத்தை எடுத்து பாருங்கள், இந்த நாட்களே அங்கே வேதம் சொல்லுகிறது சந்திரனை பார்த்து தடுத்து நில் என்று சொல்லி சொல்றான், சூரியனை பார்த்து தடுத்து நில் பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த இடத்திலே பாருங்கள் போர் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியானால் அங்கே தேவன் மேலே வைத்த விசுவாசத்து நிமித்தம் ஆண்டவரத்திலே கேட்ட வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறபடி இந்த நாட்களை செய்த வேளையிலே அங்கே தடுத்து நிற்கிறது. ஆனால் யுத்தத்தை செய்து முடிக்கிறார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள் இந்த நாட்களே, அப்படியாக சர்வ வல்லமுள்ள தேவன் எதற்காக இந்த பூமிக்கு இறங்கி வர வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆகாயத்தில இருந்த நாட்களே, வானத்தில இருந்து சத்தம் போட்டாரே இந்த நாட்களே, பூமி எல்லாம் என்ன செய்யும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய காரணம் ரட்சிக்கப்பட்டு காரியங்கள் எல்லாம் சரியாக நடக்கும். ஆனால் அப்படி அல்ல அருமையான கர்த்தருடையவர்களே. அவர் எதற்காக வந்தார் என்றால், ஒரு மனுஷன், அதாவது என்னுடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது, அவருடைய சீவியம் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறது, அவன் எப்படியாக வாழுகிறான், இந்த நாட்களில் எப்படியாக செயல்படுகிறான், அவருடைய வாழ்க்கையினுடைய காரியத்தை இந்த நாட்களில் நாங்கள் பார்ப்போம் என்றுதான் இந்த நாட்களில் அவர் என்ன செய்தார் சொன்னால், மனுஷ ரூபம் எடுத்து இந்த நாட்களில் வந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் வந்த ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், இந்த பூமியிலே ஒரு நீதிய நியாயத்தை இந்த நாட்களில் காணவில்லை. அருமையான கர்த்தருடைய ஊழியர்கள், ஆண்டவரே அங்கே கல்வா சிலுவையில் அறைத்தார்கள், அது ஓகே அருமையான கர்த்தர், ஏன்னு சொன்னால் அது வேதத்திலே வார்த்தை நிறைவேற வேண்டும். ஆனால் இந்த நாட்களை பார்த்த வேளையிலே, அவர் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், ஜனங்கள் எல்லாம் இந்த நாட்களே அநியாயத்தை தான் இந்த நாட்களை முன்னுக்கு வைத்திருக்காரு. இன்றைக்கு கூட பாருங்கள், இந்த நாட்களே அநியாயம் தான் நடக்கையா, உலகத்துல எந்த இடத்திலும் அநியாயம் தான் நடக்கையா. இன்றைக்கு நாங்கள் நினைக்கலாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களை இருக்கிறோம், அப்படியாக இருந்து கூட அநியாயம் தான் இந்த நாட்களை நடக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைய பாருங்கள், அநேக அதாவது ஆண்டோட பிள்ளைகளா இருக்கிறவர்கள் கூட இந்த நாட்களே சில பிள்ளைகள் அநியாயத்தை செய்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக, அதைத்தான் இங்க வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எப்படி சொன்னால், அவர் இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஜனங்களை மீட்கும்படியாக அவர் அங்கே அதாவது மாமிச ரூபம் எடுத்து மாமிசத்திலே மனுஷனாக இந்த நாட்களே பூமியிலே வந்தார்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், நீங்க இந்த வார்த்தையை எப்படி வச்சுக்கொண்டு ஆதி ஆமந்து திரும்புங்க, ஆதி ஆமத்துல போய் பார்க்கிற வேளையிலே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுவது அப்படின்னு சொன்னார் பாருங்கள். அங்கே ஆதி காமத்திலே பாருங்கள், ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆண்டவர் அந்த இடத்திலே வந்து இந்த நாட்களை பாருங்கள், திருத்த தேவனா நிற்கிற பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்தாவியார், திருத்த தேவனா நின்று நம்முடைய சாயலாக மனுஷனை உருவாக்குவோமா. அப்ப நம்முடைய சாயலாக மனுஷனை உருவாக்குவோம் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் என்ன சாயல்ல இருந்தார் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். அப்ப ஆண்டவருடைய சாயல் என்ன என்பதை நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். கத்தொழிப்பே, அப்படியானால் ஆண்டவருடைய சாயல் இந்த நாட்களே எப்படியாக இருந்தார்னு சொல்லி சொன்னால், அவர் அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே மனுஷ சாயலத்தான் நின்றார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் பிதாவாகிய தேவனுக்கு உருவமில்லை. அங்கே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை எப்படியாக இருக்கிறார், அவர் ஒரு ஷடோவா இந்த நாட்களை நிற்கிறதையும், பரிசுத்தாவியானவர் அந்த இடத்துல நிற்கிறதையும் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் அந்த இமேஜை இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களில் பேசுகிற வழியிலே அவருடைய சாயலாக நாங்கள் இப்படி நமக்கு எப்படியாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு எப்படியாக இருக்கிறதோ அதே விதமாக அந்த சாயலே உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆதாமையும் அங்கே ஆதாமுடைய விலாவிலிம்பில இருந்து ஏவாளையும் உருவாக்கி இந்த நாட்களில் அந்த ஏதோன் தோட்டத்திலே இந்த நாட்களில் உலாவிட்டார். அப்ப பாருங்கள், ஏதோன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளும் என்ன சாயல்ல உலாவுகிறார்கள் சொல்லி சொன்னால், மனுஷ சாயல்ல உலாவுகிறார்கள். ரொம்ப கவனமா இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. என்ன பாருங்கள், இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம். ஏன் முந்தின ஆதாம் என்று சொல்லப்படுகிறோம் சொல்லி சொன்னால், இந்த ஆண்டவராய இயேசு கிறிஸ்து ஆதாமுடைய சாயலாக இந்த நாட்களில் உருவாக்கப்பட்டார் என்பதை தான் அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடையவர்களே. அவர் பூமியில பிறக்கிற வழியிலே ஆதாமை போல இந்த நாட்களில் இருந்தார். எப்படி என்று சொன்னால், இரண்டாவது ஆதாமாகவும் உயிர்ப்பிக்கிற ஆதாமாகவும் இந்த நாட்களில் இருந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடையவர்களே. இப்ப பாருங்கள், மனுஷன் பாவத்திலே விழுவான் என்பது ஆண்டவர் இந்த நாட்களை அறிந்திருந்தார். ஆனால் அப்படி இருந்தும் ஏன் ஆதாமை இந்த நாட்களை உருவாக்கினார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அந்த மனுஷனுடைய செயல்பாடுகள் எப்படியாக இருக்கிறது, இவனுக்கு ஒரு சாய்ஸை இந்த நாட்களை கொடுத்து பார்ப்போம், இவன் எப்படியாக இந்த காரியத்தை செய்கிறான் என்பதை குறித்து இந்த நாட்களை ஆண்டவர் அங்கே பார்க்கும்படியாக இந்த நாட்களை என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், ஆதாமை உருவாக்கி அப்படியே விட்டு இந்த நாட்களை உலாய் வாங்கப்பான்னு சொல்லி இந்த நாட்களை விட்டு விட்டார் என கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் ஆதாம் அங்கே என்ன நடந்தது, ஆதாம் உமிழ்வாளும் தேவனுடைய சத்தத்திற்கு சிறிய காரியம் தான் கீழ்ப்படியுள்ள இருமையான காரியத்தில் இருந்தார்கள். இதைத்தான் இன்றைக்கு தொடர்ந்து பார்ப்பீர்களா இருந்தால், இன்றைக்கு முதலாவது காரியம் என்ன ஐயா, இன்றைக்கு முதலாவது ஒரு பெரிய ஒரு பாவம் என்ன, நாட் ஒபீடியன். இன்றைக்கு ரூசிபெல் கூட என்னத்துக்காக உழ வேண்டிய காரியம் அவன் தனக்கு பெருமை இந்த நாட்களை தேடினது மட்டுமல்ல, அவன் கீழ்ப்படியாமல் இருந்த நிமித்தம் தான் இந்த நாட்கள் என்ன செய்தான், விழுந்து போனான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப ஆதாம் ஏவாளும் ஏதோன் தோட்டத்திலே அங்கே ஒரு பெரிய பாவத்தையோ பெரிய காரியத்தையோ இந்த நாட்களை அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் செய்த காரியம் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. இப்ப பாருங்க அன்பான கத்துள்ள, இப்ப பாருங்கள் இந்த நாட்களே லோர்த்துவும் லோர்த்துடைய மனைவியும் பிள்ளைகளும் போய் கொண்டிருக்கணும். அண்ணன் சொல்ற அந்த நாட்கள் என்னவென்று சொல்லி சொன்னால், நீ போங்கப்பா பின்னிட்டு பார்க்காத எங்க போங்கன்னு சொல்லி. ஆனால் இந்த லோர்த்துடைய மனைவி என்ன செய்யறா, ஏவாள் செய்த மாதிரி தான் இந்த நாட்கள் செய்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா ஒரு சம்பவம் இந்த நாட்கள் ரெண்டுக்கும் வித்தியாசமான சம்பவங்கள் இந்த நாட்கள் இருக்கிறது. என்ன காரணம் சொல்லி சொன்னால், அங்க பாருங்கள் இந்த நாட்கள் என்ன காரியம்னு சொல்லி சொன்னால், நான் அந்த காரியத்தை விளக்கப்படுத்தி சொல்லுகிறேன் பாருங்கள். இந்த ஏவாள் எப்படியாக கீழ்படியாமல் அந்த கனியை புசித்தாளோ அதே மாதிரி தான் லோத்துவும் லோத்துடைய மனைவியார் அந்த நாட்களிலே கீழ்ப்படியாமல் தான் இந்த நாட்கள் என்ன செய்தால், திரும்பி பார்த்தால் தன்னுடைய ஐஸ்வர்யங்களை, தன்னுடைய சொத்து, தன்னுடைய காணி, தன்னுடைய பூமி, தன்னுடைய அதாவது தான் அவள் இந்த உப்பு காரியங்கள் செய்யற அந்த ஃபேக்டரியால் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஐயோ எல்லாம் அழிந்து போகுதுன்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அவள் உப்பு தூணாள்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இரண்டாவதாக பாருங்கள், இந்த நாட்களிலே ஆதாமும் ஏவாளும் இந்த நாட்களிலே அதாவது அந்த கீழ்படியாமல் இருந்தது நிமித்தம், ஏவாள் கீழ்படியாமல் இருந்து ஆதாமும் கீழ்படியாமல் இருந்த நிமித்தம் ஆண்டவுடைய சமூகத்தை இந்த நாட்களிலே அங்கே அவர்கள் சமூகத்திலிருந்து அவர்கள் வெளியாலே திரத்தப்பட்டு அவர்களுக்கு அங்கே காயின் ஆபேல் என்ற பிள்ளைகள் பிறந்து சாபத்துக்கீடான பிள்ளைகளாக இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். இப்படியே வைத்துக் கொண்டு நீங்கள் இங்கே லோத்துடைய சந்ததியை எடுத்து பாருங்கள், லோத்துடைய சந்ததி பாருங்கள், அவருடைய ரெண்டு பெண் பிள்ளைகளும் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே அந்த மலையிலே அதாவது அவர்கள் கேட்கிறார்கள் இந்த நாட்களை இந்த மலைக்கு நாங்கள் போவோம்னு சொல்லி, மலைக்கு போவோம்னு சொல்லி இந்த நாட்களை சேர்வுகளே ஆண்டு சொல்றாரு சரி போங்கோப்பான்னு சொல்லி இந்த நாட்கள். ஏனென்றால் தேவன் சொன்ன இடம் பேரை ஆனால் அவர்கள் போன இடம் பேரை அந்த இடத்திலே பாருங்கள். அதற்கு பின்பாக அவர்கள் மறுபடியுமா இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அந்த இடத்திற்கு வந்து அங்கே இருவரும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே அதாவது லோத்துவோடு இந்த நாட்களை புனைந்து இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அவர்கள் அந்த நாட்கள் அந்த சந்ததி இல்லாத நிமித்தம் அம்மோன் மோவான் புத்திரர்கள் அந்த இடத்திலே மோவா புத்திரர்கள் பிறக்கிறதை பார்க்கிறோம். ரெண்டும் பயங்கரமான ஆட்கள் ஐயா, ரெண்டும் அம்மோன் புத்திரர் மோவா புத்திரர்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அது பெரிய சரித்திரம் அந்த நாட்களை பாருங்கள். நாகாஸ் என்று சொல்லப்படுகிற அந்த நாட்கள் அந்த ராஜா வருகிறான். நாகாஸ் என்று சொல்லி சொன்னால் சர்ப்பத்தை தான் இந்த நாட்களை குறிக்கிறது. அப்படியான ஒரு காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக கருமையான கத்துடையவர்களே பாருங்கள், சந்ததி எப்படியாக போகிறது. இங்கே காயின் ஆவேலுடைய சந்ததி நாட்களே கொலையும் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையில் இந்த நாட்களை பார்க்கிறோம். அங்கே சபிக்கப்பட்டவர்களாக இந்த நாட்களை திரிகிறதை பார்க்கிறோம். அங்கே காயின் என்ன சொல்லுகிறான், அதாவது இந்த நாட்களை எனக்கு ஒரு அடையாளத்தை போட்டுடுங்க கொண்டு போடுவாங்க என்று சொல்லி இந்த நாட்களை அருமையான கத்துடையவர்களே அப்ப சாபத்திலிருந்து தப்பும்படியாது. ஆனா அதே வேளையில இங்க பாருங்கள் இவங்களை என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கும் அவருடைய சந்ததி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஒரு பயங்கரமானவர்களா இந்த நாட்களில் சரித்திரத்தில் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை நாகாஸ் என்று சொல்லி நாகாஸ் அந்த அந்த அம்மன் புத்திரர்கள் மூவா புத்திரருடைய சந்ததிகள் மூலமா இந்த நாட்களே உருவாக்கப்பட்ட சந்ததிகள் இன்று வரைக்கும் அந்த சந்ததிகள் இருக்கிறார்கள். இப்போ பாருங்கள் ஏன் நான் சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்னால், தேவனுடைய சமூகத்தை விட்டு இந்த நாட்களே வெளியாலே வருகிற வேளையிலே சாபக்கேடு இந்த நாட்களை உண்டாகும் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அது என்ன வழியிலேயோ எந்த வழியிலேயோ சாபம் வந்தே ஆகும். கத்துள்ள அப்ப தேவனுடைய சமூகத்தை விட்டு இந்த நாட்களை நாங்கள் வரக்கூடாது. அப்ப தேவனுடைய சமூகத்திலே என்றைக்கு நாங்கள் இருக்கிறோமோ அன்று அப்படியாக இருக்கிற வேளையிலே நம்மை எதுவும் தொட முடியாது. இப்ப பாருங்கள் யோவுனுடைய சம்பவத்தை எடுத்து பாருங்கள். யோவுடைய சம்பவத்திலே பார்க்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது பாருங்கள். யோவை சுற்றி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் சொல்லி சொன்னால் வேலி அடைத்து வைத்துக்கிறான்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை அப்ப யோபை சுற்றி இந்த நாட்களை ஆண்டவர் வேலி அடைத்து வைத்துக்கிற வேலையிலே பாருங்கள். அங்கே அதை யார் அறிந்திருக்கிறான்னு சொல்லி சொன்னால் யோபு அறியலையா, யோபுக்கு தெரியாது. யோபு தண்டவாடிலிருந்து யோபம் பண்ணி கொண்டிருக்கிறார். யோபு தண்டவாடிலிருந்து ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை இந்த நாட்களை செய்து கொண்டிருக்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளை ஆனால் பிசாசானவன் தெளிவாக இந்த நாட்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அண்டே பாருங்கள், உங்களை சுற்றி இந்த நாட்களிலே என்ன இருக்கிறது என்பதை அவன் கண்காணிச்சு கொண்டிருப்பான். உன்னை சுற்றி என்ன ஆவி இருக்கிறது என்பதை அவன் கண்காணித்து கொண்டிருப்பான். உன்னை சுற்றி பரிசுத்தாவியான இருக்கிறாரா அல்ல, இந்த நாட்களில் இந்த நாட்களில் நீ வீணான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய் இந்த நாட்களில், அப்படியானா உன்னை சுற்றி எப்படிப்பட்ட அசுத்தாவி இருக்கிறது என்பதை குறித்து நாட்களே அவன் அந்த இடத்திலே கண்காணித்து கொண்டிருப்பான் அருமனுக்கு. அதனாலே தான் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை அங்கே ஒவ்வொரு சக்கரம் இந்த நாட்களை நம்முடைய இருதயத்திலே இந்த நாட்களை நாங்கள் அவரை அவருடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இந்த நாட்களை இருக்க வேண்டும். அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அவருடைய காரியத்தை இந்த நாட்களை செய்ய வேண்டும். அவருடைய ஆவியாரோட பலத்தோடு இந்த நாட்களை இருக்க வேண்டும். வருமான கத்துடைய ஏனென்றால் நம்மை சுற்றி அங்கே எரிந்து கொண்டிருக்கிற அக்னி இந்த நாட்களிலே நம்முடைய கண்கள் காணாது அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் எதிரி இந்த நாட்களிலே அதை கண்டுகொள்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு தீர்க்கதரிசி ஏலியாவுடைய பாருங்கள், வேலைக்கார இந்த நாட்களை வந்து நிற்கிறான். ஐயோ ஆண்டவரே இந்த நாட்களே அங்கே நம்மை சூழ்ந்த நாட்களை சேனைகள் எல்லாம் வந்திருக்கிறாங்களே, இப்ப நாங்கள் செத்தம் போறதுக்கு வழி இல்லை, பாதைகள் ஒன்றும் இல்லையே என்று சொல்லுகிற வேளையிலே தீர்க்கரை சொல்றார் இந்த நாட்களை ஆண்டவர், ஆண்டவரே இவனுடைய என்னுடைய வேலைக்காருடைய கண்களை திறந்தள்ளும் என்று சொல்லி அவருடைய கண் திறக்கப்பட்ட வேலையை அவன் பார்த்தார். இந்த நாட்களே இவங்களை விட அந்த நாட்களே இவங்களுக்கு அவங்களோட சேனைகளுக்கு பின்பாக பார்க்கிற வேளையிலே பெரிய அதாவது அக்னிமயமான ரதங்கள் இந்த நாட்கள் அவர்களை சூழ்ந்திருக்கிறதை காணக்கூடியதாக கருமையான கர்த்தர் சொல்லுவேன். ரொம்ப கவனமா இருக்கு. ஆண்டவருடைய புள்ளியா இருந்தா அந்த நாட்கள் ஆண்டவோட நடக்கிற புள்ளியா இருந்தா உன்னை சுற்றி அக்னிமயமான குதிரைகள் நிற்கிறது மட்டுமல்ல, அக்னி உன்னை சுற்றி இருக்கிறத நீ பார்க்க வேண்டும். மறுமையான கத்தோட பிள்ளை, அந்த அக்னியின் அபிஷேகத்தோட அந்த அக்னியோடு தான் இந்த நாட்களை நீ நடந்து கொண்டு இருப்பாயா இருந்த அந்த நாட்களில் எந்த சத்ருவும் இந்த நாட்களை உன்னை தொட முடியாத அருமையான கத்தோட பிள்ளைகளை. அருமையான கத்து பாருங்கள், சில விரட்டால் வருவாங்க. இடையே பாருங்க, இந்த தீர்க்கதரிசி எலியா பாருங்க, பெரிய அற்புதத்தை எல்லாம் செய்யறாரு ஐயா பாருங்கள். இப்படி அது அது மட்டும் பாருங்கள், அப்ப அற்புத விடவில்லை. தூதரை கொடுத்தவருக்கு ஆகாரத்தை கொடுத்த நாட்களை நீ போக வேண்டிய தூரம் பகு தூரம் என்று சொல்லி இந்த நாட்களை அவருக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளையே, மறுபடியுமா எங்க தேவனுடைய பர்வதமாகிய கொடுமுடியில போயிட்டு திரும்பி வருகிற பொழுதிலே எதிர்த்து நிற்கிறதை பார்க்கிறோம். அப்ப நாங்கள் இன்றைக்கு ஒவ்வொருவரும் கத்தருடைய மலையிலே கத்தருடைய சமூகத்தில் இந்த நாட்களில் ஏற வேண்டும். அப்படி அனுதினம் இந்த நாட்களை ஏறிக்கொண்டே இந்த நாட்களை இருப்போம் என்றால் நம்மை சுத்தி அந்த அக்னி ஜுவாலை இந்த நாட்களிலே பற்றி கொண்டே இந்த நாட்களில் இருக்கும் அருமையான கத்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். சாத்சாக் மேஷா கூடிய அந்த அவருடைய நண்பர்கள் இந்த நாட்களை பாருங்கள், அக்னியிலே போடப்பட்ட வேலையிலே அங்கே பாருங்கள், அங்கே அக்னியிலே நாலாவது ஆளாக ஆண்டவர் ஆண்டவர் இந்த நாட்களை உலாவுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் அதே ஜீவன் உள்ள தேவன் தான் இன்றைக்கு இருக்கிறார் ஐயா. அவர் ஆதியிலே இருந்த தேவன் தான் இந்த நாட்களில் இருக்கிற. பாருங்கள், யாத்ரா புஸ்தகத்தில் எடுத்து பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல் அப்படின்னா இருக்கிறவரா இருக்கிறேன் சொல்லு. ஐ ஆம் த ஐ ஆம், அப்ப என்னை தவிர வேறு தேவன் இல்லை. அதே வார்த்தையை தான் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் சொல்லி என் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அதே வார்த்தையை இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டிலே தெளிவாக அந்த நாட்களில் சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளை. இதுதான் சத்தியம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி பார்க்கிற வழியிலே அடிமைத்தனத்திலே இருந்து நம்மை விடுதலை செய்யும்படி அங்கே கொடுக்கப்பட்ட அந்த விலைக்கிரயத்தின் மூலமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிந்தின ஜீவனை, அதாவது இரத்தத்தை கொடுத்து இரத்தத்தை சிந்தி இந்த நாட்களை ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஏனென்றால் நம்மை விலைக்கிரயத்தின் மூலமாய் மீட்டுக் கொண்டார். அப்படியானால் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. நம்முடைய கண்கள் அதை காண முடியாது, ஆனா அந்த நாட்களிலே எதிரி பார்க்கிற வேளையிலே ஐயோ இவனை சுற்றி இந்த நாட்களிலே அங்கே அவருடைய ரத்தம் இருக்கே, இவனை சுற்றி அவருடைய அக்னி இருக்குதே, அப்ப இவனை தொட முடியாதுன்னு சொல்லி இந்த நாட்களே அப்ப பார்த்து கொண்டிருப்பான். எப்ப லீவ் வரும், எப்ப அவன் கீழ்ப்படியாக போவான். ஏவாள் இப்ப ஏவாளை சுற்றி ஆதாமை சுற்றி ஆண்டவர் இந்த நாட்களை என்ன செய்தார், அந்த நேரத்துல ஒரு வேலியை போட்டு வச்சிருந்த. ஆனா இவங்க பாருங்க, அங்க வந்து கதைச்சோடனே டக்கண்டு என்ன செய்தா கையை நீட்டி டக்கடந்து ஆண்டோடைய காரியத்தை கீழ்ப்படியாதபடி இந்த நாட்களை போன வேளையிலே உடனே என்ன செய்து விட்டது, அங்கே பாம்பு கையில வந்து இந்த நாட்களை பிடிச்சி பழம் பழத்தின் மூலமா இந்த நாட்கள் என்ன செய்து அந்த சரீரத்தை இந்த நாட்களிலே அந்த அசுத்தாவை ஆண்டு கொள்ளுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் லோத்துடைய மனைவி கீழ்ப்படியாமல் திரும்பி பார்த்தால் உப்பு தூணா இந்த நாட்களிலே போனாள். ஆனால் ஏவாள் இந்த நாட்களிலே கீழ்ப்படியாமல் பழத்தை இந்த நாட்களிலே அங்கே உட்கொண்டாள். தேவனுடைய மகிமையை இந்த நாட்களில் இழந்தால் சாபத்துக்குள்ளானால் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இந்த நாட்களில் 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்திலே நாங்கள் 10வது வசனத்தை இந்த நாட்களில் வாசிப்பா, 6வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசிப்போமா. இருந்தால் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள், அதாவது தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இந்த இடத்திலே சொல்லப்படுகிற அருமையான ஒரு வார்த்தை என்னவென்று சொல்லி சொன்னால், நாங்கள் எப்படியாக இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களே அங்கே கொல்லப்பட்டோம் என்பதை பார்க்க வேண்டும். கிரயம் ஐயா, ஒரு கிரயத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். டயமண்ட கொடுக்க இல்ல, கோல்ட கொடுக்க இல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அல்லது வைரத்தை கொடுக்க இல்ல, வைரூடியத்தை இந்த நாட்களே கொடுக்க இல்ல, அதை விட மேலான அதை விட அதிகமான பொறுமதியான இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை இந்த நாட்களே கொடுத்தாருன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், சொந்த ரத்தத்தை. அப்படியானால் சர்வ வியாபியாகிய கத்தர், சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கத்தர், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தர், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிற கத்தர் நாட்களே, கோள்களை அந்தரத்திலே தங்க வைக்கிற தொங்க வைத்து நாட்களை நடத்துகிற தேவன், கடலை இறையாதே சமுத்திரத்தை இறையாதே என்று சொல்லி நாட்களை சமுத்திரத்துக்கு கட்டளையிடுகிற தேவன் நாட்களை பாருங்கள். அப்படியானால் அந்த அவருடைய அந்த சொந்த ரத்தம் நாட்களே என்னையும் உங்களை மீட்டுக் கொள்ளுமா இருந்தால் நான் நீங்கள் இவ்வளவு பாக்கியவான்கள். முதலாவது பார்க்கணும் மருமையான கத்தொழிவுகளே, இது சாதாரண காரியம் இல்லை, இது ஒரு சீரியஸான காரியம். மறுமையான கத்தொழிவுகளை நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் என்பதை முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது. கொரிந்து சபைக்கு எழுதுகிற வேளையிலே பவுலடிகள் சொல்லுகிறார், கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அருமையான கத்தொழிவுகளை அனுதினமும் நாங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். பாருங்கள், ஒரு பக்தன் பாடுகிறான், எந்த நிலையில் நான் இருந்தாலும் ஆண்டவரே என்னை இந்த நாட்களில் நீர் வெறுக்காதவர் நீர் ஒருவர் தான் என்று சொன்னால், அவரை நாங்கள் இன்றைக்கு மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போமா இருந்தால் நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களை நம்மை வெறுக்காதபடி நம்முடைய தேவர்களை இந்த நாட்களில் சந்திக்க அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு சகோதர சகோதரி, அப்ப பாருங்கள் இந்த நாட்களே எப்படியாக சொல்லப்படுகிறது சொன்னால், எபேசியரின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வகையிலே கர்த்தருடைய வார்த்தை நாட்களை சொல்லுவோம். எபேசியரின் முதலாம் அதிகாரத்திலே ஏழாவது வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே என்ன வருகிறதாம், பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் அங்கே நமக்கு உண்டாயிருக்கிறது. யாருக்குள்? அப்படியான காரியம் இருக்குமா இருந்தால் இந்த வசனத்தை நாங்கள் மெடிடேட் பண்ணுகிற வேளையிலே, ஒவ்வொரு முறையும் இந்த நாட்களை அங்கே வாசிக்கிற வேளையிலே, அந்த வசனத்தை உட்கொள்ளுகிற வேளையிலே, அந்த மரிச்ச அந்த அதாவது அந்த நிரம்பா இருந்தாலும் சரி, அல்ல அந்த நாட்கள் அந்த இரத்த நாளமா இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே ஒரு உயிர் மூச்சு வரும். அருமையான கத்தொழிவர்களே செய்து வாருங்கள். அருமையான கத்தொழிவு இதான் அந்த மருந்து, வேற ஒன்றுமே இல்லை. அருமையான கத்தொழிவர்களே வேதம் சொல்லுகிறது, அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குறார் சொன்னால் அந்த வசனம் வருகிற வேளையிலே அந்த வசனம் என்ன செய்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அந்த வார்த்தை உனக்குள்ளே வருகிற வேளையில் உனக்கு நாடி நரம்பு நாளத்துக்குள்ளே அந்த வார்த்தை கிரிகளை நினைப்பிக்கிறே பார்க்கிறோம். அருமையான கத்தொழிவர்களே வேதம் சொல்லுறது, எவரையில சொல்லப்படுது பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை எப்படியாம் என்றால் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாம். அது ஆன்மாவையும் ஆத்மாவையும் இந்த நாட்களே மட்டுமல்ல கணுக்களை மூடுவோம்னு சொல்லி சொன்னால் அந்த கணுக்களை கண்ணால காண முடியாது. அருமையான கர்த்தருடைய உள்ளவை அப்படியாக அந்த நாட்கள் ஊடுருவ வார்த்தையாக இருக்கிறதாம். எப்படிப்பட்ட ஒரு வல்லமுள்ள வார்த்தை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்படியானால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இங்கே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்திலே என்ன செய்தாராம், பெருக பண்ணினாராம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்ப பாருங்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே இந்த தேவன் இந்த ஜீவனுள்ள தேவன் இந்த நாட்களே அந்த கிருபையை நமக்குள்ள இந்த நாட்களே பெருக பண்ணி வைத்திருக்கிறார் சொல்லி எபேசியர் 1:7 இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், தீத்துவின் புத்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் தீத்து 2 அதிகாரத்திலே
4: 24:14
3: 14வது வசனத்தின் நாட்களே இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள், அவர் நம்மை சகல அக்கிரமங்கள், ரொம்ப கவனமாய் கேளுங்கள், சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டு கொண்டு முதலாவதாக தமக்குரிய சொந்த ஜனமாகவும் இரண்டாவதாக மூன்றாவது நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கிய உள்ளவர்களாகும். மூன்றாவதாக இந்த நாட்களை பாருங்கள், அங்கே நன்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். 4 காரியங்கள் வருவதற்கு கத்துள்ள அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்கிறார். முதலாவது அக்கிரமங்கள் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றிலும் சாபங்களிலிருந்து மீட்கிறார். இரண்டாவது தனக்கு சொந்த ஜனமாக இன்றைக்கு மாற்றார் ஐயா. ஒரு சேர்த்து புதவாத நாங்கள் இந்த நாட்கள் அருமையான கத்துள்ள ஒரு மனிதன் அன்றைக்கு நீங்க பாருங்க எரிச்சு போட்டு இந்த நாட்களை பாத்தீங்கன்னு சொன்னால் அஞ்சியது கூட பொறுமதி இல்ல. அருமையான கத்துரை, ஒரு ஆணி கூட இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே $2 $3 வேண்டவன் ஒரு ஆணியை வேண்டும் சொல்லிச்சுன்னா ஒரு தனியார் இருப்பான. ஆனா ஒரு மனிதனை சாக்காட்டி போட்டு அவனை சாம்பலை கொண்டு கொடுத்து பாருங்க இந்த நாட்கள் அங்க அவன் ஒன்றுக்கும் வேண்ட மாட்டான். ஒரு பொறுமதி இல்லாத காரியமா இந்த நாட்களை போகுது. ஆனா பாருங்க வேதம் சொல்லுகிறது, தமக்குரிய சொந்த ஜனமாகவும் நற்கிரியைகளை செய்கிற பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் பாருங்களா ஆண்டவர் சொல்லுகிறார், நற்கிரிகை செய்யத்தக்க செய்கிறவர்களாய் பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும் என்பதையும், நம்மை இந்த நாட்களை சுத்திகரிக்கும்படி தம்மை தாமே அங்கே இந்த நாட்களை என்ன செய்தாராம் ஒப்பு கொடுக்கிறாராம் சொல்லி இந்த நாட்களை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் கர்த்தர் எவ்வளவு ஒரு அன்பாய் நம்மை அங்கே ரட்சித்திருக்கிறார், எவ்வளவு ஒரு அன்பாய் இந்த நாட்களே நம்மை மீட்கும்படியாக பூமிக்கு வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் இந்த நாட்களே என்னையா நமக்கு செய்தார் இந்த நாட்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு பாருங்கள் சத்தியத்தை சொல்லுகிற வேளையில சில இடங்களை போனால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஐயா, நாங்கள் பரம்பரை இந்து, நாங்கள் பரம்பரை முஸ்லீம், நாங்கள் பரம்பரை இந்த நாட்களே புத்த சமயத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் பரம்பரை இந்த நாட்கள், நாங்கள் கடவுளே இல்லை என்று சொல்லுகிற பரம்பரை எப்படி என்று சொல்றாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. எப்ப பாருங்கள் இந்த நாட்களே இங்க பாக்குற வேளையிலே அவர் தன்னைத்தான தாழ்த்தி ஐயா வந்திருக்கிறார். யார் ஐயா? இந்த புவனத்தையும் போய் உண்டாக்கின கர்த்தர் தான் அப்படி வந்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் வேற உங்களிடத்துல வந்து இங்க வாப்பா உண்ட கிடக்குற காசை கொண்டு வா, காசை கொண்டு என்னடவாடு சேர்ச்சில் கேட்பாங்க காசை கொண்டு வான்னு சொல்லி. ஆனா கர்த்தர் இதுவரையிலே நீங்க புதிய ஏற்பாடு எடுத்து பாருங்க, யார் இடத்திலாகவே ஆண்டவர் கொண்டு கேட்கிறார போய் காசை கொண்டு அஞ்சவா, காசை கொண்டு வா, அஞ்ச பங்களையும் ரெண்டு மீந்துள்ள 5000 பேருக்கு பங்கிட்டு காட்டுறேன் அப்படின்னு கேட்கிறாரு. சீசர் சொல்றாரு, இப்ப 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தாச்சு சீசர்கள், நீங்கள் போய் இந்த நாட்கள் என்ன செய்யுங்கள், அங்கே அதாவது உங்களுடைய கடகங்களை கொண்டு போய் ஜனங்கள்ட்ட காசுகளை கலெக்ட் பண்ணுங்க, ஏன்னா இந்த 5 அப்பங்களும் 2 மீந்துள்ள காசுகள் கணக்கு கொடுக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அப்படி அல்ல. அருமையான கர்த்தருடையவர்களே, இலவசமா நமக்கு தாரார், ரட்சிப்பு இலவசமா தாரார், பாவ மன்னிப்பு இலவசமா இருக்கிறது. அருமையான கர்த்தருடையவர்களே, ஆகாரம் இலவசமாய் தாரார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உடைய உன்ன உடுக்க உடை உணுக்க உடையும் இந்த நாட்களை இலவசமாய் தாரார். நமக்கு சுவாசம் அதாவது சுவாசிக்கிறதுக்கு காற்ற கூட என் தேவராய கர்த்தர் இலவசமா இந்த நாட்களே தருகிறார் என்பதை இன்றைக்கு நான், இதுதான் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற காரியம். ஆண்டவர் காத்த நிப்பாட்டுவார் இருந்தா நீ காலி. ஒரு 2 நிமிஷம் இந்த நாட்களுக்கு அந்த கொரோனா டைம்ல பாருங்க என்ன நடந்தது, கொரோனா டைம்ல மூச்சு விடாமல் செத்தவை பாருங்க, எத்தனை லட்சக்கணக்கில் ஆக்கள் செத்தாங்க. அருமையான 2 நிமிஷம் மூச்சு விடல ஆள் காலி, உடனே கொரோனா தூக்கி தாட்டு போட்டே போயிருவாங்க. அருமையான கத்துடைய பிள்ளைகள், இதான் நடந்த காரியம். அப்ப பாருங்கள், அப்ப இதுகள் எல்லாத்தையும் பாக்குற வேளையிலே இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு உனக்கு என்ன தடை இருக்கிறது? உனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ அங்கு ஏற்றுக்கொள்வதற்கு உனக்கு என்ன வேறு தேவையாக நாட்கள் இருக்கிறது? அருமையான கத்தோட பிள்ளைகளே, முதலாவது இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப பாருங்கள், இதைத்தான் இன்றைக்கு வேதம் தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிற. அருமையான கத்தோட பிள்ளைகளே, அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டுக்கொண்டு தமக்கு சொந்த ஜனமாகவும் நற்கிரிய செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை இந்த நாட்களை சுத்திகரிக்கும்படி படிக்கு தமக்காக அந்த நாட்களே, அதாவது நம்மை இந்த நாட்களே சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே இந்த நாட்களே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயர் 9 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே, எபிரேயர் ஆக்கத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 9 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 12 வசனத்திலே பாருங்கள், வெள்ளாட்டு கடா இளங்காலை இவர்களுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரு தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாட்களே மனுஷனை மீட்கும்படியாகவும் மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்படியாகவும் இந்த நாட்களே வந்தார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். 2வதாக அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, வெள்ளாட்டுக்கடா விளாங்காடுகள் இவர்களின் இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரு தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ண. பாருங்கள், அவர் இந்த நாட்களில் ஒரே ஒரு தரம் தான் இந்த நாட்கள் என்ன செய்தார், உடம்படிக்கை பண்ணிக்கிட்ட போயிட்டார், திரைச்சியில கிழிக்கப்பட்டு அருமையான கத்தோடுகளே இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பரிசுத்த பிரசன்னம் உள்ள இடத்துக்குள்ளே அப்படியே டக்கண்டு அதிகாரம், யாருக்கு அதிகாரம் இருந்தது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே தொங்குற வழியிலே அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், திரைச்சியில ரெண்டாக கிழிந்தவன் சொல்லி பார்க்கிறோம். திரைச்சியில ரெண்டாக கிழிந்ததற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே தேவனுடைய பிதாவுடைய சமூகத்திலே பிதாவுடைய பிரசன்னத்துக்குள்ளே எந்த மனுஷனும் எந்த வேளையிலும் போகலாம். யார் மூலமாய்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய். அருமையான கத்து, முந்தி ஒருவரும் போயில, வருஷத்துக்கு ஒரு காத்தான் ஆசாரியர் போவார், ஆசாரியரும் போய் ஆசாரியர் சத்தம் இல்லையன்னு சொல்லி சொன்னா அந்த நாட்களை ஆசாரியை மறைத்து விட்டான்னு சொல்லி என்ன செய்வார்கள், நாயில கைத்த கட்டி போட்டு அப்படி ஆசாரியர் இழுத்தெடுத்து கொள்வார்கள். அருமையான கத்தோட பிள்ளைகளே, ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, வெள்ளாட்டு கடாவின் ரத்தம் இவர்களின் ரத்தத்தினாலே அல்ல, தமது சொந்த ரத்தத்தினாலே இந்த நாட்கள் எப்படி என்று சொன்னால், அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவர்களின் ரத்தம் அங்கே தீட்டுப்பட்ட அதாவது தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் அங்கே சரீர அதாவது சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தமாக்கப்படுமானால் நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவருடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகள் அற அந்த நாட்களை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் இந்த நாட்கள் என்ன செய்யறதாம், அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியத்தை செய்யும்படியாக நம்முடைய மனச்சாட்சியிலே இருக்கிற செத்த கிரியைகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நம்முடைய மனுஷனுடைய மனச்சாட்சியில் இருக்கிற செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லி இந்த நாட்களே வேதத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய

நாளை தான் இந்த நாட்களை பார்க்கிற வேலையை நாங்கள் இந்த நாட்களை அங்கே இந்த நாட்களை கழுவப்பட்டு சுத்திகரித்து மருவமாக்கப்படுகிறோம். புதிய மனுஷனாக இந்த நாட்களை வருகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த நாட்களை, ஒரு மனுஷன் இந்த நாட்களை எப்படியாக இந்த நாட்களை அங்கு சுத்திகரிக்கிறது என்பதை அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அங்கே 18-19 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்வது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வசுக்களாகிய, அருமையான கர்த்தருவிலே கவனமாய் கேளுங்கள், வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி நாட்களே அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே அங்கே குறிக்கப்பட்டவராயிருந்தும் தமது மூலமாய் தேவன் மேலே விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்திலே அவர் வெளிப்பட்டார். இப்ப பாருங்க, இந்த வசனத்தை அப்படியே வச்சிருங்க. இப்ப பாருங்க வேதம் சொல்லுகிறது, கடைசி காலத்துல வெளிப்பட்டார். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்ப 2026 ஆண்டுகளா போச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2026 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து கிமு கிபின்னு வந்திருக்கிறது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்ப ஒழிக்கிட்டவர், 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வந்தது எப்பொழுது என்றால் கடைசி காலம். ரொம்ப கவனமா கேளுங்க. அப்ப கடைசி காலம் இனி ஒன்று வருமென்னு சொல்லி நாங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அந்த கடைசி காலத்திலே நாங்கள் மட்டுமில்லை, எங்களுடைய 3 சந்ததிகள் இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டு, இந்த நாட்களை 3-4 சந்ததிகள் வாழ்ந்து கொண்டே இந்த நாட்களை இருக்கிறார்கள். அதனாலதான் பாருங்கள், இந்த நாட்களே இந்த ஆண்டவருடைய சீசர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் இந்த நாட்களே அவர்கள் நிறைந்த இந்த நாட்களே இந்த வார்த்தைகளை இந்த நாட்களே அவர்கள் எழுதினார்கள். என்ன சொல்லி சொன்னால், கடைசி காலம் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை அநேக இடங்களில் எச்சரித்து எழுதுகிறதை பார்க்கிறோம். கத்துடைய அப்படியானால் கடைசி காலம் இன்னொன்று இனி வரும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லை. நாங்கள் இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்தினுடைய இந்த விளிம்பிலே இந்த நாட்களை, இந்த முடிவிலே இந்த நாட்களை நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களிலே சற்று நாட்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையின் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதரர்களாயும்படி ஆவினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாகிறபடியினால் சுத்த இருதயத்தோடு ஒருவர் மேல் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி நாட்களே வேதம் இந்த நாட்களை நமக்கு திட்டவட்டமாக தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே பேதுரு இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்களை எழுதுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலம் என்று சொல்லி இந்த நாட்களை எப்படி சொன்னால், குற்றமற்றாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்து என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், அந்த கடைசி காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் இந்த நாட்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய காலத்தில் தான் ஐயா வந்தார். நம்முடைய காலத்திலே தான் அவர் சிலுவையில் அறியப்பட்டார். அருமையான கர்த்தர் அதைத்தான் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதுக்கு இனியொரு காலம் வரும், இனி அவர் சிலுவையில் அடிக்கப்படுவார் என்ற காரியம் இல்லை. ஏற்கனவே வந்து இந்த நாட்கள் என்ன செய்து விட்டார் ஆண்டவர், இந்த நாட்களே எல்லாவற்றையும் செய்த நாட்களே முடித்து விட்டு இந்த நாட்களே போய்விட்டார். இனி வரப்போற காரியம் என்னவென்று சொன்னார், ராஜாதி ராஜாவோ வரப்போற. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இனி ரட்சிக்கிறவரா இந்த நாட்களே வரமாட்டார். ஏன்னா ஏற்கனவே வந்து ரத்தத்தை சிந்தி இந்த நாட்களே ரட்சிப்பை இந்த நாட்களே அங்கே ஜனங்களுக்கு கொடுத்துட்டு அந்த நாட்களை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அது மட்டுமல்ல சீசர்களுக்கு எல்லாவற்றையும் தெளிவாக இந்த நாட்களை சொல்லிட்டார். இதுதான் காரியமப்பா, இதை தொடர்ந்து நீங்கள் செயற்படுங்கள் இந்த நாட்களே. அதாவது என்னுடைய வருகை கொஞ்ச நாள் வரும். என்னன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நான் போய் என்னுடைய பிதாவுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, நான் போய் அவைகளை ஆயத்தப்படுத்தி விட்டு உங்களை நான் வந்து என்ன செய்வேன், குடிகொண்டு போறேன் சொல்ற ஆண்டவர். அப்படியானால் இந்த நாங்கள் யோவான்களை சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. அப்படியானால் தேவன் வந்து குடிகொண்டு போகணும்னு சொல்லி சொன்னால் எல்லா காரியங்களும் அங்கே முடிந்து என்பதுதான் அதனுடைய காரியமா இருக்கு. அப்படியானால் நான் போய் அதை ப்ரிப்பேர் பண்ண போறேன், அதாவது எல்லாம் சரியா இருக்கா, எல்லா காரியங்களும் இருக்கா. இப்ப பாருங்கள், சாதாரணமா இப்ப நீங்கள் இந்த நாட்களே இந்த இடத்துல பாருங்கள், ஒரு புது வீட்டை கட்டுகிறீர்கள். புது வீட்டை கட்டுகிற வேலையில பாருங்கள், முதலாவது புது வீட்டை கட்டி எல்லாவற்றையும் இந்த நாட்கள்

0: பார்த்து எல்லாம் சரியா இருக்காண்டு, எல்லா கதவு எல்லாம் போட்டு ஜன்னல் எல்லாம் போட்டு காரியங்கள் எல்லாம் செய்து சரியா எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் இந்த நாட்கள் என்ன செய்வீர்கள், ஒரு விசிட்டிங் இதழை அனுப்பி இந்த நாட்கள் என்ன செய்வீர்கள், ஆக்களுக்கு இந்த நாட்களே புது வீடு துறப்பவுலான்னு சொல்லி இந்த நாட்களே அவர்களுக்கு அழைப்பிதழே இந்த நாட்களை கொடுப்பீர்கள். அதே விதமாக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போய் பிதாவுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்குன்னு சொன்ன பிரகாரம் எல்லாவற்றையும் போய் இந்த நாட்களே அங்கே சரியாய் பார்த்து விட்டு மத்தியாகத்திலே வந்த நாட்களே தன்னுடைய பிள்ளைகளை இந்த நாட்களே அழைத்து செல்வார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, அங்கே 7 வருஷம் மத்தியாகத்திலே அவரோடு இந்த நாட்களே பந்தி இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். ஏன் அந்த இடத்திலே பாருங்கள், அந்த வேதம் சொல்லுகிறது அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ரொம்ப கவனமா இருங்க. இப்ப நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வீடு கட்டிக்கல எல்லாரையும் ஒரே மாதிரி கட்டுவீங்களா? கட்ட மாட்டீங்களா? உங்களுக்கு உங்களுக்கு பெட்ரூம் சொன்னா கொஞ்சம் பெருசா கட்டுவீங்க, டபுள் பெட் போட்டு படுக்கிற மாதிரி இந்த நாட்கள்ல. அதுக்கப்புறம் புள்ளியல் மகளுக்கு சொன்னா மகளுக்கு ஒரு கணக்கான ஒரு சின்ன பெட்ரூம், மகனுக்கு ஒரு சின்ன பெட்ரூம், விசிட்டர்ஸ் வர்றா விசிட்டர்ஸுக்கு ஒரு பெட்ரூம், அப்புறம் சின்ன ஒரு அரை மாதிரி கட்டி அது பெட்ரூம் இல்லை சும்மா அரை மாதிரி கட்டி ஒரு கட்டில் போட்டு காரியங்களை செய்து வைப்பீங்க. அதே போலவே பாருங்கள் இந்த நாட்களை குருடோர் பிராந்தே அப்படின்னு சொல்லிக்கான காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கும் மாதிரியான கத்துடைய பிள்ளைகள். இனியும் வீட்டில் சர்வன்ஸ் இருந்தால் அவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவைகளுக்கு ஒரு சின்ன ஒரு அறையை இந்த நாட்களை ஏற்படுத்தி இந்த நாட்களை வச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் இந்த நாட்களே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது என் பிதாவுடைய வீட்டிலே, நான் போய் அதை காரியத்தை செயற்படுத்துறேன்னு சொன்னால் அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாகத்தான் அந்த வாசஸ்தலத்துக்குள்ளே செல்ல முடியுமே ஒழிய இந்த நாட்களே எல்லாரும் போய் ஒரு இடத்துல போய் இந்த நாட்களே ஒரு இடத்துல போய் இந்த நாட்களே ஆண்டவரே என்ன பெரிய பங்களா மாதிரி தந்திருக்கிறீங்க எனக்கு நான் சொல்லி போய் இந்த நாட்களே இருக்க முடியாத மாதிரி கத்தோர்களே. முதலாவது தேவன் இந்த நாட்களே அவன் அவனுடைய கிரியைக்கு கிரியனுடைய பலன் என்னோ சொல்லுகிறாருன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ இந்த பூமியில தேவன் பூமியில நம்மிடத்திலே கொடுத்திருக்கிற சில காரியங்களை அந்த காரியத்தை தான் பார்ப்பார். சொல்லுவார் ஆண்டவர் உண்மை முத்தவங்க ஊழியக்காரனே என்னுடைய சந்தோஷத்தில் நீ பிரவேசி என்று சொல்லுகிற வேலையில இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களே அவருக்கு ஒரு வித்தியாசமான அழைப்பு இருக்கு. பாருங்க இன்றைக்கு ஒரு போட்டி நடக்குது பாருங்க, ஒரு ஓடு அதாவது பின்னாக்கல மருதன் ஓட்டம்னு சொல்லி வையுங்க, ஓட ஓடுகிற வழியில பாருங்கள் அந்த ஓட்ட பந்தயம் முடிஞ்ச பிறகு மெடல் கொடுப்பாங்க. அந்த மெடல் கொடுக்குற வழியில பாருங்கள் முதலாவது வந்தவனுக்கு ஒரு விசேஷித்த மெடல் இருக்கும், ரெண்டாவது வந்தவனுக்கு என்னால் கொஞ்சம் தரம் குறைய, மூன்றாவது வந்தவனுக்கு இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இன்னும் கொஞ்சம் தரம் குறைய இந்த நாட்களே ஒரு மெடல் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு அருமையான கத்தோடு பிள்ளைகளே. அதனாலே அருமையான கத்தோடு பிள்ளைகளே தேவன் அவன் அவனுக்குரிய கிரியையின்படி இந்த நாட்களிலே அவருடைய பலனுக்கு இந்த நாட்களிலே கிரி செய்கிறார் என்பதைத்தான் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப அதனாலதான் இங்கே பேதுரு எழுத்து பேதுரு சொல்லுகிறார் இந்த நாட்களை எப்படின்னு சொல்லி சொன்னால் அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிறது அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இதை குறித்தான் இங்கே சொல்லப்படுது, அடிமைத்தனத்தில் இருந்து நம்மை இந்த நாட்களிலே விடுதலையாக்கும் படிக்காக தேவன் இந்த நாட்களிலே புறப்பட்டு வந்தார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இரண்டாவதாக அந்த மீட்கப்பட்டவர்களின் முடிவான நிலை, கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்ட விசுவாசிகள் இப்போ இந்த நாட்கள் சாத்தானின் ஆதிக்கத்திலே இருந்து அங்கே குற்ற உணர்ச்சி இந்த நாட்களிலே குற்ற உணர்ச்சியிலே இருந்தும் பாவத்தின் வல்லமையிலே இருந்தும் விடுதலையாக்கப்படுகிறார்கள் என்பதை குறித்து இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இந்த நாட்களை பார்க்கிற வரையிலே வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை 26வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது, இந்த 26வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே எப்படின்னு சொன்னால் 18வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள் இந்த நாட்களே அருமையான அன்பு பிள்ளைகளே, இங்கே தேவன் இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே அந்த இடத்திலே பாருங்கள் தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்களை அந்த இடத்திலே அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஏன் அப்படி என்று பார்க்கிற வேளையிலே அங்கே அவருடைய கண்கள் இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்ய வேண்டும், அங்கே அந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே அங்கே அவர் செயல்படும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களில் அந்த காரியத்தை இந்த நாட்களிலே செய்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ரோமர்கள் நிறுவம் 6வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் 6வது அதிகாரத்திலே 7வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்றால், மரித்தவன் பாவத்துக்கு நீக்கலாக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கருத்து. அப்ப முதலாவதாக மறித்தவன் என்ன செய்கிறான் சொல்லி சொன்னால், பாவத்துக்கு நீக்கலாக்கி இந்த நாட்களிலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். 12வது வசனம் வாசிக்கிற வழியில சொல்லப்படுவது, ஆகையால் நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்திற்கு கீழ்ப்படிய தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரம் சரீரத்திலே பாவம் ஆளாது இருப்பதாக என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பற்றிருக்கிறபடியினால் பாவம் உங்களை இந்த நாட்களிலேயே மேற்கொள்ளாது என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே எதற்கு கீழ்பட்டிருக்கிறோம்? நியாய பிரமாணத்துக்கா அல்லது கிருபைக்கா? இன்னைக்கு அனைவருக்கு தெரியாத அருமையான கத்தோடர்களே, எதுக்காக எதுக்கு கீழ்பட்டிருக்கிறேன்? நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருக்கிறனா கிருபையின் காலத்தில் இருக்கிறனா தெரியாது என்று சொல்லி இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், 18வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது பாருங்கள், பாவத்தில் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். அருமையான கத்தோட பிள்ளைகளே, முன்பு ஒரு காலத்திலே நாங்கள் எப்படியாக இருந்தோம் என்றால் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் பாவத்திலே இருந்து விடுதலையாக்கப்பட்டு, அதாவது பாவத்திலிருந்து நாங்கள் செட் ஃப்ரீ. அருமையான கத்தோட பிள்ளைகள், அப்ப பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்ட நாங்கள் நீதிக்கின்றைக்கு அடிமையாக அந்த நாட்கள் இருக்கிறதை அங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த இடத்திலேயே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் இங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கொலோசியரின் புத்தகம் 1வது அதிகாரத்திலே பார்க்கிற வழியிலே கத்தருடைய வார்த்தை நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்க என்னோடு கூட கொலோசியர் 1வது அதிகாரத்திலே அங்கே 13வது வசனத்திலே வாசிக்கிற வழியிலே ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராய் இருக்கிற பிதாவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப நம்முடைய வாழ்க்கை அங்கே இருளிலே இருந்தது. நம்முடைய அந்த இருளின் அவருடைய இருளினுடைய அதிகாரத்துக்குள்ளே அந்த நாட்களை நாங்கள் கட்டுப்பட்டிருந்தோம். அந்த இருளினுடைய அதிகாரத்திலே இருந்து கட்டுப்பட்டிருந்த நம்மை இந்த நாட்களே தமது அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள் இந்த நாட்களை அவர் இழுத்துக்கொண்டார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். யாரு இந்த நாட்களை அந்த கிரியை செய்தார் என்று சொன்னால், பிதாவாகி அது அப்படியாக அந்த அதிகாரத்தை கொடுத்த பிதாவுக்கும் அந்த நம்மேலே இரக்கம் வைத்த அந்த பிதாவுக்கும் இந்த நாட்களில் ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொல்லப்படும். ஏனென்றால் குமாரனாகிய அவருக்குள்ளே அவருடைய இரத்தத்தினாலேயே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப பாருங்கள் எப்படியாக அந்த மீட்பு வருதுன்னு சொல்லி சொன்னால், குமாரனாகிய அவருக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய இரத்தத்தினாலே இந்த நாட்களில் என்ன வருகிறதாம், பாவ மன்னிப்பாகிய மீட்பு இந்த நாட்களே நமக்குள்ளே இந்த நாட்களே அங்கே உண்டாயிருக்கிறது என்பதை அங்கே இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கத்தோடு வேதம் சொல்லுகிறது, அவர் அதர்சனமான தேவனுடைய சச்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்பதை அங்கே பார்க்க. அப்ப ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாட்கள் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் சர்வ சிருஷ்டியா இருக்கிறார். அது மட்டுமல்ல, சர்வ வியாபியாய் இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இவ்வாறு பாவத்திலே இருந்து விடுதலை பெற்ற போதிலும் நாம் தேவனுக்கு இந்த நாட்களிலே சொந்தமானவர்களாகி இருப்பதால் நாம் விரும்பியதை இந்த நாட்களே மனம் போக்கு போன போக்கிலே செய்ய அப்படியே இந்த நாட்களே விட்டுவிடப்படவில்லை. பாவத்திலிருந்து விடுதலை பெற்றதால் நாம் இந்த நாட்களே அதாவது மனமு வந்து தேவனுடைய அடிமைகளாகும் படிக்கு இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களே ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அப்ப பாருங்கள் அதைத்தான் குறித்த நாட்களே ரோமர்கள் நிறுத்திலே கொருந்தியர்களே இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான, அப்ப பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்த நாட்களே கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே தெளிவாக இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 கொருந்தியர் 6வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. அந்த வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போம். 19வது வசனம் 20வது வசனத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் பாருங்கள், உங்கள் சரீரமானது தேவன் நீங்கள் தேவனாலே பெற்று உங்களிடத்தில் தங்கியிருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அதனாலேதான் இங்கே வேதம் சொல்லுவது, நாங்கள் வார்த்த வசனத்தின்படி கிரயத்திற்கு அங்கே கொல்லப்பட்ட நாங்கள் நாட்களே தேவனுக்குரியவர்களாக இருக்கிறபடினால் எங்களுடைய சரீரம் அங்கே அவருடைய ஆவியில் தங்குகிற தேவனை ஆவியினாலே தேவனை இந்த நாட்களே சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சோதன சோதரி, அப்ப பாருங்கள் இங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே இந்த நாட்கள் இந்த காரியத்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு சோதரி பாருங்க, 7வது அதிகாரத்திலே பார்க்கிற வழியிலே குருந்தியர் 7வது அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 22-23 வாசிக்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருக்குள் அழைக்கப்பட்டவன் அதாவது அடிமையான கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட அந்த சுயாதீனன் கிறிஸ்துவுடைய அடிமையா இருக்கிறான். நீங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷனுக்கு இந்த நாட்களே அடிமைகளாகாதிருங்கள். இந்த கையா அநேகரை பார்க்கிறவர்களே மனுஷனுக்கு அடிமை ஐயா. இந்த பாருங்க மனுஷனுக்கு இரண்டு சொல்லிச்சுன்னா, நான் அநேக ஆலயத்துக்கு போயிருக்கிறேன், அநேக காரியங்களை பார்த்துக்கிறேன். சில பிள்ளைகள சிலர் சொல்லுவார்கள் அந்த நாட்களே, பாஸ்டர் சொன்னா தான் நான் அந்த காரியத்தை செய்வேன் சொல்லி யாருமான கத்துள்ள யாருக்கு அடிமை? கத்தர் சொன்னா செய்ய மாட்டாங்க, பாச சொன்னா தான் இந்த நாட்களை என்ன சொல்லி சொன்னான். அப்படியாக அந்த மனுஷன் என்ன செய்து வச்சுக்கிறான், அவர்களை அடிமைப்படுத்தி இந்த நாட்களை வச்சுக்கிறான். அருமையான ரொம்ப கவனமாக அந்த நாட்களை இருக்க வேண்டும். வேத அடிப்படையில பார்க்கிற வழியிலே வேதம் தெளிவாக அந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. நாங்கள் இந்த நாட்களே மனுஷனுக்கு அடிமையாக இருக்கும்படியாக அந்த நாட்களே அழைக்கப்படவில்லை என்பதைத்தான் ஒன்று குழந்தையர் ஏழாம் அதிகாரத்தில் இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களை 22-23 இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அதனாலே அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களே இந்த வேத வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற விலையிலே கத்தருடைய பிள்ளைகளே நாங்கள் இன்றைக்கு அதாவது அடிமைத்தனத்திலே இருந்து நாட்களே நம்மை இந்த நாட்களே விடுதலை செய்யும்படிக்கு வினைக்கிரயத்தினால் இந்த நாட்களே நாங்கள் மீட்டுக் கொண்டோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த மாசத்தினுடைய கடைசி நாட்களிலே வந்திருக்கிற அன்பு சோதனை சோதரியே, புதிய மாதத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போக போகிறீர்கள். அங்கே மறுபடியுமா இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே நீங்கள் போகாதபடி இந்த நாட்களில் என்ன செய்யுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்களுக்குள்ளே உங்கள் சரீரத்திலே தரித்து கொள்ளுங்கள். அவரோடு இந்த நாட்களை அக்கியப்படுங்கள், அவரோடு இணங்கி நடவுங்கள். இந்த நாட்களே அவருடைய நாமத்தை இந்த நாட்களில் உயர்த்துங்கள். ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக என்று என் ஆண்டவரும் என் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, ஆண்டவரே இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான வேத வார்த்தை என்ற தலைப்பில் இந்த நாட்களிலே ஏழாவது பகுதியை பேசும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கத்தால் இந்த மாசத்தினுடைய கடைசி நாட்களிலே ஆண்டவரே ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வர வேண்டும் ஐயா. ஆண்டவரே இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது, புதிய ஒவ்வொரு நாட்களும் வருகிற வேளையிலே ஆண்டவரே கத்தாவே ஆண்டவருடைய வருகை சமீபம் என்பதை உணர்ந்த இந்த நாட்களிலே அதற்கு நாங்கள் இன்னுமா இந்த நாட்களே தைரியமாக்கப்பட்டு இந்த நாட்களே ஆண்டவரே பக்குவப்பட்டு அவருடைய சமூகத்திலே வந்து அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே சேரும்படியாக இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நடத்தும்படியாக செபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்லெண்ணத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 இந்த நாட்களே பலன் கொடுக்கும்படியாக புதிய மாதத்துக்குள் கடந்து செல்லுகிற வேளையிலே ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கரம் தானே கூட இருந்த ஆண்டவரே அந்த குடும்பத்தை நாட்களை நடத்தி சென்று இன்னும் ஊழியத்தை நாட்களை விரிவாக்கி கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள். ஆமேன். நன்றி ஐயா.
1: ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தைகள் கூட வழிநடத்துகிறீர்கள். என்ன தலைப்பு கொடுக்கறீங்களா?
0: ரட்சிப்புக்கு ஏதுவான வேத வார்த்தைகள். அந்த அதுல இருந்து அதுல கீழே போட்டுருங்க ஐயா, அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார் சொல்லி பகுதி 7.
1: ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமை வழி நடத்துவாராக. மாலை வேளையிலும் இணைந்திருக்கிறீர்கள், இரவு வணக்கங்களை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வாக்கு தத்தங்களோடு திரும்பமாக சந்திப்போம். நாளிலே இதே வேளையிலே கத்தரை வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க கத்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், அதே வேளையிலே மறுவலுப்பை கேட்க போன்ற ஒருவர் சார்பிலும், யூடியூப் கூட ஃபேஸ்புக் கூட ட்விட்டர் கூட பார்க்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் இந்த வார்த்தைகளை ஒப்புவிப்போம். 100 மடங்கு பலன் தர கர்த்தர் உதவி செய்வாராக. எங்களுடன் பாஸ்டர் சந்திரசேகர் பரணபாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். இந்தியாவிலிருந்து புதிதாக இன்றைய நாளிலே முதலாக இணைந்திருக்கிறார். அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுங்கள். அவருக்காக ஜெபியுங்களையா. அவர் லைனில் இருக்கிறார், அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
0: ஆமென். நன்றி, நன்றி பாஸ்டர் ஐயா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. பிரைஸ் லார்ட்
1: பாஸ்டர். மைக் ஆஃப்
0: ஐயா. பிரைஸ் லார்ட். மைக் ஆன் பண்ணுங்க.
1: அவர் முதலாக நினைந்திருக்கிறார் ஜூம் கூடாக, மைக் ஆஃப்ல இருக்கிறது. அவருக்காக ஜெபித்து நிறைவு கொண்டுவார்.
0: ஆமென். நல்ல ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே நினைப்பிலே இணைந்திருக்கிற புதுசாக இணைந்திருக்கிற பாஸ்டர் சந்திரசேகர் ஐயாவுக்காக அந்த வழியிலே ஜெபிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. இந்த நாள் மாண்டவர் உங்களுடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே நிரப்பி இந்த நாட்களே வார்த்தைகளை பேசுகிற வேளையிலே சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுகிற வேளையிலே ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கரந்தானே கூட நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே தேவ ஞானத்திலாம் நிரப்பினீர் வழி நடத்தி கொள்ளும்படியாக உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் கையடி செய்கிற காரியங்கள் அவர் ஊழியங்களை இந்த நாட்களை ஆசீர்வாதம் தள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து நீ நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த சங்கமனைய தளத்தின் ஊடாக அவர் இணைந்து இந்த நாட்களை பேச போற வார்த்தைகளை கேட்கிறோ ஒவ்வொரு ஆண்டவர் உள்ளங்களிலும் ஆண்டவர் கர்த்தாவே சமாதான ஒரு விடுதலை சந்தோஷம் வரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆமேன்
1: ஆமீன் ஆமீன். நன்றிகளை வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இரவு வணக்கங்களை திரும்பமாக கூறிக்கொண்டு நாங்கள் திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பிரதர், நன்றி ஐயா. காட் பிளஸ் யூ.
2: ஆமீன்.
1: ஆமீன். அருமையான உங்களை இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷகர் எட்வின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்தார்கள். கர்த்தர் தாமே அவருடன் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்கள் ஒரு இரு பாடலோடு ஜபங்களுக்கூடாக வழி நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். தேவ ஊழியர் சகோதரி குலேந்திரன் அவர்கள் ஜப வழியை வழி நடத்துவார். ஆயத்தமாகவும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் அந்த வேளையிலும் ஒரு இரு பாடல் ஒரு இணைவோமா. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரம்.

0: ஆமீன்.
1: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர மாலை நேர ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவரை வரவேற்போம். ப்ளீஸ் லோட்டம்மா. ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துகிறோமா. காட் பிளஸ் யூ. ஆமேன். புதிய வாரத்திலும் வாரத்தின் மாதத்தின் கடைசி நாளில் வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ.
2: காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி ராஜா, இந்த நாளுக்காக நன்றி. இந்த வருஷம் இந்த நாள் மாதம் முழுதும் எங்களை காத்து வாழ் நடத்தி இந்த நாளிலேயும் காலடி எடுத்து வைக்கத்தக்கதாக செய்தோம். விட மட்டத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதே உங்களோட சுத்த கிருபை ஐயா, நிர்மூலமாகாமல் உங்களை காக்கிற கிருபைக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமை எங்களுக்கு தந்து உங்களை நோக்கி பார்க்க உங்களுக்கு நன்றி செலுத்த உங்களோட விண்ணப்பங்கள் வேண்டுதலை உங்களத்திற்கு ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக உங்களோட பிள்ளைகள் என்று தந்த அந்த பெரிய அழியாத ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகோ, நன்றி சொல்லுகோ, நன்றி சொல்லுகோ. அப்பா, நாங்கள் பட வேண்டிய பாடை, நாங்கள் வேண்ட வேண்டிய அடியை நீங்கள் எங்களுக்காக வேண்டி நீங்களே ராஜா, எங்களுக்காக பாடுபட்டீங்களே, எங்களுக்காக நீங்கள் எங்களுக்காக என்றும் அனுக்குலத்துக்காக வருஷத்திலிருந்து பரிந்து வச்சுக்கொண்டிருக்கிற தேவனே உங்களுக்கு நன்றி. தேவனே, உங்களுடைய ஒரே பிறான குமாரனை எங்களோட பாவங்களை கழுவுவதற்காக இந்த உலகத்தில் நீங்கள் அனுப்பினீங்களே ராஜா, அதுக்காக நன்றி, நன்றி. ஆண்டவரே, அவர் உயிரோடு இருந்து உயிரோடு இருந்து என்றும் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, எங்களை திக்கிட்டவர்களாக விடாதபடி அபாவத்துக்குள் மாண்டு போகாதபடி எங்களோடு கூட இந்த வழி நடத்துகிற பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு நன்றி, நன்றி. இதா குமாரன் பரிசுத்தாவியான திரிய தேவனே, உங்களோட பிள்ளைகள் ஆகிய நாங்கள் உங்களை நன்றி சொல்லி நன்றி சொல்லி துணித்த வண்ணம் எங்களோட ஆவியாத்மா செல்வன் சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம். நீங்கள் எங்களை காக்கிறதுவன் மட்டுமில்லை, எங்களை காண்கிறதுவனாய் இருக்கிறதுக்காக நன்றி ராஜா, நன்றி. விசேஷமாக உங்களோட பிள்ளைகளாகி எங்களில் உங்களுக்கு வேதனை தரக்கூடிய காரியங்கள் என்ன இருந்தாலும் எங்களோட சிந்தனைகளிலோ செய்கையிலோ பேச்சிலோ எல்லாம் உங்களுக்கு தான் ஐயா தெரியும், மறுபொருளாக ஒன்றுமே இல்லை. தயவாக உணர்த்தி எங்களை பரிசுத்த பாதையில் பரிசுத்த ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக உங்களால் முடியும். பரிசுத்தப்படுத்துங்க ராஜா, பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே, எங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த குறைச்சல் இல்லாதபடி நாங்கள் வாழத்தக்கதாக, உங்களோட சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக, உங்களோட பிள்ளைகளாகி எங்களை ஒவ்வொருவரையும் ஜீவ பலிகளாக நாங்கள் உங்களை தேப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஏற்றுக்கொண்டருங்கோ ராஜா, ஏற்றுக்கொள்ளுங்கோ. ஏற்றுக்கொள்ள வல்லவரே, ஏற்றுக்கொள்றவரே, தாழ்மை உண்மைமான எங்கள் பிதாவே, உங்களை தான் எங்களை வழி நடத்த முடியும். உங்களாகத்தான் எங்களை நித்தியம் உங்களுடைய நித்திய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக்க முடியும். இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் ஆறுதலையும் சந்தோஷத்தை நீங்கள் ஒருவர் தான் ஐயா தந்து வழி நடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜனே உங்களை துதிக்கிறோம், கத்தாதி கத்தாவே உங்களை துதிக்கிறோம், தேவாதி தேவனே உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறோம் வருகிறோம் ஆயூரே தேவனே உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபராம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் எங்கள் தேவனுமே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மங்கேறிய சிரியானே அமலின் இருந்த நானலை முறியாமலும் இருக்கிறோம் எங்கள் அன்பின் தேவனே, உறபட்சம் இல்லாத தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே இந்த சங்கம மொழிகளே கால தொடங்கி இதுவரை நேரம் நீங்க தடதாமதம் என்று நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி ஐயா. இந்த நாளிலும் மாச தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்ற மனப்பாரத்தை கொடுத்த ராஜா, இந்த வார்த்தைகள் வாசிக்க முடியாமல் இருப்போருக்கு இந்த வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக உணரத்தக்கதாக இந்த வார்த்தைகள் வழிநடத்தி கொண்டு வார கிருபைக்காக இந்த வார்த்தைகள் கால்களுக்கு தீபமாக பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். இது இருமுறம் கருக்குள்ளப்பட்டேன் போல் இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொருதடி உடம்பையும் உனையும் ஊடுருவி சென்று என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வாரதுக்காக கீழ்ப்படியே பண்ணி கொண்டு வாரதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். அப்பா, நீங்க நினைத்தாலாக நினைத்தா ஒவ்வொன்றும் நடக்கும் ராஜா. ஆறார் என்ன என்ன என்ன மனம் திரும்ப வேணும். உங்களோட வருகையே தாமதம் வந்தான் தகப்பனே, நான் விரும்புறீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேணும் என்று சிருஷ்டிகளுக்கு இன்னும் ஆண்டு விரை எடுத்து கொடுக்காதபடி சிருஷ்டிகர்த்தரை நோக்கி பார்க்கத்தக்கதாக ஆண்டு விரையை உணர்த்த உங்கள் ஒருவரால் தானே ஐயா முழுகும். ஆண்டு விரை இந்த உலகத்திலே கோடி மக்கள் வாழ்கிறவர்கள் வேலைக்குள்ள ஆண்டு விரை சிருஷ்டிப்பத்தான் ஆண்டு விரை ஆராதிக்கிறார்கள். ஆண்டு விரை இவர்கள் மத்தியில் சிருஷ்டிகர்த்தராகி உங்களை ஆராதிக்க நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சியாக இருக்கத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாசிக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு எப்போது சாட்சியாக இருக்கத்தக்கதாக இந்த சங்கம மொழியில் இணையும் பிள்ளைகளும் உங்களோட அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளும் உங்களோட ஊழியத்தை செய்வர்கள் ஒவ்வொருவரும் சாட்சியாக இருக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா. ஆண்டு விரே இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் ஆறுதலையும் சந்தோஷத்தையும் நீங்கள் ஒருவர் தான் கொடுப்பீங்கள் என்ற உணர்வோடு உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருதரும் உங்களை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருதரும் நடக்கத்தக்கதாக உணர்த்தி உங்களால் நடத்த முடியும். கோணலும் மாறுபாடமான உலகத்தில் இருக்கிறோம் ராஜா, இச்ச நிறந்த உலகத்தில் இருக்கிறோம். விசுவாசம் தந்தகரங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்கோ ராஜா. பின்வாங்கி போனவர்களையும் ஆண்டு தொட்டு தொட்டு அவர்களுக்கு நிந்தைத்த கால திரும்பவும் முன்னுக்கு வைத்து உங்களை நோக்கி பார்க்கத்தக்கதாக உங்களை ஆட்சியத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களால் வழிநடத்த முடியும். அப்பா, நாங்கள் இடத்திலிருந்து உங்களாக கேட்கிறோம், உங்களால் தான் எல்லாம் முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்கடத்தில் வருகிறோம் ராஜா. உங்கடத்தில் ஓடி வருகிறோம், இந்த சங்கம மொழியில் இணைந்திருந்து உங்கடத்தில் வேண்டுகிறோம் ராஜா. அப்பா, இந்த உலகம் போற போக்க பார்க்கும் பொழுது நடக்கிற நடத்தைகள் உங்களோட ஊழியத்தை செய்வோரே ஆண்டவரே, உலக பொண்ணுக்கும் பணத்துக்கும் பதவிக்கும் இடம் கொடுத்து நடப்பதை பார்க்கும் பொழுதே நாங்கள் எங்களால் நாங்கள் நியாயந்திக்க அதிகாரம் இல்லையா. இதுகளை பார்த்து வேதனையோடு உங்களை பார்த்து வருகிறோம் ஆண்டவரே. உணர்த்த உங்கள் ஒருவரால் தான் முடியும். உணர்த்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். அந்த தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைக்காக திரும்பவும் நன்றி சொல்கிறோம் ராஜா. இன்னும் ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டு விரை அவர்கள் இந்த சங்கம மொழிகளில் இருந்து இணைந்திருந்து அவங்களை மகமப்படுத்த கிடைத்தது என்று அவர்கள் தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி சுயத்தில் எதையும் பேசிவிடாதபடி பெருசுத்தாவியானவரே ஒவ்வொருவரையும் இடகட்டி வழிநடத்துங்கோ ராஜா, இடகட்டி வழிநடத்துங்கோ. உங்களால் வழிநடத்த முடியும் பரிசுத்தாவியான ஒரே பலத்தினாலும் இல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களால் முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன தேவனே, ஆண்டவரே இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் இந்த சங்கம மொழியிலே நடத்தி கொண்டு வர சகோதரர்களுக்காக மனைவிக்காக நன்றி சொல்லுகிறோம். கைகோத்தவண்ணன் ரெண்டு பேரே நீங்க துருக்கி சுமந்து வழிநடத்துற கிருபைக்காக நன்றி. இது நடத்தக்க பிள்ள ஞானம் அறிவு வல்லமை சுகம் எல்லாவற்றுக்கும் மேலாக தாழ்மை முழுமையோடு நடத்தத்தக்கதாக உங்களோட கிருபைதான் ஐயா அவர்களை நடத்துகிறது. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். என்னும் அவர்களை பரிசுத்தாவியானவரே இடைகட்டி கொள்ளுங்க ராஜா. எந்த விதத்திலும் சோர்வினாவியோ இதுகும் அவர்களை வந்து அடிமையாக்காதபடி உங்களுக்கு சந்தோஷத்தோடு குதூகலத்தோடு இதை நடத்தத்தக்கதாக நீங்கள் ஆண்டு விரைவெல்லமாக உங்களுடைய நீரின் விளக்கிறதுனாலும் மட்டும் நடத்தினது போல் எதும் நடத்துவீங்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம். அவருக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு சந்ததி ஆசீர்வாதத்துக்காக நன்றி. கொடுத்த மகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அவ உங்களுக்கு ஏதோ விதத்தில் ஏதோ வழியில் உங்களோட ராஜ்யம் வளர்றதுக்கு சேவை செய்வதற்கு சேவை செய்யத்தக்கதாக அவவே நீங்கள் உங்களோட ஞானம் வரவை கொடுத்து அவவே நீங்கள் பாவிக்கிறதுக்காக பார்த்து கொண்டு வார கிருபைக்காக பார்க்கு வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இன்னும் இன்னும் அவருடைய நேரத்தை கொள்ள கொண்டு நீங்கள் அவரை ஆண்டு தூக்கி சுமந்து உங்களுக்கு என்று பாவிக்க முடியும், பாவிக்க முடியும், பாவிக்கிட்டு கொண்டு வாருங்கள். பாவிக்க வல்லவர், அதுக்காக அவரது விருப்பங்களை நிறைவேற்ற வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். என் மகனுக்காக, மருமகளுக்காக, இந்த பேர பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அவர்களும் உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களை அவையோடு உண்மையோடும் ஆராதித்து உங்களோட மகிமையை கண்டுகொள்ளத்தக்கதாக வளர்த்து கொண்டு வர பெருஸ்தாவி அனைவரு உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. கொடுத்த பிள்ளைகளை, மாலிப பிள்ளைகளை ஐயா, அவ்வளவு போய் போகாதபடி கடுவாளம் போட்டு கல் எடுத்து கொண்டு வர கிருப்பைக்காக உங்களுக்கு நன்றி. அன்பின் தேவன், இந்த நாட்களில் இந்த கனடா தேசத்தில் பாடசாலைகளில் தொடங்க போறதையா ஆண்டவர், இந்த பாடசாலையிலேயே எத்தனை விதமான ஆன போராட்டங்கள் உண்டு தாப்பினே. என்ன போராட்டம் இருந்தாலும் உங்களோட அன்பில் இருந்து அந்த பிள்ளைகள் உலகாதபடி ஆண்டவே உங்களுக்கு கொடுக்குற நேரத்தை கொடுத்து உங்களுக்கு கொடுக்குற மகிமையை கொடுக்கும் கூட வார்த்தைகள் கிருப்படைந்து சாட்சியாக வளரத்தக்கதாக, மற்ற பிள்ளைகள் மத்தியிலும் சாட்சியாக வளரத்தக்கதாக இந்த வருங்கால சந்ததி வாழ்வு பிள்ளைகளை பொறுப்படுத்தி வளர்த்து இவர்களை மட்டுமல்ல ராஜா உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சபையிலோ சமுதாயத்திலோ உங்களை உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுகிறாஜா. அன்பின் தேவனே, இவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பின் தேவனே உங்களை ஆராதிக்கும் சபை மத்தியிலும் சாட்சியாக வைத்து நடத்துங்கோ. வாசம் பண்ணும் கூடாரத்தை ஓடும் வாகனங்கள் ஒவ்வொன்றையும் உங்களை ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கோ. சவரன் சவரன் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனம் ஒவ்வொன்றையும் இந்த சங்கம மொழியலி நடத்தும் ஸ்டூடியோ ஒவ்வொன்றையும் ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. உள்ளங்கோ அந்த அணுகாதோடையும் காட்டோ சொல்லவோ அந்த அணுகாதபடியும் நீங்கள் காத்து கொண்டு வர கிருபைக்காக இன்னும் உங்களுக்கென்று அது ஆச்சியம் வளர்வதற்கென்று அநேக காரியங்களை செய்யத்தக்கதாக உங்களால் ஆண்டு வரை பாதுகாத்து வழிநடத்த முடிய சிறகளால் மூடி பாதுகாத்து வழிநடத்துறவரே, உங்களை ரத்த கோட்டைக்கு வைத்து வழிநடத்துறவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன உங்களுக்கென்று உங்களை ராஜ்யம் வளர்வதற்கென்று என்னென்ன செய்ய வேணும் என்று விரும்புகிறீர்களோ இந்த சங்கம மொழியலி என்னும் என்னென்ன விதமாக சிறப்பாக நடத்த வேணும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களோ உங்களது கிருபனரந்த சித்தத்தின்படி நீங்கள் நடத்துவீங்க. நடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சபையிலும் சமுதாயத்திலும் சகோதரங்கள் மத்தியிலும் அயலார் மத்தியிலும் நீங்கள் அவரை சாட்சியலாக பெற்றிருக்கிற கிருபைக்காக இரவோ பகலோ ஒன்று சங்கம ஒலியலில் தொடர்பு கொள்வோர், சங்கம ஒலியில் இணைவோர் தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்களுக்கு மனதலாகும் பொறுமையாகும் தாழ்மையாகும் பதில் சொல்லத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே நீங்கள் அவர்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி ஐயா. எந்த விதத்திலும் எந்த பிளவினம் வந்தவர்களை அணுகாதபடி உங்கள ரத்தத்தால் மூடி காத்து கொள்ளுங்க ராஜா, காத்து கொள்ளுங்கோ. ஆறுதல் இந்த அப்பினே புகழிடமே நீங்க தான் எல்லாமாய் அவர்களுக்கு இருந்து ஆறுதலாக இருந்து வழிகாட்டியா இருந்து அரசனக்கத்தராயிருந்து புகழிடமாயிருந்து அவர்களை வழிநடத்தி கொண்டு வாரீங்க. வழிநடத்த வல்லவர்,

வேறு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இரவோ பகலும் நாதபடி நீங்கள் கொடுத்தவாக நாமல் நீங்கள் கொடுத்த வரங்களுக்களால் ஆண்டவரே நீங்கள் கொடுத்த ஞான மறுக்களால் உங்களை மாம்பப்படுத்த கிடைத்தது என்றவர்கள் நேரத்துக்கு வந்து உங்களை மாம்பப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவர்களை தட்டி தட்டி எழுப்பி துளைப்பு கொடுத்து நடத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். அப்பா இது உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று துறைக்கணும் முடியும். உங்களோட நாமம் மாமப்படத்தக்கதாக நீங்கள் நடத்தி முடிப்பீங்கள். அதுக்காக நன்றி. ஒவ்வொரு ஐக்கியப்படும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கோ, அபிஷேகம் பார்த்து நான் நிறைத்து காத்துக்கொள்ளுங்கோ. அவர்கள் அவருடைய குடும்பம் அவருடைய சபை சமுதாயம் ஒவ்வொன்றும் அவருடைய சாட்சியாக இருக்கத்தக்கதாக அவர்களை உங்களோட பெருமகரத்தினால் தாங்கி பாதுகாத்து ஆசீர்வாத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் ஆறுதலையும் பாதுகாப்பையும் உங்கள் ஒருவரால் தான் ஐயா கொடுக்க முடியும். உங்களோட ஞானம், நீங்க கொடுத்த ஞானம், நீங்க கொடுத்த அன்பு, அதுக்களால் தான் நாங்கள் இப்படி ஒத்துழைப்பை கொடுக்கிறோம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் வந்து ஒத்துழைப்பை கொடுக்கத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வந்த நீங்க இன்னும் வழிநடத்துவீங்க. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் வாசம் வாசம் பண்ண இந்த கனடா தேசத்துக்காக உங்களை வருகிறோம். அங்கிருந்து எங்களை எல்லாம் இந்த கனடா தேசத்தில் அடக்கிலமாக நீங்கள் கொண்டு சேர்த்து தேவனே, உங்களுக்கு நன்றி. இந்த தேசத்தில் உங்களுடைய அன்பை விட்டு நாங்கள் விலகாதபடி உங்களை அவையோடும் உண்மையோடும் ஆராதித்து இருக்கும் இருக்கும் இடங்களிலும் ஐக்கியப்படும் சபையிலும் சாட்சியாக வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. ஆண்டு விழுங்குற பிள்ளைகளாக எங்கள் ஒருவருடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இந்த சந்ததி உங்களை தொடர்ந்து ராஜா உங்களை ஆராதிக்கத்தக்கதாக உங்களுடைய அன்பிலிருந்து விலகாதபடி ஒவ்வொருவரையும் உங்களால் காத்துக்கொள்ள முடியும். உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை விசேஷமாக கைவிடாது காத்துக்கொள்ளும் ராஜா. மனச்சோதினாலும் ஆண்டு விழே மன வேதனையினாலும் பின்வாங்கி போன ஆத்துமாக்களையும் திரும்பவும் இழுத்து ராஜா உங்களை சன்னதத்தில் கொண்டு உங்களை ஆராதிக்கத்தக்கதாக உங்களை கிருபியை ஊட்டி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வருங்கால சந்ததிக்காக உங்களை அந்த வருகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த கன்னதேசத்தில் எத்தனையோ சலுகைகளை இலவசமாக கிடைக்கும் எத்தனையோ சலுகைகளை அனுபவிக்கும் ஒவ்வொருவரும் நன்றி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக வயது சென்றவர்களுக்கு கிடைக்கும் ஆண்டவரே உதவியொத்தாசைக்காக வாழ வழிக்கு இருப்பிடங்களுக்காக ஒவ்வொன்றுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்க உதவி செய்கிறாஜா. அன்பித்தவனை விசேஷமாக இந்த பாடசாலை படிப்பதற்கு இலவசமாக ஒரு வயது மட்டுக்கும் ஒரு வகுப்பு மட்டுக்கும் படிக்கத்தக்க வசதியை இருக்கிறது என்று சொல்லி நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த பிள்ளைகளை வழிநடத்துங்க ராஜா. வர்ணாக்களில் ஆண்டவரே இந்த பாடசாலைகளை தொடங்க போது ஐயா புதிய புதிய வயதுக்கு போகும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து காத்துக்கொள்ளுங்கோ. ஆண்டவரே இந்த புதிய பிள்ளைங்களுக்கு படிக்க கிடைச்சது என்று அந்த பிள்ளைகள் நல்ல வழியில் நடக்கத்தக்கதாக இந்த டெக்னாலஜிக்கு அடிமையாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ளுது. என்னென்ன விதத்தில் இவர்களை பாவிக்க வேண்டும் என்று ஆண்டவரே பாத்திமையாக கற்றுக் கொடுக்கிறார்களோ அதுக்கு உதவி அதுக்கு உபவத்தக உதவியாக எடுத்து அதில் அடிமையாய் போய்விடாதபடி ஒருவரும் பார்க்கவில்லை என்று அதுக்கு அடிமையாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. கட்டுப்பாடோடு வளரத்தக்கதாக உங்களோட நேசிக்கும் பிள்ளைகளை விசேஷமாக உங்களை நேசிக்க பிள்ளைகளை சாட்சியாக வைத்து வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இந்த பாடசாலைகளை நடத்தும் அதிபர்களுக்காக பாத்திமாருக்காக உங்களுடைய வருகிறோம். இவர்களுக்கும் வேண்டிய பொறுமதாலுமே கொடுத்து நடத்தும் குராஜா. ஆண்டவரே அவர்கள் நல்ல வழிகாட்டியலாக இருந்து வருங்கால சந்ததியை வழிநடத்துறவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே பொசிஷனுக்கு மட்டும் வேலை செய்யாதபடி நாங்கள் இந்த வருகால சந்ததிக்கு நாங்கள் பொறுப்பாக இருக்கிறோம் என்று உணர்ந்து நடக்கத்தக்கதாக உங்களை நேசிக்கிற ஆண்டவரே அதுவரையும் வாசிமாரையும் பொருட்படுத்தி நடத்தும் குராஜா. மற்றவர்கள் மத்தியும் சாட்சியாக இருக்கத்தக்கதாக இவர்களை உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரையும் உள்ள துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அப்பா நாங்கள் எல்லாவற்றையும் உங்களிடத்தில் கேட்கிறோம். எல்லாம் அறிந்த தேவன் நீங்கள். உங்களை நம்பின பிள்ளைகளுக்கு நல்லது செய்கிற தேவன், நல்ல வழியை திறந்து கொடுக்கிற தேவன். அதுக்காக உங்களை வேண்டுகிறோம் ஐயா, வேண்டுகிறோம்.
ஆண்டவரே, முதல் முறையாக யூனிவர்சிட்டிக்கு போகும் பிள்ளைகளுக்காக உங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த யூனிவர்சிட்டி வேலைகளுக்கு விதமான ஆண்டவரே சுதந்திரங்கள் இருந்தாலும் என்ன நோக்கத்துக்காக நாங்கள் இப்படி அந்த யூனிவர்சிட்டியில் வந்திருக்கிறோம், என்ன படித்து வர வேணும் என்று வந்திருக்கிறோம். எங்களுக்கு புதியவர்கள் இந்த உணர்வோடு இந்த பிள்ளைகள் படித்து முன்னேறத்தக்கதாக எங்கள் அந்த ஆணவர் மத்தியில் எங்கள் சம மத்தியில் இருந்து போகும் ஆண்டவரே, போகும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே யூனிவர்சிட்டிக்கு போகும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்போடு வளர்த்த வேணும். ஆண்டவரே, குடும்பத்தை விட்டுட்டு ஆண்டவரே போய் ஹாஸ்டல்ல இருந்து படிக்கும் பிள்ளைகளுக்காக முகங்கள் வருகிறோம். ஆண்டவரே, அவர்களை பொருட்படுத்தி ஆண்டவரே நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எங்களை பெற்றார் எங்களுக்கு கிட்ட இல்லாட்டிலும் எங்களுக்காக வேண்டிக் கொண்டிருப்பார்கள். அந்த உணர்வு எல்லாவற்றுக்கும் மேலாக பரமதகப்பன் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அந்த உணர்வோடு இந்த பிள்ளைகள் நடக்கத்தக்கதாக உணர்த்தி வர்ணத்துங்கிறாயா அப்பா. நாங்கள் கேட்பதற்கு மேலாக நீங்க செய்ய வல்ல தேவனதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஒவ்வொரு தேசங்களுக்காகவும் ஒவ்வொரு தேச தலைவர்களுக்காகவும் உங்கள் வருகிறோம் ராஜா. அதிகாரிகளுக்காக வேண்டுங்கள் என்று சொன்னதுனே, இந்த அதிகாரிகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க ராஜா. இந்த தேசங்களை நடத்துவதற்கு ஆண்டவருக்கு விரியம் உள்ள விதத்தில் வழி நடத்துவதற்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க. இந்த கெண்ட தேசத்து அதிகாரிகளுக்கு பேசுங்கோ ராஜா, பேசுங்கோ ஆண்டவர். உங்களுக்கு பிரியம் உள்ள விதத்தில் இந்த கெண்ட தேசத்துக்கு மக்களை நடத்தத்தக்கதாக உலக மக்கள் எல்லாரும் வந்து ஆண்டு சேர்ந்திருக்கின்ற கண்ட தேசத்தை நடத்தத்தக்கதாக உணர்த்தி அவரை உங்களால் நடத்த முடியும், உங்களால் தானே அவள் நடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அமெரிக்கா தேசத்து அதிகாரிக்காக உங்களிடையில் வருகிறோம் ராஜா. ஆண்டவரே, அந்த அமெரிக்கா தேசத்தை உங்களுக்கு பெரிய முள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக உலகத்திலேயே எடுத்துக்காட்டாக ஆண்டவரே, எத்தனையோ தேசங்களுக்கு உதவி கொடுத்து கை கொடுத்து உதவின தேசம் ஐயா. எத்தனை மிஷனரி நிறைய ஆண்டவரை எழுப்பின தேசம், எந்த விதத்திலும் ஆண்டவரே அடிமையாய் போய்விடாதபடி, ஆண்டவரே பொருளாதாரத்திலும் எத்திலும் அடிமையாய் போய்விடாதபடி இந்த அமெரிக்கா தேசத்தை பொருட்படுத்து இந்த அதிகாரிக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து வழிநடத்துங்க ராஜா. உங்களை நேசிக்கிறவங்க நீங்க தெரிந்தெடுத்ததே ஆண்டவர், என்னவர் உங்களை உங்களுக்கு முதல் இடத்தை கொடுத்து நடத்தி இந்த தேசத்தை உங்களோட பிள்ளைகள் சுதந்திரமாக ஆரம்பிக்கத்தக்க சுதந்திரத்தை தொடர்ந்து ஆண்டவர் வழிநடத்துறவராக இருக்கத்தக்கதாக அவரை உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தவல்லவர் அப்பா, பொறுப்படுங்க, வழிநடத்துங்க தாப்பினே. ஆண்டவரே, விசேஷமாக இஸ்ரேல் தேசத்து அதிகாரிக்காக உங்களண்டில் வருகிறோம் அப்பா. அந்த பெஞ்சமினத்தாக பொருட்படுத்தி அவருக்கு நல்ல சுவல தைரியம் பரலோக ஞானத்தை கொடுத்து அந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் நடத்தத்தக்கதாக யூத மக்கள் இழந்து போகாதபடி நிலைத்திருந்து உங்களை உங்களை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளத்தக்க வழி வசதிகளை திறந்து நடத்துறவராக இருக்கத்தக்கதாக அவரையும் உங்களால் தான் ஐயா வழி நடத்த முடியும். வழி நடத்த வல்லவரே, எந்த விதத்திலும் அந்த தேசத்தை ஆருங்கப்பற்றாதபடி என்ன அல்லமையாக பாதுகாத்து தேவன் என்னும் பாதுகாத்து கொள்ளுவீர்கள். அதுக்காக நான் சொல்லுவோம், அவருக்கும் வேண்டிய பரலோக ஞானத்தை கொடுங்க ராஜா. கொடுத்து அந்த தேசத்தை ஆண்டவரே, ஆண்டவரே சிறம் மக்கள் ஆண்டவரே வேதனைப்படாதபடியும் உடம்பிலிருந்து விலகாதபடியும் அவர்கள் நடத்தத்தக்கதாக ஆண்டவரே ஆசீர்வாதம் உள்ளவராக அவரை உங்களால் நடத்த முடியும், அவள் நடத்த முடியும். அதுக்காக உங்கள் வேண்டுகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீங்கள் நேசிக்கிற யூத மக்களுக்காக வருகிறோம். உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகவும் ஞானவான்களாகவும் படைத்த யூத மக்கள் உலகம் முழுமெங்கெங்கு ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே சார் இருந்தாலும் அவர்கள் உங்களுடைய அன்பிலிருந்து விலகாதபடி சாட்சிகளாக இருக்கத்தக்கதாக உங்களோட நாமத்தை மகமப்படுத்தி வாழ்றவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் ஆண்டு சபைகளை நாட்டி வைத்திருக்கும் ஒவ்வொருவரையும் சமுதாயத்தில் ஆண்டவரே முதன்மையாயிருப்போரையும் ஆண்டவர் சங்கங்களில் பங்கு உயக்கராக இருப்போர் யூத மக்களையும் பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. இடகட்டி வழிநடத்துங்கோ, வழிநடத்தும் உங்களை அவர்களில் கண்டுகொள்ளத்தக்கதாக இடகட்டி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சுத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, நாங்கள் பிறந்து வளர்ந்த சிறிய தீவாகிய அந்த இலங்கை தீவுக்காக உங்கள் அண்டில் வருகிறோம் ராஜா.
தான். அந்த தீவில் ஓரளவு சமாதானத்தோடு மக்கள் வாழத்தக்கதாக நீங்கள் அந்த கொடுத்த சமாதானத்துக்காக இப்பொழுது தலைவராக தெரிந்திருக்கிறேன். அனுராக்காக உங்களை வருகிறோம். ஆண்டவர் உணர்த்துங்கோ, அந்த அனுராவை உணர்த்துங்கோ ராஜா. என்ன மாறியாமே நாள் விக்கிரங்களை நாட்டிக்கொண்டிராதபடி ஆண்டவரை உணர்த்தி ஜீவனுள்ள தேவனாகி உங்களே அதை நேசிக்கத்தக்கதாக அனுராவை நீங்கள் தான் ஐயா தொட்டு குணமாக்கி வழிநடத்த முடியும், வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோதிக்கிறோம். அன்பின் தேவனே, அனுராக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க ராஜா. வேண்டிய ஞானத்தை கொடுத்து மக்கள் இன்னும் சமாதானத்தோடு தொடர்ந்து வாழத்தக்கதாக என்ன இங்கே தான் ஆண்டு வரை பேச முடியும். பேசுங்க, பேசுங்க, பேசுங்க ராஜா. அனுராவின் மனதை மாற்றி இவனுள்ள தேவனை உங்களை நேசிக்கத்தக்கதாக ஒரு அற்புதத்தை உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்ல தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகள் சுதந்திரமாக உங்களை ஆராதிக்க கொடுத்த அந்த சுதந்திரத்துக்காக உங்களை நேசித்து உங்களை ஆராதிக்கும் பிள்ளை உங்களோட சபைகளை நடத்தும் அதிகாரிகள் ஊழியக்காரர் எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாத எதையும் செய்து கூடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்துக்கொள்ளும் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரையும் என்னும் அபிஷேகத்தினால் நிறைத்து என்னும் ஆண்டு விரைவில் பிரபஞ்சத்தில் ஒத்த வருஷம் போட்டுக்கு உலக ஆண்டு இச்சைகளுக்கு அடிமையாயிருக்கும் ஆத்மாக்களும் வந்து சேரத்தக்கதாக உங்களுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டவர்களின் தொடத்தக்கதாக கிருபை செய்து கொண்டு வாரதேவனே, கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். எப்படி அந்த தேசத்தில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணது கூடாக நீங்கள் உலகம் முழுதுமாக ஆத்மாக்களை சேரடுக்க பண்ணி நீங்கள் அந்த நோக்கம் சிஷ்டிப்புகளை வணங்கொண்டிருந்த கோடி கோடி மக்களை சிருஷ்டிகர்த்தராக சிருஷ்டிகர்த்தரை அறிய வேணும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் சிதறடிக்க பண்ணினதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். எப்படி ஆண்டையே நீங்கள் சிஷ்டிப்புகளை வணங்கொண்டிருக்கு ஆத்மாக்களை தொட்டு சிருஷ்டிகர்த்தராகி உங்களை நேசிக்கத்தக்கதாக அபிஷேகத்தினால் அவளை நிரப்பி அவர்களை அவள் நடத்தி கொண்டு வர ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். அவளுடைய சந்ததியை நீங்கள் ஆசீர்வைத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. இன்றைக்கும் இது கூடாக அந்த தேசத்துக்கு கை கொடுத்து அவர்கள் உதவத்தக்கதாக உங்களுடைய அன்பை பெருமாறத்தக்கதாக பாவிக்கிறோம். ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக ஆண்டவர் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி சொல்லிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் எங்கெங்கிருந்தாலும் ஐயா சாட்சியாக எப்படியே சப்பா நீங்க தாழ்மையோடு உண்மையோடு உங்களோட அன்பை வெளிப்படுத்தினீங்களோ, நடந்து நடந்து விரிந்து உங்களோட அன்பை வெளிப்படுத்தினீங்களோ

0: sembra veramente un gravare che sta perso per divisi contro credere un gravare che è la mia tamra mai credere a noi l'are in mano di ripetere che la ungla c'è che morì ora tengala a noi ora di contro che te sangale ca ungla nel verso son son da son da pace lungo son da ma ara di che morì a me ulit ma rende mi l'angolo ara di che pille ca அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு கொடுத்து உங்களால் நடத்தப்படி அவர்களுக்காக உங்களை வரக்கூடும் ஆனையிரந்தே சமீரத்தே சன்னைதிக தேசத்துக்காக உங்களை நடக்கூடும் அங்கு உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகளுக்கு நடக்கும் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது அதுக்கு ஒரு முடிவை உங்களால் கொடுக்க முடியும் வேண்டு பாதுகாப்பை உங்களால் கொடுக்க முடியும் கொடுக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா சோத்திருக்கிறோம் இந்த கனடா தேசத்தில் உங்களை நாங்கள் சுதந்திரமாக ஆராதிக்க கொடுத்த இந்த சுதந்திரத்துக்காக சொந்த சொந்த பாஷையில் உங்களை ஆராய கொடுத்த சுதந்திரத்துக்காக நன்றி சொல்லி உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகளும் பிரதரம் உங்கள அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளும் பிரதரம் சாட்சியாக இருக்கத்தக்கதாக உங்களை அம்பப்படுத்தி தாழ்மையோடும் உண்மையோடும் எங்கிருந்தாலும் ஆராதிக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக பிரதரையும் இடகட்டி உங்களை ஆழ்வன் நடத்த முடியும் பல்நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் பிரயாணம் பண்ணும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக வருகிறோம் வேலைக்கு போகிறோடு கூட இறங்கும் ராஜா கடமைக்கு செய்ய வேணும் போகிறோடு கூட இறங்கும் என்னென்ன விதமான கடமைக்கு செய்ய போக வருகிறோம் அவளுக்கு கொடுத்த கடமையை உண்மையோடும் நேர்மையோடும் நேரத்துக்கு போய் செய்யத்தக்கதாக ஒவ்வொருவரையும் உணர்த்தி வாழ்நடத்தும் ராஜா போக்கையும் பெறத்தையும் ஆசீர்வதிக்கிறது இவன் எங்கு என்னத்தில் பிரயாணம் பண்ணினாலும் அவர்களை சுபத்திரமாக நீங்கள் கூட்டிக்கொண்டே பிரயாணம் பண்ணும் ஒவ்வொன்றையும் வேண்டி பாதுகாப்பு கொடுக்குற பிரயாண வசதிகளை உண்டு பண்ணி காரோ பஸ்ஸோ ட்ரெயினோ ரம்பாக்கோ ஹெலிகாப்டரோ பிளேனோ எல்லாவற்றையும் உங்களால் காத்து வழிநடத்த முடியும் காத்து வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பின் தேவனே இந்த மீதியான சங்கம ஊழியலே ஆண்டுகளே தடதாமதம் என்று உங்களை நாம் அம்மாமப்படுத்தக்கதாக எந்தெந்த பிள்ளைகள் வந்து உங்களை மாமப்படுத்த வேணும் என்று வாக்கு கொடுத்தார்களோ அவர்கள் நேரத்துக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து இதை வெற்றியோடு நீங்கள் நடத்தி முடிப்பீங்கள் உங்களோட நாமம் அமப்படத்தக்கதாக வேறு ஒன்றும் வேண்டாம் ராஜா உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக நீங்கள் கொடுத்த தாழ்ந்து நீங்கள் கொடுத்த வரங்களுக்கெல்லாம் உங்களை மாமப்படுத்த கிடைத்தது என்ற அந்த ஒரே நோக்கத்தோடு அவர்கள் வந்து மாமப்படுத்தத்தக்கதாக அவர்களுக்காக பரிசு தாவியானவரே நீங்கள் கட்டி வழிநடத்தி நீங்கள் மாமப்படவன் உங்களோட நாமம் உயரப்பட உயர வேணும் ராஜா உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று உங்களை பார்த்து மிகவும் தாழ்மையாக நீங்கோடு நடத்தி முடிப்பீங்கள் நடத்த வல்லவர் அதுக்காக உங்கள் ஒற்றுவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி உங்கள் உயிருள்ள உங்களுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன் ஒரு நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்து உங்களை இங்கத்திரதாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக இவங்களை கேட்ட கத்தர் எல்லாவற்றையும் கத்திரதாமே வழி நடத்துவாராக அவற்றை உங்கள் மனதிலிருந்து புறப்பட முன்னதாகவே கத்திரதாமே கத்திரதாமே கேட்டார் இந்த விசுவாசத்தோடு கத்திரி கரத்திலிருந்து ஜெபங்களை ஒப்புவித்துக்கொண்டு நாங்கள் நாளைய நாளே திரும்பமாக சந்திப்போம் அதுவரை இந்த விசமாத்தை கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் நன்றியம்மா காட் பிளஸ் யூ ஆமேன்
0: நன்றி அப்பா நன்றி காட் பிளஸ் யூ
1: ஆமேன் அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அவர்கள் இணைந்து ஜெபித்தார்கள் கத்திரதாமே அவருடன் கூட இந்து வழி நடத்துவாராக கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம் ஆமேன் ஆமேன் நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர ஒளிபரப்பு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம் கத்திரை கருத்திலே ஒப்புவிக்கிறோம் ஆமீன் எங்களை வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் நாங்கள் அடுத்து தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிஸ் லேபிரஹாம் அவர்கள் வழி நடத்துவார்கள் அதுவரையும் பாடலோடு நிவோமா ஆமீன்
0: ஆமீன் ஆமீன்

0: Recording in progress.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18:41. பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் குறைவுகளில் பெருமழையின் ஆசீர்வாதத்தை தந்து நிறைவாய் ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல நிலைகளில் குறைவுகள் காணப்படலாம். அவைகள் ஆவிக்குரிய வாழ்விலும் சரி, உலக பிரகாரமான வாழ்விலும் சரி. மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டும் இருக்கலாம். குறைவுகளிலிருந்து விடுதலை பெற முடியாமல் நீண்ட நாட்களாய் சிக்குண்டவர்களாய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார், என்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவுகளை நிறைவாக்குகிறேன் என்கிறார். ஆகவே சோர்ந்திடாமல், ஆண்டவரின் சமூகத்தை விட்டு விலகிடாமல் விசுவாசத்துடன் கர்த்தரை தேடுவீர்களானால் உங்களின் குறைவுகளில் பெருமழையின் இறைச்சலின் சத்தத்தை கேட்பீர்கள். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் கூட நாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18:41 வாசிக்கையில், அங்கே எலியா தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ இன்னும் 7 தரம் போய்ப்பார், சிறிய மேகம் எழும்பும் பெரும் மழையை தரும் என்று கூறுகிறதையும், அப்படியே தன் ஊழியக்காரன் 6 முறையும் செல்கிறார், சென்றபோதும் இல்லை இல்லை என்று திரும்பி வருகின்றார். 7வது முறை சிறிய மேகம் எழும்புகிறதை கண்டார், பெருமழையின் இறைச்சலை கேட்டார் என்றும், தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்றும் நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கடந்து போகின்ற பாதையின் சூழ்நிலைகளின் தாக்கங்கள், எதிர்ப்புகள், நிந்தைகள், வறட்சிகள் எல்லாம் கடினமானதாக, கடக்க முடியாததாக இருக்கலாம். இல்லை இல்லை என்று எங்கு சென்றாலும் பதில்கள் கேட்கப்படுகிறதே என்றும் சோர்ந்து போயும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்கள் சோர்வுகளை நீக்கும்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, நீ சோர்ந்து போகாதே, தைரியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் ஜபத்தையும் விட்டுவிடாதே என்று. எலியாவின் ஊழியக்காரன் 6 முறையும் சோர்ந்து போகாமல் மேகத்தை விசுவாசத்துடன் எதிர்பார்த்திருந்தான். 7வது முறை அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை, வெற்றி கண்டான். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்களும் கூட எவைகளிலெல்லாம் குறைவுகளை, தோல்விகளை, இழப்புகளை, நஷ்டங்களை கண்டீர்களோ அவைகளிலெல்லாம் பெருமழையின் இறைச்சலை கேட்கச் செய்து ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசியுங்கள். நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது. ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: Recording stopped.

அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என்னோடு கூட சேர்ந்து. ஒருவேளை நீ தனிமையிலே தவித்துக் கொண்டிருக்கலாம், என் அப்பாவின் கிருபை உன்னை தாங்கும் மகளே. என் அப்பாவின் கிருபை உன்னை வழி நடத்தும். என் அப்பாவின் கிருபை உன்னை நிச்சயமாய் தூக்கி சுமக்கும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எங்கள் தொலைபேசி எண் 0909781336 0900871306.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தேங்க்யூ ரமேஷ். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனால் வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26-27 நீங்கள் வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா வெளிப்படையாக நீங்கள் எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம், டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன், நேரில் வந்தும் பைபிளை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம், உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நம்ம உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அளிப்பப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மையை, அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யாரை போல இருக்கிறான், அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு, மனுஷனை போல இருப்பாரு. அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றதை நீங்க கேட்கலாம். தேவன் ஒருவர் தான், ஆனா வேத புஸ்தகம் திரேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரியேகம் உள்ளவர் என்பதை குறிக்குது. அது குறித்து பின்னாடி நாம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும், மனுஷன் மாதிரியே, மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது, மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனால்தான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒன்னு இருந்தா இடது கை ஒன்னு உண்டு. ஆகவே கைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரியே கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்துல, ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதறின சமயத்துல பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு, பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும்போது இவர் துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது.
ஆண்டவர் மோசேய ரொம்ப அதிகமா நேசித்ததுனால அவர் சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, ஆனா உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும், என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஏறக்குரிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நேரம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ள நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியா இருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துல தான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாய தீர்ப்புக்கு வந்து நிக்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேரு. அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்தில் இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்தில் இதுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட்செல்ஃப் நாட் அ சின். ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங்கை நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்போ இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேர் ரொம்ப விதத்தில் சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம் ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு, அது சரியான மொழிபெயர்ப்பல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்தில் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழிபெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலையும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்லை. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஜெனட்டிக், அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ளை நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க, அதை மாற்ற முடியாது. ஒட்டக சிவிங்கி அந்த புள்ளியை மாற்ற முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளியை மாற்ற முடியாது.
அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும். அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்றாரு. உன் நிறத்தை உன்னால மாத்த முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது. ஆனா நான் மனசு வச்சா மாத்த முடியும். யாக்கோபுனு அவனுடைய மாமனார் வீட்டில் அவன் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா, நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ணை கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மத்த நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை, 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும் நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ, அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாக்கோபு பயங்கர கில்லாடி, அவன் இந்த ஏற்பாடு பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும், உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்க அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது, கோபம் என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது. கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். அதனால்தான் தீத்துனுடைய புஸ்தகம் 1:7 முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3:3 தீத்துனுடைய புஸ்தகம் 1:11 நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமோத்தேயுக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒன்னு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களே. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க, இப்ப நான் ஃபீல் பண்றேன். நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜபம் பண்ணிதான் ஆரம்பிச்சாங்க, ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்துல கண்ட மாதிரி பேசிடுவாரு. உடனே கமிட்டியில எல்லாரும் சொல்லுவாங்க, வாபஸ் வாங்க, இல்லன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, என் கமிட்டியில நிக்கிற என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலகீனம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்தில் தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலகீனம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து, சபையை உடைத்து விடும்,
குடும்பத்தை உடைத்துவிடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்துவிடும். இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல, சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறியது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவுது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாளா மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து ரெண்டு மூணு வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை,

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மாறுதே, எல்லாம் மாறுதே, என் இயேசுவாலே எல்லாம் மாறுதே என்று சொல்லி அறிக்கை பண்ணலாமா? அவனுடைய புலம்பலை ஆனந்தமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார், உன்னுடைய துக்கத்தை அவன் சந்தோஷமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார், உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய

இதோ நம்மை உற்சாகப்படுத்த இன்னொரு பாடல். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி நம்ம கலங்கி போயிடுறோம், வியாதி வந்துச்சுன்னா எப்படி கலங்கி போயிடுறோம், எப்படி ஒரு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட் வர நமக்கு வந்து நம்ம வந்து அதை இழுத்துட்டு போயிடும், ரொம்ப கவலைப்படுவோம். எல்லாம் சொல்லுவோம், நமக்கு உங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அதை அனுபவித்தவர்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு பிரச்சனை வந்தால், இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வியாதியாக இருக்கட்டும், அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நாம் கலங்கி போகிறோம். நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு வேதம் சொல்லி கொடுத்துருக்கு. வி நீட் டு பிலீவ். ஆண்டவர் நம்மோடு இருக்கார், அவருடைய வேதம் வசனம் நம்மிடத்தில் பேசும். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார், நம்மை விடுவிப்பார், சுகம் கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கணும். அதை நாம் செய்ய போகிறோம். எப்படின்னா உற்சாகமாக நடனத்தோடு ஆடி பாடி நாம் பிரச்சனையை நாம் எதிர்கொள்ளணும். டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவரிடம் திரும்புவோம். அதான், வியாதி வந்தால் என்ன பண்ண போகிறோம், கவலை வந்தால் என்ன பண்ண போகிறோம், பிரச்சனை வந்தால் என்ன பண்ண போகிறோம். வியாதி வந்தால் நாம் அப்படியே சோகத்தில் விழுந்துட போகிறதில்லை, டிப்ரெஷனில் விழுந்துட போகிறதில்லை. ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்புவார், சுகம் கொடுப்பார். கவலை வந்தால் கலங்க மாட்டோம். ஓகேயா? ஹல்லேலூயா. பாடுவோமா? சந்தோஷமாக ஆடி பாடி நாம் ஆண்டவரை துதிப்போம். வியாதி வந்தால் விழுந்து விடாதே, இயேசு உண்டு, அவர் வார்த்தை உண்டு, அவர் நமக்குள் உண்டு. ஹல்லேலூயா. வியாதி ஓடி போகும், கவலையே கலங்கி போகும். படுவோமா?

லூக்காஸ் நற்செய்தி 4:8 உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவரை மட்டுமே ஆராதிப்பாயாக, நாமும் சேர்ந்து ஆராதித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஒன்று சாமுவேல் 2:30 நம்மை மாட்சிமைப்படுத்துபவனே நாமும் மாட்சிமைப்படுத்துவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.